0: யோர்தானை கடக்கு என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: என்னுடைய தம்பிமாரை வச்சுக்கிட்டே சொல்றேன், வீடியோ எடுக்கிற தம்பிமாரெல்லாம் என் கூட அங்கே பீகாரில் இருக்கிறவங்க, அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள வச்சுட்டு சொல்றேன். போன நவம்பருக்கு முந்தின நவம்பர் ஜபல்பூர்னு ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போனோம். பாம்பேயில் கூட்டத்தை முடிச்சுட்டு உடனடியாக நான் ஜபல்பூருக்கு வந்து அங்கே ஒரு கன்வென்ஷனில் 3 நாள் பேசணும். என்னுடைய புஸ்தகங்களை, என்னுடைய கேசட்டெல்லாம், அது ஒரு தீபாவளி ஹாலிடேயாக இருந்ததுனால என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற 2 டீச்சர்ஸ் ஊழியக்காரர்லாம், ஆனால் ஊழியத்துக்காக நான் கல்வி பணியில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பயங்கரமான ஹிந்து கன்வெர்ட்டர், பேர சங்கர், இன்னொருத்தர் பேர் தேவா. ரெண்டு பேரும் சொன்னாங்க, அண்ணே நாங்கள் லீவு தானே ஸ்கூலுக்கு, அதனால் நாங்கள் வந்து புஸ்தம் விற்கிறோண்ணே. நான் சொன்னேன், வாங்கப்பா டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ட்ரெயினில் புக் பண்ணி நல்லா எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஜபல்பூருக்கு புஸ்தக கடை போட வந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என் செய்தியை ஒவ்வொரு நாளும் 110 நாடுகளில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. என்னுடைய தமிழ் செய்தியை, ஹிந்தி செய்தியை 180 நாடுகளில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. நான் அதுக்காக பெரியவன் ஆயிட்டேங்கிறதுக்காக சொல்லலை, எப்படி மனநிலையோடு நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்கு ஆதாரமான ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஊழியக்காரங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ 3 நாள் கூட்டம் நல்லா நடந்துச்சு. கடைசி நாள், அடுத்த நாள் எங்களுக்கு இங்கே ஒரு கூட்டம், டெய்ரியான் சோனில் ஒரு செமினார் வைத்திருந்தோம். அதுக்கு நான் ஓடி வரணும், காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கூட்டத்தை 10:30 முடித்தேன், 10:30 வரைக்கும் பேசினேன். நின்றுக்கிட்டே சாப்பிட்டேன். அங்கே ஸ்டேஷனுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் 12 கிலோமீட்டர், வேகமாக ஓடி வந்தேன். எனக்கு 11:40 ட்ரெயின், 11:40 எனக்கு ட்ரெயின், என் தம்பிமாருக்கு 11:45 இன்னொரு ட்ரெயின், அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்து எனக்கு ஏசி டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் பாம்பே போகும்போது எனக்கு ஹோட்டலில் தங்கி வச்சுருந்தாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. இந்த பாஸ்டர் என்னை அதுக்கு முன்னால் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னால், வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க, நம்மளை தொடவே விட மாட்டாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. போடுற ஜிப்பாயும் எடுத்துகிட்டு போயாச்சு, இந்த வெறும் இந்த ஜிப்பா 3 இருந்ததுன்னா ஊரே உலகத்தை சுற்றிட்டு வந்துடலாம். அதுதான் இந்த ஜிப்பாவினுடைய மேன்மை. நல்லா கவனிங்க, 3 ஜிப்பா எடுத்துகிட்டு சின்ன பையன் எடுத்துக்கிட்டு நான் பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து நேராக ஜபல்பூர் வந்திருக்கேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவசரமாக வந்தாச்சு, வந்து பார்த்தா என் ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டு, என் சகோதரர்களுடைய ட்ரெயின் ரைட் டைம். அப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் இந்த ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது 3 மணி நேரம் லேட்டு சார் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்து சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எடுத்தவொடனே என் சகோதரன் என்னண்ணே எழுதி கொடுத்தாரு, ஆமாம் அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் கூட வந்து ஏறிங்கன்னாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு ஏசி டிக்கெட் இருக்கு, நான் ரிசர்வேஷன் இல்லை. நான் சொன்னேன், ஏசி டிக்கெட்டுப்பா, நான் கொஞ்சம் வசதியாக வந்துடுறேன், நாளைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணி, இப்போ தான் 10:30 வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு காலையில் வந்து பிரசங்கம் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 கம்பார்ட்மெண்ட் தள்ளி அவங்களுக்கு டிக்கெட், அவங்கள அங்கே போய் ஏறுங்கன்னு சொல்லியாச்சு. ட்ரெயின் வந்துச்சு ரைட் டைமுக்கு, அவங்க ஏறிப்பா, நான் ஏறினேன். ஏறின உடனே அங்கே டிடி வைக்கல, அல்சேஷன் டாக் மாதிரி ஒருத்தன். நான் சொன்னேன், கையில் ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன் சார், அந்த ட்ரெயின் லேட்டாக இருந்தாலும் வெளியே போனோம் அப்படிங்கிறான். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இங்கே போ, ஜபல்பூரை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் எங்கே வெளியே போகிறது. நான் சொன்னேன், சார் வெளியே போக முடியாது, நான் வந்து நான் எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், வெளியே போகன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், எங்கே போக சொல்கிறீங்க சார். அங்கே அந்த அங்கே ஒரு கார்னரில் ஒரு இடம் இருக்குதுன்னுட்டு, எந்த கார்னரில், டாய்லெட்டுக்கு பக்கத்தில். நார்த் இந்தியாவில் ட்ரெயினில் தண்ணி இருந்தாலே சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி இல்லாமல் அது அங்கே இங்கேருந்தோ வருது. பாம்பேலேருந்து வந்து அந்த ட்ரெயின், பாம்பேலேருந்து வர்ற ட்ரெயினில் பாம்பேலேருந்து ஜபல்பூர் வரைக்கும் தண்ணி இல்லாமல் 2 டாய்லெட் இருந்தால் அது என்ன ஸ்மெல் அடிக்குன்னு உங்களுக்கு தெரியும், பயங்கர நாத்தம். எனக்கு அவன் காட்டின இடம் ஒரு ஓரம், வேறு வழி இல்லை, கொண்டு போன சின்ன பையை போட்டு அந்த பை மேலே உட்காந்துருக்கேன். இப்போ கதவில் ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்களே காற்று உள்ளே வரக்கூடாதுன்ட்டு, அது இல்லை. நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ சர்னு காத்தடிக்கு ராத்திரி மின் நைட்டில் ட்ரெயின் போகுது, ஜபல்பூர்லேருந்து ட்ராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், பயங்கரமான குளிர் காற்று நேர நெஞ்சில் அடிக்குது. என்கிட்ட டவல் தானும் இல்லை மூடுறதுக்கு, ஜிப்பாவை எடுத்து மூட முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த அட்டண்டட்டை நான் சொன்னேன், ஒரு ஷீட்டு கொடுப்பா, நீ ஒன்றும் இடம்லாம் தர வேண்டாலும் ஷீட்டு கொடு. அவன் என்ன ஒரு பெங்காலி, அப்படி பார்த்தான் நீ எப்படி உள்ளே ஏறினங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த பக்கம் திரும்பி அவன் தூங்கிட்டான். இப்போ எனக்கோ அரை மணி நேரத்தில் எனக்கு வீசிங் வந்துட்டு இழுக்குது, கீ கீ கீ கீன்னுட்டு பூனைக்குட்டி போட்ட மாதிரி இழுக்குது வீசிங். நாளை காலையில் பிரசங்கம் வேறு பண்ணணும். நல்லா கவனிங்க, நான் அந்த ட்ரெயின் இன்டர் கனெக்டட் ட்ரெயின், நான் ஏறி இறங்கி அந்த தாண்டி தாண்டி போய் என் சகோதரில் நான் தட்டி அவங்கள கீழே படுக்க வச்சுட்டு நான் படுத்திருக்க முடியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஸ்தாபகர், நான் பெரிய ஆள், நான் நடத்துகிற ஸ்கூலில் அவங்க வேலை பார்க்குறாங்க, கீழே படுங்கன்னா என் தம்பி மாதிரி சந்தோஷமாக படுத்துப்பாங்க, அண்ணனுக்கு உதவி செஞ்சிட்டேன்ட்டு. பட் ஐ டோன்ட் டூ இட், ஐயா நான் செய்யலையா. எதுக்கு தெரியுமா? ஜனங்களின் நிமித்தந்தான் என்னைய தலைவனை வச்சிருக்கிறாரு. ஜனங்களின் நிமித்தந்தான் என்னைய தலைவனாக்குறாரு. என் நிமித்தம் அவங்கள எனக்கு வேலைக்காரனா கொடுக்கலையா? அவர்களுக்கு ஊழியம் செய்ய தான் என் ஊழியக்காரனாக்குனாரு. அவடத்தில் ஊழியம் கொள்வதற்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குளிரில் குட்டு குட்டு குட்டு குட்டு குட்டுன்னு அடுங்கி காலையில் மொகல்சராய் ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது அவங்களும் வந்தாங்க. என்னண்ணே என்னண்ணே இப்படி இழுக்குது இழுக்குது. அஞ்சனே தம்பி அவன் உள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாப்பா, வாசல் படியிலே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாகி போச்சுப்பா. அண்ணன் வந்திருக்கலாம், அங்கே எங்களையும் படுக்க விட மாட்டேன்ட்டானுங்க, ஆனாலும் நாங்கள் எப்படியாவது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், உங்களை படுக்க வச்சுருப்பேன்னே. நீங்கள் நினைக்கலாம் அகஸ்டின் ஜெபக்குமார் பைத்தியம். 2500 ஊழியக்காரங்க என்கிட்ட இருக்கிறாங்க ஐயா. 2500 ஊழியக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன்னா அவர்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமான்னு ஓடுறதுனால தான் ஐயா என்னோடு கூட அவர்கள் தக்க வைத்த கூட முடிஞ்சது. அல்லேலூயா. உங்கள் சபையில் அங்கே இருக்கிற யாரோடைய சபையில் 2500 விசுவாசியாக இருக்க மாட்டீங்க. நான் 2500 ஊழியக்காரங்களை வச்சிருக்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலையை நான் கோடு போட்டு காட்டுகிறது காரணம், நான் ஒன்றை மட்டும் நினச்சேன், தேவன் ஜனங்களை நேசித்ததின் நிமித்தம் என்னை தலைவனாக வைத்திருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த உலகம் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாக பேசுவதற்கு எழும்பிக் கொண்டிருக்கிறார்களே, உனக்கு தைரியம் வேண்டுமென்றால் இவைகளை நீ முதலாவது சரி செய்து கொள். உன்னுடைய ஃபவுண்டேஷன் நீ சரி செய்து கொள். எந்த ஊரில் நீ சபை நடத்துகிறாயோ, எந்த இடத்துல ஊழியம் செய்கிறாரோ அவர்கள் சொல்லட்டும், இவர் எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் ஐயா, இவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு, இவர் எங்களுக்கு வேணும்னுட்டு என் ஆட்கள் நன்மை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. கரங்களை தேடி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஊழியக்காரன் சொன்னதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். எப்படி? மினிஸ்டர், மினிஸ்டராகவே மாறிட்டேயா? வேண்டாம், ஊழியக்காரன் பக்கத்தில் வச்சுங்க. நீங்கள் ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க, ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. நமக்கு அநேக நேரங்களில் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பிரிக்க தெரியாதனால தான் நமக்கு வம்பு. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகும்போது ரெண்டு தடவை, ஒரு தடவை கடலை பிரித்தார், ஒரு தடவை யோர்தானை பிரித்தார். உண்மைதானே? இப்போ கடலை பிரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பிரசங்கியார், செங்கடலை தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே நல்லா பாடுற ஆட்கள். அல்லேலூயா. செங்கடலை பிரிக்கும்போது மோசே ஓரத்தில் நின்று கோல் நீட்டினா விளந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பிறகு வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்த பிறகு இப்போ யோர்தானை பிரிக்கணும். இப்போ யார் இல்லை? மோசே இல்லை. இப்போ யார்? யோசுவா. மோசேயும் ஒரு விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லி மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்ட போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான்னு சொல்லியிருக்குது. ஓகே, இங்கே யோசுவா என்கிற தலகர்த்தனா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துவார்னு பாடுறோம். அதனால யோசுவாவும் இயேசுவுக்கு அடையாளம் தான். ஆனால் யோசுவா கம்ப நீட்டலை. ஹலோ, பக்கத்தில் உங்களை கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் மோசையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா, யோசுவாவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? என்ன பதில் கிடைச்சது? நிறைய பேருக்கு மோசை சூப்பர் ஸ்டார், கையை நீட்டவுடனே கோட்டை போட்டவுடனே. நிறைய பேர் அன்னைக்கு யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு பாஸ் உடனே துடு துடுன்னு ஒருத்தர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டு எட்டு பேரை கூட்டு வச்சார். பார், என்கிட்ட இருக்கிறத வீடியோவில் இருக்கிறதான் காட்டுறேன், உங்கள் ஊரில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அவர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த பார், நான் இங்கே கோடு போடுவேன் இந்த கோட்டில், இதுக்கு தாண்டி இவன் வர முடியாது. பார், எட்டு பேரை கைப்பிடிச்சு எங்கே வாடகைக்கு பிடிச்சாரோ தெரில. உடனே அவங்க வாங்கன்னொன்னு அதுக்கு பிறகு ஒரு சேரை போட்டுக்கிட்டார். சேரில் உட்காருப்பா, நான் உட்கார்ந்துருக்குறேன், என் இடத்தை இவர்கள் யாரும் பிடிக்க முடியாது. பார், உடனே எந்திரிச்சுட்டு பிரதர் நீங்கள் வாங்கன்னா அவர் சேரோட கலந்து விட்டாடான்னு கொடுக்குறாரு. நான் சொன்னேன், மதுராந்தம் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் போய் கொடியை தூக்கிட்டு வரானே, சோப்பு கொடி இல்லை காவி கொடி, அவனை போய் இப்படி பண்ணினேன்னா எனக்கு தெரியும். நீங்கள் மேடையில் நிற்கிற பாஸ்திரங்களை தள்ளி தள்ளி விட்டு யோ இருவ சும்மாவே உடஞ்சி போய் கிடக்கிறான், இன்னும் நிறைய அப்பா உடைக்கிறேன், அங்கே போய் அடிக்க வாரானே அவன்கிட்ட சொல்லு, இந்த கோட்டை தாண்டி நீ உள்ள வாடா பாரலான்னு சொன்னால் தெரியும்னா, நீ உண்மையான மகிமையை கண்டவன்னு தெரியும். எனக்கு அது தெரிய மாட்டேங்கு. நீ மேடையை போட்டுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு கலர் கலர் லைட்டு வேறு டபக்கு டபக்கு டபக்கு டபக்கு அங்கே பார்க்குறவனுக்கு எது உழுது எது காயிற கீழே போட்டு இழுக்கிறானுங்களோ என்னமோ தெரியல. We are duping ourselves. நம்ம சூப்பர் ஸ்டார் மினிஸ்ட்ரியும் மோசே போல காரியத்தையுமே பார்த்துருவோம். கை நீட்டுவேன், ரெண்டா பிழக்கு பாரு. இப்போ நான் கேட்க விரும்புகிறேன், நல்ல கவனிங்க, ரெண்டு ஊழியத்தையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்காக மோசை ஊழியத்தை தள்ளிடல. அது பாவிகள் ரட்சிப்புக்குள்ள வந்து சத்ருடைய கையிலிருந்து பிரிக்கப்படுகிறதுக்கான ஊழியம், யோசுவாவுடைய ஊழியம் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஊழியம். இப்ப கேளுங்க, இப்ப பிடிச்சு கேளுங்க, இப்ப கேட்டாதான் உங்க நான் பிரசங்கம் பண்ணது மறந்துடும், நீங்க கேட்டது மறக்காது. பக்கத்தில் மூகத்தை பார்த்து கேளுங்க, ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூப்பிடுறீங்களா அல்லது தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்களா? உங்க சபை எதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? என்ன சொன்னாங்க? தேசம் சுதந்திரிக்குமா? ஒன்று நேர்ந்து நாம் சுதிப்போம், லெப்ட் ரைட் இங்கே போட்டு தேசத்தை சுதந்திரிக்கப்படும். இங்கே ஆண்டவர் சொன்னா நடந்து திரி. ஆனா இவர் தேசத்தை சுதந்திரிக்கணும், இங்கே லெப்ட் ரைட் போட்டியே முன்னால பாப்ப, ரெண்டு அடியாவது முன்னால வைய. எங்கேயோ தவறு பண்றோம், எங்கேயோ தவறு பண்றோம். அப்போ யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? நாலு ஆசாரியர்களை கூப்பிட்டாரு. யோசுவா யூதா கோத்திரம், இவங்க லேவி கோத்திரம், வேற ஆளை கூப்பிடுறாரு. அம்ம சொந்த குடும்பத்தார கூட கூப்பிடல, பக்கத்தில் சொல்லுங்க மாமா மச்சான கூப்பிடல, வேற ஆளை கூப்பிடுறாரு. சிலருக்கு இடிக்குது, நான் என்ன செய்யறது சார், வசன் அப்படிதான் சொல்லுங்க. வேற ஆளை கூப்பிடுறாரு, வேற ஆளை கூப்பிட்டு நாலு பேரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஜனத்துக்கும் 2000 முழம் அகலம் தூரத்தில் நிற்கணும். சரி, என்ன தலைவர் சொல்லிட்டீரு, சரி நீங்க முன்னால நடக்கணும்டா. சரி, யார்தான் பிழக்கும்? எப்படி பிழக்கும்? நீ தண்ணியில் கால் வச்சா பிழக்கும். நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன், மோசைக்கிட்ட இருந்த அபிஷேகம் உனக்கு இல்லாதனால எங்களை போட்டு வாங்கிறீரான். ஆமாம், கையை நிட்டினாலே அபிஷேகத்தில் தம்மு தம்முன்னு விழுந்தான். அவன் அங்கங்கே ஓடிச்சு குதிரை குட்டி மாதிரி இந்த பக்கம் இது செங்கடல் பிரிஞ்சுது. உமக்கு அந்த அபிஷேகம் குறையா இருக்கிறனால எங்களை வச்சே ட்ராமா போடுறீரா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி தானே கேட்டிருப்பான் இல்லையா? இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நல்லா கவனிங்க, இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஜனத்தை தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல அன்பு வைத்திருக்கிறபடினால உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினார். இப்ப நாலு பேரை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. நாங்க பெரிய கூட்டத்தெல்லாம் அடிச்சு கலப்பிறோம், இந்த கூட இந்த இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, இதைத்தான் சரி பண்ண முடியல. ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, உங்கள் சபையில் நாலு பேராவது கிடைச்சானா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நாலு பேராவது கிடைச்சானா? அந்த ஆளை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறாரு. என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், என் மச்சான், நாலு பேர் இருக்காங்க, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா தேவ வார்த்தையை அப்படியே நம்பி, தேவ வார்த்தைக்கு சொந்தம் நூற்றுக்கு நூறு என்ன நடக்குன்னு தெரியாட்டாலும் கர்த்தர் சொன்னார்ல நாங்க செய்யறோம்னு சொல்கிற ஒரு நாலு பேரை கண்டுபிடிச்சிருங்க ஐயா. வழி திறக்கும், வழி திறக்கும். நீ போகக்கூடாத இடங்களிலே, இதுவரை சுதந்திரிக்க கூடாத இடங்களிலே உனக்கு வழி திறப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இங்க நான் வரும்போது போர்ட பார்த்தேன், கருத்து அரங்கு. இதுதான் வேதம் சொல்கிற கருத்து ஐயா. இந்த தேசம் சுதந்திரிக்கிறதுக்கு செங்கடல் தனை நடுவாய் பிரித்த ஆண்டவர் நமக்கு உண்டுங்கிறது உண்மை. ஆனால் அது வனாந்திரத்துக்குள்ளதான் நடத்தும். ஆனால் தேசத்தை சுதந்திரிக்கிற அனுப்புறேன்னா வி நீட் எ டீம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, ஒரு சின்ன கூட்டம் கண்டிப்பாக வேணும். நம்புறவங்க மாத்திரம் அல்லையிலையோ சொல்லுங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னு தான் காட்டி கொடுக்கறதுக்கு மூணு முக்கியமான காரியத்தை காய்க்கப்படுறேன். மூணு முக்கியமான காரியத்தை காட்டிய போகிறேன். அந்த உட்காந்துருப்பீங்கள சோப்பாடு இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இல்லைல்ல, சாதாரண பாஸ்டர்ஸ் மீட்டிங்னாலே பிரியாணி போடுவாங்க, இங்கே போட மாட்டிங்கல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மூணு முக்கியமான காரியத்தை வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். எனக்கு கொஞ்சம் அதிகம் பிரசங்கின்னு பேர், பேச ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கிறது. அது என்னுடைய பழக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் மிக்க நேரத்தில் முடிச்சு உங்களை அனுப்புகிறேன். இந்த சின்ன கூட்டத்தை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டீர்கள் என்றால் அவர்களில் நடக்க வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உடையவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் திருப்புங்கள், வாசிக்கலாம். நான்காவது வசனம்,
2: உங்களுக்கும்
1: உங்களுக்கும்
2: அதற்கும் இடையிலே,
1: அதற்கும் இடையிலே
2: 2000 முழ தூரமான
1: இடம் இருக்க வேண்டும்.
2: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை,
1: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு
2: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக,
1: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக.
2: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்,
1: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்
2: இந்த வழியாய் நடந்து போகவில்லை,
1: இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி
2: கட்டளையிட்டார்கள்.
1: நல்ல கவனிங்க, இந்த வழியில் இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. யோர்தான் கரை பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கே குழி இருக்கும், எங்கே சின்ன கல் இருக்கும், எங்கே தட்டி உழுவான்னு தெரியாது. இங்கே இருக்கிறத உடன்பிடிக்க பெட்டி, இது பயங்கரமான பெட்டி. கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆள் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பெட்டி. அசைஞ்சதுன்னு ஒருத்தன் கையை நீட்டினா அவுட்டு. அவ்வளோ பயங்கரமான பெட்டியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே போகும்போது குழி இருக்கிறது தெரியாது, குண்டு இருக்கிறது தெரியாது, பாசி இருக்கிறது தெரியாது. யாரும் கடந்து போகாத வழியில் ஆண்டவர் நடத்துகிறாரு. யோசுவா சொல்கிறான், யோ நீங்கள் போய் நாள் முன்னால் தண்ணியை வச்சோடனே பிளக்கும், அதுக்கு ஒரு போங்க. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஜெயராமன் ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுத்தான். இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கான், இவ்வளோ உயரம், இவ்வளோ நல்ல ஆள், உயரமான ஆள். அவருக்கு பாஸ்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தோம், குள்ளமான ஆள், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு. அப்போ இங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னுட்டு மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு எழுத்தால் இருந்த அந்த கல் குவாரியில் தான் தண்ணி கிடந்தது. அதனால் அங்கே கொண்டு போகலான்னு கொண்டு போயாச்சு. நாங்கள் ஒரு 10 வாலிபர்கள் சேர்ந்து ஜெயராமையும் கூட்டிகிட்டு கொண்டு போய், பயங்கரமான வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், கிறிஸ்தவனான அவனை ரெண்டாக கிழிச்சிருவேன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தார். ஆனாலும் நாங்கள் போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் 10 பேர் நின்று சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் முதல்ல இறங்கினார், இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஜெயராம் இறங்கினா அவன் இவ்வளோ உயரம். இப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போனப்பறம் ஞான பாஸ்டரை காணும். ஏன்னா அவர் நின்ன கல் உருண்டு கீழே போயிடுச்சு, பாஸ்டரும் உள்ளே போயிட்டார். இப்போ பாஸ்டரை காணணுன்னா எங்களுக்கு ஒருவேளை நீந்தி குளிக்கிறதுக்கு ஆசை வந்துட்டு போல, நீச்சல் அடிக்க போயிட்டான்னு நாங்கள் நினச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியாதவருக்கு நீச்சல் தெரியாதுன்னுட்டு அவர் ஒரு நேரம் மேலே வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் உளுந்து நீச்சல் தெரிஞ்சவங்க உளுந்து தலையை பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டோம். அடுத்த தடவை அந்தமானுக்கு அதே பாஸ்டர் போகும்போது அங்கே ரெண்டு முஸ்லீம்கள் 5 இந்துக்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் கடலில், அவர் சொன்னார், ஒருத்தன் குச்சை தூக்கிட்டு முன்னால் போ, நான் பின்னால் வரேன், உழுவனா இல்லையான்ட்டு இறங்குவனான்ட்டார். அவ்வளோ விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர். அவர் பேச்சு மூச்சுமே விசுவாசமாக தான் இருக்கும். ஆனால் கடலில் முன்னால் ஒருத்தன் கம்பு வச்சுட்டு போ, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நான் பார்த்துட்டு குழி இல்லைன்னா வர்றேங்கிறாரு. ஹலோ, போகாத வழியில் போகணுமா? மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கணுமா? ஆனால் அங்கே அங்கே இதுவரைக்கும் நடக்காத பூமியில் வெறுமனை கத்தரின் நார்த்தையை நம்பி மாத்திரம் போகணுமா? கரங்களை தேட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. எங்களுக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல் எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொல்கிற ஜனங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்களா? எங்களுக்கு பேர் வராவிட்டாலும் பரவாயில்லை,

அல்ல, ஜனத்தை தேவன் நேசிக்கிறபடினால நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இல்லைன்னா யோசுவா, நீரும் இறங்கும், நாங்கள் இறங்குறோம், நீர் எங்களை தள்ளி விட்டுட்டு முன்னால பின்னால அங்கே விழுந்து போனேன்னா ஓடி போயிடலான்னு பார்க்குறீர்கள? அப்படிலாம் வாய். ஏன் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க முடியாமல் தவிக்கிறோம் என்கிற கேள்வி உங்களை தட்டி எழுப்பலாம். ஏன் என் கைகளில் இருக்கிற ஜனங்களை நான் இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாக பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறவர்களாக ஜனத்துக்காக தங்களுக்கு பெயர் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேட விரும்புகிறேன்? பீகாருக்கு வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற அருமையான சுந்தர அங்கிள் ஆண்டி பலமுறை கனடாவில் இருக்காங்க, தஞ்சாவூர்காரங்க, ஆனால் பலமுறை வந்திருக்காங்க. பாச ஆசீர்வாதம் இருக்கிறாரு. தம்பி ரூபன் இருக்கிறாரு. இங்கே ஒரு சிலர் உண்டு. பெரிய பெரிய காரியங்களை செய்ய கத்திர உதவி செய்தார். நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கோம். வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, 7000 பேர் தாராளம் உட்கார மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். மேலே சிமெண்ட் போட்டு ஆர்சிசி போட்டது. யாருடையும் காது காசு கேட்கல. கத்துறது பெரிய அற்புதமாக கட்டி தந்தார். வெளிநாட்டு பணத்தில் அல்ல, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே வந்து யார் திறந்தா, யார் தலைவர், யார் செயலாளர், யார் அவர், யார் கல் தேடினீங்கன்னா கிடைக்காது. நாங்கள் கல்லறைக்கே கல் வைக்காத ஆட்கள். 3000 ஐசிஎஸ்சி என்கிற இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ்சி ஸ்கூல், 3000 பிள்ளைகளை படிப்பிக்கிற ரெண்டு, ஒன்று யூபியிலையும் ஒன்று பீகார்லையும் இருக்குது. 3100 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. எல்லா கிளாஸ்லையும் வீடியோ கேமராவோடு கூடிய டச் ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளை எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. முழு ஈஸ்டர்ன் இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய பள்ளிக்கூடத்தை கேட்ட கத்திர உதவி செய்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல் தேடினீங்கன்னா தெரியாது, யார் செக்ரட்டரி, யார் ஃபவுண்டர் தெரியாது. பெரிய ஆஃபீஸை உண்டாக்க கத்திர உதவி செய்தார். யாரையா தெரியாது. நீங்கள் கேட்பீங்க, ஐயா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா? போயிட்டு போகிறேன், போயிட்டு போகிறீங்க, போயிட்டு போகிறேன். என் சொந்த பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கல் கிடையாது. என் பிள்ளை நான் எதுக்குன்னு கேட்பீங்க, எதுக்கு கேட்பீங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுயா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுறதாயா எனக்கு நோக்கம். ஜனம் தேசத்தை சுதந்திரிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்யா. எங்களுக்கு மகிமை தேடுறதுக்கு நாங்கள் எந்த நாளிலும் விரும்பக்கூடாது, என் பிள்ளைகளும் விரும்பக்கூடாதுங்கிறதுனால நான் இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். வாடகை வீட்டில் இல்லை, என்னைக்கு ஒன்று தான் கத்தர் கெட்டினாரு, கிருபை கொடுத்தாரு. நான் வாடகை கொடுக்குறத என்னுடைய தம்பி மாட்ட கேளுங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுக்கறதை கொடுங்க. எதுக்குன்னு கேட்பீங்க, என்னையும் அவனுக்கு பைத்தியமா. வெளிநாட்டுக்கு போனால் ஒரு டாலரையும் தொட்டதே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததையும் தொட்டதே இல்லை. தேவன் அறிவார். நீ கேட்பீங்க, என்னையும் இப்படி வாழ்கிறேன். இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன்னா நான் ஜெனரல் செக்ரட்டரிங்கனால என் ஸ்தாபனம் எனக்கு காசு கொடுக்கக்கூடாது. நானும் ஒரு சபைக்கு போதகனாக இருக்கிறேன். 1500 பேர் இருக்காங்க என் சபையில். ஆனால் அந்த காணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுயா. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கூடவே இருந்து ஜனங்கள் அழிகிறார்களே, ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே, ஜனங்கள் வேதனைப்படுகிறார்களே, எப்படியாயிலும் சுதந்திரத்துக்கு போகணும்னா எனக்கு பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை நீங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இவரே கீழ்ப்படுகிறதில்லை நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவரே விசுவாசிக்கிறதில்லை நம்மளை விசுவாசிக்க சொல்கிறார். ஆமாம், நான் டிவியில் சில நேரம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழியத்தை பார்ப்பேன். கத்து பெரிய காரியங்களை செய்கிறவர், செங்கடல அப்படி சொன்னான்னா பிறந்துடும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அனுப்பி வைங்க. அடே உனக்கு ஏன் பிளக்க மாட்டேங்குதா? எங்களுக்கு செங்கடலை பிளக்கணும்னு டிவியிலேருந்து பிரசங்கம் பண்ணல. உனக்கு ஏன்டா பிளக்க மாட்டேங்குது? கொஞ்சம் காசு அனுப்புங்க. 5 பேர் உங்களுக்கு தெரியுது ஆம்பரை.

அதுக்கு பேர் அஞ்சப்பர் ஹோட்டல். ஏன் இந்த விசுவாசத்தை பார்க்குறான் கூட இருக்கிறவன், இவருக்கே விசுவாசம் இல்லை, இவர் அஞ்சப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை போய் அதை விசுவாசி இதை விசுவாசி நான் எப்படி ஐயா விசுவாசிப்பா? பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களுக்கு மற்றவங்க தெரியட்டும், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு உங்கள் கூட இருக்கவங்க தெரியட்டும், ஒரு கூட்டம் எழும்பிடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Today's young people are looking for role model. இன்றைய ஜனம் இன்றைக்கு ரோல் மாடலை தேடுது. யார் தெரியுமா நம்ம இளைஞர்கள் என்ன தெரியுமா, எதுக்கு பட்டனை திறந்து போட்டுட்டு அடிக்கடி இப்படி இப்படி தூக்கி விடுறான்னு தெரியுமா? அவன் பார்த்ததெல்லாம் ரஜினிகாந்த் தான். பட்டனை திறந்துட்டு இப்படி போட்டு தூக்கி விடுறா தலைவா. அதனால தான் நம்மளை பார்த்து படிக்கலை, ஏன்னா நம்ம கிட்ட படிக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. Raise people. ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டாம், ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. யா கேட்படிய விசுவாசிக்க, என்ன சொன்னாலும் எனக்கு பேர் வேண்டாம், என் ஜனத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள அனுப்பணும், அதுக்காக நான் இறங்குறதுக்கு ஆயத்தம். புது வழி, யாரும் போகாத வழி, ஆபத்து இருக்குது, பரவாயில்ல. உங்க சபையில் உண்டா அப்படிப்பட்டவர்கள்? அப்படிப்பட்டவர்கள் உண்டா? அப்படி நீங்கள் எழுப்புறதுக்கு தவறது வரைக்கும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்டவள் நீங்களை உருவாக்குறது வரைக்கும் பவுல கேட்டா சொல்லுவான், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் கற்ப வேதனைப்படுறேன், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் நான் கற்ப வேதனைப்படுறேன். என் அருமை உடன் ஊழியர்களே, இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். அதற்கு தான் சொல்லிக் கொடுங்க, முதலாவது ஜனத்தை தேவன் நேசிக்கிறதுனால தான் என்ன தலைவன் ஆக்கியிருக்கிறார், ஜனத்தை நேசிக்கிறதுனால தான் என்ன ஊழியக்காரன் ஆக்கியிருக்கார். இது ஒரு மாறாத காரியம். நான் ஒரு நாலு பேரை ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனத்தை நடத்துறதுக்கு வழி திறக்கிற, வழி உண்டாக்குற நாலு பேரை ஆயத்தப்படுத்த போகிறேன். அவங்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட போகிறேன். என் காரியத்தை அவங்க கேட்பாங்க, நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்க, என் விசுவாசத்தை அவங்க பிடிச்சிக்கொள்வாங்க, என்னுடைய நடக்கை அவங்க பின்பற்றுவாங்க, என்னுடைய கீழ்ப்படிதல் அவங்க அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் அந்த மனுஷன் கீழ்ப்படிவேன்னு அவருக்கு தெரியணும். என் தம்பிமார்ட்ட கேளுங்க, அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொல்லாம சொல்ல மாட்டார், அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சுதான் ஆவாரு. ரா பகலா நான் கூட கேட்கவங்களை கேட்டு பாருங்க. இன்னும் ரெண்டு குணத்தை காட்டி கொடுத்துறேன். இவர்கள் இலேவியர்கள் சொன்னல, இவங்களுக்கு அந்த பக்கம் என்னன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். உபாகமம் 18:1 உபாகமம் 18:1 லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை யாரை விட்டு பாருங்கள். நாலு பேரும் பெட்டியை தூக்கிட்டு எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நிற்கணுமா? அது ஆண்டவருடைய கட்டளை. எத்தனை மணி நேரம் நின்னாங்கன்னுட்டு வேத பண்டிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா? 14 மணி நேரம். இன்றைக்கி நான் தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால்லேருந்து நான் இங்கே வந்தேன், என் கால் வீங்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வரமுனால என் கூட வந்திருக்க சகோதரனை பார்த்து கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தடை விடுப்பா, அப்போ தான் நின்று பேச முடியும். எத்தனை மணி நேரம்? 4.5 மணி நேரம். நான் காரைக்கால்லேருந்து இங்கே வந்தது 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரத்தில் காரில் வந்தேன், காலை உட்கார வச்சு தொங்க போட்டு வந்தேன், கால் வீங்கியிருக்கனால அவரை கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தேய்ச்சி விட்டு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். 14 மணி நேரம் பொட்டியை தூக்கிட்டு நிற்கணும். ஒன்று, இது சரீரத்தில் பெரிய வேதனை. காணா குறைக்கி முன்னால் போகிறால மற்ற கோத்திரம் செபுலோன் நப்தலி யூதா இசக்கார் இவெல்லாம் போகிறான்ல, இவனுக்கு அங்கே நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு, அது இதுன்னு அங்கே சுதந்திரம். உனக்கு என்னப்பா கிடைக்கும் சொல்லுங்க? கஷ்டந்தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மலேசியாவுக்கு பெரிய பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல போய் ஒரு செமினார் நடத்தினார். அங்கேருந்து எனக்கு செய்தி அனுப்புனாங்க. அவர் சொன்னார், முதலாவது உனக்கும் பெஞ்சாதிக்கும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊழியம் செய். இது கத்தரே சுதந்திரம் இல்லை, இது பணமே சுதந்திரம். ஜனங்களை எவ்வளவு குறக்க முடியுமோ குறந்து மடுவை அறுத்தாது பாலை கறந்துரு. இப்படியா இல்லையா? இன்னைக்கு 4 பேர் வேணுயா? அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குங்க.
எனக்கு ஒன்றும் அந்த பக்கத்தில் இல்லாவிட்டாலும் என் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்காக என் உடலையும் என் உயிரையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதற்கான ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் சக்சஸ்ஃபுல் கூட்டம். அல்லேலூயா. தனக்கு பேர் வேண்டான்னு உதிக்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது, எனக்கு நன்மை கிடைக்க வேண்டாம், எனக்கு கத்தர் பார்த்துக்கிடுவாரு, என்னோடு கூட இருக்கிற இந்த ஜனம் எப்படியாவது ஆசீர்வாதத்துக்குள்ள போகணுங்கிற பெரிய ஆதங்கம் உள்ள ஒரு சின்ன கூட்டம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாலு பேர் வாங்க பிரதர்ஸ், சின்ன கொஞ்சம் சமீபம் நாலு பேர் வாங்க. இவர் உயர்ந்த மனிதர், இவர் குட்டையான மனிதர். தேங்க்யூ. இவர் தான் யோசுவான்னு வச்சுக்கிடுவோம், வந்துட்டார். அதனால யோசுவா சொல்றாரு, கடந்து போங்கடா அப்படின்னாரு. சரி போயாச்சு, கால் வச்ச உடனே பிறந்துடா, பிறந்தாச்சு. நடுவில் நில்லு, எல்லாரும் கடந்து போறது வரைக்கும் நில்லு, இவர் சொல்லிட்டார். இவர் உயர்ந்தது. நீங்க மாட்டு வண்டி நிறைய பார்க்குற ஆள் மதுராந்தகத்தில், ஒரு குட்டை மாடும் ஒரு நெட்ட மாடு இருந்ததுன்னா எந்த மாட்டுக்கு ரொம்ப வலிக்கும்? எந்த மாட்டுக்கு? ரெண்டு மாட்டுக்குமே வலி. குட்ட மாடு இந்த நெட்ட மாடும். ஆனா இவருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் 30 லட்சம் கடந்து போகணும். ஒன்று ரெண்டு இல்லை, 30 லட்சம். நம்ம ஊரில் 1 லட்சம் கடந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதுங்கிறான். இவன் வேற சட்டி பானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், கோழி குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ பேரும் போகணும். இவங்க மனசில் என்ன யோசிக்கிட்டு இருப்பான், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் சுதந்திரிக்க போகிறீங்க, நிற்கிறோம் அப்படின்னு இவர் மண்ணால் யோசிக்கும் போது இவர் சொல்கிறார், அண்ணே விட்டுறாத, நான் பிடிச்சிக்கிட்றேன்ப்பா. இவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம்டா நிற்கிறது, இவனுகளுக்காக நம்ம நின்று நின்று நமக்கு பேரும் கிடையாது சொத்தும் கிடையாது, இதுக்காக நிற்கணுமா? உடனே இவர் சொல்கிறார், பின்னால் சொல்கிறார், விட்டுறாதீங்கண்ணே விட்டுறாதீங்கண்ணே, நீங்களும் நானும் விட்டுட்டேன்னா மேலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அல்லேலூயா, நம்மளை இணைச்சி வச்சுருக்க பெட்டியை நம்ம தூக்கி பிடிக்காம நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம் வராது, நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, நம்முடைய ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, நான் விட்டுட்டு போகிறேன்ப்பா, இன்னொருத்தரை டேன் போட்டுடலாம், இன்னொருத்தரை போட்டுடலாம். இவர் சொல்கிறார், இல்லைண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்காண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். இவர் சொல்றாரு, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இன்டர்நேஷனல் சர்ச், உயர்ந்த மனுஷன், பெரிய ஸ்தாபனம். இவர் சொல்றாரு, நீ அசம்பிளி, நான் ஐபிசி, நாங்க வெள்ள வெள்ள போட்டு தான் கம்யூனியன் கொடுப்போம், கலர் சட்டை போட்டா கம்யூனியன் தரமாட்டோம், காலை கழுவுனா தான் கம்யூனியன் கொடுப்போம், மருந்து சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக மாட்டோம்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள். உன்னை விட நான் பெரிய ஆள், நாங்கள் தான் சுத்தமான பரிசுத்தர்கள். இவர் சொல்கிறார், நான் பேப்டிஸ்டுங்க, என்னையும் சாத்திங்க பேப்டிஸ்டுங்க. அவர் சொல்ற, நான் சிஎஸ்ஐங்க, சிஎஸ்ஐ, என்னையும் சாத்திங்க, பரலோகத்துக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்துரு. அவர் பின்னால் வந்து கட்டிக்கிட்டு இருக்கார். இவங்க ரெண்டு பேரும், இந்த பாரு, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆள், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவர் அவர் சொல்கிறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிற பின்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்கென்று இல்லை கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், கொள்ளாதவன் தானான். ஓ, அப்படி ஒரு வசனம் இருக்கோ. ஆனால் இந்த வார்த்தை இணைச்சதுன்னா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த வசனம் நம்மளை இணைச்சிட்டுனா, வசனம் என் தோளில் சுமக்கிறதுக்கு என்னன்னா, இந்த ஆள் வளர வேண்டிய அளவாக வளர்ந்துருவான், என்னையை பார்த்தே வளர்ந்துருவான், ஏன்னா நான் வளர்த்தியா இருக்கேன்ல, என் அளவுக்கு அவனும் வளர்ந்துருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, அவ சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, உங்களுக்கு கிடைச்ச விளைச்சம் எனக்கு இன்னும் கிடைக்கலண்ணே, கிடைச்சிருண்ணே, கிடைச்சிரும், ஏன்னா வசனம் படிக்கிறேண்ணே, வசனம் வெளிச்சன்னு சொல்லியிருக்கேன், வசனத்தில் எனக்கு கிடைச்சிரும். இப்போ நீங்கள் வெள்ளை போட்டிருங்க, நான் அன்றைக்கி புழு போட்டிருந்தேண்ணே, இப்போ வெள்ளை மெல்ல மெல்ல தான் வருது. உடனே இவர் சொல்கிறாரு, உண்மைதான், மருந்து சாப்பிட்டா சரீரம் மருத்துவமாக ஆகுதுன்னு நான் நம்புகிறேன்,
மருந்து சாப்பிட்டா இயேசு வரும்போது மறுரூபமாகாது நம்புறேன். ஆனா 30 லட்சம் ஜனம் இருக்குது, அவங்க தண்ணி போடுறதுக்கு நம்ம ஒன்னா இருப்போம். சத்துரு சிரிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து ஒரே சாமியை கும்பிடுற உனக்குள்ள இத்தனை பிரிவு, நாங்க 33 கோடியை கும்பிடுறவங்கள ஒரே ஆளா இருக்கிறோம். 33 கோடி கொண்டாடுறோம், ஒன்னா இருக்கிறான். ஒரே தேவனை கும்பிடுற 33 கோடியா இருக்கான். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்மள மாதிரி முட்டாளுங்க உலகத்திலே இருக்க மாட்டான். கஷ்டமான ஸ்டேட்மெண்ட் இல்ல, கஷ்டமான ஸ்டேட்மெண்ட். சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினை உண்டோ? கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த தேசம் சுதந்திரிக்கப்படணும். ஒண்ணு செய்வோம், வசனம் நம்ம இணைக்கட்டும், அந்த வெளிச்சத்தில் மற்றவர்கள் நடக்கட்டும். எனக்கல்ல, எனக்கல்ல, அவருக்கு மாத்திரம் மகிமை சேர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பிடுவேன். இப்ப இவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, எப்பா எப்பா நீங்க உங்களுக்கு காணிக்கலப்பா, ஜனத்துக்கு காணிக்கிறீங்க. ஏன்னா ஜனத்தை தேவன் நேசிச்சதுனாலதான் உங்களை ராஜாவாக்குறாருப்பா. ஜனத்தை நேசிச்சா உங்களை ஆசாரியராக்கிறார், ஜனத்தை நேசிச்சா சிநேகத்தினால உங்களை செஞ்சிருக்கிறார். நான் சொன்ன வேலை நம்புகிறீர்கள், உங்களுடைய ஆரவார துணி எனக்கு விளங்குகிறது. ஒரு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து செயல்படுவதற்கு வேற்றுமைகளை மறந்து பிரிவினை ஆவிகளை தள்ளிவிட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லைன்னு சொல்றதுக்கு நான் இனிமே ஒரு சின்ன கூட்டத்தை என் சபையில் போய் ரெடி பண்ணுவேன். எதையும் கொடுக்க அவங்களுக்கு நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அவங்களுக்கு. அதனாலதான் இயேசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசார்ந்த வாங்க, இதுதான் இயேசுவா சொல்ல முடிஞ்சது. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசார்ந்த வாங்கயா. அந்த சவாலை விடுற இடமாக நீங்க மாறிடணும். ஒவ்வொரு சபையிலும் ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பினா ஒவ்வொரு ஊர்லையும் வழி திறக்கும், புதிய வழிகள் திறக்கும், தேசம் தேவனுடையதாகும். அதை நம்புறவங்க மாத்திரம், நீங்கள் உங்களுக்கு நான் பேசினதில் நம்பிக்கைலன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். அகஸ்டின் ஜபக்கமாக இருக்குது, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வரல, ஆண்டவர் உங்களோடு கூட பேசினது உண்மைன்னா. நான் சபைக்கு போய் யாரெல்லாம் தன்னையே வெறுத்து ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரை பார்த்ததுனால தன் சரீரத்தையும் தன் சுகத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்கிற ஊழியக்காரங்க மாத்திரம், யாரும் கண்ண மூட வேண்டாம், எழுந்து நின்று. ஐயா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தனியா ஓடி ஓடி கெட்டு போயிட்டோம், நாங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை செஞ்சிட்டோம். இது யோசுவாவின் காலம். நாங்க ஒரு சின்ன கூட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்புறதுக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை தேவன் மன்னிக்கும்படியாக. ஜனத்துக்காகத்தான் எங்களை ராஜாவாக்கி இருக்கிறாரு. ஜனத்தை தேவன் நேசிக்கிற காரியத்தை பார்த்து நான் திருந்துறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒப்புக்கொடுத்தலோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை நம்ம 24 பாடம். தேங்க்யூ.

சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடி ஆசை நீங்க செய்ய, நீ செய்ய நினைத்தது தடைபடா எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. இப்ப கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க.

இதுதான் பாட்டு. சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதிடுறாங்க பாரு.

எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம்னு சொல்லி காணப்படுறீங்களோ, அந்த இடத்துல கையை வைத்து பாடு. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கென்று வானத்தை பிளந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உன்னை வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிக்க போகிறான் சொல்றவங்க மாத்திரம் தரங்களை தட்டி

வாழ்க்கையில என் தேவைகளை சந்திக்கிறவர் மாற்ற நான் பார்க்கிறேன். உம்முடைய மாற்ற நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க மாற்றம் தான் எனக்கு செய்ய முடியும். உம்முடைய அன்பு மாற்றம் தான் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதா வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாற்ற

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன் நின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

மாற்றும் என்று சொன்னவர் அவர் நினைத்தார். நீ நரம்பல வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல. நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைச்ச இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். உங்களாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வயிற்றுகள் அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இணைய நாள் தியானத்துக்கு நாம் மத்தேயு 7:13 14 நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7:13 இப்படியாக சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அநேகராய் இருக்க போகிறோமா சிலராய் இருக்க போகிறோமா? நாம் எந்த வழியாய் பிரவேசிக்க நம் இருதயத்தை நாம் திசை திருப்ப கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாளிலே நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம். ஆக நீ எவ்வழி செல்வாய், அகல வழியோ குறுகியதுவோ, எதில் நீ செல்லுவாய் என்ற அந்த பாடல் ஆரம்ப நாட்களிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சபைகளிலே. அந்த பாடல் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. ரெண்டே வழி தான் இந்த உலகத்தில் இருக்குது, ஒன்று அகல வழி, ஒன்று குறுகிய வழி. அந்த அகல வழி என்னவா, ஆபத்தில் போய் முடியும், ஆபத்தான வழி. குறுகிய வழியே மேலாம். ஆக நீ எவ்வழியே நீ தேர்ந்தெடுப்பாய் என்று அந்த பாடல் மிகவும் அர்த்தம் மிகுந்த பாடலாக இந்த மத்தேயு 7:13-14 இந்த வசனத்தை பேஸ் பண்ணி இதை அடிப்படையாக மையமாய் கொண்ட ஒரு ஏற்றின பாடலாக நான் கருதுகிறேன். உண்மையிலே அந்த பாடல் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அகல வழி ஆபத்தம் இதான் சொல்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி உலகமே அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக, விசாலமாக இருக்கிற வாசல் வழியாக தான் போகிறாங்க. அன்பானில் இன்றைக்கி பாவத்தை தண்ணியை போல பருகி கொண்டு, குடி, விபச்சாரம், லஞ்சம், லாவண்யம், பண ஆசை, இப்படி பெண் ஆசை, இப்படி பிசாசானவன் நம்மளை அகல வழியிலே கொண்டு சென்று மனம் போன போக்கிலே அவர்களையும் கொண்டு போக வைத்து நரகத்திலே கொண்டு போய் விடுகிறான். அதுதான் அகல வழி ஆபத்தாம் குறுகிய வழியோ மேலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார். கண்டுபிடிக்கணும் அந்த நெருக்கமான வழி, அதுதான் சிலுவையின் வழி. அன்பானிலே, சிலுவையின் ஊடாக நாம் போகும்போது அநேக காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டி வருகிறது. அந்த தியாகம் பண்ண வேண்டிய காரியம் என்ன என்றால், நம்முடைய சுயத்தை தியாகம் பண்ண வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும். நாம் பணம் போன போக்கிலே போகிற அந்த விசாலமான வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய வழியிலே நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதத்தை தருகிறது, அது நித்திய ஜீவனை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. எப்படிப்பட்ட வழியிலே நாம் பிரவேசிக்க போகிறோம், எப்படிப்பட்ட வழியை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். நான் அடிக்கடி ஒரு வாலிபர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது உண்டு. அநேக வாலிபர்கள் என்னிடத்தில் வருவார்கள். அவரிடத்தில் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, பிரசங்கியின் புத்தகம் 11:9-10 இப்படியாக சொல்கிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. அன்பாவிலே இந்த இளம் வயதும் வாலிபமும் மாயை நோக்கி தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கு. இன்றைக்கி அதுலேயும் மாயைன்னா கொஞ்ச நஞ்சம் மாயில்லை. இன்றைக்கி எல்லா காலேஜ் பருவத்திலையும் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி பெரியவங்க மத்தியிலும் சரி, இன்றைக்கி இந்த செல்ஃபோனும் இன்றைக்கி உலக லெவலில் இன்றைக்கி உலகத்தையே கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் நாம் இந்த செல்ஃபோனில் பார்க்கும்படியாக இன்றைக்கு பிசாசு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய டூல்ஸாக அகல வழியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறான் மக்களை. நாம் இப்போ எந்த வழியில் நாம் தேர்ந்தெடுக்கும்? ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதிபனாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்காக என்ன தியாகம் செய்தோம்? எந்த குறுகிய வழியை நாம் தேர்ந்தெடுத்தோம்? எல்லாரும் போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன். எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். எல்லாரும் இப்படியாக இருக்கிறாங்கன்னு நாம் இல்லாமல் ஆண்டவர் காண்பித்த அந்த இடுக்கமான பகுதியில், இடுக்கமான வழியில் நாம் செல்லும்போது, ஆனால்தான் தன் சிலுவையை சுமந்துன்ற, என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். தன் சிலுவை, நம்மை நாம் வெறுக்க வேண்டும், நம் சுயத்தை வெறுக்க வேண்டும், நம்முடைய ஆசா பாசங்களை வெறுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த குறுகிய வழியை கண்டுபிடிக்கணும், அவர் காண்பிக்கிற வழி. அன்பாலே மன்னிக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இதெல்லாம் யாராலையும் முடியாது, எல்லாரும் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. நம்ம வித்தியாசமாக செய்யணும். ஏசாண்டவர் அடிச்சுவடை பின்பற்று அதுதான் சொல்கிறார். என்னுடைய அடிச்சுவடலை நீ பின்பற்றினாலே போதும், நாம் அந்த குறுகிய வழியை. ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளிலே காண்பித்து போன, விட்டு போன அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றி செல்வதுதான் இடுக்கமான வழி. அதை கண்டுபிடித்து அதிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அது ஜீவனுக்கு போகிற வாசலாக இருக்கிறது. அன்பாலே நீ நானும் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறோம்? அகலமாக எல்லாரும் போகிற சினிமா தியேட்டர் வழி அகலமாக இருக்குன்னுவாங்க. அந்த அகலமான வழியில் நம்ம போகிறோமா? சினிமா, கேலிக்கூத்து, களியாட்டம், இப்படி இல்லை. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அவர் நடந்த பாதையில், அவர் நடந்த அந்த இடுக்கமான பாதையில், அந்த நெருக்கமான பாதையில் நாம் செல்ல போகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி எந்த வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம வழியை மாற்றிக்கொள்வோம். அகலமான வழியிலிருந்து திருத்தி குறுகிய வழியாகி இயேசு சொன்ன பாதையில் நாம் செல்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்ல உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கிற நானும் நாங்களும் ஆண்டவரே அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலரில் நானும் நாங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். அநேகர் விசாலமான வழியில் செல்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நித்திய வழியில் இயேசு நடந்த பாதையில் உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய அந்த குறுகலான வழியை கண்டுபிடிக்கிறவர்களாய் அவர்களையும் நீர் மாற்றுங்க. கண்டுபிடித்த எங்களையும் அந்த வழியில் தொடர்ந்து நாங்கள் நடந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தகப்பனே, அந்த பயமோ அல்லது விக்கிரக ஆராதனையோ மற்ற காரியமோ என்னோடத்தில் எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு அந்த கேட்டுக்கு போகிற வழியிலேருந்து விடுதலையாக

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா சுவிசேஷம் 24:52-53 வசனங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதன் பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்களா? தேவாலயத்திலே வந்து நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 20:19 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழும்புகிறார். சீஷர்கள் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. நம்பாதபடியினாலே உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றால் அவர்களுடைய மனதில் இன்னும் எப்படிதான் இருக்கிறது? இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து விட்டார் என்ற நிலையில் இருந்தபோது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பயந்து கதவை அடைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இங்கே அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ளே உண்டானதோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். நாம் துக்கமாக இருக்கிறோமா? துதித்து கொண்டிருக்கிறோமா? நாம் துக்கமாக இருக்கிறோம் என்றால் என்ன காண்பிக்கிறோம் தெரியுமா? இயேசு மரித்து விட்டார் என்று. துதித்து கொண்டிருப்போமானால் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான். ஆனாலும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமே, நாம் துக்கத்தோடு இருக்கல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை, இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யார் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தது உண்மைதான், ஆனாலும் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கி சொன்னபடியே 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆமேன், அத்தனை பேர் கண்கள் காண, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்கள் கண்கள் காண, உயர எடுத்து கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்திலே இன்றும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாற்றுவார், என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணுவார், என் வேதனையை சந்தோஷமாய் மாறப்பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கை முச்செடியாய் இருந்தாலும் அதற்கு பதிலாய் தேவதாறு விருட்சமாய் மாற்றுவார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உறுதியும் நமக்கு இருக்குமானால் நாம் துக்கத்தோடு இருக்க மாட்டோம், துதித்து கொண்டிருப்போம். துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவர் மரித்தார் என்றும், துதித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். துக்கத்தோடு இருக்கல்ல சகோதரா சகோதரி நம்மை அழைத்தது. ஆமென், அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே துதித்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. அதுதானே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற, தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார், எனவே சந்தோஷமாய் துதித்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, துதிக்கும்படி நேரங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் துக்கத்தோடு எங்கள் நாட்களை கழிக்காமல் துதித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்தர்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். எரேமியா 31:9. வடக்கு கரோலினாவை ஒட்டிய ஒரு தீவில் நாக்ஸ்ஹெட் என்ற ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அங்கே 1800 கப்பல் சேதத்தை உண்டாக்கும் ரெக்கஸ் என்று அழைக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தனர். இவர்களுடைய வாழ்வாதாரமே உடைந்த கப்பலின் பாகங்களை பொறுக்குவதும் அவ்வாறு உடைந்த கப்பலில் உள்ள சரக்குகளை எடுத்துச் செல்வதும் தான். ஆனால் இந்த கப்பல்கள் தற்செயலாய் சேதமடைந்தவை இல்லை. இந்த கப்பல்கள் அந்த தீவில் இருந்த கடற்கொள்ளையர்களால் திசை மாற்றப்பட்டு பாறையில் வந்து மோதி நொறுங்கியவை. இந்த கடற்கொள்ளையர்கள் ஒரு குதிரை தலையின் மீது ஒரு லாந்தர் விளக்கை வைத்து கட்டிவிடுவார்கள். பின்பு இரவு நேரத்தில் அந்த குதிரையை ஒரு கடற்கரையில் மேலும் கீழுமாக மற்றும் முன்னும் பின்னுமாக ஓட விடுவார்கள். குதிரையின் தலையில் பொருத்தப்பட்ட இந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து ஏதோ ஒரு கப்பல் போகிறது என்று பிற கப்பல்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை பின்பற்றி போகும். இறுதியில் அவை அங்கு காணப்படும் பாறைகளின் மீது நொறுங்கி சுக்குநூறாக உடைந்து போகும். கப்பல் உடைந்த செய்தி கிடைத்ததும் கடற்கொள்ளையர்கள் கப்பலில் உடைந்த பாகங்களையும் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த சரக்குகளையும் எடுத்துச் சென்று விடுவார்கள். இவ்வாறு கப்பல்களை சேதப்படுத்துவதுதான் பிரதான தொழிலாக அந்த கடற்கொள்ளையர்களுக்கு அமைந்தது. இப்பொழுதும் கூட நாக்ஸ்ஹெட் என்ற அந்த ஊருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு காணப்படும் பழைய வீடுகள் உடைந்த கப்பல்களின் பாகங்களால் கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இவ்வாறு தவறாக வழிநடத்தப்பட்டு உடைக்கப்பட்டவை ஏறக்குறைய 2300 கப்பல்களாகும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பிசாசும் தந்திரம் நிறைந்தவனாய் தேவனால் சரியாக வழிநடத்தப்படும் மக்களை திசை மாற்றி அவர்களை அழிக்க பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் அவரை பார்க்கும்படி கிழக்கிலே இருந்து வந்தார்கள். அவர்களை ஒரு நட்சத்திரம் சரியாக வழி நடத்தி சென்றது. அதை பார்த்தே அவர்கள் வழி தவறாமல் நடந்தார்கள். ஆனால் அவர்கள் யூதருக்கு ராஜா என்றால் அரண்மனையிலே தானே பிறப்பார் என்று யூகித்து ஏரோதின் அரண்மனைக்கு சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆனால் ஏரோது தனக்கு போட்டியாக இன்னொரு ராஜாவா என்று நினைத்து நயமஞ்சகமாக அவர்களிடம் பிள்ளையை பணிந்து கொண்டு, பிள்ளை இருக்கும் இடத்தை வந்து எனக்கும் சொல்லுங்கள், நான் வந்து பணிந்து கொள்வேன் என்று இயேசுவை கொலை செய்யும் நோக்கத்தோடு சொன்னான். ஆனால் கிருபையுள்ள தேவன் சாஸ்திரிகளை மீண்டும் சொப்பனத்திலே எச்சரித்து நலமான பாதையிலே வழி நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, சாத்தான் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கிறவன். அவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் அழிவை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்துகிறார். ஆம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் இடராத செம்மையான வழியிலே வழி நடத்தப்படுவார்கள்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் ஆகாது என்று தள்ளினார்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சமுதாயத்தில் மட்டுமல்லாமல் சரீரத்தில் உண்டான வியாதி நிமித்தமாக மனிதர்களாலும் மருத்துவத்தினாலும் தள்ளப்பட்ட நிலையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், பயனற்றவர்களாய், முடிந்தது அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டவர்களாய், ஆகாது என்று வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லை போன்று நீங்கள் காணப்படுவீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தமாய் உலகிற்கு உங்களை தலைக்கல்லாய், சாட்சியின் கற்களாய் நிறுத்தி ஆசீர்வதிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். முதலாவதாக ஆற்றின் வேகத்தில் சாய்ந்து போன 12 கற்களை குறித்து பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4:10 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோத்திரத்தின் இலக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒரு கல்லையும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. இங்கே யோசுவா அதற்கான யோர்தானின் நடுவில் இருந்து 12 கற்களை எடுத்து அதை தங்களோட கர்த்தர் சொன்னபடி சுமந்து கொண்டு அக்கறைக்கு கொண்டு போகிறார். பின்னாளில் அவைகள் இந்நாள் மட்டும் சாட்சியின் கற்களாய் பெயர் விளங்கி காணப்படுகிறதை வாசிக்கின்றோம். இந்த 12 கற்களை குறித்து நாம் பார்ப்போமானால், யோர்தான் நதியானது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகின்றதான நதி. அந்த வெள்ளத்திற்கும் தண்ணீரின் விசைக்கும் எதிர்த்து நிற்க முடியாமல் சாய்ந்து போய் யாரும் அறியாத ஆழத்தில் கிடந்த அந்த 12 கற்களை தான் கர்த்த யோசுவாவை கொண்டு பயன்படுத்தி சாய்ந்து போன கற்களை சாட்சியின் கற்களாய் மாற்றினார். இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் யோர்தானை போன்ற சூழ்நிலைகள் உங்களை தாக்கி மோதி அடித்து செய்வது அறியாது மனம் சோர்ந்து போய் உங்களின் சூழ்நிலையிலிருந்து மீட்டு எடுத்து நிறுத்தி வைக்கவும், உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமலும் கண்ணீருடனும் வேதனைகளுடனும் யோர்தானின் ஆழத்தில் யாரும் உதவி செய்வாரற்று தூக்கி நிறுத்தப்படாமல் நின்ற கற்களை போல உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு எடுக்க யாரும் இல்லாமல் மனம் உடைந்து போய் காணப்படுகின்ற உங்களை, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து தடுமாறி போயிருக்கிற உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். 2வதாக ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட கல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:40 நாம் வாசிக்கையில், தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து எடுத்துக்கொண்டு பெலிஸ்தனுக்கு முன்பாக போனான் என்று வாசிக்கின்றோம். இங்கு இந்த கூழாங்கற்களை குறித்து பார்ப்போமானால், அவைகள் ஆற்றின் வேகத்தினால் ஒவ்வொரு நாளும் அடித்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளப்பட்டு அதனுடைய உருவத்தில் மாற்றம் அடைந்தும் ஆற்றில் அடையாளம் தெரியாதபடிக்கு அமிழ்ந்து போய் காணப்படுகின்ற அந்த கூழாங்கற்களை கர்த்தர் தாவீதின் கரங்களில் தந்து அடையாளப்படுத்தினார். எப்படி என்றால், இஸ்ரவேலரை 40 நாட்கள் மிரட்டிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்து தாவீதிற்கு ராஜ மேன்மையை உண்டாக்கி ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் நீங்கள் பல சோதனைகளினால் வேதனைகளினால் தினம் தினம் போராடி மனம் நொந்து போய் சரீரத்தில் பலனற்று போய் காணப்பட்டு அநேக முறைகள் முயற்சி செய்து தோல்விகளை தழுவியும் நீங்கள் எடுத்த திட்டங்கள் தீர்மானங்கள் யாவும் மறக்கப்பட்டு அடையாளமின்றி நீண்ட நாட்களாய் காணப்படுமானால், அது ஒருவேளை விசாக்காரியங்களோ பணியிடங்களில் அதிகாரிகளிடத்திலிருந்து வரவேண்டிய நல்ல பதில்களோ கையெழுத்தோ ஒப்புதலோ சுகமோ பொருளாதார ஆசீர்வாதங்களோ இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை அடையாளப்படுத்தி அவற்றிற்கு உயிர் கொடுத்து பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்து பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 3வதாக உடைக்கப்பட்ட உதவாத தூக்கி எறியப்பட்ட கல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:53 நாம் வாசிக்கின்றோம், ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்கினுடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது என்று. இங்கு கூறப்பட்ட எந்திரக்கல்லை குறித்து நாம் பார்ப்போமானால், அன்றைய நாட்களில் தானியங்களை அரைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கல். அது உடைந்து போன பிறகு பயன்பாடு அற்றுப்போன ஒன்றானபடியினால் அதை தூக்கி எறிந்து விடுவர். ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி வீசப்பட்ட கல்லைத்தான் கர்த்தர் அபிமலேக்கினுடன்
அவன் அக்கிரமங்களுக்கு சரிகட்டும்படி ஸ்திரீயை கொண்டு பயன்படுத்தி அழித்து போட்டார் என்பதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல திட்டங்களை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி உங்களை மற்றவர்களின் பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படும்படியும் நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்களில் பல முறை தோல்வியும் விரக்தியும் கொடுத்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அபிமலேக்கை போன்ற கிரியைகளை எதிர்கொள்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அற்பமாய் எண்ணப்படும்படி செய்த உங்களை கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டுமல்லாமல் சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் கூறுகளை அபிமலேக்கை அழித்து போட்டதைப் போல அழித்து போட்டு பரிபூரண சுகத்தையும் தருகிறார். பலத்த துருகமாகிய இயேசுவிற்குள் நீங்கள் அடைக்கலமாய் வந்தபடியினால் துருகமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிராய் உங்கள் பக்கமாய் எது வந்தாலும் அவற்றை முறித்து போட்டு உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் எல்லாவற்றிலும் ஆசிர்வதித்து உயர்த்தி கனம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பலத்த துருகமான இயேசுவுக்குள் வந்து சேராமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவாகிய துருகம் உங்களையும் சாட்சியின் கருக்களாய் நிறுத்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்து

இயேசு கிறிஸ்துவில் புதுவாழ்வு என்ற தலைப்பில் சகோதரன் எமில் ஜெபசிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: நம்ம ஒவ்வொருத்தரும் வயசு நினைச்சுக்கோங்களேன், இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம் சுகத்தோடும் பலனோடும். அப்படி இருக்கிறது வரைக்கும் ஆண்டு நம்மளை நல்லா நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் நம்மளை நடத்தட்டும். நான் என்னுடைய பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு பையனும் உண்டு. அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்து படிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு சமயத்தில் சிக் ஆயிட்டேன். அப்போ என்னுடைய மகா சின்னவா, அவர் தான் மூத்த மகா, சின்ன பிள்ளையா இருக்கா. அப்போ இப்போ சென்னையில் அவளுக்கு அவ்வளோ டாக்டரும் அவளுக்கு ஹஸ்பண்டும் மெடிக்கல் டாக்டர்ஸ் இப்போ ரொம்ப வளர்ந்துருக்காங்க. ஆனால் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா. அப்போ அவ சொல்கிற, அப்பா நீங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு சோகம் வந்துடணும், நீங்கள் நிறைய நாள் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ இப்போ எப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு. ஒரு நாள் வரும், அப்பா அப்பா கட்டல் கடையாக கிடப்பேன். அப்போ நீ என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பாவை கஷ்டமில்லாமல் எடுத்துக்கூட ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான் உன்னால சொல்ல முடியும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான். ஒரு நாள் வரும், பலவீனம் பெயரும், ஆனா அது ஒரு லைஃப், அவ்வளவுதான் லைஃப், அவ்வளவுதான். ஆனா அந்த லைஃப்ல நம்ம இயேசு அறிந்து கொண்டால் போதும், இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். நம்ம இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க இந்த மேட்ச்ல, இந்த பள்ளிக்கூடங்கள்ல கடைசி 5 நிமிஷம் வாங்க. நான் உறுதியா நம்புறேன், கர்த்தருடைய ஜனமாக நீங்களும் நானும் நீடித்து வாழுங்க, நல்லா வாழுங்க. ஆனால் அந்த கடைசி 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஹெவன் ஓப்பன் ஆகிரும். அப்போ உங்களை சுற்றி எத்தனை பேரோ அழுதாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஹெவனை பார்க்க ஆரம்பிச்சு. த லாஸ்ட் 5 மினிட்ஸ் வில் பி த பிளஸ்ட் டைம், த மோஸ்ட் பிளஸ்ட் டைம் ஃபார் எனி பிலீவர். அந்த கடைசி 5 மினிட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய முகம். ஸ்தேவான் பார்த்தது போல நம்ம எல்லாருக்கும் பார்க்க செய்ய, அது வரைக்கும் உங்களுடைய சுகத்தோடும் பலனோடும் தீர்க்காயுசோடும் நடத்த இந்த ஒரு நாமத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, அவரை நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்படுங்க. விசுவாசிக்கிறோம், அவருக்கு நான் இருதயத்தை திறந்திருக்கிறேன், இதோ வாசல்படியிலிருந்து நான் தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யாரையும் அவர் அற்புத மாட்டார். அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போக முடியும், அவன் திறக்கலைன்னா அந்த ஆளுனுடைய உயிரே பறிக்க முடியும், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் பொறுமையோடு இருப்பார். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அன்பு, அது திறக்க வரைக்கும் அவர் அப்படியே காத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு படரும் போல அவர் நிரூபிக்க அவர் சொல்றார், பாருங்க, வாசல்படியிலிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு நான் ஐக்கியம் கொள்வேன், அவனோடு சாப்பிடுவேன். ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ரகசியமாகிய இந்த ஆத்மாவையும் ஆவியையும் இந்த சரீரத்திலே அவர் வந்து பங்கெடுப்பதையும் ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்ஸாக மாற்றாம ஒரு சிம்பிள் வேட சொல்லிக் கொடுத்துடுறாரு. அப்போ நம்ம திறந்துடணும், உடனே திறந்துடணும். நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தாவியானவர் நம்ம மூவ் பண்ணுவதை நம்ம உணர முடியும். சில நேரத்தில் நம்மளை ஜெபம் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் பைபிள் வாசிக்கிறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா போக வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணுவார். அப்படியே நம்ம இருதயத்தில் அதை நம்ம உணர்ந்து அவரோடு நம்ம இந்த உலகத்துலேருந்து கடந்து போயிருந்து பார்த்துக்கோங்க. நம்முடைய இருதயம் திறந்த பிறகு அவரை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். எவ்வளவு அதிகமாக நம்ம இயேசுவை பற்றி மற்றவர்கள் சொல்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். இது எவ்வளவு தூரம் நம்ம அமைக்க வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வீக் ஆகிரும். அதனால நமக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் விசுவாசத்தை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்களோட நம்ம பேசலாம், ஒரு சில நிமிஷத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தலாம். இல்லை ஒரு சின்ன ட்ராக்ட் வச்சுக்கொள்ளலாம். நம்ம யாருனாலும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சில சமயத்தில் சிலரை நம்ம மறுபடி பார்க்கவே முடியாது. ஆகையினாலே நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதில் தயங்கவே கூடாது, அதில் வெட்கப்படவும் நம்ம கூடாது, அதை நாளைக்கு சொல்லிக்கலாம்னு சொல்லி நம்ம பயப்படவும் கூடாது. பரிசுத்த மத்தேயு, இன்றைக்கு தம்பி பாடம் வாசித்தாங்க, பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரம், அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்து கொண்டீர்கள் என்றால் சில வசனங்களை நான் அதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். அது நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், இல்லை நான் நிறைய வசனங்கள் நான் வாசிடுவேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தால் கூட போதும். பரிசுத்த மத்தேயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரடி கேள்விகளை கேட்குறாரு. அதை கேள்வி தான் என்னிடத்துலையும் கேட்டாரு, உங்களிடத்துலையும் கேட்டு வர்றாரு. நேரடி கேள்வி, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒழித்து மறைத்து ஒன்று பேசுவதே இல்லை, முகத்துக்கு முகம் பேசுறார். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். கர்த்தராய இயேசு கிறிஸ்து உள்ளதே உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு முந்தினது தீமையினால் வந்திருக்கும் என்று சொல்கிறார். மறைத்து பேசுகிறதே இல்லை, தெளிவாக பேசுகிறார். பாருங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அவருக்கு தெரியாதில்ல, ஜனங்களே அவரை என்ன சொல்றான்னு அவருக்கு தெரியும். நீங்க எல்லாரும் உங்க மனசுல இயேசுவை பற்றி என்ன நினைச்சிருக்கீங்கிறது அவர் தெரியும். நீங்கள் இயேசுவோட இயேசுவாக மாறிவிட்டீர்களா, இல்லாவிட்டால் சாத்தானோடு சாத்தானாக மாறிவிட்டீர்களா, அவருக்கு தெரியும். நீங்கள் இயேசுவிடத்தில் சில நாளும் சாத்தானிடத்தில் சில நாளுமாக இங்கும் அங்கும் ஊசலாடுகிறீர்களா, அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க, சிலர் யோவான்ஸ்நானங்க எலியாங்கிறாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க, எரேமியாங்கிறாங்க. அவங்களுக்கு மனசுல பட்டதை அவங்க சொல்றாங்க. இதைத்தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏரோது மாளிகையிலேயே அந்த சர்ச்சை ஆரம்பித்து விட்டது. சாஸ்திரிகள் வந்த நேரத்தில இருந்து இவர் யார், புஸ்தகங்கள் எல்லாம் புரட்டுறாங்க, இவர் யாருன்னு கண்டுபிடிக்க பிலாத்துக்கு கூட விளங்கல. பல கேள்விகளை கேட்டு பாக்குறான். அவன் மனைவி ஏதோ சொப்பனு கண்டுட்டான், அதையும் வந்து கேட்டுட்டு ஏதோ கேட்டு பாக்குறான், விளங்கல. போர்ச்சேவர்கள் பக்கத்துல நிக்காங்க, விளங்கல. சும்மா ஒரு கமெண்ட் அடிக்காங்க, இவர் பெரிய நீதிமான், மெய்யாகவே இவர் பெரிய ஆளுதான், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இயேசு யாருன்னு விளங்கல. அதனால பிரியமானவர்களே, விளங்கணும்னா நம்ம இயேசுவாமிட்டு நேரா போகணும். இதை வேற எப்படியும் படிச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாத பார்த்துடுங்க, அவர்கிட்டயே நேராக போகணும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக எப்பவும் நான் சொல்றது என்னன்னா, நம்ம தனித்து இருக்கணும். இயேசுராஜாட்ட தனித்து இருக்கணும். மரியாதை போல அவர்கிட்ட தனித்து இருக்கணும். இயேசுவாமிகிட்ட தனியாக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் அவளை அறியலாம். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியோடு தனியாக எவ்வளவு நேரம் கொடுக்காங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டாகும், ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும், அந்த லவ் அதிகமாகும். அந்த மாதிரி இயேசு ராஜாட்ட எவ்வளவு நம்ம தனித்து இருக்கிறோமோ. அதுக்காக தான் நம்ம மனிதர்களிடத்துல பேசுறத குறைச்சிடணும், அளவுக்கு மிஞ்சி பேசவே கூடாது. கேலியும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்ததெல்லாம் தகும். அதனால நம்ம பேசுறத அப்படியே குறைச்சிடணும். பிரியமானவர்கள பேசவே கூடாது. சொற்கள் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க மொபைல் வச்சிருக்கிறீங்க அல்லது எத்தனையோ முறையில் கம்யூனிகேஷன்ஸ் இப்ப கான்ஸ்டன்டா வந்து உங்களை தொடரலாம், ஆஃப் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவரத்தில் பேசுறத தவிர வேற என்ன வேணும்? நீங்க எவ்வளவு அதிகமாக இயேசுனத்துல தனியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க இயேசு அறிந்து கொள்ளலாம், அவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் குழம்பிடுவோம். 14வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான் இருக்கு. அந்த மதிகேடன் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால், மனதிலே குழம்பிக் கொள்ளுகிறவர்கள் அர்த்தம். தேவன் இல்லை என்று மனதிலே குழம்பிக் கொள்ளுகிறவர்கள். நீங்களும் நானும் அடிக்கடி மனதிலே குழம்பிக் கொள்ள முடியும். நம்ம இவ்வளவு ஜோம் பண்ணமே, கடவுள் எங்க இருக்காரு, ஏன் எங்க வீட்டில் இது நடந்துச்சு, ஏன் என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா, என்னுடைய புருஷனுக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏதாவது ஒண்ணு நடக்கத்தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா உடனே நம்ம கடவுளை சாடிடுறோம். ஏன்னா நம்ம மனசு குழம்பிருது. நம்ம மனசு குழம்ப கூடாது. நம்ம மனசு குழம்பும் பொழுது நம்ம கோபப்படுற முதல் நபரும் கடைசி நபரும் ஆண்டவராக தான் இருக்காரு. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், பைபிளை கையில் எடுத்து என்னத்தை கண்டோம், காணிக்க கொடுத்து என்னத்தை கண்டோம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வர முடியும். அதனாலதான் நாம் வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தனித்து இருக்கணும். அவர் அறியும் அறிவில் வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும். பார்த்துக்கிடுங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்னா இருந்தாலும் ஒரு மனைவி ஒரு புருஷனை ஃபுல்லா அறிய முடியாது, ஒரு புருஷன் ஒரு மனைவியை ஃபுல்லா அறிய முடியாது, அறிய முடியாது. கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தால் அவர்கள் அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணாட்டாலும் 60 வயசுக்கு மேல அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முகம் அப்படியே மாறிடுமா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் கருத்து ஒற்றுமையாக அன்பாக ஒருத்தருக்கொத்தர் டைம் கொடுத்து அப்படி வளரும் பொழுது வளரும் பொழுது வளரும் பொழுது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு யாராவது ஒரு பரிச்சை வைக்கிறாங்க, தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க மடமடான்னு எழுதிருவீங்க. உங்களை எத்தனை பேர் ஆக்ரா போயிருக்கீங்களோ தெரியாது, போகாட்டாலும் பரவாயில்ல. தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதணுமா, 4 பக்கம்னாலும் எழுதிடலாம். ஆனா உங்களில் யாரையாவது ஒரு கணத்துல இயேசுவை பற்றி ஒரு பக்கம் எழுதுங்கன்னா அதுல ஒரு வரி கூட இயேசுவை அறியாமல் எழுத முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்காமல் கர்த்தரை பற்றி ஒரு வரி கூட சொல்வதற்கு பலன் வராது, நாக்கு வராது, எழும்பி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இதயத்தில் வரும் பொழுதுதான் நம்ம காலில் பலன் வரும், நம்ம கையில் பலன் வரும், நம்ம நாவில் பலன் வரும். அப்போ நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், செக்கோசோலோக்கிய நாடு கம்யூனிஸ்ட் நாடுகளில் அந்த காலத்தில் ரஷ்யாவுடைய கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு செக்கோசலோவாக்கிய நாடு தான். அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் அங்கே நாட்டுக்கு போய் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் எல்லாம் நான் பார்க்க எனக்கு ஆண்டர் உதவி செய்திருக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஜனங்கள். இந்த செக்கோசலோவாக்கிய நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் அடிக்கடி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்னன்னா, இந்த கூட்டத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை யாராவது நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடியும்னா இந்த மேடைக்கு வாங்கன்னு சொல்லி அவர்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு கேள்வி, கடவுள் என்பதை யாராவது நிரூபிக்க கூடுமானால் முன் வாருங்கள், பிளாட்ஃபார்த்தில் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். கூட்டத்தில் கடைசியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் வந்தார், வந்து மேடையில் ஏறினார். அவர் வரும்பொழுது அவர் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருந்தார். அந்த மேடைக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த மனிதனுக்கு முன்னாலேயும் அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார். இந்த மனிதன் என்ன செய்யன்னு தெரியல இவனுக்கு, இவர் ஏன் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றாரு, சாப்பிட்ட பிறகு ஒருவேளை பேசுவாரோன்னு. ஆனால் டைம் எடுத்து மெதுவாக மெதுவாக அவர் சாப்பிட்றாரு, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டாரு, நீ சீக்கிரமாக சொல்லு, எதுக்காக உன்னை நீ ஒன்று கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. சாப்பிட்டு முடித்தார். முடித்த பிறகு இந்த மனிதன்ட்ட அவர் கேட்குறாரு, இந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருந்துச்சு? அப்போ அவன் சொல்கிறான், நானும் சாப்பிட்டேன், நீ தானே சாப்பிட்ட, உனக்கு தானே தெரியும். அப்போ அவர் சொன்னாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு மேடையிலிருந்து இறங்கி போயிட்டார். அருமையான சகோதரர்களே, அசம்ஷன்ஸ் வேறே, எக்ஸ்பீரியன்சிங் என்பது வேறே, நாலேஜ் வேறே, பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது வேறே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மனிதர்களாகிய நமக்கு, பாவிகளாகிய நமக்கு, ஆதாமின் வழியிலே வந்த நமக்கு, ஒவ்வொரு குழந்தையும் மமதை என்கிற போர்வையிலே பிறக்கின்றது. கர்த்தராய இயேசு கிறிஸ்து கந்தை என்கிற அந்த போர்வையிலே அவர் பிறக்கிறார். நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தாழ்மையாக தாழ்மையாக தாழ்மையின் கோலத்தில் தாழ்மையின் கோலத்தில் அவர் அனுப்புகிறார். அப்படிப்பட்டவரை பற்றி பரிசுத்த யோவான் சொல்கிறார், 20வது அதிகாரத்தில் 30-31 இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்திருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகம் உங்கள் கையில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் கையில் இந்த புஸ்தகத்தை, ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகம் வச்சுக்கிடணும். இந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் ஒரு நாளிலே முதலாவது வாசிக்க வேண்டும், தூங்குறதுக்கு முன்னால கடைசியில வாசிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை வாசிக்காமல் ஒரு பத்திரிகையை நீங்கள் முதலாவது வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இந்த புஸ்தகம் கர்த்தர் நமக்கு கொடுத்த புஸ்தகம். என்ன அருமையான புஸ்தகம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், ஜனங்கள் அப்படி சொல்கிறார்கள் பரவாயில்லை, ஏனென்றால் அவர்கள் என்னோடு ரொம்ப இருக்கவில்லை, அவ்வப்போது என்னை பார்த்திருக்கிறார்கள் அவ்வளவுதான், ஆனால் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள். மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய முகத்தை, உங்களுடைய நேச முகத்தை உற்று பார்த்து இந்த மாலை வேளையில் கேட்கிறார். என் மகனே, மகளே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீ என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என்னுடைய நேசர், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, ஆனால் நீர் எனக்கு 10,000 பேரிலும் சிறந்தவர். நீர் எனக்கு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், எனக்கு நீர் போதும் இயேசுவே. இதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்ல முடியும் என்றால் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது எனக்கு நீர் போதும் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் போதும் இயேசுவே. பிரியமானவர்களே, தெளிவாக கேட்கிறார் அவர். என்ன அருமையாக கேட்கிறார்! தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? சீமோன் பேதுரு ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்கிறார், இயேசுராஜா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று கூறுகிறார். ஜீவனுள்ள தேவன் என்கிற வார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவன், பேசும் மனிதனுக்கு பேசும் தெய்வம் தேவை பிரியமானவர்களே. அழும் மனிதனுக்கு அவனுடைய கண்ணீரை துடைக்கும் தெய்வம் தேவை பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பது இன்னொரு பொருள் என்னவென்றால், அனைத்திற்கும் அனைவருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவர். அந்த ஜீவனை நீட்டவும் அவரால் முடியும், நிறுத்தவும் அவரால் முடியும். பிரியமானவர்களே, உங்களிலே ஒரு சிலர் டாக்டர் அட்கின்ஸ் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆர்தர் அட்கின்ஸ் நியூயார்க்கிலே ஒரு பெரிய டாக்டராக இருந்தார். அவரை பற்றி நீங்கள் ஒருவேளை தெரியவில்லை என்றால் அவருடைய புக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டயட் ரெவல்யூஷன். ஒரு பெரிய நல்ல புக் எழுதினார். ஒரு டயட்டை அவர் அதில் ப்ரொபோஸ் பண்ணினார். இவ்விதமான ஒரு உணவு வகையை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நாட்கள் வாழ முடியும் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய புஸ்தகம் பப்ளிஷ் ஆன உடனே 15 லட்சம் காப்பீஸ் வித்துச்சு. அவ்வளவு அதிகமான ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு வந்து, மனிதர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நீள நாள் வாழ முடியும் என்றார். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2007வது வருஷம், பொதுவாக நியூயார்க்கில் ஏப்ரலில் இந்த ஸ்னோ பெய்யாது, ஸ்னோ வராது. ஆனால் அன்றைக்கு ஒரு பனிமழை பெய்து விட்டது, ரைஸ் மழை பெய்து விட்டது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2007வது வருஷம், வழக்கம் போல டாக்டர் அட்கின்ஸ் நியூயார்க் நகரில் உள்ள அந்த ரோட்டில் நடந்து போனார். அந்த பனிக்கட்டிலை சறுக்கி வலுக்கி விழுந்தார், செத்தார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி எவ்வளவோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மசில்ஸ், நம்முடைய பாடி, நம்முடைய எக்ஸசைஸ், நம்முடைய பர்சனாலிட்டி, இதெல்லாம் வைத்துக் கொண்டு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் போடுகிறோம், நாம் பெரிய ஆட்கள், ரொம்ப நாள் வாழ முடியும். பிரியமான, 2 வாரத்துக்கு முன்னாலே டெல்லியிலே ஒரு பையன் என்னை பார்க்க வந்தார். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர், ஒரு விங் கமாண்டர், ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். என் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவர்கிட்ட நான் அவங்க அம்மாவை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், 100 வருஷத்துக்கு நான் வாழ போகிறேன். கொஞ்சம் கூட ஒரு மனதில் ஒரு பயம் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் நான் வாழ போகிறேன். அப்போ என் இதயத்தில் ஆண்டவரே இவரை காத்துக்கொள்ளும், இவர் இவ்வளவு வீராப்பாக பேசும் பொழுது நீ இவருமே கோபம் கொண்டு விடாதேயும், இவர் தெரியாமல் பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருப்பவர்கள்னா நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா கத்திற்கு சித்தமானால், என் தேவன் எனக்கு ஜீவனை ஆயுசையும் கொடுத்தால் அப்படி என்று வந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் நாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, டைம் என்பது நம்முடைய கையில் இல்லை. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகம் பிரியமானவர்களே, அந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நின்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் நிர்மூலமாக அவன் இருப்பது உன்னுடைய கிருபை, உன்னுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, உன்னுடைய தர்மத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தந்து கொண்டே ஏறும். இவ்விதமாக நாம் அறிக்கை செய்தால், கர்த்தரா இயேசு கிறிஸ்து சீமோன் இடத்துல சொன்னாரே, சீமோனே நீ பாக்கியவான் என்றாரே, என் சகோதரிகளே உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அருமையான மகளை நீ பாக்கியவதி அம்மா, என் மகனை நீ பாக்கியவதி தம்பி ஐயா, சின்ன தம்பி தங்கைமார், வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்கள் இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் ஐயா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தவர் என்ன சொல்லுவார், என் தம்பி என் தங்கையே, ஆண்டவர் ஆகிய நான் சொல்லுகிறேன், நீ பாக்கியவான் சீமோனே, நீ பாக்கியவான். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிவை நமக்கு தருவது இல்லை. பிரியமானவர்களே, நாலேஜ் அண்ட் ஸ்கில், முதல்ல நான் சொன்னேன், நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஹியூமிலிட்டி, நம்முடைய புரோக்கன்னஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு அனுப்பியிருப்பது பரிசுத்த ஆவியானவர். சிலர் சொல்லுவார்கள் அது உண்மைதான், பழைய ஏற்பாடு என்பது யெகோவாவின் காலம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய காலம், அப்போஸ்தலரில் இருந்து இயேசு கிறிஸ்து 2வது வருவரைக்கும் பரிசுத்தாவியானவருடைய காலம் என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு வகையில் அது உண்மைதான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தானே திருச்சபை பிறந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனம் என்று ஒரு கூட்டம் எழும்பியது. பிரியமானவர்களே, அன்று வந்த பரிசுத்தாவியானவர் இன்று போகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோடு நம்மை கனெக்ட் பண்ணுகிறவர். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஆகிய தேவனோடு கனெக்ட் பண்ணுகிறவர். இந்த திரியேக தேவன் நமக்குள் வந்து விடுகிறார். அதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிலே அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திலே லூக்கா எழுதும் பொழுது நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தவேனை வருவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். அதுபோல ஏசாயாவிலேயும் கத்திற்கு காத்திருக்கிறவளோ என்று வருகின்றது. இந்த காத்திரு என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் பழைய ஏற்பாட்டிலே இந்த எபிரேய மொழியிலேயும் புதிய ஏற்பாட்டிலே இந்த அப்போஸ்தலர்களையும் காத்திருங்கள் என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் உடைந்த மனதோடு ஜெபமண்ணுங்கள். Pray with a broken heart. Pray with a broken heart. உடைந்த மனதோடு ஜெபமண்ணுங்கள். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நம் எப்படியும் ஜெபமண்ணலாம், ஆனா நம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபமண்ணாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலம் ஜெபமண்ணுவதற்கு முடியாதவராக போய்விடுவார். அருமையானவர்களே, ரயில் ஏறி நம்ம இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கிறோம் ரயில் வரணும்னு. அந்த ரயில் வருவரைக்கும் நம்ம ரயிலுக்காக காத்திருக்கோம். ரயில் வந்த பிறகு ரயில் நமக்காக காத்திருக்குது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்காக காத்திருக்காரு. நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும். அவ்வளோதான், நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும். உட்கார்ந்து விட்டால் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் நம்மளை பார்த்து கையை பிடிச்சு ஒரு குலுக்கி, நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இதை வெளிப்படுத்துகிறவர் பிதா, இவர் யாரும் அல்ல, இவர் யாரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது பிதா. இந்த இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் வெளிப்படுத்தத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை நொறுக்குவது பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த புரோக்கன் ஹார்ட் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில், அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில். இருதயம் அப்படியே கடினப்பட்டு போய் விடுகின்றது. அதிக நாட்கள் கடினப்படும் என்றால் அது கஷ்டமாகிவிடும். பிரியமானவர்களே, 19வது அதிகாரம் சங்கீதம் முதல் வசனத்தில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. ஆகாயத்து விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது என்று இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால் கர்த்தராய தேவன் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா முறையிலையும் மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் வாஞ்சதா வேணும். கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் இன்னும் கேட்கிறது, எனக்கு அதிகம் வேணும்னு ஒரு சின்ன வாஞ்சதா வேணும், அப்படியே கொடுத்துருவார். அவர் எவ்வளவு பெரியவர் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரியவர். நம்ம எவ்வளவு சிறியவர்கள் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு சிறியவர்கள். நமக்கும் நீங்க உங்க கையை ஒரு ஆரமாக வைத்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்தில் ஒரு சின்ன சேஃப்டி பின் எடுத்து ஒரு புள்ளி வைங்க. அந்த வட்டம் வந்து சூரியன் பார்த்துக்கிடுங்க. நம்ம வச்ச அந்த புள்ளி வந்து நம்ம பூமி. அந்த சின்ன புள்ளியை ஒரு 5 கண்டமாக்கி அதில் ஒரு ஆசியா கண்டம், எத்தனையோ நாடு நம்ம நாடு, எத்தனையோ மாநிலம் நம்ம மாநிலம், எத்தனையோ மாவட்டம் நம்ம மாவட்டம், எத்தனையோ கிராமம், எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்டு தாலுகா கிராமம், எத்தனையோ வீடு, எத்தனையோ தெரு வீடு, எத்தனையோ ஆட்கள். நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு. அவர் எவ்வளோ பெரியவர். நான் முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த யூனிவர்ஸ் யாருக்கு தெரியும், அதில் எத்தனை கேலக்சிஸ், எத்தனை பால் மண்டபங்கள், யாரால என்ன முடியும், யாரால என்ன முடியும். ஒவ்வொரு கேலக்சிலையும் எவ்வளோ சோலார் சிஸ்டம், எத்தனை எத்தனை கோடி சூரியன்கள் ஒவ்வொரு கேலக்சிலையும். நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் தான் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஜெட்டு ஏரோப்ளைனில் ஏறி அதை ஒரு 600 மைல் வேகத்தில் நீங்கள் ஓட்டி நான் ஸ்டாப் 24 மணி நேரமும் ஒரு 600 மைல் வேகமும் ஓடக்கூடிய ஒரு ஜெட் ஏரோப்ளைனில் நீங்கள் ஏறி நீங்கள் போனீங்கன்னா இந்த மூனில் போய் சேர்றதுக்கு சுமாராக ஒரு 17 நாள் எடுக்கும். 17 டேஸ் யூ வில் பி இன் த மூன். அதனால நீங்கள் ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. அப்படியே போய்கிட்டே இருந்தால் 17 இயர்ஸ் நீங்கள் அந்த சூரியன் பக்கமாக போவீங்க. ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து அதே ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா 24 வருஷம் போயிட்டு இருந்தீங்கன்னா 690 வருஷம் நீங்கள் புளூட்டோ பக்கத்தில் போவீங்க. இன்னும் ஜேர்னி நிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா, தொடர்ந்து அந்த ஜெட் பிளேனில் போயிட்டு இருந்தீங்கன்னா 600 மைல் பெறவர் போய் கொண்டிருந்தீங்கன்னா ஏழு நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் நம்முடைய சோலார் சிஸ்டத்தை நீங்க கடந்திருக்க மாட்டீங்க, நீங்க கடந்திருக்க மாட்டீங்க. அப்படினால் இன்னும் எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கின்றது, அதுபோக எத்தனை கேலக்சி இருக்கின்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி மனிதனின் வேடம் எடுத்து நீச கோலம் கொண்டு எனக்காக உங்களுக்காக வந்திருக்காரு. இவரை கால பிடிச்சு கெஞ்சிக்கணும், இவரை விட்டுறவே கூடாது நீங்களும் நானும். தேவனை பற்றி அறிவது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேவனே பிதாவே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ரோமர் 1:19 கூறுகின்றது. தொடர்ந்து ரோமர் 1:21 சொல்வதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் இயேசுவை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த வேத புத்தகத்தை அறிந்தும், அவர்கள் சபையை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்குது. சில சமயத்தில் ஒரு பையன் தான் விரும்புகிற பிள்ளையை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. சில சமயத்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக சரியா படிக்காம ஆசிரியர்களை பிரியப்படுத்துறதுக்கு சில மாணவ மாணவிகள் என்ன காரியங்களா செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு எம்எல்ஏயை என்ன மாதிரி பிரியப்படுத்த வேண்டியது இருக்கின்றது. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை மனைவி பிரியப்படுத்தப்படுவாள். நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை புருஷனை நீ பிரியப்படுத்தலாம். இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை பெற்றோரை நீ பிரியப்படுத்தலாம். ஆனால் நீ இயேசுவை பிரியப்படுத்தாமல் உன் புருஷனை எவ்வளவு பிரியப்படுத்த நினைத்தாலும் ஒரு நாளும் உன் புருஷன் திருப்தி அடைய போறது கிடையாது. பிரியமானவர்களே, மனிதர்களை பிரியப்படுத்தாதீங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க. எல்லாரையும் பிரியப்படுத்திடலாம், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். அதனாலதான் பிலிப்பியர் 4:24 அந்த வசனம் தன்னோருக்கு நான் வாசித்து இந்த வாரத்துக்கு போறேன். ரோமர் 1:21 அவர் ஸ்தோத்தரிக்கல, தங்க சிந்தனையிலே தாட்ஸ், முதலாளி நான் சொன்ன மேன் இஸ் வாட் ஹி திங்ஸ், தங்களுடைய தாட்ஸ் அதில் வீணரானார்கள், வீணரானார்கள். அதாவது அவங்களுடைய தாட்ஸில் அவங்க அப்படியே வாண்டர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஆண்ட்ராயேசு கிறிஸ்துவை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிசைரும் இல்லை, ஒரு பவரும் இல்லை. ஆனால் பிலிப்பியர் 4:8 என்ன சொல்கின்றது? கடைசியாக சகோதரர்களே, நான் சகோதரிகளையும் போட்டுக்கொள்கிறேன், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எது? இயேசு, வேறு எதுவும் அல்ல. நீங்கள் இயேசுவே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அத்தனை சாதாரணமாக நமக்கு சிந்திக்க வந்துவிடும். பிரியமானவர்களே, அந்த அருமையான ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க கேட்காம நான் கேட்காம இந்த பூமிக்கு வந்து தனது ஜீவரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா நம்ம ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் மைதானத்தில் உட்கார செய்தாரே, அவரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, சத்தமா ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கைதட்டி ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என்னுடைய வாயில் இருக்கும் சொல்லுகிறார். ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்காக வந்தாரே, ஈன கோலம் எடுத்தாரே, மனுஷ ரூபம் எடுத்தாரே, அவர் வரலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காதே. ஒரு யானை ஒரு எறும்புன்னு இடத்துல பேசணும்னா இந்த எறும்பு யானை வரைக்கும் உயர முடியாது, அந்த யானை இந்த எறும்பு வரைக்கும் கீழே இறங்கணும், அப்பனால அந்த யானை பேச முடியும். அப்படி இறங்கிட்டாரே, வந்துட்டாரே. யார் யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். மேய்ப்பர்களிடம் சொல்றாரு தேவதூதன், அந்த லூக்கா 2:8 மேய்ப்பர்களிடம் சொல்றாரு, அவங்க ஆடுகளை வளர்த்து வச்சிருக்காங்க அந்த மேய்ப்பர்கள், அந்த லூக்கால 2:8 வளர்த்த ஆடு பஸ்கா பண்டிகைக்காக வளர்க்கப்பட்ட ஸ்பெஷல் ஆடு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை பஸ்கா பண்டிகையில வெட்டுவாங்க. ஏனென்றால் பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையின் பண்டிகை, அதற்காக ஆடுகளை வெட்டுவாங்க. அந்த ஆடுகளை அந்த வளர்க்கின்ற மேய்ப்பர்கிட்ட வந்து தேவதன் முதல் சொல்றாரு, இந்த ஆடுகளை நாம வேண்டாம், இந்த ஆடுகள் எல்லாம் வேண்டாம். மேய்ப்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், பெரிய நற்செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்காக ஒரு ரட்சகர்
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பிரியமானவர்களே, மேய்ப்பருக்கு மேய்ப்பராக மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பசுக்க ஆடுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பிடித்தமான மாட்டுத் தொழுவையை சுட்டிக்காட்டி விளக்கினார், கான்டெக்சுவலைஸ் பண்ணினார். இந்த காஸ்பல் இஸ் ஆல்வேஸ் கான்டெக்சுவலைஸ்ட். பிரியமானவர்களே, என்ன அருமையான ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என் சகோதரியை உங்களுடைய அளவுக்கு வந்து அவர் உங்களுக்கு இருக்கிறவராக காட்டிடுவார். என் தம்பி தங்கை மாறு, நீங்கள் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய வருத்தத்தின் நடுவிலே, உங்களுடைய கவலையின் நடுவிலே உங்க அளவுக்கு வந்து அவர் உங்களை தேற்றிடுவார், ஆற்றி தேற்றிடுவார். பிரியமானவர்களே, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தமது குமாரனை வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது அன்பின் சங்கை வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார், வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார். அந்த ஊதுதலின் சத்தத்தை, அந்த சங்கின் சத்தத்தை கேட்காத, கேட்க முடியாத ஒரு செவி கூட இருக்க முடியாது, அத்தனை அதிகமாக ஊதி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை அசட்டை பண்ணினால் தண்டனை, தண்டனை. பிரியமானவர்களே, தேவ கோபம். பிரியமானவர்களே, தேவ கோபம். பரிசுத்த வேதபுஸ்தகத்தில் பார்க்கலாம், கர்த்தருடைய கையின் வரும், அடிக்கடி வரும். இந்த கர்த்தருடைய கை என்பதுக்கு ஒரு ஒரு படருவமான ஒரு அர்த்தம் இருக்கு, பார்த்துடுங்க. அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு பெண், ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் ஆண்டுடைய கை இருக்குது. கை எப்பவும் இருக்கு, என் தலை மேல, உங்க தலை மேல. தவணை கொடுத்துட்டே இருக்காரு, தவணை கொடுத்துட்டே இருக்காரு. அஞ்சு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் கொத்தி உரம்போடுவோம், இன்னும் ஒரு வருஷம் கொத்தி உரம்போடுவோம், அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு டைம் வருகிறது, அவர்கள் எல்லையை தாண்டுகிறார்கள், கடினப்படுகிறார்கள். அந்த கை அப்படி இருந்த கை அப்படி அடிச்சுருது. அதான் அந்த பொருள், அது நல்ல பொருள். அது தேவனுடைய கை என்பது அப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், எபிரேயர் 2:2-3-4 வாசிக்கிறேன், கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிய ரட்சகருக்கு காலிலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் கொடுப்பதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், இவ்வளவு பெரிய ரட்சகரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போக மனம் இல்லாமல் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், மன்னிப்பு அல்லது தண்டனை. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த நாலு நாள் வந்திருக்கீங்க, உங்கள் மனதில் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்துருக்காரு. அப்படி ஒருவேளை இந்த மன்னிப்பை ரெண்டு கொஞ்ச நாள் இழந்திருந்தால் அது திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு அத்தனை உங்களை உதவி செய்திருக்காரு. மன்னிப்பு இன்னும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவர் கொடுக்காரு. அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் திட்டோட்டமாக சொல்ல முடியும், கர்த்தராய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க, தயவு செய்து சொல்லிக்கோங்க. முன்னால் உட்காந்துருக்கிற தம்பி தங்கைமார், நாற்காலியில் உட்காந்துருக்குறவங்க, தூரத்தில் நிற்கிறவங்க, எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க, குயரில் இருக்கிற அருமையான தம்பி தங்கம்மார், நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் தயவுசெய்து தயவுசெய்து தயவுசெய்து உங்கள் மனசுக்குள்ள மெதுவாக சொல்லிக்கோங்க, இதயத்தில் சொல்லிக்கோங்க, கர்த்தராய இயேசு தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை இடுகிறேன். இவ்வளோ சொல்லிட்டே இருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அம்மாமா, நீங்கள் தொட்டில் ஆட்டுறீங்க, அந்த பிள்ளைக்கு கேட்க முடியாத இதை சொல்லிக்கிட்டே தொட்டில் ஆட்டுங்க. பிள்ளைக்கு ஊட்டுறீங்க, இதை சொல்லிக்கிட்டே ஊட்டுங்க. கணவனும் மனைவியுமா, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். சின்ன சீட்டில் எழுதி பையில் வச்சுக்கோங்க, இல்லைனா பேக்கில் வச்சுக்கோங்க, அடிக்கடி இதை பாருங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை அடிக்கிறேன். அறிக்கையிடுகிறேன். இது செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இதை வெளிப்படுத்தினது மாம்சமும் இரத்தமும் அல்ல, பிதா. பிதா உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி விட்டார். இதை பற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் இருக பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் மேல் அவர் தம்முடைய சபையை கட்டுவார். உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையை கட்டுவார். அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். புருஷர்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். குடும்பமாக அந்த தெருவுக்கே ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அப்படி மாறும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள், அவருடைய பொருள் என்ன தெரியுமா? பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள். பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், முட்டையை ஓதி வைத்தல், ஒன்று உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். முட்டை காகிதங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை அவர்கள் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்வது போல தெரியும், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். ஆண்மையான ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருவாரு. நம்ம ஜெபத்துல பொறுமையோடு இருக்கணும், ரியாக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே கூடாது. நம்ம எல்லாத்தையும் பொறுக்கணும். தேவன் கிரியை செய்வார், ஆண்டவர் கிரியை செய்வார். அப்படி அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க வரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை அறிக்கையிடுகிறேன், காலில் எழும்பினுடனே மரியாதையோடு கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தம் ஏசாயா 30:21, நான் இடது பக்கம் போகக்கூடாது, வலது பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி என் அப்படியே நடத்தி கொண்டு போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நானும் நீங்களும் கைவிடப்பட போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை, வறுமையில் வாட போவதே இல்லை, தனிமையில் தவிக்க போவதே இல்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று யோவான் 8:56 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் 4 நாட்களும் உங்களிலே அநேகர் என்று நான் நம்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டு களி கூர்ந்திருக்கிறீர்கள். இந்த களி கூர்தலை நீங்கள் விட்டுவிடாமல் இருந்தால் அந்த ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அந்த அற்புதமான 12 ஆதிகாரத்தில் அற்புத 7 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தம்பிமார், தங்கைமார், அருமையான பாடல் குழு இருக்கின்ற அருமையான தம்பி தங்கைமார், இந்த WCC இருந்து, நர்சிங் காலேஜில் இருந்து, நேற்று தம்பிமார் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து இந்த கூட்டத்திற்கு வாலண்டியர்ஸ் ஆக அங்க கேட்ல இருந்து தம்பிமார் நிக்கிறாங்க. என் அருமையான சகோதரர் கிருஷ்ணதாஸ் விஜயன் அவரோடு சேர்ந்து கை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஒன்று கூட குறைக்க மாட்டார், கூட்டத்தை இவரை தவிர குறைக்க மாட்டார். ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க, ஒன்று நான் சொல்கிறேன், ப்ரொவைடட் எப்பொழுது ஏசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன், என் இதயத்தை திறக்கிறேன், வாசற்படியில் நிற்க வேண்டாம்ப்பா, ஏன் அப்படி நிற்கணும், வெயிலில் ஏன் காயணும், குளிரில் ஏன் நீர் நடுக்கணும், பனியில் ஏன் நனையணும், உள்ள வருமையா, உள்ள வருமையா, உள்ள வருமையா, உள்ள வந்து நெஞ்சில வச்சுக்கிடணும், இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். இருதயத்தில் வச்சுட்டா அப்படியே நம்முடைய பிரெயின்லயும் வந்துருவாரு அவரு, அப்படியே நம்முடைய வார்த்தையில வந்துருவாரு. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு தந்துருவாரு. உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமா மாறிடும். அப்படி மாறும் பொழுது நம்பர் 1, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்பர் 2, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்பர் 3, உன் பெயரை, உன் குடும்பத்தின் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். 4, ஆசீர்வாதமாக இருப்பாய். ஐந்து, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆறு, உங்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார். ஏழு, உங்கள் மூலம் உலகம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும், கன்னியாகுமரி மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படும். ஏழு ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாளிலே கர்த்தர் உங்கள் நெஞ்சார உங்களுக்கு கொடுக்கிறார். கையார எடுத்து செல்லுங்கள். சந்தோஷத்தோடு இன்னைக்கு நீங்க படுக்க போனோம், மகிழ்ச்சியோடு நாளை காலை எழும்பணும். ஒரு அரை மணி நேரம் முதலாவது மலங்கால நின்றனும். ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு பாயை வாங்கிக்கோங்க. அது ஒரு ஜப பாய், ஒரு பிரேயர் மேட். அதை ராத்திரி தூங்கும் முன்னாலே விரிச்சு வச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்கும் முன்னால நான் காலை மணி, ஒவ்வொரு நாள் நாலு மணிக்கு எழுப்பிடுவேன். என்னுடைய ஜப நேரம் நாலரை மணி பார்த்துக்கிடுங்க. நான் சில நேரம் பிந்தி படுக்க போவேன். அதனால அதுக்கு முன்னாலேயே நான் ஜெபம் பண்ணுற இடத்துல பாயை விரித்து முழங்கால் படுறதுக்கு ஒரு தலைணையும் போட்டு பைபிளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு தான் நான் படுப்பேன். தினமும் அப்படி தான் செய்கிறேன். நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே. அப்படி செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, இந்த கூட்டத்தில் இந்த நாலு நாட்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அப்படியே தொடர்ந்து இந்த 2008 நெய்யாய் பொழியும், நன்மையும் கிருபையும் உன்னை பின்பற்றும். பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இந்த 40 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே, Let us wait at the feet of Jesus. உங்களை கொண்டாந்துட்டாரு. நீங்களும் வந்துட்டீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஒருத்தரும், எவ்வளவு கஷ்டம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம், டைம் எல்லாம், எவ்வளவு கஷ்டம். வந்துட்டீங்களே, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் ஐயா, அம்மா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், சகோதர சகோதரி உங்களை ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார், முன்னால உட்காந்து தம்பி தங்கை மாதிரி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் இயேசுராஜா ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க அதை காத்துக்கொள்ளணும்னா நாளை இருந்து காலையில குறித்த சாமத்துக்கு முன்னாலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் குறைந்தது நீங்க முழங்கால் போட்டுறணும். அவருடைய நேச முகத்தை பார்த்துடணும். அவரு கையை தொற்றணும், அவரு காலை தொற்றணும். இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தாலும் ஐயா, என்னுடைய கண்ணுக்குள்ளே இருந்தாலும் ஐயா, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும் அப்பா. தனி ஜபம், குடும்ப ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, தனித்தாள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இவைகள் 2008 மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் வரும் பொழுது உங்கள் நாட்கள் நெய்யாய் பொழியும், உங்கள் நாட்களுக்கு ஒப்பான பலன் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாஞ்சி உள்ள கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்கள் தம்பிமார்கள், முன்னாலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் தங்கைமார்கள், அந்த வாஞ்சி உள்ளவர்கள், நீங்கள் யாரும் எழுமி நின்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். தயவுசெய்து எழுமி நிற்பீங்களா? எழுமி நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். கீழே உட்காந்துருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தயவுசெய்து எழுமி நின்னா நல்லது. இந்த வாஞ்சி உள்ளவர்கள் நீங்கள் எழுமி நில்லுங்க. தயவுசெய்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த அருமையான நாட்களை எங்களுக்கு கிருபையாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுத்தது. ஐயாவோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான சௌர கிறிஸ்துதாஸ் விஜயனுக்கும் இதில் ஒரு ஆர்வத்தை கொடுத்து, அவருடைய கையை பலப்படுத்த அவர்களுக்கு ஒரு கூட்டம் மக்களை கொடுத்து, இதுக்காக ஜபிக்க ஒரு ஐயாவை எழுப்பி, பாடலுக்கு ஒரு ஐயாவை எழுப்பி, இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ஐயா மாதிரி நீர் எழுப்பி அப்பா இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே உமைத்தபடி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று தங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கொண்ட என்னுடைய ஒவ்வொரு தம்பிக்கும், என்னுடைய ஒரு தம்பிக்கும் தங்கைக்கும், என்னுடைய ஒவ்வொரு ஐயாமாருக்கும் அம்மாமாருக்கும், என்னுடைய குட்டி பிள்ளைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய அருமையான சகோதரர்களை, சகோதரிகளை, தம்பி தங்கைமார்களை, இன்றிலிருந்து கண்மணியை போல நீர் காத்துக்கொள்ளலாம். அவருடைய மனம் ஏங்காதபடி காத்துக்கொள்ளும், கலகாதபடி காத்து, அவருடைய குடும்பங்களிலே குழப்பங்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். அவருடைய ஃப்ரண்ட் கேட்டிலே உடைய ஏஞ்சலை வசியும். அவர்கள் போகும் பொழுதும் கூட போகும் ஐயா, அவர் வீட்டுக்குள்ள வரும்போதும் கூட வாரும் ஐயா. பலவீனமா இருக்க சரீரங்களை பலப்படுத்தும் ஐயா. அவர்களை பயோதிபர்களாக இருக்கிறவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கடைசி வரைக்கும் இருந்த பலனை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஐயா. ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஐயா. என்னை போல யாராவது வியாதியில இருந்தால் என் ஆண்டவர் இரண்டு ஆயுசை நீட்டு கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுமையா. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் பிள்ளைகளில் சரியான வயதிலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவனை கொண்டு வரும் ஐயா. துணைவியை கொண்டு வரும் ஐயா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் கையில குழந்தைகளை கொடும் ஐயா, கையில வருமானத்தை கொடும் ஐயா. நாங்கள் யார் இடத்துலையும் பிச்சை கேட்க கூடாது, கடன் கேட்க கூடாது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு கொடும் ஐயா, அவருடைய தோட்டங்களை ஆசீர்வதியும் ஐயா, அவருடைய வயல்களிலே மகசூல் காணட்டும் ஐயா. உம்மை நம்புகிற பிள்ளைகளப்பா, இயேசப்பா உமை கண்டு தங்கள் இருதயத்தை ஊற்றி போட்ட ஜனமப்பா, அவர்களை இன்றில் இருந்து அவர்களை தீர்க்க ஆயுசு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளும் வரைக்கும் அவர்கள் கண்கள் அவருடைய பரம்பரையை காணட்டும், அவர்கள் சந்ததியை காணட்டும். ஐயோ அந்நில் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவே, ஆமென்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரை இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், எம்எல்ஏ இவ்வளவு பாச வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூடி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. கைகளில் மாட்டப்படும் கிளவுஸ் எனப்படும் கைவுரைகள் தானாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அது தனித்திருந்தால் பிரயோஜனமற்றது. ஆனால் நமது கை அந்த கைவுரைக்குள் இருக்கும்போது அது எண்ணற்ற விதங்களில் பயன்படும். சுத்தமாக உள்ள கைவுரைகளை பயன்படுத்தி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். கை உறை இருப்பதால் அவர்கள் கைகளில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்றவை நோயாளிகளை பாதிக்காது. நோயாளிகளின் நோயும் மருத்துவருக்கு தொற்றாது. இந்த கை உறைகளை அணிந்து கொண்டு வேலை செய்பவர்கள் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். கைகளை அரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களில் இருந்தும் இவை நம்மை பாதுகாக்கின்றன. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கை உறைகள் தனித்திருந்ததை ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரு மனித கை அதற்குள்ளே நுழைந்திருந்தால் மட்டுமே அவை பிரயோஜனப்படும். ஆம் பிரியமானவர்களே, தனித்திருக்கும் கைவுரைகள் எந்த கிரியையும் செய்ய முடியாது. அதற்குள்ளே இருக்கும் கைதான் அதை பயன்பட வைக்கிறது. இந்த கைவுரைகளை போன்றதுதான் நமது வாழ்க்கையும். நாம் தனித்திருந்தால் நம்மில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது நாம் எண்ணற்ற காரியங்களுக்கு பயன்பட முடியும். நம்மை கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை பிரயோஜனப்படவில்லை. யூதர்களுக்கு அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டிற்குள்ளேயே இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் வாழ்க்கை மாறியது. ஒரு வேலைக்கார பெண்ணிடம் கூட தைரியமாக உண்மையை பேசக்கூடாதிருந்த பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார். ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய மனந்திரும்புதல் உண்டானது. பேதுரு பேசிக் கொண்டிருந்த போதே கொர்னேலியுவின் வீட்டார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு நடந்து சென்றபோது அவர் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமடைந்தார்கள். பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். ஆம், பேதுருவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் நம்மையும் அநேகருக்கு பிரயோஜனமாக்குவார். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம் வாழ்க்கை அப்படியே ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் போல இருந்த நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமான வயல்வெளியை போல மாறும். அதன் பிறகு வயல்வெளி எண்ணற்ற நன்மைகளை கொண்டு வரும் ஒரு காடாக மாறும் என்று 32:15 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அப்பொழுது பிரயோஜனமற்ற வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை

0: ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம். சாமுவேல் மரணமடைந்தார். இஸ்ரவேல் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கின்ற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவர் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியார். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கின்ற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கின்ற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டிற்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கின்றவர்கள் உம்மிடத்தில் இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகின்றேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரர்களுக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகின்ற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கின்றவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளியிடங்களில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. தமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகின்றதாயிருக்கின்றது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாத படிக்கு பேலியாளின் மகனாயிருக்கின்றார் என்றார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வெற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வெற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகின்றேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறையில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கின்றதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால், தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கின்றான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கின்றது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகின்றேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகின்றவர்களும் நாபாலை போல ஆகக்கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகின்ற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகின்றவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கின்ற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எறிந்தாற்போல் எறியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன உடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும் என் கையை பழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணின படியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கின்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகின்றேன் என்று சொல்லி, அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்த போது, இதோ ராஜா ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அனன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின் அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் சாமி நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகின்றதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கின்ற அபிகால் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகின்ற போது, அவள் எழுந்து கரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். எஸ்டர் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலீப் ஊரானாகிய லாயிசின் குமாரனான தல்திக்கு கொடுத்தான்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவன் பிள்ளைகளை, இந்த சாட்சி பகுதியின் மூலமாக ஆமென் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆமென் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவன் பிள்ளைகளை, ஆமென், என்னுடைய பெயர் ஆமென் சண்முகம் என்பதாகும். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமென், எங்கள் அப்பாவுடைய குலத்தொழில் ஆமென் ஜோசியம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. அது இந்தியாவில் இல்லை, ஆமென் சிங்கப்பூரில். ஆமென், இப்படிப்பட்ட இந்த ஜோசிய மந்திர தொழில் செஞ்சு என்னுடைய தகப்பனார் நிறைய செல்வங்கள் ஈட்டி பெரிய ஆமென் கோடீஸ்வரனா குபேரனா ஆமென் நாங்கள் வசிக்கிற ஆமென் முன்னாள் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஆமென் வடகரைங்கிற சிற்றூரில் ஆமென் அந்த ஊரே எங்களோடு சேர்ந்தது. ஆமென், ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். ஆமென், எங்கள் அப்பா இப்படியாய் தொழில் செய்து ஆமென் இப்படிப்பட்ட ஆமென் பொருளாதாரத்தில் மிகுந்த மேன்மை பெற்றவர்களாய் ஆமென் அந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். ஆமென், அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமென் அந்த கிராமத்தில் ஆமென் பொருளாதாரத்தில் மாத்திரம் மேம்பட்டவர்கள் இல்லை, அடாவடித்தனத்திலும் ஆமென் ஊர் பிரச்சனை இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் மேலோங்கி இருந்தோம். அநேகர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துருந்தாங்க, அநேக லேபர்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமென், அருமையான தேவண்ட பிள்ளையில் என்னுடைய தகப்பனுக்கு ஆமென் சோதரம் அல்லேலூயா, நான் ஐந்தாவது குமாரனாக ஆமென் பிறந்தேன். 16/3/1962 அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமென் நான் பிறந்ததுலேருந்து ஆமென் இயேசுன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு சொன்னால், ஆமென் அப்போலேருந்து எனக்கு இந்த இயேசுனா இந்த உலகத்தில் பிடிக்காத ஒருத்தன்னு சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான உணர்வு எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. அருமையான தேவண்ட பிள்ளைகளை, இப்படியாய் நான் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆமென், எனக்கு எங்களுடைய கிராமத்தில் ஆமென் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்டுள்ளாக இருந்ததுனால ஆமென் கல்வியில் எனக்கு ஒரு அவ்வளோ நாட்டம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கசப்பாக படித்தேன். ஆமென், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆமென் எம்ஏ படிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமென், அருமையான தேவண்ட பிள்ளைகளை, எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப ஜாஸ்தி படித்தவன் என்ன சொல்ல போனால், எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப அடாதுடியாக இருப்பாங்க, போக்கிரி ரொம்ப பிரச்சனை எங்களுடைய கிராமத்தில். 1968 அதுக்கப்புறம் 68லேருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து ஆமென் இந்த கிராமத்தில் டிராக்டரு, டெலிஃபோனு, புல்லட்டு, முதலாக டிவி வந்தது. இது வந்து எங்களுடைய வீட்டு பெருமைக்காக செலுத்தல, இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் அந்த வசதியெல்லாம் அப்போவே எங்கள் அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஆமென், பெரிய பண்ணையாருடைய மகன். அருமையான தேவண்ட பிள்ளையில், எங்கள் வீட்டில் மொத்தம் டெய்லி வேலை செய்கிற லேபர் வந்து 22 பேர் வேலை செய்வாங்க. அந்த 22 பேரில்

மூத்தில் வேலை பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்பி வந்து அஞ்சல் துறையில் வந்து வேலை பார்த்தேன். அருமையான தேவன் பிள்ளைகள் இப்படியா என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடாதுடைய நானும் இருப்பேன். எங்கள் அண்ணனை மாதிரி இருக்க மாட்டேன், அவனில் பாதி இருப்போம். அவன் இருந்தாலும் இயேசுவை பற்றி எனக்கு அறவே தெரியாது. சில நாட்கள் ஆணுச்சு அருமையான தேவண்ட பிள்ளையில். டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்படி 5 கிலோமீட்டர் நான் போயிட்டு வர்றப்போ போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குதிகாலில் ஒரு வலி வந்துச்சு. அந்த வலி என்னுடைய உடல் பூரா பரவி ஒவ்வொரு ஜாயிண்ட்லும் போய் ஒரு ஜாயிண்ட்டு கூட எனக்கு வேலை செய்யலை. வலது கை இப்படி வாய் கெட்டாது, தலை தோட்ட முடியாது, உட்காந்து டாய்லெட் போக முடியாது, மழை ஜெல்லாம் எல்லாம் நின்ன நிலையிலே கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2-3 நாளில் என் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அந்த வலி பரவி நான் மிகுந்த உபாதைக்கு உட்பட்டேன். அருமையான தேவண்ட பிள்ளை, மிகுந்த கஷ்டம் எனக்கு. நான் ஒரு சிறந்த முருக பக்தன் தான். எங்கள் வீட்டில் சொந்தமாக முருகன் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு வைகாசி விசாகமும் விசாகத்தன்னைக்கும் அதில் அன்னதானம் சுவாமி புறப்பாடு நிறையா நாம் செலவு பண்ணி அந்த திருவிழா நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அந்த கோவில் சொந்தம். அதில் ஒரு விக்கிரகம் ஒன்று, திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் அதில் இருக்குது. அதுக்கு ஐயர் வந்து பூஜை வச்சிட்ருக்காரு இன்றைக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அருமையான தேவண்ட பிள்ளையில் எனக்கு கால் வலி வந்தோன்னே கோயிலில் ஐயர்கிட்ட சொல்லி அம்மா அழைச்சிட்டு போய் கோயிலில் வந்து ஐயர்கிட்ட டெய்லி பூஜை நடக்கிறப்ப அர்ச்சனைலாம் பண்ணாங்க. ஒன்றும் நல்லா இல்லை. தொடர்ந்து அந்த வலி எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் போகாத கோயிலே இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை, எங்கே பார்த்தாலும் வேண்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப அதிகரித்து போச்சு வலி. அருமையான தேவண்ட பிள்ளையில 1982 1982 மிஸ்டர் திருவாரூர் பளுதூக்கு போட்டியில் ஆனலகன் போட்டியிலலாம் நான் பரிசு வென்றவன். அருமையான தேவண்ட பிள்ளையில் உடல் வளர்த்தேனே உயிர் வாழ்ந்தேனேங்கிற தாரக மந்திரத்தை உயிர் முடிச்சா கொண்டு நான் வாழ்ந்தவன். கடைசியில் என்ன ஆகிடுச்சுமா, கம்பு ஊனிட்டு நடக்கிற மாதிரி என்னுடைய சூழல் ஆகிட்டு புல்லட்டு எங்கேயாவது திருப்பறத்துக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அப்படி பின்னாடி பிடிச்சி வண்டி என்னடா அப்படி தூக்கி வைப்பேன், சைக்கிளை திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சைக்கிளை கூட ஸ்டாண்டு போட முடியல. அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப உபாதை, ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத பிரச்சனை. சுத்தமாக உடம்புலாம் எட்ட இழைச்சி போய் எய்ட்ஸ் நோயாளி மாதிரி ஆகிப்பிட்டேன். உரு குழஞ்சி போயிட்டேன் உடம்பெல்லாம். அந்த கட்டுமஸ்தான உடல்லாம் எங்கே போணுச்சுதே எனக்கு தெரியல. கம்பு ஊனிட்டு நடக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் திருவாரூர் பகுதியில் நான் மருத்துவம் பார்த்து பார்த்தேன், முடியல. காரைக்காலில் போய் பெரிய டாக்டர்லாம் பார்த்தேன். மற்றும் எங்கெங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், முடியல. கடைசியில் தஞ்சாவூரில் கொண்டு போய் ராதாகிருஷ்ணன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். நரம்பியல் நிபுணர் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டர், மெடிக்கல் காலேஜ் டீன். நான் அன்றைக்கி போகிற அன்னைக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்னை செக் பண்ண டாக்டர் சொன்னார், இது என்னையா நெஞ்சிலாம் என்னையா இது கேட்டேன். சந்தனங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலுக்கு போய்ட்டு வரேன் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற விக்கிரகத்து பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, எங்களுக்கு அதுதான் குலதெய்வம், நாங்கள் அடிக்கடி வருவோம் யா அப்படின்னார். எனக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தார், வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்த புரட்டாசி 1ஆம் தேதி வந்துருச்சுங்க, 1 வருஷங்க. தாங்க முடியாத வியாதி, தாங்க முடியாத வலி. பெண்ணுடைய 2 லேக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார், அதை டெய்லி போட்டு சொல்லுவார். ருமாலயான்னு டேப்லெட் எழுதி கொடுப்பார், அதுதான். இங்கே போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வருவேன். ஏன் திருவாரூர்லேருந்து நான் புறப்பட்டு வீக்லி ஒன்ஸ் வாரம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டு நான் திரும்பி வருவேன். ஒன்றியமாக போக முடியாது, கம்பு ஊனிட்டு தான் போவேன். பக்கத்தில் யாராவது துணைக்கு வேணும் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இந்த வியாதி என்ன சார், கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, மறுபடியும் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் அது குறைஞ்சிடுற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சுஸ்தமாகிற மாதிரி எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிப்போ, பயப்படாங்க சண்முகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் ஒர்க் வெயிட் பண்ண வச்சுட்டு என்னுடைய எனக்கு கூட வந்த சகோதரனை கூப்பிட்டு சொன்னார், இவர் அழைச்சிடுறது வேஸ்ட்டுங்க, அதிகபட்சம் போனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அவர் உயிரோடு இருப்பார், அவர் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாரோ அதை வாங்கி கொடுங்க. இந்த வியாதி ரொமான்டிக் ஆதரைஸ்னு பேர், இது அது அவரோட உடலில் கிரானிக் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நேர்மையான தேவண்ட பிள்ளையில் இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த நாட்களை ரொம்ப எனக்கு வேதனையான நாட்கள், அது மறக்க முடியாத நாட்களுங்க.
ஆமென். அருமையான தேவன்.

பிள்ளையில இன்னொரு வகையில் என்னை உபத்திரவப்படுத்தினது எனக்கு நல்லதுன்னு சங்கீதக்காரன் தாவீது சொன்னானே, அதையும் நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவன்ட பிள்ளையில இவ்வளோ பாதைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆமாம் நான் வீட்டுக்கு வர்றேன். டாக்டர் சொன்னதை கேட்டு கூட வந்த அந்த தம்பி கண்களங்கி அப்படியே அழுதுட்டான். அவர் சொன்னது எனக்கு நல்லா காலில் உழுவுது. வெளியில் வர்றப்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னையா சொன்னார் டாக்டர்னு சொல்லி, ஒன்றும் இல்லை பயப்படாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு சாவுக்கு நாள் குறிச்சிட்டாரா டாக்டர்னு சொல்லி சொன்னேன். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு என் கூட அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமேன் வீட்டுக்கு வந்தோம். ஆமேன் வர்றப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்துறீங்களா? ஆமேன் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை ஆமேன் உறுதியாகி அதுக்கு நாள் குறிக்கப்பட்டு அவனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே கஷ்டம் அதே வேதனை. என்னுடைய மனசு மிகவும் நுறுக்கப்பட்டேன். ஆமேன் நான் உடைக்கப்பட்டேன். ஐயோ ரெண்டு பொம்பளை பிள்ளையாச்சு நமக்கு, இளம் மனைவியாச்சே. ஆமாம் நமக்கு சுகாதாரத்துறையில் வேலை செஞ்சாலும் இந்த காலத்தில் ஆண்துணை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது பெரிய கஷ்டமான காரியமாச்சுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்தேன். ஆமாம் கூட வந்த தம்பி என் மனைவிட்டு நடந்த சம்பவத்தை பூரா சொல்லிட்டார். டாக்டர் சொன்னதை எங்கள் வீட்டில் ஒரே ஓன்னு உட்கார வச்சு அழுகுறாங்க. என்னை உட்கார வச்சு உயிரோடு எனக்கு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்து பார்த்து என்ன அழுகுறாங்க. பிள்ளையெல்லாம் என்னை பார்த்துட்டு அழுகுது. ஏன் நான் எதுக்காக அம்மா அழுகுறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமேன் பிள்ளைக ஆமேன் அழுகுது. ஆமேன் அம்மா அழுகுறத பார்த்து பிள்ளைகள்லாம் அழுகுது. நானும் அழுதுட்டு உட்காருறேன். என் ரெண்டாவது மக, என் மூணாவது மக இப்போ பிறக்கலை கிருபா, ரெண்டாவது மக பிரபா வந்து பப்பா அழுவாங்க பப்பான்னு என் கண்ணை வந்து கையால் தொடச்சி விடுது. சின்ன பிள்ளை அதுக்கு, 2.5 வயசு பிள்ளை வந்து கண்ணை தொடச்சி விடுது அழுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமேன் அருமையான தேவன்ற பிள்ளையில இப்படியாய் நான் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன் லீவ் போட்டு. ஆமாம் நான் அப்படி மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு ஆமாம் அழுது கொண்டே இருந்த அந்த நேரத்தில் ஆமாம் என்னோட உடன் பணியாற்றிய நண்பர் ஆமாம் ஒருவர் எனக்கு அப்போ ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். எனக்கு ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். ஆமாம் அவர் வந்து அந்த நண்பர் என்கிட்ட ஆமாம் நீங்கள் எனக்கு வந்து பணம் எனக்கு தர வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு எழுதி மாத்திரம் கொடுங்க. ஆமாம் இந்த பணம் என்னிட்ட பெற்றுக்கொண்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த நண்பர். 1500 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த நண்பர் கொஞ்சம் 1 மாதம் ஆனிச்சுன்னா அவருக்கு கொடுக்க முடியல திருப்பினால. என்ன ரெண்டு பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிற அவ்வளோ காசும் மருத்துவத்துக்காக நான் செலவிட்டு கையில் ஒன்றுமே இருக்காது, பிள்ளைக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது, எல்லா காசும் மருத்துவத்துக்காகவே நாங்கள் அழிச்சிட்டோம். ஆமாம் அந்த நண்பர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். எதுக்காக கேட்டார்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா இவர் இருக்க மாட்டார், கண்டிப்பாக இறந்துடுவார், இறந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்டார். ஆமாம் இன்றைக்கி அந்த நண்பரை நான் பார்ப்பேன், அவரை பார்த்தனா எனக்கு சிரிப்பு வரும். அந்த அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆமாம் அருமையான தேவண்ட பிள்ளையில பாருங்கள், ஆமாம் இப்படிப்பட்ட நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைய அழைச்சி கொண்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுமாரி நேர்மையான தேவண்ட பிள்ளையில என் பிள்ளைய அழைச்சிட்டு நான் நடந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே என் பிள்ளைய கொண்டு நடத்தி அழைச்சிட்டு போய் என்னோடய மூத்த மகன் எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள கொண்டு இந்த ஸ்கூலில் விட்டுட்டு அதுமாரி நான் வந்தேன். வந்தோடனே அந்த ஸ்கூலில் HM சார் நீ வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. ஆமாம் என்னன்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் நீங்கள் வடகரை சார் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம் நீங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சு. உங்களுக்கு என்ன அனுப்பிச்சு, நீங்கள் ரொம்ப ஜாஜாண்டிக்காக இருப்பீங்க. நீங்கள் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் வரும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருப்பீங்க. இப்போ என்ன இந்த மாதிரி கம்பூனிட்டு ஒரு நிலைமையில் இருக்கீங்களே, வாட் ஹேப்பன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவண்ட பிள்ளை நான் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலை அவங்கள்ட்ட விலக்கி சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சுங்க. 1-3 மாதம் தான் டாக்டர் சொன்னார், 15 நாள் அதில் முடிஞ்சிருச்சு. ஆமாம் நான் தான் வீட்டில் இருக்கிறதுனால என் பிள்ளையோடு சேர்ந்துருப்போம்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் விட்டுட்டு போமே. ஆமாம் இன்னொரு ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுனா நான் இறந்துடுவேன் நல்லா தெரியும். ஆமாம் என் பிள்ளைக்காக நான் வந்து ஸ்கூலில் விட்டு போமேன்னு சொல்லி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் பிள்ளைய ஸ்கூலில் விட்டு நான் புறப்பட்டப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாப்புல. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அவரே சுகத்தை கொடுப்பார், அவரே பலனை கொடுப்பார். ஏதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடுச்சுங்க, அப்படி ஒரு கோபம், என்னன்னு தெரியாது, இயேசுனாலே எனக்கு கோபம் வந்துடுங்க, அப்படி ஒரு வருத்தமாக போச்சு. சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் என் பிள்ளை அழைச்சிட்டு வந்தேன்.
அவங்க ஒரு கைப்பிரதி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. சுகம் தருகிற தேவன் அதில் போட்டுருச்சு. அதை வாங்கி படிக்கலாம் இல்லைண்ணா, வாங்கி படிக்கிறோமான்னு சொல்லி பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அவன் படித்து பார்த்தீங்களா? ஆ பார்த்தங்க, மறுநாள் வந்தேன், படித்து பார்த்தீங்களா? பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாருங்க மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த அம்மா மேலே எனக்கு கோவம். ஆமாம், மறுநாள் வந்தப்போ நாகப்பட்டினம் சியோன் சர்ச்சிலேருந்து நன்னிலம் ஓடியன் தியேட்டரில் இரவு முழு இரவு ஜெபம் நடத்துகிறாங்க. அதில் போய் நீங்கள் கலத்துங்க ஐயா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாக போச்சு. அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவன் பிள்ளையில் நான் அப்படி சைலண்டாக சரிமான்னு சொல்லி சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்தது மறுநாள் இந்த மாதிரி இந்த அம்மா தொடர்ந்து நம்மளை கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நமக்கு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூரமாக விட்டுட்டு போய்ட்டுமா ஸ்கூலுக்குன்னு நான் போயிட்டே இருந்தேன். அப்படி ஒரு ரெண்டு நாள் ஆணுச்சு. மூணாவது நாள் எங்கள் பாப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பா அழைச்சிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவன் என்னப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்கப்பா அந்த மிஸ்ஸு. சரி, இது எதோ தப்பு செஞ்சிருச்சு போல இருக்குது, அதுக்காக தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டுனா, ஐயா ஆண்டவர் இயேசுவை நம்புங்க ஐயா, மறுபடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி ஒன்று கொடுத்தாங்க. ஆமீன். அதை கைப்பிரதியே ஒரு நோட்டீஸு, அந்த நோட்டீஸை வாங்கி படித்து பாருங்கள் அதை. ஆமீன். திருவ காரைக்காலில் பீச் ரோட்டில் பாரதி நகரில் அவன் இயேசு நம்மோட திருச்சபையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுங்கய்யா, பீச் ரோட்டில் அந்த சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த அம்மா சொன்னாங்க. அது சீட்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு இவங்களோட ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு அந்த அம்மா எனக்கு சொன்னது. அருமையான தேவன்ட பிள்ளையில் ஆமாம், நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருளானந்தம்னு பேர், பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பிப்டிக்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் இருந்தார். ஆமாம், என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய உறவுக்காரர். அவருக்கு திருமண காரியம் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அவருக்கு. அவர் என்னை பார்த்தோன்னே வந்து அழுதுட்டாரு. என்ன தான் தலை மாத்திரம்தான் இருக்கு, எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு என்ன செஞ்சு உடம்பு சரியில்லை தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் இல்லையா என் நிலைமை அந்த மாதிரி ஆயிட்டு, நான் என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமாம், நான் அவர் என்ன பண்ணார், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர்றீங்களோ வரலையோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா, கல்யாணம் வரைக்கும் இது தாங்காது, அதனால் முகூர்த்த வலைக்காவது நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கூப்பிட்டு அழுகிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு நீங்கள் உறவுக்காரங்க மாத்திரம் இல்லை, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய திண்ணை தோழன், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாண்டதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, கிராமத்தில் சிறு பிள்ளையில் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது ஞாபகம் இருக்கியா அப்படின்னு. சரி, இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, எப்படியும் போகணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். ஆமாம், எந்த பஸ்ஸிலலாம் ஏறி இறங்குறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமம். ஆமாம், அதனால் ஒரு எம்ஐடி ஒன்று இருந்துச்சு வீட்டில், சும்மா லோக்கலில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வண்டி. அந்த எம்ஐடியை பக்கத்து வீட்டு தம்பியை கொண்டுது ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஆமாம், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மெதுவாக ஒரு சைக்கிள் வேகத்தில் போகிறேன். அங்கே போய் என்னால் அது ஸ்டாண்டு போட முடியல, சைடு ஸ்டாண்டு கூட போட முடியல, அவ்வளோ மோசமான கண்டிஷன். அதை கொண்டு ஒரு செவத்தில் சாத்தி வச்சுட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போனோன்னு அங்கே உள்ளே வந்து எங்கள் உறவுகாரங்களாம் பார்த்துட்டு என்னை கண்ணீர் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னட்டே எல்லாம் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா என்ன எப்படி ஆகிட்டீங்களே, எப்படி போயிட்டீங்களே ஐயா, உங்களை என்ன செஞ்சு என்ன செஞ்சுன்னு எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி செய்கிறாங்களே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன், ஏண்டா வந்தங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமீன். உட்காந்து வீட்டில் சம்பளம் கொண்டு போட்டு சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஒரு சூழ்நிலை, கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் போயிருக்கிறேன். ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சரி, நம்ம திரும்பி வீட்டுக்கு போடுவோம், இங்கே எல்லோரும் நம்மளை வந்து கேட்குறாங்க, நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அங்கே இருந்துட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு திரும்பி வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு அந்த வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு டாக்டர் நாள் குடிச்சிட்டாரு இறந்து போகிறதுக்கு. ஆமாம், நம்ம எப்போதும் காரைக்காலுக்கு சின்ன பிள்ளையில் நம்ம வர்றப்ப எங்கள் அக்கா வீட்டு காரைக்காலில் இருக்கு, அங்கே வர்றப்போ அந்த கடற்கரைக்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்பேன். அந்த பீச்சுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம போயிட்டு கடைசியாக நம்ம வாழ்நாளில் அதை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த பீச்சுக்கு நான் போயிருந்தேன். அவன் போயிட்டு அங்கே கொண்டு அந்த வண்டியை அவனுடைய ஓரமாக வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் சாத்தி வச்சுட்டு அவன் பீச்சில் ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கப்போ எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம உயிரோடு ஏண்டா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ உபத்திரத்துக்கு மத்தியில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஒரு 10 தேலை வச்சு அப்படியே கட்டி ஒரு கொட்டாச்சி வச்சு மூடி வச்சா எப்படி அதை கொட்டினா 10 தேலும் ஒரே டைமில் எப்படி கடுக்கும், அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் கடுக்கும். 24 ஹவர்ஸும் ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஆமீன். எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளோ ஊசி போட்டாலும் லேசாக வலி குறையிற மாதிரி அப்புறம் ஆரம்பிச்சிடும். தாங்க முடியாது உபத்திரவம். அருமையான தேவன்ட பிள்ளையில் அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் நாங்கள் உட்காந்துருக்குறேன், எனக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு அந்த பீச்சில் உட்காந்துருக்கப்ப. ஆமீன். நம்ம எங்கேயே தற்கொலை பண்ணிவிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. சப்போஸ் யாரும் காப்பாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே என்னால் உட்கார முடியல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் திரும்பி என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வண்டியை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஆமீன் அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கிட்டு நான் வர்றேன். வர்றப்ப ஒரு ஒலிபெருக்கில் ஒரு சவுண்டு கேட்குது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது பீச் ரோட்டில் எப்படி ஒரு சத்தம் கேட்குது, இது இந்த தேசத்தோடு திரும்பி பார்த்தேன், பாரதி நகர் ஒரு அம்புக்குறி போட்டுருந்துச்சு. ஆஹா, இந்த அம்மா சொன்னாங்களே அது இது தான் போல இருக்கு, இந்த இடம் தான் போல இருக்கு, இங்கே தான் நடக்குது போல இருக்கு. சரி அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அப்படி நம்ம அப்படி தலையை காமிச்சிட்டு நிச்சயமாக அந்த அம்மா நம்மளை வர சொன்னவங்க அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க பார்க்கறது மாதிரி நம்ம தலையை காமிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்ம பிள்ளை அந்த அம்மா ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்கள், அவ்வளோ ஒரு கோண புத்தி அந்த நேரத்தில். அந்த அம்மா பிள்ளை ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் அப்படின்னு என் பிள்ளைக்காக நான் இங்கே அங்கேருந்து போனேன். போனோடனே அங்கேருந்து ஒருத்தர் ஒரு ஐயா வந்தார், அந்த எம்ஐடி கூட ஒரு செவத்தில் தூரமாக சாத்தி வச்சுட்டு நடந்து அப்படியே தள்ளாடி போன சங்கர்தயால் சர்மான்னு ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவங்களை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நடப்பேன், இப்படி இப்படி தள்ளாடி எப்படிங்க நெஞ்சை நிமித்தி நடந்த ஒரு இராணுவ வீரன், ஒரு வெயிட் லிப்டர் பாடி ஃபில்டருங்க. என்ன ஆகிட்டுங்க, நம்ம முன்னாள் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கால்லாம் பெண்டாகி போச்சு, பாதங்கள்லாம் வளைஞ்சி போச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு போச்சுங்க, எலும்புலாம் தெரிஞ்சிச்சுங்க. சட்டையை கட்டணும்னு சொல்லிச்சுன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்குது உடம்புங்க. அப்படி நான் நடந்து அந்த வண்டியை சாட்சி வச்சுட்டு போகிறப்ப ஒருத்தர் அங்கேட்டு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். என்னடா அது, ஒரு சைஸாக அந்த ஆள் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ பயம் பயப்படுறானே. நம்மளை பார்த்துட்டு அந்த ஆள் கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு முன்னாடி போய் அழைச்சிட்டு போகிறாரு. ஓஹோ, அந்த அம்மா சொல்லிடுச்சு போல் இருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப முரட்டாட்டமான ஆள், அவர் பயங்கரமான ஆள் வர்றாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு போல் இருக்கு. அதான் இந்த ஆள் இவ்வளோ பயம் பயப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 300-400 சேர் கிடச்சி அங்கே. ஆமீன். ஒரு திறந்த வழியில் ஒரு மேடை ஒன்று போட்டுருச்சு, அதில் தபலா வச்சுக்கிட்டு கீபோர்டு வச்சுட்டு பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இசைன்னா கொஞ்சம் விருப்பம், அந்த இசையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தோன்னா சரி எப்படியா கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அப்படியே அந்த இசையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே கூட்டம் நிறையா கூடிடுச்சு, நான் சென்ட்ரலில் உட்காந்ததுனால எழுந்திரிச்சு நான் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் எழுந்திரிச்சு வரணும்னு சொன்னால் ஒரு 19 பேரை எழுந்திரிக்க சொல்லிட்டு சேரை ஒதுக்கி விட்டுட்டு தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தது யார் தெரியுமா, நான் உட்காந்துருக்குறேன். அல்லேலூயா. ஆமீன். என்ன நினைவுகள் உட்காந்துருந்தது, நான் எப்படிப்பட்டு வந்துடுங்களா, ஆமாம் டெய்லி காலையில் குளிச்சுட்டு ஈர துணியோடு நின்று அவர்ஸ் கணக்கில் சாமி கும்பிடுவேன். பக்கத்தில் இருக்கிற எட்டுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஆமீன் பாதை எத்தனை நடந்து போவேன். தீ மிதிச்சிருக்கேன், சிலாகு காவடி, அழகு காவடி, பால் காவடி எல்லாம் எடுத்தவே அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்துருக்குறேங்க. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறேன், எங்கெங்கெல்லாம் இருந்தோம், எப்படிலாம் இருந்தோம், இப்போ கடைசியில் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி நிலைமை ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அந்த இசையை உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம் கடைசியில் என்ன பண்ணிட்டு சரி முடிஞ்சிருச்சு, இந்த அம்மா எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துருக்கோம், நம்ம எழுச்சி வெளில போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி பார்த்தா ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க, முன்னாடி பார்த்தா ஒரு 200 பேர், இந்த பக்கம் எல்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க, வர முடியல, வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் எழுந்திரிச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் எனக்கு இந்த இசையில்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஆமீன் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஒரு 4 பாடல் போடுவாங்க, 2 இந்து பாடல் போடுவாங்க, ரொம்ப ரசித்து மெய்மறந்து கேட்பேன். ஆமீன் அடுத்தது இந்த நாகூர் அணிப்பா பாட்டு ஒன்று வரும், ஆமீன் அதில் அந்த தபல் அடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதை ரசித்து கேட்பேன். கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று வரும், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, உடனே ரேடியோ நிறுத்திடுவேன். இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, நிறுத்திட்டு பாத அப்படின்ட்டு ரேடியோவை. அல்லேலூயா. பாருங்கள், நான் காலையில் குளிச்சுட்டு ஈரத்தினோட சாமி கும்பிடுவோன்னு சொல்லி சொன்னல, எப்படி கும்பிடுவோம் தெரியுமா,
அங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஈர துணியில் முழங்கால் போட்டு ரெண்டு கையும் வானத்துக்கு நேராக தூக்கிச்சா பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா கிறிஸ்தவன் மாதிரி சாமி கும்பிட்ற முழங்கால் போட்டு அப்படின்ட்டு. என்னமோ தெரிலம்மா, எனக்கு அப்படி தான் கும்பிட தோணுதுமா. தெரியுதா உங்களுக்கு, உன் தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன் என்று என்ன சொன்னேன், என்னுடைய தேவன் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னப்பா அது கிறிஸ்தவ மாதிரி வந்து முழங்கால் போட்டு கையை ரெண்டையும் மேலே வானத்துக்கு நேராக தூக்கி என்னமோ அம்மா முணுமுணுன்னு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னமோ தெரிலம்மா எனக்கு அப்படி தான்மா எனக்கு கும்பிட தோணுது. இல்லையா அவனை இன்னைக்கு நான் அதை நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் அப்போவே நம்மளை தொட்டாது, ஆனால் நமக்கு தான் தெரியல அப்படின்ற அலையலுயா ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில ஆமீன். இப்படிலாம் நம்ம இருந்தோமே இங்கே வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் ஆமீன். ஒரு பிரசிங்கியார் வந்தார் அங்கிட்டு, அவர் சென் தாமஸ் மவுண்ட் சென்னையிலேருந்து ஃப்ராங்க்லின்னு அவர் பேர் ஆமீன். வந்தார் அங்கிட்டு, அப்படியே வந்து அப்படியே கையெழுத்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. நேராக அவர் பார்த்த பார்வை என்ன தான் பார்த்தார், முதல்ல அவர் இந்த ஸ்டேஜில் ஏறி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து அப்படியே எனக்கு நேராக கையை நீட்டினார் அப்படியே. ஆமீன். மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உன் தலையில் உள்ள ரோமங்களெல்லாம் என்னால் அருமையான மகனே, நீ செய்த பாவங்களை என்ன முடியாதுடா, நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக மரண தருவாயில் நின்றுட்டுருக்கியே, ஆமீன். மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உட்காந்துருக்கியே, உன்னை ஆண்டவர் விடுவிப்பேங்கிறார் நினைக்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த ஆளை நமக்கு முன்னே தெரியாது பின்னே தெரியாது, நம்ம செஞ்ச காரியம்லாம் சொல்கிறாரு. நான் செஞ்ச காரியங்கள்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நாள் பத்து நேரம் பத்தாது. அவ்வளோ கிருமம், அவ்வளோ துஷ்டத்தனம், அவ்வளோ முரட்டத்தனம், அவ்வளோ போக்கிரித்தனம், அவ்வளோ ஊர்வம்பு, அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத முரட்டுத்தனம், எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்யும். ஆமீன். யார் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் சீனில் என் பேரே வராது, ஏன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சீனில் என் பேரே வராது அப்படி நான் பார்த்துக்குவேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப முரட்டாட்டம், ராத்திரியில் வீட்டில் திண்ணையில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் தலைவாணி பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே போத்து போத்தி போட்டு மூடி வச்சுட்டு ஒருத்தருக்கும் தெரியாத புல்லட்டை தள்ளிட்டு போய் ரொம்ப தூரத்தில் வச்சு சவுண்டு கேட்காத தூரத்துக்கு உண்டியை தள்ளிட்டு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறது. சைக்கிளை தள்ளிட்டு போனால் சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு வச்சு சைக்கிள் தொடர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறது. ஒருத்தருக்குமே தெரியாது ராத்திரியில் மோட்டர் சைக்கிளில் ஊரை சுற்றிட்டு விடிய காலம் நாலு மணிக்கு பத்திரமா வண்டி கொண்டா வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி படுத்து வரங்கிறது. இது மாதிரி நிறைய நிறைய காரியங்கள் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செய்யாத தப்பே கிடையாது. அவ்வளோ குற்றங்கள், சமூக விரோத செயல்கள், பாவங்கள், அது தெரியல. இது பாவம்னு சொல்லி தெரியல, பாவம்னு சொல்லி தெரியாது. பையன் நிறைய பணம் இருக்கும், பையன் நிறைய பணம் இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம நம்ம பேசாமல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். கேட்டால் பிரச்சனை வருண்டா அவனை போட்டுண்டான்னு சொல்லி சொல்லுவான் முதலாளி. இரவு கடை விடுதிகள் இரவு உணவு விடுதிகள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம நண்பர்களோட போய் புல்லட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு விட்டு நல்லா மீசெல்லாம் நல்லா பெரிய மீசையாக வச்சுருப்பேன். முரட்டு மீசை, பெரிய மீசை, என்னை பார்த்தாலே பயமாக இருக்கும். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் யாரையும் இப்படி பார்த்ததே இல்லைங்க அன்பா. இப்போ பார்க்குறல்ல இந்த மாதிரி அன்பா பார்த்தல, யாரை பார்த்தாலும் சரிங்க அப்படி தான் வே வாடாங்க அப்படி தான் கூப்பிடுவேன். யாரை கூப்பிட்டாலுங்க அப்படியே முழிச்சு வாங்க அப்படி தான் கூப்பிடுவோம். மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அல்லே பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பயந்துடுவான். மீசை பெரிய மீசை, அப்போ புல்லட்டுங்கிறது ரொம்ப ரேருங்க, 40-30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. முரட்டு தினம், பார்க்குறதுக்கு பொல்லாதவன். அங்கிட்டு பார்த்து வேலை செய்கிற ஆள் லேபர்ஸ்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க, வயலுக்கு போனால் அள்ளருவாங்க பார்த்துட்டு. ஐயோ இந்த ஐயா வந்துட்டாரா அப்படின்ட்டுங்க வண்டி சத்தம் கேட்டாலே. அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்தேன் நான், பொல்லாதவன். ஆர்மியிலேருந்து வந்ததுனால ஆர்மி மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன். காலையில் 9 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணும் விவசாயி வேலைக்கு வர்றவன் காலையில் 9 மணிக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணால் இவனா ஆர்மியில் இருக்காரு. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தோட வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். ஐயா வேலை செஞ்சுட்டு போய்த்தாயா சாப்பாடு அரிசி வாங்கணும். நானும் நீ போப்பா போயிட்டு நாளைக்கு வா, மம்புட்டி கோடாரி அருவா இந்த மாதிரி இருக்க விவசாயத்துக்குள்ள இந்த ஜாமெல்லாம் எடுக்கிறப்ப கையெழுத்து போட்டு எடுக்கணும், திருப்பி கையெழுத்து போட்டு ஒப்படைச்சிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையான தேவண்ட பிள்ளையில் விவசாய பொங்கலை நிறையா எங்களுக்கு விவசாயம் நல்லா வேலை கணக்கில் எல்லோரும் நின்று அப்படியே களை எடுத்துக்கிட்டே போவாங்க. நான் சொல்லிடுவேன், நான் இறங்கி குறுக்க அப்படி வருவேன். ஆமீன். நீங்கள் சீக்கிரமாக அவசர அவசரம்னு எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, மெதுவாக எடுங்க, சுத்தமாக எடுங்க. யார் போன அந்த பகுதியில் அந்த களை இருக்குன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். அதே மாதிரி நிறையா பேரையும் செஞ்சுருக்குறேன் நான். அப்போ ஏன் ஏமாத்துற, சம்பளம் கொடுக்குறேன்ல, நீ சுத்தமாக வேலை செய்ய முடியுது தானே, அப்போ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு நிறையா பேரை நான் வீட்டுக்கே அனுப்பி விட்ருக்கேன் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஆமீன். அகில டிரைவர் காரியக்காரர் கணக்கப்பில்லை
இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமாம் தம்பி வாண்டா தம்பி, பாவம் தம்பி வாண்டையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போயா பாவமா புண்ணியமாக செஞ்சது தப்பு தானேயா, இப்படி செஞ்சாதான் நாளைக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்களா பயமுறுத்துற மாதிரி பேசுவேன். ஆமாம் சின்ன தம்பி வச்சாடுறா, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், மோசமானவர்றா, அந்த வர்றாடுறா வண்டி அங்கே பாடுறா அப்படின்னா அவன் ஓடி ஒளிஞ்சு வேலை செய்கிற பார்த்தாக்கா ரொம்ப பறக்க பறக்க அவசர அவசரமாக வேலை செய்வாங்க. இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாம் அவர் எழுந்துச்சு எனக்கு நேராக கை நீட்டி சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அங்கே பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு ஆமாம் ஏசு இன்னைக்கு ஜீவன் உனக்கு தருவார், ஏசு உன்னை விடுவிப்பார், மனம் திரும்புவாயா, என் மகனே நீ உன்னை இயேசுக்கு அர்ப்பணிப்பாயான்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு டவுட் வந்துடுச்சு, ஆஹா இந்த டீச்சர் வந்துடுச்சு, இந்த டீச்சர் எங்கேயோ இருந்து சொல்லிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஐமீன் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு போல இருக்கு. அதான் அந்த ஆள் கையை நீட்டி பேசுகிறாருன்னு எனக்கு டவுட் வந்து எழுந்துருச்சு. இந்த கூட்டத்தில் அந்த அம்மா எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குற அந்த அம்மாவை எனக்கு காணும் தெரியல. அந்த அவங்க அந்த டீச்சர் பேர் விமலான்னு பேர். அவங்கள என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நான் ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அவங்களேருந்து பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்க இங்கே எல்லாம் திருச்சிக்கு போயிட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு. அருமையான தேவண்ட பிள்ளைல நான் எழுந்திரிச்சு பார்க்குறேன், சுற்றி எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உரண்டியும் காணும். மறுபடியும் உட்காந்துருக்கேன், நான் மாத்திரம் எழுதிச்சு இப்படி பார்க்கறத பின்னாடி பின்னாடி என்னடா எழுதிச்சு இன்னும் சுற்றி சுற்றி ஒரு தேர்றாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி ஏதோ குழந்தைய கூப்பிட்டு வந்துருப்பார் பிள்ளைங்க, அது எங்கேயாவது மறைஞ்சு உட்காந்துருப்ப பிள்ளைங்க தான் தேர்றாருன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. இவரை என்னையே கை நீட்டி சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு அருமையான தேவண்ட பிள்ளையில. அப்படியே உட்காந்துருந்தாட்டாக்குன்னு எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு. இயேசுவை வந்து தெய்வங்கிறாங்க, அவர் பாவத்தை மன்னிப்பாருங்கிறாங்க, வியாதியிலேருந்து விடுதலை தருவார்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமா, எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அப்படி அது உண்மையாக இருந்தாருன்னா அந்த இயேசுநாதர் ஆமாம் எனக்கு அவர் வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். யாரோ எனக்குள்ளே நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறது மாதிரி எனக்கு கேட்டது மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ ஏன் இவ்வளோ என்னை வருத்தப்படுத்துகிற, என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, என் மேலே நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, உடம்புலாம் எனக்கு செலுத்த போகுது அதை நினச்சாலே. அந்த சொல்ற சொல்லும்போது நான் உனக்கு என்ன செஞ்சேன் டக்குன்னு பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி இருக்கு, யாரா அது ஒருத்தரும் பக்கத்தில் காணும். மறுபடியும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், அப்போ அப்படியே நான் கண்ணை மூடி யோசிக்கிறேன், யார் கேட்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே சொல்ல தெரியல. அந்த ஐயா சொல்கிற உன்னை தான் கேட்குறேன் என் மகனே அப்படின்னு சொல்லி கை நின்றுனார். ஆகா என்னடா இயேசுநாதர் மாதிரி பேசுகிறாரு, இவர் என்னடா இந்த மாதிரி பேசுகிறாரு, ஓஹோ ஒரு சமயம் இந்த இயேசு சாமின்னு சொல்கிறாங்களே அவர் தான் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நெச்சில் நல்லா அருமையாக சந்தனம் குங்குமம்லாம் நல்லா ஜம்முன்னு ஜோராக வச்சுருப்பேன். அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம். தாத்தா வச்சுருந்தாரு, அப்பா வச்சுருந்தாரு, நம்ம வச்சுருக்குறோம். இது எதுக்கு வச்சுருக்குறோம், ஏன் வைக்கணும் சந்தனம், எதுக்காக வைக்கணும் குங்குமம், தலைக்கு என்ன தடவுலனா தலையெல்லாம் செம்பட தட்டிப்பிடும், சாப்பிட்லன்னு சொல்லி சொன்னாக்கா பசியால் செத்துப்பிடும், மேலே சட்டை போட்டுக்கோ சட்டை போடலன்னு சொல்லி சொன்னால் மானம் போயிடும். இதெல்லாம் ரைட்டு ஒரு காரணத்தோடு வச்சுருக்குறோம். அந்த நெத்தியில் இது சந்தனமும் குங்குமம் எதுக்கு வச்சுருக்கோன்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியல. உடனே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கர்ச்சிப்படுத்து அது நெத்தியில் இருக்க அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்படி தொடச்சிட்டு இதுக்கு காரணம் தெரியாத வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் தெரிஞ்சுட்டு தான் வைக்கணுன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கப்ப எனக்குள்ள மறுபடியும் யாரோ சொல்கிற உணர்த்தது மாதிரி இருக்குது. நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு அண்டு ஒரே இயேசுசாமி இது என்னமோ நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கியான்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆமாம் நான் என்ன செஞ்சேன் ஆறு இயேசுநாதர், நம்ம ஏன் இவ்வளோ தூஷணமாக பேசணும், ஏன் இவ்வளோ எதிர்த்தோம், ஏன் நம்ம அவ்வளோ திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்புறம் தான் நான் யோசித்தேன். பாலா போன கிறிஸ்தவன் உள்ள பண்ண தப்புனால இல்லவா நம்ம இயேசுநாதரை நம்ம வருத்தோம். இயேசுநாதர் ஒரு தப்பு செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே, அவர் நமக்கு என்ன செஞ்சார், அவர் யாரும் நம்ம யாரையும் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த நம்ம பார்க்குற கிறிஸ்தவன்லாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு பேப்பரில் நியூஸில் வர்றது, நம்ம ஊரில் பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுல தேவையில்லாமல் நம்ம அவனு மேலே கோபப்பட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசுநாதர் மேலே கோபப்பட்டோமே, அப்பா நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் சாமின்னு இந்த ஐயா சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து வெறுத்தது உண்டு, பேசினது உண்டு, திட்டினது உண்டு, உண்மை தான். ஆனால் இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சுங்க இயேசுநாதர் அப்படின்னு அப்படியே கண்ணை முடியுது. இந்த சந்தனம் அந்த குங்குமத்தை அழைச்சிட்டு உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் செஞ்சேனோ சில குறிப்பிட்ட காரியங்கள் சில நாள் ஆனோன்னு நமக்கு மறந்து போனேன். ஆனால் எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேனோ என்னென்னலாம் பாவம் செஞ்சேனோ எல்லாம் எனக்கு நினைவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துருக்குறேன், கண்ணிலிருந்து தண்ணி வடியுது,
மூக்கள் வந்து அப்படியே சளி ஊற்றிட்டே இருக்குது. கரைச்சி போட்டு துடைச்சிக்கிட்டு அப்படியே உட்காருங்க. ஆமாம், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். ஐயா எனக்கு தெரியலையா, இது தப்புன்னு தெரியலையா, இது பாவம்னு தெரியலையா, என்கிட்ட பாக்கெட்டெலாம் பணம் இருந்துச்சு, டீ கடையில் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அந்த கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் அந்த மண்ணை அப்படி ஆற்றிக்கிட்டு வந்தேயா, கடைக்காரன் பார்த்தான், கேட்டால் கிளாஸெல்லாம் விட்டுருச்சு, நம்மளை அடிச்சிட்டோண்டா, கிளாஸ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைக்காரன். அங்கே பக்கத்தில் இருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் செஞ்சான்டவர், ஆனால் இது வந்து ஒரு திமிரல் நான் செஞ்சேயா, காசு போன இல்லாமலாம் நான் செய்யலையா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், கடவுளே என்னை மன்னிச்சிங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே காட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு காரியமும் ஞாபகம் வர வர வர ஆமீன் திடீர்னு அந்த ஐயா ஆமீன் ஜாஃப்ரின்னு பேர், அந்த ஐயா பேர் ஜாஃப்ரி ஆமீன், அந்த ஐயா ஆல்ட்ரு கால் கொடுத்தாருங்க. ஆமீன் உடல் வியாதி உள்ளவங்க சுகமடையணும்னு நினைக்கிறவங்க ஆமீன் முன்னாடி வாங்க, நாங்கள் உங்களுக்கு வியாதியாக ஜெபிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அருமையான தேவன்ட பிள்ளையில் நான் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தள்ளாடி அந்த ஃப்ரண்ட் ரோவுக்கு போனேன். ஆமீன் போனோன்னே அவர் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு வரிசலாக ஜெபிச்சுட்டு வந்தார். என் மேலே தலையில் கை வச்சு, அருமையான மகனே, இது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் கூட மனசை கொடு, இப்பொழுதே ஆண்டவர் உன் விடுதலை ஆக்கிறான்னு சொல்லி தலையில் கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணோன்னே என் மேலே ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அப்படி வச்சு டச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குள்ளே ஒரு ஷாக் ஆனிச்சு. அவர் எழுந்திரி முழங்காலே போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு மெதுவாக உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு, முழங்கால் போடுறதுக்கு கட்டுக்கு அதோட நின்றுட்டு இருக்கேன். அவர் ஜெபம் பண்ணோன்னே எழுந்திரினார், ஸ்டாண்ட் அப் அப்படின்னாரு. அவர் ஒரு ஆங்கில இண்டியன்ஸ். ஆமீன் உடனே எழுந்திரிச்சேன், இதெல்லாம் மேலே கை வச்சு ஜெபிச்சாரு. ஆமீன் நடனார் நடந்தேன், ஆமீன் குதினார் குதித்தேன், ஜவான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை அருமையான தேவண்ட பிள்ளையில. ஆமீன் எங்களுக்கு செல்வத்தில் குறைச்சல்ல, ஆமீன் கல்வியில் குறைச்சல்ல, உத்தியோகத்தில் குறைச்சல்ல, எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த உடல் நல்ல குறைவை என் தேவாதி தேவன் ஒரு செகண்டில் எனக்கு சுகமாக்குனாருங்க. எல்லாருக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஆமீன் சில நாட்கள் ஆகும், ஒரு சிலர் ஏசுனா அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு செகண்டில் என் ஆண்டவரை நான் தேவாதி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அருமையான தேவன் பிள்ளை, அதே இடத்துல எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, மிகுந்த சந்தோஷம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போயிட்டே, கடவுளே இதை எனக்கு நீங்கள் முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பணம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், என்னுடைய நேரம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், என்னுடைய உடல்நலம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கோம், எனக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இயேசுநாதரை நான் மண்டிக்கிட்டு அழுது, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஆமீன் அந்த ஐயா ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னார். அதை என்னுடைய இதயத்தில் அதை அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு ஐமீன் அன்னைக்கு புறப்பட்டு அந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல மோட்டர் சைக்கிளை தள்ளி ஐமீன் யாரை விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லணும் அந்த இடத்துல வந்து அதே மோட்டர் சைக்கிளை நானே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டில் துள்ளி குதிச்சு மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் போட்டு என் ஒய்ஃப் வீட்டு வந்து என்னை அந்த இயேசுநாதர் நல்லாக்கிட்டார் பாரு நான் நல்லாயிட்டேன்னொன்னே அவங்க திருதிருன்னு முழிக்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க ஐமீன், இது எப்படி ஹவுஸ் ஹவ் த பாசிபிலிட்டி, இது எப்படி ஆகும், இது ஹேசனார் நல்லாக்கிட்டாரா, ஆனால் நீங்கள் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க, ஆனால் இப்போ நல்லாயிட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம், நல்லாயிட்டேன்னா ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஏசு அவங்க ஏற்றுக்கல, அவங்க ரசிக்கப்பட்டது சொன்னால் இப்போ நேரம் இல்லை. பரிபூர்ண சுகத்தை என்னோடய தேவன் கொடுத்தார், மிகுந்த சந்தோஷம். எல்லாரையும் பார்த்து பார்த்து சொல்லுவேன், எனக்கு ஏசு அற்புதம் செஞ்சிட்டாருங்க, எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க, நான் நல்லாயிட்டேங்க, எனக்கு சாவுக்கு நாள் கொடுக்கப்பட்டிருந்தேனா, நான் எனக்கு தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில. அன்றைக்கி அந்த கூட்டம் முடிஞ்சு வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு நான் 9 மணி அன்றைக்கி பூரா எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் பொழுது எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்த டீச்சர் என்கிட்ட சொன்னாங்களோ அந்த டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நான் அந்த மீட்டிங்கு வந்திருந்தேன், எங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, உங்களை பார்க்க முடியல ஐயா, அந்த மீட்டிங்கு நான் வரவே இல்லையா, வரணும்னு தான் நினச்சேங்க ஐயா, வர முடியலையா அப்படின்னு. அப்போ நீங்கள் வரலையா, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னேன், என்னை பார்த்தீங்களா கர்த்தர் எனக்கு சுகமாக்கிட்டார், எனக்கு பலனை தந்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்கய்யா, நீங்கள் நல்லா இருக்கீங்க கர்த்தர் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமீன் அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன். 1-2 மாதம் ஆணுச்சு, அந்த வழி திரும்பவும் வந்துடுச்சு. அல்லேலூயா, முன்னாடி இருந்ததை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வழி வந்துடுச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, யாரோ எனக்குள்ளே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த வழியெல்லாம் உன்னை விட்டு போகாது, நீ ஏசெல்லாம் நம்பாத, இது சாகிற வரைக்கும் உன்னை கூட இது இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு இரவு நேரத்தில், ஆண்டவரே இந்த வழியை எனக்கு 2 மாதம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் என்னை பரிபூர்ண சுகம் கொடுத்து வச்சுருந்தீங்க ஆண்டவரே, உங்களால் பரிபூர்ண சுகம் கொடுக்கவும் முடியும் இந்த வழியிலேருந்து எனக்கு. ஆமீன், இந்த வழியை
ஆமீன் திரும்ப கொண்டுவரவும் முடியும். ஆமீன் அதை நிரந்தரமாக ஆமீன் அந்த வழியை என்னை விட்டு நீங்கள் எடுக்கவும் முடியும். ஆண்டவரே எனக்கு தெரியா, நீங்கள் என்னை உயிரோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்து நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மையை உறங்கு சொல்லிடுவேன், உலகமெங்கு நான் பறைசாற்றுறேன்யா. இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. நான் பரலோகத்தில் இருந்து உங்கள் சமூகத்தில் இருந்து உன்னை துதிக்கிறேன், அதை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை குறித்து என்ன சித்தமோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். அருமையான தேவண்ட பிள்ளையில நான் இப்படி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கி காலையில் எழுந்திருக்கிறேன். அந்த வழி எங்கே போணுச்சுன்னே எனக்கு தெரியல. அருமையான தேவண்ட பிள்ளையில 32 ஆண்டுகள் ஆகுது அந்த வழி என்னை விட்டு மறைஞ்சு போச்சு. நான் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் என்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஆமே நாம காலை இப்போ சொன்னால் நான் 45 வயசில் ஆமே மோசையோடு எப்படி பாளையத்தில் நான் பலனோடு இருந்தேனோ அதே போல் இந்த 85 வயசில் நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னானே அதே ஆமே இந்த 60 வயசிலும் கூட நான் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலையும் நானே என்னுடைய சொந்த என்னுடைய வேலையில் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். யாருடைய உதவியுமின்றி என் தேவனை மாத்த நம்பி என்னுடைய காரியங்கள் எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அருமையான தேவன்ட பிள்ளையில ஆண்டவராக இயேசுவே அன்றைக்கு என் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து நான் லீவு போட்டுட்டு ஆமீன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஜாயின் பண்ணி ஆமீன் நான் டியூட்டி பார்த்துட்டு மற்ற நாளெலாம் நான் லீவு போட்டு லாஸாக போயில ஆமீன் நான் போய் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து ஆமீன் நான் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஊழியக்கார்ட்ட ஆமீன் நான் வந்து அவருடைய கரங்களில் இருந்து ஆமீன் ஊழிய காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஆமீன் அருமையான தேவன்ட பிள்ளையில ஆண்டவரனுடைய அவர் மீண்டும் என்ன நீ போய் என்னுடைய ஊழியத்தை செய்யணும் சொல்லி எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்து என்னை அனுப்பி வச்சார். ஆமீன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் அந்த மாங்குடி பகுதியில் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி பகுதியிலையும் ஆமீன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள தெப்பனம்பேட்டைங்கிற ஊர்லேயும் ரெண்டு இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆமீன் இன்றைக்கு ஆமீன் தேவாதி தேவனே எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க வகையில் ஆமீன் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கேன். ஆமீன் எனக்கு ஜீவன் தந்த கர்த்தரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நினைவு கூறும்படி ஆமீன் இந்த சாட்சி உங்கள் மத்தியில் ஆமீன் பகர வைத்த தேவனுக்கு கொடான கொடிய சோதனங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமீன் ஆமீன் ஆமீன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதுவரை நமக்கு தெரியாத பல விபரங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது. நல்ல புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் கூர்மையடைகின்றன. புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கும் தவறான எண்ணங்கள் அகற்றப்பட்டு சரியான சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மற்ற நாட்டினர் எழுதிய புத்தகங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் இவைகளை அறிந்து கொள்ளலாம். நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மூட நம்பிக்கைகள் ஒளிந்து அறிவியல் பார்வை திறக்கும். புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாமும் நமது சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த வால்டர் ஸ்காட் என்பவர் ஆகஸ்ட் மாதம் 15 1771 பிறந்தவர். இவர் ஒரு நல்ல நாவல் ஆசிரியர், ஒரு நல்ல கவிஞர், மேலும் பல நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது தன்னுடைய அருகில் இருந்த வேலைக்காரனை பார்த்து, எடுத்து வா அந்த புத்தகத்தை என்றார். இவரது அலமாரியில் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கின்றனவே, எதை எடுப்பது என்று திணறிக் கொண்டிருந்த பொழுது, அந்த புத்தகம் என்றால் அது வேத புத்தகம் என்று உனக்கு தெரியாதா என்று மரண நேரத்திலும் வேத புத்தகத்தை வாசித்தார். ஆம், வேத புத்தகம் வாசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் நேசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் என்று கேட்கிறீர்களா? வேதம் கூறும் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், கவனியுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆம், நமது மரணத்திற்கு பின்னரும் நித்திய காலமாக இறைவனோடு வாழும் வழியை நமக்கு காட்டுவது பரிசுத்த வேதாகமம்தான். ஆசையோடு தினமும் வேதத்தை வாசிக்க நாம் திட்டமிடுவோமா?

0: ஆண்டவராகிய இயேசு பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்ற தலைப்பில் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Jesus delivers us from fear.
2: இயேசு கிறிஸ்து நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கிறார்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
1: லூக்கா 4:18-19 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம்.
2: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
1: We are focusing on this theme, Jesus delivers, on two important aspects or fronts.
2: இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார் என்கிற அந்த காரியத்தை ரெண்டு முனைகளிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம்.
1: First of all, in our personal life, we need the deliverance of the Lord in many areas.
2: முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் அநேக இடங்களில் நமக்கு விடுதலை வேண்டும்.
1: Even after miraculous deliverance from bondages, we need to remain in that freedom.
2: நானும் நீங்களும் அற்புதகரமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் கட்டிலிருந்தும் விடுதலை ஆக்கணும். நமக்கு தொடர்ந்து அந்த விடுதலை தேவை.
1: And every day we have to seek his deliverance.
2: ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலையை நாம் தேட வேண்டும்.
1: We have to pray that we should not get into the traps of sin or bondage or fear or curse or anything like that to become slaves again.
2: பாவத்திலும் கட்டுகளிலும் சாபத்துக்குள்ளும் நாம் மறுபடியும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த விடுதலைக்காக தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: And secondly,
2: இரண்டாவதாக,
1: when we hear Jesus delivers, the focus is for us to go in the name of Jesus Christ, in the authority given by the Lord, to deliver thousands of people from bondages of sin, sickness and demonic strongholds.
2: இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையோடு கூட இந்த கட்டுகளிலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாம் விடுவிக்க வேண்டும்.
1: ஆமென்
2: ஆமென்.
1: Jesus delivered thousands of people when he walked on this earth, but his physical reach was limited to the land of Palestine and it lasted only 3.5 years.
2: இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சஞ்சரித்த பொழுது அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுவித்தார். ஆனால் அவருடைய அந்த பிரயாணம், அவருடைய அந்த காலகட்டம் மிகவும் குறுகியதும் அந்த சிறிய பாலஸ்தீனா தேசத்திற்கு மாத்திரம் அடங்கியதா இருந்தது.
1: But Jesus clearly teaches that his disciples are the ones who are given his authority to continue this deliverance ministry in his name, in his power, through his blood, all around the world, to billions of people in bondage. That is what he asks us to do.
2: ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகம் எங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நம்மிடத்தில் அவர் தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபுதாபிக்கு வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வரல, சைனாவுக்கு வரல, ஆப்பிரிக்காவுக்கு போல. ஆனால் நம்ம எல்லாரையும் அனுப்புகிறார்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
1: வித் தி சேம் பவர், வித் தி சேம் ஹோலி ஸ்பிரிட், ஹி இஸ் சென்டிங் ஆல் ஆஃப் அஸ்.
2: அதே பரிசுத்த ஆவியானவரோடு, அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட நம் எல்லாரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்.
1: So when we see this key verse in Luke 4:18, one side I have to pray Jesus is delivering me, the other side we have to take that for ourselves, the same spirit that was Jesus Christ is on you and me.
2: ஆகையால் இந்த லூக்கா 4:18 இந்த திறவுகோல் வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னை எல்லா கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுபோல இந்த கட்டுகளில் சிக்கி இருக்கக்கூடிய மற்றவர்களையும் நீங்களும் நானும் அதே வல்லமையினாலே விடுவிக்க வேண்டும்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
1: Today we want to ask, seek, knock at the doors of heaven for these blessings all through this year and beyond this year.
2: Indha varshathilum thodarndhu varagakoodiya varshangalilum naanum neengalum indha anubavathai pettukollumbadiyai paralogathilirundhu devan vaanathai thirandhu andha kaaryangalai namakku anuppumbadiyai thodarndhu naam jebikka vendum.
1: I want to be delivered by the Lord.
2: Naan aandavaral viduvikkapada vendum.
1: I want to minister his deliverance to people around me.
2: Ennai chutti irukkakoodiya janangalukku indha vidudhalai naan prasuthapadutha vendum.
1: Amen.
2: Amen.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Today as we focus on Jesus delivers us from fear, we have to understand the word, the phrase fear not.
2: Yes, indaikku nam பயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த பயப்படாதே என்கிற அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: When Jesus Christ was about to be sent to the earth at the advent, we read in Luke 1st chapter and 2nd chapter, we see angels come to earth to Zechariah, to Mary, and then to the shepherds nearly with the same message. They all start, do not be afraid.
2: இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற அந்த காலகட்டத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி சகரியாவை, மரியாளை, இன்னும் அந்த அந்த மேய்ப்பர்களை பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம்.
1: Do not be afraid, I bring you good news.
2: பயப்படாதிருங்கள், நான் நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்.
1: In the Gospels, we see about 125 Christ issued commandments or obligations.
2: இந்த சுவிசேஷத்தில் கிறிஸ்துவால் தரப்பட்ட 125 கடமைகளை நாம் பார்க்கிறோம்.
1: Of these, 21 of them Christ urges us not to be afraid or in that category.
2: இந்த கடமைகளில் 21 தடவை பயப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
1: In the second category there's only 8. That means Jesus really understand, he takes our fears very seriously.
2: அடுத்த வகையில் 8 இடங்களில் நாம் இதை பார்க்கிறோம். நாம் பயப்படுவதை குறித்து அது தீவிரமாக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார்.
1: இந்த அறையில பயத்தோட நம்ம இருக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும்.
2: ஆமென்.
1: சோ ஆமென் சொல்ல கூட பயம். சோ வெரி குவிக்லி couple of quick truths about fear.
2: பயத்தை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் துரிதமாக பார்க்க போகிறோம்.
1: Firstly, fear is natural to mortal man.
2: சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பயம் என்பது ஒரு சாதாரணமாக இயற்கையாக இருக்கக்கூடிய காரியம். ஏன்?
1: Because you don't have eyes here.
2: ஏனென்றால் உங்களுக்கு நம்மை சுற்றி கண்கள் கிடையாது.
1: And what we don't see often frightens us.
2: நாம் காணாத காணக்கூடாத காரியங்கள் அடிக்கடி நம்மை பயப்படுத்துகிறது.
1: And when we don't understand some things, it brings us fear in our hearts.
2: நாம் புரிந்து கொள்ளாத சில காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Anything unusual will make cause fear in us.
2: வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது காரியம் நடந்தால் நமக்குள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Amen.
2: Amen.
1: திடீர்னு ஆண்டவர் இறங்கி பயப்படாதே அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க பயந்துரும். அதான் ஆச்சு, ஆண்டவர் அந்த தன்னுடைய மகிமையோடு இறங்கும் போது கூட பயம் வருது. Anything unusual causes naturally fear in us.
2: வழக்கத்துக்கு மாறாத அசாதாரணமான காரியங்கள் நடக்கும்போது நமக்குள் பயம் வருகிறது.
1: The Lord understands that we often fear, hence he often tells us not to be afraid.
2: நாம் அடிக்கடி பயப்படுகிறதை இயேசு கிறிஸ்து அறிவார். அதனால் அடிக்கடி ஆண்டவரும் பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறார்.
1: Amen.
2: Amen.
1: Secondly, there is a healthy fear.
2: இரண்டாவதாக ஆரோக்கியமான தேவையான ஒரு பயம்.
1: Fear of the Lord is commanded all over the Bible.
2: கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம்.
1: Fear of the Lord is healthy.
2: கர்த்தருக்கு பயப்படுகிறது நன்மையானது, ஆரோக்கியமானது.
1: Proverbs and Psalms you see many many benefits that come out of fear of the Lord.
2: நீதிமொழிகள் புத்தகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய அந்த லாபத்தை அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம்.
1: It leads to life.
2: அது ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது.
1: It's a beginning of knowledge.
2: அது ஞானத்தின் ஆரம்பம்.
1: It adds length to life.
2: உங்களுக்கு உங்களுடைய ஆயுஸ் நாட்களை அது பெருக பண்ணுகிறது.
1: It provides instructions for our lives.
2: நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவான கட்டளைகளை நமக்கு தருகிறது.
1: Bible says those who fear him lack nothing.
2: கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்கிறது.
1: And it says those who fear God will hear our cries.
2: நம்முடைய கூக்குரலை கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
1: And those who fear God delights in you.
2: கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று ஆண்டவர்
1: சொல்கிறார். It's a healthy fear, it's a good fear.
2: இது இந்த பயம், இப்படிப்பட்ட பயம் நல்ல பயம், ஆரோக்கியமான பயம்.
1: And even sometimes emotional fear serves a healthy function.
2: இன்னும் மறுபக்கத்தில் உணர்ச்சிகரமான காரியங்கள் சில ஆரோக்கியமான காரியங்களை செயல்களை நம்முடைய சரீரத்தில் செய்கிறது.
1: Sometimes when you see a fire, it warns you of a potential danger. That fear is okay.
2: ஒரு சில நேரங்களில் நாம் தீயை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மையான ஒரு பயத்தை கொடுக்கிறது, அது நல்லதுதான்.
1: That kind of fear keeps a child from running into a busy road.
2: அப்படிப்பட்ட அந்த பயம் சிறு பிள்ளைகள் அந்த பிஸியான அந்த சாலைகளை கடக்கும்படியாக பயத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்கிறது.
1: It keeps a man or a woman from smoking a pack of cigarettes a day, the fear of getting cancer.
2: மனுஷர்கள் கேன்சர் வியாதி பெற்று வந்துவிடுமோ என்கிற அந்த பயம் அதிகமாக சிகரெட் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது.
1: And it keeps this kind of fear keeps us from breaking the law.
2: சட்டத்தை மீறுகிறதிலிருந்து இந்த பயம் நம்மை காத்துக்கொள்கிறது.
1: That kind of fear makes you go to work on time.
2: அன்றாடம் நம்முடைய வேலைகளில் சரியாக போகும்படியாய் இந்த பயம் நமக்கு உதவி செய்கிறது.
1: யோசிச்சு பாருங்களேன், சபைக்கு ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. 2 மணிக்கு மேல யாராவது இங்க வந்தா ஆண்டவர் உங்க கையை உடைச்சிருவார், காலை உடைச்சிருவார்னு சொல்லுவோம். எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்க 2:30 2:30 வரவங்க எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலைக்கு போறாங்க எனக்கு புரியறது இல்ல. ஆனா வேலைக்கு கரெக்டா 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். So we should not abuse God's grace.
2: தேவனுடைய கிருபையை நாம் நிர்விநியோகம் பண்ணக்கூடாது.
1: And it fear is also the appropriate reaction when we see a burning building, we run away, or when a dog is growling at you, you stay out. These are all okay fears.
2: ஒரு நாய் உரிமைகளை பார்க்கும்போது நாம் விலகி கொள்கிறோம், எரி பற்றி எரிகிற ஒரு வீட்டை பார்க்கும்போது நாம் ஓடி விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவையான பயம்.
1: So fear itself is not a sin, but it can lead to sin.
2: ஆகையால் பயம் என்பது பாவம் அல்ல, ஆனால் இந்த பயம் நம்மை பாவத்துக்கு நேராக நடத்தும்.
1: There are many forms of unhealthy fears.
2: அநேக ஆரோக்கியமற்ற பயங்கள் உண்டு.
1: Jesus understands that you and I entertain these unhealthy fears and their cousins. These fears have cousins: worry, doubt, and unbelief.
2: நானும் நீங்களும் அதிகமாக இந்த பயத்திலும் அதனுடைய உறவினர்களான சந்தேகம், கவலை, பயத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிவார்.
1: So from time to time we entertain these things.
2: அடிக்கடி இந்த காரியங்களை நாம் அனுமதிக்கிறோம்.
1: He wants to cast these out today.
2: இன்றைக்கு இந்த காரியங்களை நம்மை விட்டு துரத்தி விடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார்.
1: He wants to cast these out today.
2: இன்றைக்கு இந்த காரியங்களை துரத்தி விடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார்.
1: He told me 3 weeks back he will cast these out today.
2: 3 வாரத்துக்கு முன்னதாக ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு அவர் இந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுவார்.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Spurgeon, who's called the Prince of Preachers, he gave a wonderful sermon about 150 years back on fear not.
2: 150 வருஷங்களுக்கு முன்னதாக பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லப்படுகிற ஸ்பர்ஜன் ஒரு பயப்படாதே என்கிற தலைப்பின் கீழ் செய்தியை கொடுத்தார்.
1: He took Isaiah 41:14. Fear not, you warm Jacob, you men of Israel, I am the one who helps you, declares the Lord. Your Redeemer is the Holy One of Israel.
2: ஸ்பர்ஜன் என்பவர் ஏசாயா 41:14 அடிப்படையால் அந்த செய்தியை எடுத்தார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
1: When he started preaching this sermon, he said something which applies to me as well and anybody who is preaching on this.
2: அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கும் செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு காரியத்தை அவர் சொன்னார்.
1: He said, he who has been long experience in the things of divine life will sometimes be overtaken by a dark night and a stormy tempest.
2: அவர் சொல்கிறார், தெய்வீக அனுபவத்தில் நீண்ட நாட்களாக அனுபவம் உள்ள எந்த ஒரு நபரும் சில நேரங்களில் காரிருளால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறான், கடும் புயலால் தாக்கப்படுகிறான்.
1: பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு இந்த நிச்சயமா திடீர்னு பயம் வருது. Spurgeon-ku vanduchu. And he says, this night is so dark, so horrible is this tempest, that he cannot hear the sweet words of his master, fear not, I am with you.
2: அவர் தொடர்ந்து சொல்கிறார், நம்முடைய எஜமானின் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாத அளவுக்கு அந்த இரவுகள் காரிருளாகிறது. பயப்படுதலின் அந்த நம்மை பயப்படுத்தும் புயல் நமக்கு எதிராக வீசுகிறது.
1: If it is not so with all of you, he says, it is so with me.
2: ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அது எனக்கு இருக்கிறது.
1: I have to preach today to myself.
2: இன்றைக்கு எனக்கு நானே பிரசங்கம் செய்கிறேன்.
1: And while I will be attempting to encourage those who are distressed and downhearted, I shall be preaching to myself, for I need something which shall cheer my heart.
2: அவர் சொல்கிறார், துயரப்பட்டவர்களையும் மனம் தளர்ந்து போய் இருக்கிறவர்களையும் நான் தேற்றும் போது நான் எனக்கு தானே போதிக்கிறேன், ஏனென்றால் என் இருதயம் உற்சாகம் அடைய வேண்டும்.
1: I cannot tell why.
2: ஏன் என்று எனக்கு தெரியாது.
1: I cannot tell why.
2: நான் ஏன் என்று சொல்ல முடியாது.
1: But I have a thorn in the flesh.
2: ஆனால் என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கிறது.
1: The messenger of Satan is to buffet me.
2: அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
1: My soul is cast down within me.
2: என் ஆத்மா எனக்குள்ளே தியங்குகிறது.
1: I feel as if I would rather die than live.
2: நான் வாழ்வதை காட்டிலும் சாவது நலம் என்று நினைக்க தோன்றுகிறது.
1: All that God has done for me seems to be forgotten.
2: தேவன் எனக்கு செய்த எல்லாமே மறந்து விடும் அளவுக்கு அது என்னை நெருக்குது.
1: My spirit flags and my courage breaks down with the thought of that which is to come.
2: என் ஆவி ஊசலாடுகிறது, வரப்போகிற காரியத்தை நினைத்து திடனற்று போகிறேன்.
1: I need your prayers.
2: எனக்கு உங்கள் ஜெப உதவி தேவை.
1: I need God's Holy Spirit.
2: எனக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவை.
1: And I felt that I could not preach today unless I should preach in a way as to encourage you and to encourage myself in the good work and labor of the Lord Jesus Christ.
2: என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஊழியக்காரனாக என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு நான் பிரசங்கித்தால் ஒழிய இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது என்று உணர்கிறேன்.
1: This is so for a great preacher like Spurgeon, it is so with me as well.
2: ஸ்பர்ஜன் போன்ற மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் எனக்கும் அதே நிலைமைதான்.
1: I am preaching of deliverance of Jesus Christ from to deliver from fear for myself and for you.
2: எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Please turn with me to Matthew 8th chapter.
2: மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி வாருங்கள்.
1: Verses 23 to 27.
2: 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும்.
1: எடுத்தவங்க யாராவது வாசிங்க. வாசிங்க. Jesus got into a boat.
2: இயேசு படவில் ஏறினார்.
1: His followers went with him.
2: அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள்.
1: அப்படிதானே வசனம் போட்டுருக்கு.
2: அவருடைய சீஷர்கள் அவருக்கு
1: படவில் ஏறின போது
2: அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று
1: ஏறினார்கள். அப்பொழுது நான் சொல்றேன், a great rainbow arched in the sky.
2: ஒரு பெரிய வானவில் ஆகாயத்தில் தோன்றியது.
1: And a lot of doves came and they were making beautiful songs.
2: திரளான புறாக்கள் அங்கே தோன்றி ஒரு அழகான நேர்த்தியான பாட்டு பாடல் பாடியது.
1: அப்படிதான் போட்டிருக்கா? எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறாங்க. இவர் என்ன புது பைபிள் வச்சு வச்சிருக்காரு. இயேசுவோட நீங்கள் நானும் படகுல ஏறியாச்சு. அவருக்கு பின்னாடி ஏறின உடனே என்ன நினைக்கிறோம்? அப்படியே அருமையான தேவ தூதர்கள் வந்து பாட்டு பாட போகிறாங்க. ஆமேன். இந்த படகு அப்படியே போகும்போது நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்கல்ல, ஏல ஐ லசான் இந்த ஆட்லினும் சரத்தாவும் மட்டும் இல்லை, ஒரு 100 பேர் சேர்ந்து பியானோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்கும்ல. பட் இட் டசன்ட் சே தட்.
2: ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை.
1: திஸ் இன்சிடென்ட் சே ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் கெட்டிங் ஆன் போர்டு வித் கிரைஸ்ட் கேன் மீன் கெட்டிங் சோக்ட் வித் கிரைஸ்ட்.
2: இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இயேசுவோடு கூட நாம் படவில் ஏறும் பொழுது இயேசுவோடு கூட நாம் மூழ்கத்தக்கதாகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: Disciples can expect rough seas and stout winds.
2: சீஷர்கள் கடலின் அந்த உக்ரகத்தையும் புயலையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும்.
1: Amen.
2: Amen.
1: One year when I started the many years ago, I think 7-8 years ago, when we started the new year with this verse, in this world you will have tribulation.
2: 7-8 வருஷங்களுக்கு முன்னதாக நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற அந்த வார்த்தையை குறித்து நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது,
1: One sister told us later, I said, she said, I refuse to take this.
2: ஒரு சகோதரி ரொம்ப நாளுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள நான் மறுத்தேன்.
1: But Jesus says in this world you may or you could have tribulation. He didn't say that. He said you will have tribulation.
2: இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
1: Those who follow Christ contract malaria.
2: கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மலேரியாவோடு அவர்கள் போராட வேண்டும்.
1: They bury their children.
2: அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை புதைக்கிறார்கள்.
1: They battle addictions.
2: பலவிதமான அந்த அடிமைத்தனத்துக்கு நேராக போராடுகிறார்கள்.
1: And as a result, Christians also face fears.
2: அதனுடைய காரியம் என்னவென்றால், அவர் கிறிஸ்தவர்கள் போராடுகிறார்கள்,
1: பயத்தை சந்திக்கிறோம். Matthew says here, a great storm is called the, in English or in Greek, seismos, means like earthquake. A great storm came suddenly.
2: Matthew சொல்கிறார், திடீரென ஒரு பெருங்காற்று வந்தது என்று சொல்கிறார்.
1: பலத்த புயல். Even today in Sea of Galilee, when this comes, most of the time that they, because it's surrounded by mountains, this storm cannot escape, so they topple the boats inside.
2: இன்றைக்கும் அந்த கலிலேய கடல் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதுனால் இப்படிப்பட்ட புயலிலிருந்து தப்பிக்க முடியாது. அடிக்கடி இந்த புயல் அடித்துக் கொண்டே இருக்கும்.
1: In the boat there were experienced sailors like Peter and John.
2: படவிலே தலை அவர்கள் தேர்ச்சி பெற்ற படகோட்டிகள் பவுலும் சாரி பேதுருவும் யோவானும் இருக்கிறார்கள்.
1: And even they did not expect this.
2: அவர்களும் இந்த புயலை எதிர்பார்க்கவில்லை.
1: And they were struggling to keep down the sail.
2: இந்த அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடரும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
1: The fear was sudden because the storm was sudden.
2: அந்த புயல் திடீரென்று வந்ததினால் அவருடைய பயமும் திடீரென்று அவர்களுக்கு வந்தது.
1: உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, நேரத்தை நாளை சொல்லிட்டு நிறைய தடவை வராது. வருகிற பிரச்சனை திடீரென்று புயலாக வரும். எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ஸ் தட் செட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்பார்ட்.
2: கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி காட்டுவது ஒரு புயல் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல.
1: இட் இஸ் டு ஹூம் வி டிஸ்கவர் இன் த ஸ்டாம் அண்ட் அன்ஸ்டர்ட் கிரைஸ்ட், தட் இஸ் வாட் செட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ் அப்பார்ட்.
2: புயல் இல்லாத வாழ்க்கையில் கலங்காத இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதுதான் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம்.
1: எல்லாருக்கும் புயல் உண்டு. ஆமென்.
2: ஆமென்.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: விசுவாசிக்கும் புயல் உண்டு, அவிசுவாசிக்கும் புயல் உண்டு. ஸோ புயல் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. என்ன வித்தியாசம்? புயல் வரும்போது நம்முடைய படகில் இருக்கிறவர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம்.
2: ஆமென்.
1: அவர்களுக்கு தெரியாது. அதுதான் வித்தியாசம்.
2: Amen. Amen.
1: In Mark 38, in the same thing, when you read that, it says Jesus was sleeping at the back of the boat with his head on a cushion.
2: Mark 4th adhigaram 38th vasanathil kappalin pinnaniyathil Yesu Christ thalaiyaniyai vaithu nithrayirundar endru paarkirom.
1: யாராவது படகுல போயிருக்கீங்களா? மீனவரோட படகுல இங்க யாராவது போயிருக்கீங்களா? ஃபிஷர்மேன் மீனவரோட படகு போன கை தூங்க பார்க்கலாம். இந்த தலகாணி எல்லாம் போட்டிருக்காது. யோசிச்சு பாருங்க, தலகாணியில வச்சு தூங்கிக்கிட்டார் ஆண்டவர். The disciples are screaming and Jesus is dreaming.
2: சீஷர்கள் கூச்சல் போட்டு கூச்சல் எடுக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவ கனவு கண்டு கொண்டிருக்கார்.
1: Thunder roars and Jesus snores.
2: இடிமுழக்கங்கள் கர்ஜிக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து குரட்டை விட்டு கொண்டிருக்கிறார்.
1: Who could sleep so soundly in at a time like this?
2: இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் நிம்மதியாய் நித்திரை செய்ய?
1: ஆண்டவரே, வேலை போயிடுச்சு. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனோ தாயோ என்னுடைய மனைவியோ கணவனோ பிள்ளையோ மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா? Why is he sleeping soundly at a time like this?
2: இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து ஏன் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார்?
1: Did he take the pillow
2: அவர்
1: on the boat so that he could sleep?
2: அவர் படகில் போய் தூங்கிக் கொள்ளும்படியாய் தலையணை எடுத்துக்கொண்டாரா?
1: We don't know.
2: நமக்கு தெரியாது.
1: But this much we know.
2: இது மட்டும் தெரியும்.
1: This is a premeditated, pre-planned sleep, slumber.
2: இந்த தூக்கம் முன் குறிக்கப்பட்ட, முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு தூக்கம்.
1: He didn't accidentally go to sleep.
2: அவர் ஏதோ எதிர்பாராத விதமாக அவர் தூக்கத்துக்கு போகவில்லை.
1: He had full knowledge of the coming storm.
2: வரக்கூடிய புயலை குறித்து சரியான அறிவு அவருக்கு இருந்தது.
1: And Jesus decided it was a siesta time.
2: இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இது
1: நான் தூங்க வேண்டிய டைம்.
2: நான் இது தூங்க வேண்டிய நேரம் அல்ல.
1: So he went to தூங்க வேண்டிய நேரம் அல்லன்றது குறித்து சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்னது நான் தூங்க வேண்டிய நேரம்.
2: இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் நான் தூங்க வேண்டிய நேரம்.
1: நம்பவே இல்ல பாருங்க அவருக்கு. So he went to a corner.
2: அவர் ஒரு மூலைக்கு போனார்.
1: He put his head on a pillow.
2: அவர் தலையின் மேல் தலையணையின் மேல் தலையை போட்டுக்கொண்டார்.
1: And drifted into a sound sleep.
2: அவர் நிம்மதியான ஒரு தூங்கி கொண்டார்.
1: அந்த சீஷர்கள் போய் தட்டி கிட்டி கத்தி எழுப்ப வேண்டியது. ஆமென்.
2: ஆமென்.
1: அபிஷேக நேரத்தில் கூட இங்க சில பேர் தூங்குவாங்க. அதோட பயங்கரம் அந்த இடமே அசையும் போது எப்படி இருக்கு பாருங்க தூங்குறது. இஸ் ஸ்லீப் இஸ் ஸ்னூஸ் ட்ரபிள் த டிசைபிள்ஸ்.
2: அவருடைய தூக்கம் சீஷர்களை ரொம்பவும் திகிலடைய செய்தது.
1: ஆண்டவரே
2: காப்பாற்றும் நாங்கள் மரிக்கிறோம்.
1: Their question was, teacher, do you not care that we are perishing?
2: அவருடைய கேள்வி, போதகரே நாங்கள் அழிந்து போகிறதை குறித்து கவலை இல்லையா?
1: எத்தனை பேர் கேட்கிறோம் அதை தினம் ஜபிக்கும் போது. உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா? ஒரு கரிசனம் இல்லையா? They don't ask whether Jesus had the strength or they don't doubt his knowledge, they don't doubt his experience, but they are raising doubts about his character. Do you not care?
2: இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சீஷர்களுக்கு அவருடைய வல்லமையை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ கவலை பயம் இல்லை. ஆனால் அவருடைய குணாதிசயத்தை குறித்து அவளுக்கு பயம் இருந்தது.
1: Do you not care?
2: நீங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லையா?
1: That's what fear does.
2: இதுதான் பயம் நமக்கு செய்கிற காரியம்.
1: When fear comes inside me, I'm talking to myself. When fear comes inside me, my confidence in God's goodness is corroded, eroded.
2: நான் என்னை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே பயம் வரும்பொழுது தேவனை குறித்த அந்த அந்த நம்பிக்கை அழிந்து போகிறது.
1: அவர் நல்லவர் என்கிற ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கை எனக்குள்ளே குறையுது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? Sometimes we begin to wonder, is God really love? Does he have love in heaven?
2: சில வேளை நாம் நினைக்கிறோம், உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரா, பரலோகத்திலே அன்பு இருக்கிறதா என்று நாம் நினைத்து
1: விடுகிறோம். If God can sleep in my storms,
2: என்னுடைய புயலில் தேவனால் தூங்க கூடுமானால்,
1: if he permits storms after I get on his boat, not my boat, his boat, he is allowing storms,
2: என்னுடைய படகில் அல்ல அவருடைய படகில் என்னை அவர் ஏற அனுமதித்த பிறகு அவர் அந்த புயலை அனுமதிப்பார் என்றால்,
1: does he really care?
2: உண்மையிலே அவர் என்னை குறித்து கரிசனையுடையவராக இருக்கிறாரா?
1: See, the fear unleashes lot of doubts and anger stirring doubts.
2: அந்த பயம் அநேக நம்முடைய சந்தேகங்களை கட்டவிழ்த்து விடுகிறது.
1: And when the disciples wake him up, the question of Jesus Christ is a good one.
2: சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின போது இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்வி இதா இருந்தது.
1: அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறார் தலகாணியிலிருந்து. He steps out of his he takes his head from the pillow.
2: அவர் அந்த தலையணையிலிருந்து தன்னுடைய தலையை எடுத்தார்.
1: He looks at the storm.
2: புயலை பார்த்தார்.
1: And he asked the disciples.
2: சீஷர்களிடத்தில் கேட்டார்.
1: Why are you fearful? You of little faith.
2: அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்டார்.
1: When you I think many times we don't read these things properly.
2: அநேக தடவை இந்த வசனங்களை நாம் தெளிவாக வாசிக்கிறது இல்லை.
1: You may first wonder if you read it properly, is Jesus Christ kidding? Is he serious? Can't he see what's going on around me?
2: நீங்கள் அதை அந்த வசனங்களை சரியாக வாசிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எதுவும் விளையாட்டாக சொல்கிறாரா அல்லது தீவிரமாக சொல்கிறாரா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.
1: But he is not smiling, he is serious.
2: ஆனால் அவர் அதை சிரித்துக்கொண்டே சொல்லவில்லை, அவர் ரொம்ப தீவிரமாக
1: சொல்லவில்லை. For a natural man, this question may seem very strange.
2: ஒரு இயற்கையான சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த கேள்வி வினோதமானது.
1: கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, தெரியலையா ஏன் பயப்படுறேன்னு? நீங்க பாருங்க நினைப்போம். You don't understand my situation?
2: என்னுடைய சூழ்நிலையை குறித்து உங்களுக்கு புரிய முடியலையா?
1: But Jesus is asking that serious question to us.
2: ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அந்த அதே தீவிரமான அந்த கேள்வியை என்னிடத்திலும் உங்களிடத்திலும்
1: Today what the Lord taught me. Before he calms the seas, he first corrected the disciples.
2: இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், அவர் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்னதாக தன்னுடைய சீஷர்களை சீர்படுத்தினார்.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக உங்க பயத்தை உண்டாக்கிய சூழ்நிலையை மாற்றி பயத்தை எடுத்து போடுவதற்கு முன்பாக உங்க பயத்தை முதலாவதாக எடுத்து போட விரும்புகிறார். புரியுதா?
2: ஆமென்.
1: பயம் வருகிற சூழ்நிலை மாறிவிட்டால் இயற்கையாகவே பயம் போயிடும். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. முதலாவதாக எனக்குள்ள இருக்கிற பயம் போக வேண்டும், பிறகு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். யாருமே ஆமேன் சொல்றதில்ல.
2: ஆமென்.
1: எல்லாரும் அந்த சூழ்நிலை மாறணும்னு ஜெபிச்சுட்டு இருக்கோம். இல்லாத வேலை கிடைத்து விட்டால், தீராத நோய் தீர்ந்து விட்டால் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், நான் தேவன் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அருமையான ஒரு சங்கீதம் படித்தோம், நான் பயப்படுகிற நாளிலே
2: கர்த்தரை நம்புவேன்,
1: கர்த்தரை நம்புவேன். அப்படியே அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திர பாடல் வரும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய விடுதலை வரும். எல்லாரும் சொல்லுவோமா, நான் பயப்படுகிற நாளிலே
2: நான் பயப்படுகிற நாளிலே
1: நம்புவேன்,
2: கர்த்தரை நம்புவேன்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: பிகாஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ கேனாட் கிளைம் காம் த ரேஜிங் சீ ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் ஃபியர். பயந்து கொண்டிருந்து நீங்க இந்த கொந்தளிக்கிற கடலை நீங்க அமர்த்த முடியாது. பயத்தோடு இருக்கிறவன் ஒரு நாளும் கொந்தளிக்கிற கடலை அமர்த்த முடியாது. ஆமென்,
2: ஆமென்.
1: புரியுதா? பட் ஒன்லி யூ கேன் ஒன்லி புட் டவுன் த காம் தி சீ ஒன்லி ஃப்ரம் த ரீ அஷூரன்ஸ் ஆஃப் ஃபெய்த் தட் த லார்ட் யுவர் லார்ட் ஹூ இஸ் வித் யூ. He said he will never leave you nor forsake you. He is with you.
2: கொந்தளிக்கிற கடலை நீங்களும் நானும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நிச்சயத்தின் மேல் மாத்திரமே அதை செய்ய முடியும்.
1: ஆமென்,
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட்,
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே,
1: we first cast out the fear,
2: பயத்தை முதலாவதாக நாம்
1: வெளியே, then command the seas to be still.
2: அதற்கு அதை தொடர்ந்து அந்த காற்றையும் கடலை நாம் அமைதியாக இருக்க சொல்ல வேண்டும்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: The Bible says perfect love casts out fear.
2: வேதம் சொல்கிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: I want you to listen to me carefully.
2: இதை கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: One of the first demons, evil spirit, to break into a believer's life is a spirit of fear.
2: ஒரு விசுவாசிக்குள்ளே வந்து அவனை உடைத்து உள்ளே வரக்கூடிய முதல் காரியம் பயத்தின் ஆவி,
1: முதல் அசுத்தாவி. ஆமென், காரியம் இல்ல, முதல் அசுத்தாவி. விசுவாசியே அசுத்தாவி நிச்சயமாய் தாக்கும். முதலாவதாக வருகிற அசுத்தாவி பயத்தின் ஆவி. Then it opens the door for all kinds of other evil spirits.
2: அதை தொடர்ந்து மற்றும் அநேக அந்த அசுத்த ஆவிகளுக்கு கதவை திறந்து கொடுக்கும்.
1: But this spirit of fear can take many forms, but the intention is clear: to keep you from fulfilling your destiny that God has for your life.
2: இந்த பயத்தின் ஆவி பல விதத்தில் அது காணப்படும். ஆனால் அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால் உங்களை அந்த தேவனிடத்திலிருந்து பிரித்து மாற்றிக்கொள் போடும்படி.
1: ஸ்பர்ஜியன் சொன்ன மாதிரி இந்த பயத்தின் ஆவி வரும்போது எனக்கும் சரி, ஸ்பர்ஜியனால பல ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே என்னை எடுத்து விடும், ஐ வாண்ட் மை லைஃப் டு பி ஃபினிஷ்ட். நிறைய பேர் குவாய்ட்டாக இருக்கீங்க. இது தனியாக ஒரு ஆளுக்கு வர்றதில்லை, எல்லாருக்கும் வர்றது. ஏனென்றால் இந்த பயத்தின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சுருக்கி முடித்து ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் முடியும்படியாக இந்த பயத்தின் ஆவி நமக்குள்ளே வருகிறது. ஆமென்,
2: ஆமென்.
1: That the intention is very clear.
2: அந்த அந்த குறிக்கோள் மிகவும் தெளிவானது.
1: And it, this spirit of fear, it's keeping you from living a joyful, spirit-led life.
2: இந்த பயத்தின் ஆவி மகிழ்ச்சியான ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்து
1: it stops you from giving to other people out of the overflow of love in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த அன்பின் பிரவாகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அதை தடை செய்கிறது.
1: The night you wake up with nightmares.
2: ராத்திரி வேளையில் அந்த திகில் கனவுனால் நீங்கள் எழும்பி விடுகிறீர்கள்.
1: Spirit of fear will keep you from leaving your home.
2: அந்த அசுத்த ஆவி, அந்த பயத்தின் ஆவி உங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறது.
1: Or overcoming past wounds and hurt feelings.
2: நீங்கள் முன்னாட்களில் அனுபவப்பட்ட அந்த அந்த காயங்கள் அது உங்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும்.
1: Sometimes the spirit of fear comes when you lose somebody very close to you.
2: உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களை நீங்கள் இழக்கும்போது இந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும்.
1: We may also inherit this spirit of fear from our parents.
2: நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து இந்த பயத்தின் ஆவியை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வாய்ப்பு.
1: However it comes, we have to remember, let's read 1 John 4th chapter.
2: ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம்
1: verses 16 to 18 we will all read together.
2: 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கிறோம். ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே

0: love.
1: இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: When it says perfect love cast out fears, you can say Jesus cast out fear.
1: வசனம் பூரண அன்பு பயத்தை தள்ளும் வெளி புறம்பே தள்ளும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இதை நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பயத்தை புறம்பே தள்ளுகிறார்.
0: The one who died on the cross.
1: சிலுவையில் மரித்தவர்.
0: He sets you and me free from these spirits of fear.
1: பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார்.
0: Jesus name.
1: இயேசுவின் நாமத்தினால்.
0: Jesus name.
1: இயேசுவின் நாமத்தினால்.
0: Jesus name.
1: இயேசுவின் நாமத்தினால்.
0: Amen.
1: Amen.
0: It is also the same Jesus Christ moving through us in love to other people.
1: அதே இயேசு கிறிஸ்து நம் மூலமாக அன்பிலே மற்றவர்களையும் சந்திக்கிறார்.
0: பயப்படுகிறவன் தன்னையும் நேசிப்பதில்லை, யாரையும் நேசிப்பதில்லை. உண்மைதானே? Amen. ஆனால் இயேசுவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது பயம் குறைகிறது, மற்றவர்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறோம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You know how it happens. Some of us are very selfish. We indulge in carnal flesh with lying, cheating, stealing, gossiping and being manipulative, all this stuff, and you will reap what you sow. When you indulge in things like this, selfish things, the spirit of fear will come inside you.
1: நாம் ஒரு ஒரு காரியத்தை நம் உதாரணமாக பார்த்தால், நானும் நீங்களும் சுயநலவாதிகளாக அல்லது மாம்சத்தில் காரியங்களில் நாம் அதிகமாக செய்கிறவர்களாக இருந்தால், பொய் சொல்லுகிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, திருடுகிறவர்களாக, புறங்கூறுகிறவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால், நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம்.
0: நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப சுயநலக்காரங்களா இருக்காங்க. சபைக்கு வராங்க தங்களுக்காக, மற்றவர்களை போய் சந்திக்கிறாங்க தங்களுக்காக. We want something for us. That is why we do many things.
1: நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். அதற்கு பின்னதாக என்ன இருக்கிறது என்றால், ஏதோ எனக்கு தேவை.
0: When I continue like this, even inside a church, sooner or later, I will reap what I sow.
1: நான் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்றால், இப்பொழுது அல்லது கொஞ்ச நாளுக்கு பிறகு நான் எதை விதைக்கிறேனோ அதையே நான் அறுப்பேன்.
0: Any kind of sin attracts demonic spirits and the spirit of fear is usually the first one to knock at the door.
1: நாம் எந்த ஒரு சாத்தானுடைய இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது முதலாவதாக பயத்தின் ஆவி நம்முடைய கதவை தட்டுகிறது.
0: This is the good news.
1: ஆனால் நற்செய்தி என்னவென்றால்,
0: Jesus cast out fear, all fear.
1: இயேசு எல்லா பயத்தையும் புறம்பாக்குகிறார்.
0: Because God is love.
1: ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: He lives in you.
1: உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார்.
0: You live in God.
1: நீங்கள் தேவனுக்குள் வாசமாய்
0: இருக்கிறீர்கள். Such a loving fellowship casts away all fears.
1: அப்படிப்பட்ட அந்த அன்பின் ஐக்கியம் எல்லா பயத்தையும் புறம்பே
0: தள்ளும்.
1: Amen.
0: Bible gives you practical steps. If I am bound by fear, I am not talking theory. Even here and in other places, I know Christians who cannot stand up, who have lost movement in their, there is nothing medically wrong. It's the fear makes them paralyzed, literally paralyzed. They cannot go out. They cannot see people. Their face is dark. Everything is dark around them.
1: வேதம் நமக்கு நடைமுறை காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு இறையியலை அல்ல, நமக்கு நடைமுறையாக கற்றுக் கொடுக்கிறது. நான் இங்கேயும் பல மற்ற சபைகளிலையும் பார்க்கிறேன், ஜனங்கள் மனுஷர்களுக்கு முன்பதாக சென்று அவளை சந்திக்க முடியாமல் முடங்கி இருக்கிறார்கள் பயத்தின் ஆவியினால்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: பட் தட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் கெட்டிங் தட் பிஃபோர் தட் அட்டாக்ஸ் யூ, பால் சேஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் ஆன்சைட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபியர். இட் ஸ்டார்ட்ஸ்
1: பயத்தின் ஆவியை நாம் அது நம்மை பிடிக்கிறதுக்கு முன்னதாக பவுல் சொல்கிறார்,
0: அது நம்ம பயப்படுகிறது. ஆன்சியஸ் ஆன்சைட்டி தட்ஸ் டசன்ட் ஹேவ் எ குட் தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன செய்யலாம் இன்னைக்கு, தலையை சொல்லிடுறது, நாளைக்கு என்ன சொல்லுவார், ஆஃபீஸுக்கு போனால் திட்டுவாரோ, ஆஃபீஸில் போனோன்னா அவர் ஒரு மாதிரி இருக்காரு, அவர் முகம் இப்படி இருக்குதே. ஸோ ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ் ஸ்மால் திங்ஸ்.
1: இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலிருந்து ஆரம்பிக்கும்.
0: And we turn with me to Philippians 4th chapter.
1: பிலிப்பியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம்.
0: Philippians 4th chapter.
1: பிலிப்பியர் 4வது அதிகாரம்.
0: If you do not want to allow the spirit of fear, demonic spirit of fear to come and control your life, you have to listen to Paul. Philippians 4th chapter.
1: நீங்கள் பிசாசின் இந்த பயப்படுத்துகிற ஆவி உங்களை பிடிக்காமல் இருப்பதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பவுல் சொல்கிற இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள்.
0: யாராவது வாசிங்க, 6-8 வரைக்கும். எல்லாரும் சொல்லுங்க,
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: That is the first step.
1: அதுதான் முதல் படி.
0: ஒன்றுக்கும்னா ஒன்றுக்கும்.

0: அமேன்.
1: என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், சின்ன காரியம், நாளைக்கு என்ன என்ன சமைப்போம், இதை குறித்து கவலைப்படாமல். Amen.
0: Amen.
1: The trick is this. When you start worrying about, I will talk to our children, they are all going to exams. Don't wait for the exam to start praying about the exam.
0: இதனுடைய அந்த காரியம் என்னவென்றால், நான் ஒரு பிள்ளைகளோடு கூட சொல்கிறேன், அந்த பரீட்சைக்காக போகும்பொழுது அந்த பரீட்சை வரைக்கும் பொறுத்திருக்கக்கூடாது.
1: யூ ஸ்டார்ட் ப்ரேயிங் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் ஸ்கூல்.
0: உங்களுடைய பள்ளி ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளிலேயே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
1: ஸ்மால் திங்ஸ், யூ டோன்ட் லைக் திஸ் டீச்சர்,
0: சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை அந்த டீச்சரை உங்களுக்கு பிடிக்கவில்லை,
1: ஆர் யூ டோன்ட் லைக் யுவர் த கை ஹூ இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், யூ ஸ்டார்ட் ப்ரேயிங், லார்ட் ஹெல்ப் மீ.
0: உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பிடிக்கவில்லை என்றால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க.
1: You don't understand the first 5 pages in your book. Pray, Lord, I want to understand.
0: உங்கள் புத்தகத்தின் முதல் 5 பக்கங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால், ஆண்டவரே எனக்கு சொல்லி தாருங்கள் என்று ஜெபிக்க ஆரம்பிங்க.
1: You are totally confused and you go to the final exam, Lord help me. It doesn't work like that.
0: நீங்கள் வருஷம் பூரா குழப்பத்தில் இருந்து கொண்டு பரீட்சையில் போயிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அதனால் அர்த்தம் இல்லை.
1: Same thing with all of us.
0: இதே காரியம் நம் எல்லாருக்கும்.
1: முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க, இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க, அது புல்ல ஏதோ அந்த முளை வரும்போதே கிள்ளி எறிஞ்சிடணும். தட்ஸ் வாட் பால் இஸ் டாக்கிங் அபவுட். வென் ஸ்டார்ட் திங்ஸ் ஸ்டார்ட் பக்கிங் யூ, ஸ்மால் திங்ஸ், மேபி த கேஸ் சிலிண்டர் இஸ் நாட் ஓகே அட் ஹோம், யூ டெல் த லார்ட், மேபி த கேஸ் சிலிண்டர் வில் கோ அவுட், ஐ எம் ப்ரேயிங் இட் வில் இட் ஷுட் நாட் கோ அவுட், காட் வில் கீப் த கேஸ் சிலிண்டர் ஆன்.
0: சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு எதிராக வர ஆரம்பிக்கும் பொழுதே உடனடியாக ஜெபம் பண்ண வேண்டும். உதாரணமாக ஒருவேளை கேஸ் சிலிண்டர் முடியக்கூடிய அந்த தருவாய் என்று நீங்கள் உங்களுக்கு புரிந்தால் உடனே ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே இதை எனக்கு சரி செய்து தாருங்கள்.
1: காலையில் பார்க்கிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் கவலை இருக்குது, என்ன செய்யணும்? காலையில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கிங்கா, சின்ன காரியத்துக்கு. டோன்ட் பி ஆன்சியஸ் அபவுட் எனி திங், பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் ப்ரெசன்ட் யுவர் ரெக்வஸ்ட் டு காட்.
0: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்ப வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
1: எல்லாரும் செய்வோம் அப்படி.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அப்ப பயத்தின் ஆவி நம்மை பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
0: ஆமென்.
1: சின்ன காரியத்திலே ஆரம்பிச்சிட்டா அப்பப்ப க்ளீன் பண்ணிட்டே போகணும் தினம் தினம். Hallelujah.
0: Amen.
1: Lastly,
0: கடைசியாக,
1: we have to confess Christ is all sufficient.
0: நாம் கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று எப்பொழுதும் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: So let's turn to Matthew 10 chapter 31 to 33.
0: மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும்
1: வாசிங்கள்.
0: ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன்.
1: என்ன சொல்றாரு? அதனால்
0: பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள்
1: It's like what Jesus is saying, Peter, you know that you have 127,550 hairs on your head.
0: ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பேதுருவே உன்னுடைய தலையில் 127,550 முடி இருக்கிறது.
1: Now, since you know I have counted every hair on your head, won't you trust me?
0: உனக்கு தெரிந்திருக்கிறபடி உன்னுடைய தலையில் உள்ள மயிரை எல்லாம் நான் எண்ணி எண்ணி வைத்திருக்கும் பொழுது உன்னால் என் மேல் நம்பிக்கையா இருக்க முடியாதா?
1: Don't you trust that I know every detail of your life?
0: உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் காரியங்களும் நான் அறிந்திருக்கிறேன் என்பது உனக்கு புரியாதா?
1: And he turns to James.
0: அவர் யாக்கோபுக்கு பக்கமாக திரும்பி,
1: Beloved James,
0: அன்பான யாக்கோபே,
1: Do you know there are two பில்லியன் 396,065 ஸ்பேரோஸ் ஆன் த எர்த்.
0: இந்த பூமியில் 239,60,000 அடைக்கலான் குருவிகள் என்று உனக்கு தெரியுமா?
1: In the last 24 hours alone, 2,603 sparrows died natural death.
0: இந்த கழிந்த 24 மணிக்கு நேரத்துக்குள் 2,603 அடைக்கலான் குருவிகள் இயற்கையாகவே மரித்து விட்டது.
1: In Jerusalem marketplace today, there are 2,950 for sale.
0: இன்னைக்கு எருசலேம் அந்த சந்தையில் 2,950 அடைக்கலான் குருவி மாத்திரமே மீதி இருக்கிறது விற்பனைக்கு.
1: விற்பனைக்கு ஆண்டவர் அப்படி உங்ககிட்ட சொன்னார்னா அப்படிதான் சொல்றாருங்க, அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணோம். ஆமே, எத்தனை பேருக்கு உங்க தலையில எத்தனை மூடி இருக்குன்னு தெரியும் தெரியுமா? ஆக்சுவலா அந்த இந்த வழுக்க உள்ளுரம் கூட பின்னாடி இருக்கிறது தெரியாது, இல்ல உங்க பார்பருக்கு தான் தெரியும். பட் த லார்ட் நோஸ்,
0: அதனால தான் ஆண்டவர் அறிவார்.
1: அவர் லார்ட் Sovereign God cares about sparrows that are sold so cheaply in the market, and even he knows your hair, and that you yourself do not count or do not know.
0: Rajarigam seyra kartar anegamayiram adaikalan kurivigalai kuritha karasani ulla devan ungalude enudaiya thalaiyilulla mayirellam enni irukkudiya devan ungalai kurithum ungalude vaalkai kurithum karasani attavara irukkarara?
1: Seeshal ketanga, don't you care?
0: சீஷல் கேட்டாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா?
1: Don't you care?
0: உங்களுக்கு கவலை இல்லையா?
1: Of course he cares.
0: நிச்சயமாக அவர் கரிசனை
1: பார்க்கிறார். The Lord who counts your hair, not only in your head, in your eyebrow, in your mustache, in your beard, everywhere he counts. He doesn't care.
0: உங்களுடைய தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணி இருக்கக்கூடிய தேவன், தலையில் மீசை தாடி எல்லா மயிரையும் அவர் எண்ணி இருக்கிறார். அவர் உங்களை குறித்து கரிசனை ஏற்றவராக இருக்கிறாரா?
1: எதுக்கு அதை சொல்றார் பிரதர்? அந்த முடி பிரயோஜனம் இல்லாதது அவருக்கு தெரியும், அது பரலோகத்துக்கு போக போகுதுல. அந்த அடைக்கலான் குருவி ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியான், அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கே இவ்வளவு கரிசனை இருக்கிறவர் உங்களை என்னையும் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. யூ அண்ட் ஐ, ஃபார் யூ அண்ட் மீ, ஹி ஹஸ் சென்ட் ஹிஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சன் டு டை ஃபார் அஸ்.
0: உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரிக்கும்படியாய் அனுப்பினார்.
1: உன் தலையில் இருக்கிற முடியை எண்ணுகிறவர் உன்னுடைய நாட்களை எண்ண மாட்டாரா?
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: என்னுடைய நாட்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய கரத்திலிருந்து என்னை பறித்துக் கொள்ள முடியாது.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ணின் மணியை போல வைத்திருக்கிறேன். ஏனென்றால்
0: அவருடைய அந்த உங்கள் மேல் தெளிக்கப்பட்ட ரத்தம்
1: விலையேறப்பட்டது.
0: கேட்கிறார், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: பக்கத்துல விட்டு சொல்லுங்க, எவ்வளவு விசேஷித்தவங்க.
2: எவ்வளவு விசேஷித்த
1: பிள்ளைங்களை யாரும் தண்டம் மண்டாலாம் கூப்பிடாதீங்க. விசேஷமான பிள்ளையன்னு தான் கூப்பிடணும் நம்ம. ஆமென்.
0: ஆமென்.
1: நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: You see, the world is not looking for a powerful preacher or a beautiful sermon or a big theology.
0: உலகம் அழகான பிரசங்கிமார், நல்ல செய்தி அல்லது நல்ல உபதேசம் பண்ணுகிறவர்களை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது.
1: It is looking for Christians who stand up in every crisis, who remain calm and at rest in the middle of the crisis.
0: நெருக்கடியான சூழ்நிலையில் கலங்காமல் திகைக்காமல் பயப்படாமல் இருக்கக்கூடிய விசுவாசியை தேவன் பார்க்கிறார்.
1: The world is looking for Christians who are God's children, trusting wholly in the Lord.
0: தேவனை மாத்திரம் சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது.
1: நீங்க போய் உங்க கிறிஸ்தவ பேரை சொல்லி நான் கிறிஸ்து சபைக்கு போறேன்னு சொல்றதுனால சாட்சி இல்லை. The world to point out to a Christian and say, here goes the one who is not a complainer.
0: இந்த உலகம் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொல்ல வேண்டும், முறுமுறு இந்த இதோ ஒரு நபர் போகிறார், இவர் முறுமுறுக்க மாட்டார்.
1: He doesn't fret or fear or run in times of trouble.
0: நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த நபர் கலங்க மாட்டார், திகைக்க மாட்டார், ஓடி போக மாட்டார்.
1: His faith holds in tough times.
0: கடினமான சூழ்நிலையில் அவருடைய விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடிய.
2: Whether you know or not, every day you are witnessing to other people.
0: உங்களுக்கு நீங்கள் அறிகிறீர்களோ புரியாமல் இருக்கிறீர்களோ தெரியாதானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
2: Amen.
0: Amen.
2: Everybody is watching. Will he do what he preaches? Will he say what he preaches?
0: நீங்கள் பேசுகிறதை, நீங்கள் பிரசங்கிக்கிறதை நீங்கள் செய்கிறீர்களா என்று ஒவ்வொருவரும் கவனிக்கிறார்கள்.
2: Will his Jesus let him down?
0: அவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தாழ்த்தி விடுவாரா?
2: Or will he just walk and talk like us and who do not confess Christ? Will he be just like us?
0: இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத மற்றவர்களைப் போல விசுவாசிகளும் இருப்பார்களா என்று அவர்கள் பார்க்கிறார்கள்.
2: Amen.
0: Amen.
2: Hallelujah.
0: Hallelujah.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: ஜீவன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு உன்னதத்தின் ஆவி. இதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆண்டவர் உன்னதத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தேவர்களிலும் அவர் உயரமானவர், உன்னதமானவர், மகிமையானவர் என்பது உன்னதமான தேவன் என்பதுடைய அர்த்தமாய் இருக்கிறது. உன்னதமான தேவன் என்று ஜோப பக்தன் அதிக முறை தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 92 பாடலாக பாடும் போது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தைகள் உள்ளத்தை எவ்வளவு மகிழ்விக்கிறது. உன்னதமானவரால் வரும் அடைக்கலங்கள், பாதுகாப்புகள் ஒவ்வொரு வசனத்திலும் பிரகாசிக்கிறதை பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு சில கிறிஸ்தவ தலைவர்கள் அப்போதைய முதல்வரை சந்திக்க போனார்கள். அவர் மேஜையில் வேதாகமத்தை வைத்திருக்கிறதை பார்த்ததும் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஐயா, நாங்கள் ஒரு பெரிய ஆலயம் கட்டும்படியாக விரும்புகிறோம், ஆனாலும் எங்களுடைய ஆலயத்தின் அங்கத்தினர்கள் பெரும்பாலும் ஏழைகள். ஆகவே தயவு செய்து எங்களுக்கு 1 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை தர உத்தரவிட்டால் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 குலம் ஒருவனே தேவன், கிறிஸ்து ஒருவரே உன்னதமான தேவன் என்று நான் உணர்கிறேன். அவர் வழியோரம் நடப்பட்ட கற்களை போன்ற தெய்வம் அல்ல. அவருடைய போதனைகள், அவருடைய செயல்கள் அவ்வளவு உன்னதமானவை. அப்படிப்பட்டவருக்கு ஏன் புறம்போக்கு நிலத்தை கேட்கிறீர்கள்? இயேசு புறம்போக்கு தெய்வம் அல்ல. நல்ல இடத்திலே இடம் பார்த்து அருமையாய் கட்டுங்கள், உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் உதவியாய் இருப்பேன் என்று சொன்னார். அந்தபடியே ஆலயத்துக்கு வேண்டிய செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை இலவசமாய் கொடுத்து உதவினார். யோப பக்தன் சொன்னார், உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அநேகர் உலகத்தில் அலைந்து திரிகிற பலவிதமான விக்கிரகங்களின் ஆவிகளை தெய்வம் என்று எண்ணி கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தேவர்கள் என்றும் மத ஸ்தாபகர்கள் என்றும் தங்களை தெய்வத்தின் திரு அவதாரம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் ஒருவரே நமக்காக பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விட்டு உன்னதத்துக்கு ஏறி சென்றவர். உன்னதமானவர் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிற அபிஷேகமே உன்னதத்தின் ஆவியாகும். அந்த ஆவி நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்திற்குரியவர்கள், நித்தியத்துக்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் இயங்குகிறார். உங்கள் நினைவுக்கு, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21:9. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்திலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

பாடுகிறவர்கள் உண்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உண்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம். என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வழியாய், எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றேன் ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அதை நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா, நாங்களும்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்போம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. அத்தனை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்ல

எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே, ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நீ நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்த

ஆர்ப்பாட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீய மக்களையும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி லெபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்

0: நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. கைகளில் மாட்டப்படும் கிளவுஸ் எனப்படும் கைவுரைகள் தானாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அது தனித்திருந்தால் பிரயோஜனமற்றது. ஆனால் நமது கை அந்த கைவுரைக்குள் இருக்கும்போது அது எண்ணற்ற விதங்களில் பயன்படும். சுத்தமாக உள்ள கைவுரைகளை பயன்படுத்தி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். கை உறை இருப்பதால் அவர்கள் கைகளில் உள்ள பாக்டீரியா வைரஸ் போன்றவை நோயாளிகளை பாதிக்காது, நோயாளிகளின் நோயும் மருத்துவருக்கு தொற்றாது. இந்த கை உறைகளை அணிந்து கொண்டு வேலை செய்பவர்கள் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள முடியும். கைகளை அரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களில் இருந்தும் இவை நம்மை பாதுகாக்கின்றன. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கை உறைகள் தனித்திருந்ததை ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரு மனித கை அதற்குள்ளே நுழைந்திருந்தால் மட்டுமே அவை பிரயோஜனப்படும். ஆம் பிரியமானவர்களே, தனித்திருக்கும் கை உறைகள் எந்த கிரியையும் செய்ய முடியாது. அதற்குள்ளே இருக்கும் கைதான் அதை பயன்பட வைக்கிறது. இந்த கை உறைகளை போன்றதுதான் நமது வாழ்க்கையும். நாம் தனித்திருந்தால் நம்மில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது நாம் எண்ணற்ற காரியங்களுக்கு பயன்பட முடியும். நம்மை கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை பிரயோஜனப்படவில்லை. யூதர்களுக்கு அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டிற்குள்ளேயே இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் வாழ்க்கை மாறியது. ஒரு வேலைக்கார பெண்ணிடம் கூட தைரியமாக உண்மையை பேசக்கூடாதிருந்த பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார். ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய மன திரும்புதல் உண்டானது. பேதுரு பேசிக் கொண்டிருந்த போதே கொர்நேலியுவின் வீட்டார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு நடந்து சென்ற போது அவர் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமடைந்தார்கள். பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். ஆம், பேதுருவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் நம்மையும் அநேகருக்கு பிரயோஜனமாக்குவார். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம் வாழ்க்கை அப்படியே ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் போல இருந்த நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமான வயல்வெளியை போல மாறும். அதன் பிறகு வயல்வெளி எண்ணற்ற நன்மைகளை கொண்டு வரும் ஒரு காடாக மாறும் என்று 32:15 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அப்பொழுது பிரயோஜனமற்ற வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை

1 கொரிந்தியர் 14 அதிகாரம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாசைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாகிறதுக்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானது சொல்லாமல் அந்நிய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தப்படி அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினாலேனில் நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு சோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் சோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்களை எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை சோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களாயும் இருங்கள். மனுஷ பாசைக்காரராலும் மறு உதறினாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான்,
ஒருவன் அந்நிய பாசையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவுது. யாராவது அந்நிய பாசையிலே பேசினது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான். தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசுகிறவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேறுகிறதுக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமைந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரிகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவான். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாசைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பாலே இந்த நாள் வேத தியானம் மத்தேயு 21:1 நாம் 10 வரைக்கும் நாம் பார்ப்போம். அதில் உள்ள ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகாமையிலே பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் என்று பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவரை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அனுப்பிவிடுவான் என்றார் என்று சொல்லி அவள் அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தமுன்னவளாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தாங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதியையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அன்பானிலே இந்த பகுதியிலே நாம் ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கழுதை ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை. அதனால இதே தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான், அது நாம் தான். ஒரு கழுதை குட்டியை போல ஆண்டவர் நம்மீது பவனி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தங்குகிற ஆலயமாகிய நம் சரீரத்தை நாம் எப்படி பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோம்? அம்மாலே ஆண்டவர் தங்குற ஆலயம் என்று நம்மை அழைக்கிறார். நான் தங்குற ஆலயம் நீதான் என்று 1 Corinthians சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கழுதை ஆண்டவர் ஏறின பிறகு அதுக்கு ஒரு மரியாதை உண்டாகிறது. திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஒரு சாதாரண கழுதை போனா அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குமான நிச்சயமா இருக்காது, அதை அலட்சியமா தான் பார்ப்போம். ஆனால் இங்கே ஆண்டவரை சுமந்து வருகிற கழுதை குட்டிக்கு ஒரு பெரிய அமோக வரவேற்பை நாம் பார்க்கிறோம். அன்பால் அதே போல தான் நாம் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு கழுதையாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது இருக்கும் பொழுது, நம் மீது பயணிக்கும் பொழுது, நம் தோளில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு மரியாதை. ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்து அநேகர் நம்ம என்ன செய்கிறாங்க, மதிக்கிறார்கள். இன்னைக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு. அன்பானே அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. நாம் ஆண்டவர் நம்மளை விட்டு இறங்கிட்டாருன்னா நம்ம ஒரு சாதாரண கழுதை தான். அன்பானே இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. அன்பானே நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் பயணம் செய்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அநேகர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை போற்றி போடுகிறாங்க. நீ பாருங்க, முன்னடப்போரும் பின்னடப்போரும் கர்த்தருக்கு ஓசனா என்று சொன்னார்கள். 10 பார்த்தோம்னா, அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்க நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். அப்போ எருசலேமில் வந்து இன்னும் தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இயேசுவை அறியாதவர் இவ்வளோ, இயேசு எருசலேமில் அநேக அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்தாரு. ஆனாலும் எருசலேம்லே ஆண்டவரை அறியாதவர் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால்தான் எருசலேம்ல வந்து இவர் யார் என்று சொல்லது கேட்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரை அறியாத அநேகர் அந்த ஊர்ல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு உண்மையிலே இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இதுல என்ன ஒன்று காரியம் தெரிஞ்சதுன்னா, அவர் கழுத மேல ஏறிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது இவர் யார் இவரு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இதே தான் இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலயோ நம்முடைய ஊர்லயோ நம்மளுடைய டவுன்லயோ இன்னைக்கு இயேசுவை அறியாத அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை சுமந்து செல்கிற இந்த கழுதையாகிய நம்மேல இயேசாண்டவர் வரும்பொழுது இயேசாண்டவர் நம்மோடு பயணிக்கும் பொழுது நம்முடைய ஊர்ல இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படியா இவர் யாரு, இவர் எப்படியாக இந்த காரியங்களை செய்கிறார், அப்ப இவருக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கிறது என்று ஒன்னு என்னை பார்க்கணும். அந்த கழுதை எப்படி விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தது, அதே போல இன்னைக்கு இயேசு நம்மளோடு இருக்கும்பொழுது நாம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இயேசுவை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பால் இதுதான் என்னுடைய மனசுல நமக்கு இன்றைக்கு இந்த நாளிலே தியானத்துல எனக்கு ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்னன்னா, நாம் இயேசுவுக்கு ஒரு கழுதையாக பயன்படுகிறோமா, அவர் ஏறி செல்கிற வாகனமாக பயன்படுகிறோமா, இயேசுவை சுமந்து செல்கிறவர்களாய் பயன்படுகிறோமா, இயேசுவை சுமந்து செல்வதோடு மட்டுமல்ல மற்ற இயேசுவை அறியாத இருக்கிற அந்த மக்களுக்கு நாம் இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோமா. நான் சுமந்து வருகிற இயேசு மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமான தேவன் என்பதை நாம் நிரூபிக்கிறோமா? அன்பாலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு கழுதை குட்டியை போல பயன்படக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்ல பயனற்ற கட்டி வைத்திருக்கிற அந்த கழுதை போல இருக்கிறோமா? அந்த கழுதை கட்டி இருந்ததுன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. அந்த கழுதையை கட்டவிழ்த்து ஆண்டவர் அது மேல உட்காந்து பயணிக்கும் போதுதான் மரியாதை. எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, தங்களை வஸ்திரங்களை போட்டாங்க, மரங்களை கிளைகளை வெட்டி போட்டாங்க, ஓசன்னு கத்துனாங்க. கழுதையும் சேர்த்து அப்ப நினைக்கிறான் கழுதை, ஆஹா எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குது பாருங்க, மக்கள் எல்லாம் என்ன மேல என்ன செய்யறாங்க, தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் போடுறாங்கன்னு கழுதை நினைச்சா என்ன நடக்கும் பாருங்க. கழுதை வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது எந்த விதத்துலயும் நினைக்கூடாது. அதே போல தாழ்மை நமக்குள்ள வர வேணும். ஆண்டவர் நம்ம மீது இருக்கிறதுனாலையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனாலையும் தான் இவ்வளவு கனம் மகிமை, இவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்கள், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது என்ற ஒரு நினைப்பு நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் அந்த கழுதை மேல ஆண்டவர் இருக்கிறது வரைக்கும் தான் மரியாதை. அந்த கழுதியை விட்டு ஆண்டவர் இறங்கின பிறகு அந்த கழுதி யாராவது மதிப்பாங்களான்னா நிச்சயமா மரியாதை இல்லை. அதே போலதான் ஏசாண்டவர் உன்னோடும் என்னோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஏசாண்டவர் இல்லைன்னா மரியாதை இல்லை. அப்ப ஏசாண்டவரை சுமந்து செல்கிற கழுதை குட்டியாக நாம் இருக்கும்போது அநேக ஏசாண்டவரை அறியாதவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அன்பானே இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாம் இயேசுவுக்கென்று பயன்படுகிற ஒரு கழுதை குட்டியாக நம்மளை தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மீதும் பயணித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்ற முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கழுதை குட்டியாக கட்டப்பட்ட நிலைமையில பாவத்திலும் அக்கிரமத்திலும் உலையான சேற்றிலும் உலக சிற்றின்பத்திலும் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையில இருந்த என்னை கட்டவிழ்த்து ஒரு கழுதை குட்டியாக உம்மை சுமக்கும்படியாக, உம்மை சுமந்து செல்லும்படியாக, உம்மை சுமந்து ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் பவனி வரும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்தீரே, நன்றி. அதே போல இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவரே அவர்களை கட்டவிழ்த்து நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, நீர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, நீர் அவர்கள் மீது ஏறி பயணம் செய்ய முடியாக நான் தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க, அவங்கள உபயோகப்படுத்துங்க. அவங்க இன்னையிலிருந்து அவங்க உண்மை சுமக்கருளாய் செல்லும் பொழுது ஊர்ல இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உண்மை பார்த்து ஆண்டவரே எப்படியாக கழுதிக்கு மரியாதை செலுத்தினாங்களோ அதே போல ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. இயேசு யார், இவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியாய், நான் சுமந்து செல்கிற இயேசு இன்னார் என்று மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய எங்களுடைய ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றுங்கப்பா, எங்களை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. அப்படியா நீர் மாற்ற போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தா ஜெபிக்கிறேன் ஜூன்ல தாப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ. அன்பான்ல நம்மளையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். அதன் மூலமா இயேசுவை நாம் உலகத்துக்கு காண்பிப்போம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கட்டளை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய வார்த்தை சொல்றீங்க? என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்னும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குறேன் பலர் பயமுறுத்ததான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிருப்ப, ஐயோ போயிருவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்றேன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களே, எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே, எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

எல்லா கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல தாமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

கால தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதுவரை நமக்கு தெரியாத பல விபரங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது. நல்ல புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் கூர்மையடைகின்றன. புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கும் தவறான எண்ணங்கள் அகற்றப்பட்டு சரியான சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மற்ற நாட்டினர் எழுதிய புத்தகங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் இவைகளை அறிந்து கொள்ளலாம். நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மூட நம்பிக்கைகள் ஒளிந்து அறிவியல் பார்வை திறக்கும். புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாமும் நமது சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த வால்டர் ஸ்காட் என்பவர் ஆகஸ்ட் மாதம் 15 1771 பிறந்தவர். இவர் ஒரு நல்ல நாவல் ஆசிரியர், ஒரு நல்ல கவிஞர், மேலும் பல நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது தன்னுடைய அருகில் இருந்த வேலைக்காரனை பார்த்து, எடுத்து வா அந்த புத்தகத்தை என்றார். இவரது அலமாரியில் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கின்றனவே, எதை எடுப்பது என்று திணறிக் கொண்டிருந்த பொழுது, அந்த புத்தகம் என்றால் அது வேத புத்தகம் என்று உனக்கு தெரியாதா என்று மரண நேரத்திலும் வேத புத்தகத்தை வாசித்தார். ஆம், வேத புத்தகம் வாசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் நேசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் என்று கேட்கிறீர்களா? வேதம் கூறும் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், கவனியுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆம், நமது மரணத்திற்கு பின்னரும் நித்திய காலமாக இறைவனோடு வாழும் வழியை நமக்கு காட்டுவது பரிசுத்த வேதாகமம்தான். ஆசையோடு தினமும் வேதத்தை வாசிக்க நாம் திட்டமிடுவோமா?

அன்பின் சுரூபியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒப்புரவா தப்புரவா, ரெக்கன்சிலியேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு 3:8-18. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உன் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட நான் ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். முதியோர் இல்லத்திற்கு தன் தந்தையை அழைத்து அல்லது இழுத்து சென்ற மகன் ஒரு பாலத்தை அடைந்த போது தந்தை தேம்பி தேம்பி அழுதார். மகன் கரிசனையோடு தந்தையை பார்த்து வினவிய போது, பல ஆண்டுகளுக்கு முன் இதே வழியாய்த்தான் என் தந்தையை நான் இழுத்து சென்றேன் என்றாராம். குடும்ப பொறுப்புகளில் எவ்வளவு பின்னடைவு பாருங்கள். சுபாவ அன்பற்ற ஒரு தலைமுறை இன்று தோன்றியுள்ளது. சண்டையும் சச்சரவும் விசுவாசிகளின் பிறப்புரிமையாக இன்று விளங்குகிறது. சக விசுவாசியின் சுகவீனம், உடன் ஊழியரின் மன உளைச்சல், பணியாளரின் பண தேவை, இவையெல்லாம் நம் கண்ணில் படுவதில்லை. தேவனோடு நான் சரியாக இருக்கிறேன் என்பதுதான் நாம் மார்தட்டி கொள்ளுகிற நமது நியாயம். சுயநீதிக்காரனாகிய ஒரு திருமறை சட்ட அறிஞன் இயேசுவை பார்த்து, கட்டளைகளிலெல்லாம் முக்கிய கட்டளை எது என்று வினவினார். அவர் அவனிடத்தில், இறைவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறு என்று சொல்லி நிறுத்தாமல், இதற்கு ஒப்பான இரண்டாம் கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே உன் அயலானிடத்திலும் அன்பு கூறு என்று அவர் சேர்த்து சொன்னார். ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தீவிரம் காட்டிய பரிசேயர் தங்கள் அயலகத்தாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தவறினர். ஒருவரோடு ஒருவர் அன்பில் நடந்து கொள்வதுதான் இறைவனுக்கு பிரியமான பரியாம். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், கவனியங்கள். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அயலாரை நேசிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான பலியாம். மிகவும் கவனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். மனிதரோடுள்ள நமது சமதள உறவு, அதாவது ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப், அது சரியில்லை என்றால்
கடவுளோடு உள்ள நம்முடைய செங்குத்துறவு, the vertical relationship, அது சாத்தியமில்லை. நம்மை போல் அடுத்தவரை நேசிக்க வேண்டும் என்ற இரண்டாம் கட்டளை, இரண்டாம் கட்டளையே ஒழிய அது இரண்டாம் தரமான கட்டளை அல்ல. இட் இஸ் அ செகண்ட் கமாண்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அ செகண்டரி கமாண்ட்மெண்ட். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் கட்டளைக்கு அது இணையானது, சமமானது, அதே முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுளை துதிக்கும் நாவால் தன் தோழரை சபிப்பது எப்படி என்று மூத்த அப்போஸ்தலன் யாக்கோபு வினவினார். கண்டோம் அல்லவா, தான் கண்ட சகோதரனிடம் அன்பு செலுத்தாதவன், தான் காணாத கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்று இயேசுவுக்கு அன்பான சீடர் யோவானும் சவால் விடுகிறார். கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது குறித்து ஆண்டவரது போதனை ஆணி அறைவது போல் உள்ளது. அவர் என்ன சொன்னார், பரிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் காணிக்கை அங்கே வைத்து விட்டு முதலாவது போல் சவருடைய ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. வரிசையை மாற்ற முடியாது. அமெரிக்காவின் அசாதாரண எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன் சார்ல்ஸ் ஃபென்னி, 1792 முதல் 1875 வரை வாழ்ந்தவர், தனது பிரசங்கங்களில் அவர் மனிதரோடு ஒப்புரவாகி தவறுகளை சரி செய்வதை வெகுவாய் வலியுறுத்தினார். அவரால் கர்த்தரை கண்டுகொண்டவர்களில் பெரும்பாலானோர் பின்வாங்கி போகவில்லை, வெகு சிலரே பின்மாற்றமடைந்தனர். ஒப்புரவாக வேண்டுமானால் மனத்தாழ்மையும் சுயம மறுப்பும் அவசியம். பிரியமானவர்களே, இன்னொரு மைல் தூரம் இன்னொருவருக்காய் போவதை விட இன்னொரு மணி நேரம் இறைவனை போற்றி துதிப்பது சுலபம். நாம் இந்த சுலபமானதை தான் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த அர்த்தமற்ற ஆராதனையை ஆண்டவர் அருவருக்கிறார். கடவுள் மீதுள்ள பாசம் ஆராதனையின் ஒரு பக்கம் மட்டுமே, மனிதர் மீதுள்ள பாசமே அதன் அடுத்த பக்கம். மனிதரை மதிப்பதே கடவுளுக்கு பயப்படுவதின் மறுபக்கம். எனவேதான் லூக்கா 18 அத்தியாயத்தில் இயேசு நியாயாதீதியை பற்றி பல ஓமையிலே இப்படி சொன்னார், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதரை மதியாதவனுமாயிருந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யார் யாரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், கசப்பண்ண கொண்டுள்ளீர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் தயாரிங்க. மேக் எ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூம் யூ ஹவ் ராங், வித் ஹூம் யூ ஹேவ் டு ரெக்கன்சைல். நேரம் பிந்தி போவதற்கு முன்பதாக முதலாவது உங்களை தாழ்த்தி யார் தவறு என்று யோசிக்க வேண்டாம். பலிபீடத்தில் வரும் நீ போய் ஒப்புரவாக காரியங்களை சரி செய்யுங்கள். உங்கள் தனி வாழ்விலும் குடும்பத்திலும் உங்கள் சபையிலும் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி உருவாகும். உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அன்பின் இலக்கணமாய் உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சத்ருவை கூட நேசித்தார், சத்ருவை கூட சிநேகிதனே என்று அழைத்தார். கர்த்தாவே, தேவ அன்பு உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை வெளிக்காட்டவாவது நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்க வேண்டுமே. கர்த்தரை எங்களுக்கு உதவிதார், எங்களைப் போல் மற்றவர்களை நேசிக்க உதவிதார். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களையும் மக்களையும் துவக்கும் முதல் முடிவு வரை ஒன்று போல் நேசித்தாரோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நேசித்தார். நாட் பிகாஸ் ஆஃப் தேர் குட்னஸ், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேர் பேட்னஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஹீ லவ்ட் தம் டில் தி எண்ட். அபித மனப்பான்மையினால் எங்களை நிரப்பியறும். அன்புக்கு பதிலாக வேறு எதையும் நாங்கள் சுலபமாய் மாற்றாக்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்பிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெருகி அபிதமான வழியை உமக்கு சுகந்த வாசனையாய் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி சில பாதைகளை திறந்து கொடுத்து உங்களை போதித்து நீங்கள் இன்றைக்கு எந்த வழியாய் நடந்து உங்களுக்கான ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கற்றுக் கொடுக்கிற நாளாய் இன்றைய நாளை ஆசீர்வதித்து இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் அவைகளை எடுக்க முடியாமலும், மேலும் ஒரு சிலர் பணியிடங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குவதில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில், இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும், எந்த வழியிலாவது தடைகள் விலகாதா, பாதைகள் திறக்காதா என்றும், எந்த பக்கம் திரும்பினாலும் முன்னேறி செல்ல வழியே இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லி வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 வாசிக்கையில், அங்கே யாக்கோபின் மாமன் லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும், 10 சம்பளத்தை மாற்றுகிறதையும், 20 அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில ரகசியங்களை கற்றுத்தருகிறார். 37 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் யாக்கோபிடம் பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகிறார். அதன்படி யாக்கோபு செய்கிறார். ஆடுகள் நல்ல பொழிவை தந்தது, விருத்தியடைந்து ஆசிர்வதிக்கப்படுகிறான். இந்த 3 மரங்கள் எதற்கு அடையாளமாக கூறப்பட்டது என்று பார்ப்போமானால், 1 புன்னை மரம் பலத்திற்கு அடையாளமாய் உள்ளது. 2 வாதுமை மரம் தீவிரமாய் வளர்கிறதற்கு அடையாளமாய் உள்ளது. 3 அர்மோன் வாசனை தருவதும் அழகாய் காணப்படுவதற்கும் அடையாளமாய் உள்ளபடியினால், கர்த்தர் யாக்கோபிற்கு 3 மரங்களை குறித்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த 3 நிலைகளில் ஆலோசனை கொடுத்து ஆசிர்வதித்து நடத்த இருக்கிறார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்ற இந்த 3 மரங்களும் உயரமான, உன்னதமான எந்த மனிதனையும் உயர்த்தும்படியான நீதி என்கிற பரிசுத்தத்தை குறிப்பவைகள். 1 பலத்திற்கு அடையாளமான புன்னை மரம். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மனக்கலக்கத்துடனும் சோர்வுடனும் பலனற்று போய் விடுகிறீர்கள். உங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகிறார். எப்படி எனில், ஒரு மரம் வளரும்போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டைக்குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டைக்குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாய் தாங்கும்படி இருப்பதனால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து, உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், மனக்கஷ்டமோ, பண கஷ்டமோ, பலவீனமோ, வியாதியோ, அவற்றை மேற்கொள்ளும்படி செய்து, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லும்படி இன்றைக்கு பலனை தருகிறார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கிறார். 2 வளர்ச்சிக்கு அடையாளமான வாதுமை மரம். அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனை, வேதனை, தடைகள், ஏமாற்றம், நஷ்டம், இழப்பு, இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை தீவிரமாய், துரிதமாய் நடத்தி தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார்.
எரேமியாவின் புஸ்தகம் 1:12 வாசிக்கையில், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று எரேமியா சொல்ல, அதற்கு கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகிறதை வாசிக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்காய் கர்த்தர் வாக்கு பண்ணினதை, தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை இன்றைக்கு தீவிரமாய் நடப்பித்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாக தயவுக்கு அடையாளமாய் அர்மோன் மரம். இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பிரயாசங்களில் எல்லாம் தயவை உண்டு பண்ணுகிறார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்து நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உலகிற்கு சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் பல குழப்பங்களுடன், கேள்விகளுடன், காத்திருப்புகளுடன் உதவி செய்வார், ஆலோசனை சொல்வார் யாரும் இன்றி இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யோவான் சுவிசேஷம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மீன் பிடிக்க போகிறேன் என்று சீமோன் சொல்லுகிறான். இதில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இதே சீமோன் மீன் பிடித்து கொண்டுதான் இருந்தான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருந்த இடத்தில் அவனிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை தம்முடைய சேவைக்காய் அழைக்கிறார். அழைப்பை பெற்றவன் அழைப்பை கனப்படுத்தும்படியா என்ன செய்கிறான் என்றால், அவன் செய்து வந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, போட்டையும் வலையையும் அவ்விடத்திலே விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்பாக வருகிறான். 3.5 ஆண்டுகள் இயேசுக்காக நிற்கிறான், இயேசுவோடு இருக்கிறான். பின்னானவைகளை விட்டு மறந்து இயேசுவோடு இருக்க, அவருடைய சேவை செய்ய, அவர் எதற்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் தான் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு ஒரு சூழலிலே இயேசுவை மறுதலிக்க நேர்ந்தது. இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டார், மாம்சம் பலவீனம் உள்ளது பேதுருவே. அந்த பலவீனத்து நிமித்தமாய் பேதுரு மறுதளித்தான். 1, 2, 3 முறை இயேசுவை மறுதளிக்கிறான். அவன் அப்படி 3 முறை மறுதளித்த போது இயேசு திரும்பி பார்த்தார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பார்வை பட்டதும் சேவல் கூவுகிறது. அப்பொழுது பேதுரு இயேசு தன்னோடு சொன்ன காரியத்தை நினைத்து, நான் இப்படிப்பட்டவரை மறுதளித்து விட்டேனே என்று உள்ளம் உடைந்து வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழும்புகிறார். அதன் பிறகு மீண்டும் பேதுரு என்ன செய்கிறார் என்றால், எதை இயேசுக்காக விட்டு வந்தானோ அதை நோக்கி போகிறான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். சில வீழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே உன் காரியங்களை அறிக்கையிடுவானால் கர்த்தர் அந்நேரமே உன்னை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். அதே வேளையில் நான் விழுந்துட்டேன், அதனால என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி மனமடிவாகி பின்வாங்காதே. உன்னை கர்த்தர் பாழான நிலத்திலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்தும் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து பிரித்தெடுத்து இதுவரை கொண்டு வந்து விட்டார். அம்மன் பாதி வழியில் விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். எனவே என் பலவீனத்தை நிமித்தம் நான் இப்படி ஒரு தப்பில் விழுந்துட்டேன், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி ஆண்டவரனை மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லி நீ பின்வாங்கி விடாதே. இந்த நாள் இரட்சண்யத்தினால் அன்று எப்படி பேதுரு வசனத்தை நினைத்து தான் செய்த பாவங்கள் நிமித்தமாய் மனம் கசந்து அழுதானோ, அதே போல இந்த நாளில உன் தவறுகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் கசந்து அழுவாயனா, பேதுருவுக்கு இறங்கின கர்த்தர் உனக்கும் இறங்குவார். உன் பாவங்கள் அற உன்னை கழுவி முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுகிறதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடி பழைய மனுஷன் களைந்து புது சிருஷ்டியை உன்னை உருவாக்குவார். நீ எவ்விதத்திலும் மனமடிவாகி பின்வாங்காதே. கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் அல்லவா? இந்த பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பிறகும் கர்த்தர் அவனை தேடி வருகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவனை அழைத்து அவனை விசாரித்து அவனிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய பேதுருவே. பின்வாங்கி நிற்கிற சகோதரா சகோதரி, இதே கேள்வியை தான் உன்னிடத்தில் கேட்கிறா. நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று பேதுரு ஆம் என்று சொன்னதும் கர்த்தர் அழைப்பை மாற்றவில்லை. அன்று என்ன சொல்லி அழைத்தார்? உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று. அதே தான் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பலவீனத்து நிமித்தம் நீ விழுந்து விட்டாய். கர்த்தர் உன்னை எழும்ப கட்டளையிடுகிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ அந்த பாவங்களை விட்டுவிட்டு கர்த்தரிடத்துல வா, கர்த்தரிடத்துல வா. கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து உனக்கு நியமித்த ஓட்டத்தில் உன்னை ஓட வைக்க போதுமானவராய் இருக்கிறார். மனம் அடிவாகி பின்வாங்காதே. அந்த இளைய குமாரன் அப்படிதான் தேசத்தில் ஆமென் பஞ்சம் உண்டான போது அவன் தகப்பனிடத்தில் போகாமல்
ஆமேன், அவன் செய்த காரியங்கள் நான் போய் எப்படி தகப்பனிடத்தில் கேட்க என்று சொல்லி தேசத்தின் கொடிகள் இடத்தில் தான் ஒட்டி கொண்டான். மனமடிவாகி பின்வாங்கி தான் போனான். அது நிமித்தம் அவன் இன்னும் மோசமான நிலையில் தான் பாதிக்கப்பட்டான். ஆனால் தகப்பனிடத்தில் திரும்பின போது அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவன் வந்தது வேலைக்காரர்களில் ஒருவனாக இருக்க தான் வந்தான். ஆனால் தகப்பன், ஆமேன், அந்த உறவை மாற்றவில்லை. பார்த்தீர்களா, பிள்ளையாக தான் சேர்த்து கொண்டார். அதே போலதான் உன் பலவீனத்தினால் நீ விழுந்து விட்டாய், அதையே நினைத்து பின்வாங்கி விடாதே. விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ? வா, எழும்பு, அப்பா கிட்ட வா. உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு உன்னை சேர்த்து கொண்டு, ஆமேன், உன்னை வாழ்ந்திருக்க வைக்க அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பின்வாங்காதே, முன்னே வா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கம் உள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரங்களில் எங்கள் பலவீனங்கள் நிமித்தம் நாங்கள் விழுந்து, இனி எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போவது, இனி எப்படி ஆண்டவரை தேடுவது, இனி எப்படி அவரோடு நெருங்கி நிற்பது என்று நாங்களே எங்களுக்குள்ள எண்ணி பின்வாங்கி இருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த நிலையிலும் பின்வாங்காமல் முன்னேற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. பள்ளி சிறுவன் ஒருவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு வந்தது. பள்ளிக்கூடத்தில் கழுகை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததிலிருந்து அவனுக்கு கழுகுகள் பற்றி இன்னும் அறிய ஆசை வந்தது. கழுகுகளை பற்றிய ஆவணப்படங்களை அவன் நிறைய பார்க்க ஆரம்பித்தான். அதை பற்றி அதிகம் படிக்க படிக்க அவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு பிறந்தது. அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்பு நான் நிச்சயமாக நேரில் சென்று கழுகுகளை பார்ப்பேன் என்று கூறினான். அதை போலவே படித்து முடித்தது அவன் வேலைக்கு சென்று பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு கழுகுகள் அதிகம் வசிக்கும் ஒரு பகுதிக்கு சென்றான். அங்கே போய் கூடாரம் அமைத்து தங்கினான். பைனாக்குலர் மற்றும் டெலஸ்கோப்புகளை தயார் நிலையிலே வைத்துக் கொண்டான். முதல் நாள் ஒரு கழுகை கூட பார்க்க முடியவில்லை. எனவே கழுகுகள் அதிகம் இருக்கும் செங்குத்தான மலை மீது ஏறிக்கொண்டான். அன்று அவனால் ஒரு கழுகை பார்க்க முடிந்தது. டெலஸ்கோப் வழியாக தூரத்தில் பறந்து வந்த கழுகை பார்த்தான். அது போய் அமர்ந்த அதனுடைய கூட்டை பார்த்தான். அநேக நாட்களாக அந்த கழுகு கூட்டையும் அதில் இருந்த குஞ்சுகளையும் பார்த்தான். அது பறக்கும் விதங்களை கூர்ந்து கவனித்து ரசித்தான். திடீரென அந்த கழுகு ஒரு நாள் மிகுந்த வேகத்தில் கீழே இறங்கியது. சற்று நேரத்தில் ஒரு மரத்தில் ஏதோ ஒன்றை கொத்தி கொண்டு மீண்டும் மேலே வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. ஆனால் தொடர்ந்து மேலே பறக்க முடியாதபடி கழுகு கீழே வந்து விழுந்தது. அந்த இளைஞன் கழுகு கீழே விழுந்த இடத்தை நோக்கி விரைந்தான். அவன் போய் பார்த்தபோது அந்த கழுகு கீழே செத்து கிடந்தது. அதன் சாவுக்கு என்ன காரணம் என்று பார்க்க இளைஞன் கழுகின் அருகிலே சென்றான். இந்த கழுகு தன்னுடைய கூர்மையான அழகினால் அந்த மரத்தை கொத்தி எடுத்து கொண்டு வந்தது ஒரு மரநாய் என்பது அப்பொழுதுதான் விளங்கியது. மரநாய் அந்த கழுகின் நெஞ்சு பகுதியை கடிக்க ஆரம்பித்தது. கழுகின் இதயத்தை கடித்து குதறியது. மரநாய் தன்னை கடிக்க ஆரம்பித்ததும் கழுகு தன் பிடியை விட்டிருந்தால் கழுகு பிழைத்திருக்கும். ஆனால் கழுகு மரநாயை விடாமல் பற்றி கொண்டிருந்ததுதான் அதன் சாவுக்கு காரணமாக அமைந்தது. அந்த இளைஞன் செத்துப்போன அந்த கழுகின் அருகே வந்து நின்று கொண்டு, நீ விடாமல் பற்றி கொண்டிருந்ததால் தானே செத்து போனாய் என்றான் கண்ணீரோடே. ஆம் பிரியமானவர்களே, இதை போலத்தான் பாவமும். பாவத்தை அநேகர் விடாமல் பற்றி கொண்டிருப்பதால் தான் அந்த பாவமே அவர்கள் சாவுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. சிம்சோன் வேசிகளோடு சிநேகமாயிருந்ததால் அவர் முடிவிலே இறந்து போனார். ஆனால் ஒருமுறை தாவீது இதை போன்ற பாவத்தில் சிக்குண்டிருந்தும் தேவன் பாவத்தை சுட்டி காட்டிய போது தாவீது மனம் வருந்தினார், அதை விட்டுவிட்டார். அந்த ஒரு பாவத்தை தவிர மீண்டும் அவர் பாவம் செய்யவில்லை. அதன் பின்பு அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாறிவிட்டார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் பாவங்கள் நம் மரணத்திற்கே காரணமாக அமையும். எனவே பாவத்தை பற்றி கொள்ளாமல் தேவ பலத்தோடு அதை விட்டு விடுவோம். அப்பொழுது நாம் இரக்கம் பெறுவோம்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6
2: Proverbs chapter 3:5-6
1: நீதிமொழிகள் 3:5-6
2: Proverbs 3:5-6
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
2: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths.
1: அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
2: And he shall direct your paths.
1: நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனமும் கருத்தும் உள்ளவருமாய் இருக்கிறார்.
2: Our God is much concerned that our paths should be directed by the Lord.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு பாதையாகிலும் நாம் வழி விலகி போக கூடாது என்பது தேவனுடைய நோக்கம்.
2: And God's purpose is that we should not be diverted away from our paths.
1: நம்முடைய பாதைகளில் வழி விலகல் சறுக்கல் இருக்குமானால் நம்முடைய பயணமே பெரிய ஆபத்திலே முடிந்துவிடும்.
2: If we depart from a path or if we slide in a path, then our journey becomes very dangerous.
1: நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள தகுதி உள்ள ஒரே ஒருவர் உண்டானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே.
2: Our God is only God who is worthy and who is deserved and who can direct our path and make it straight.
1: ஏனென்றால் அவரே வழியாய் இருக்கிறார்.
2: Because he is the way.
1: அவரே வழியை உண்டு பண்ணுகிறார்.
2: And he is the one who makes the way.
1: நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்க வேண்டுமானால்
2: If God are to direct our paths,
1: அவர் நம்மிடத்திலே 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார்.
2: He is expecting 3 things from us.
1: அந்த வசனத்தை வாசித்தால்
2: If we read this verse,
1: முதலாவது நாம் செய்ய வேண்டியது உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாதே.
2: First do not lean on your own understanding.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம்.
2: And by the grace of God yesterday we learned from this.
1: ஏன் ஆண்டவர் புத்தியை கொடுத்துவிட்டு சுய புத்தியிலே சாயாதே என்று ஏன் சொல்லுகிறார்?
2: Why does the Lord give us an understanding but says not to lean on our own understanding?
1: நேற்றைக்கு நாம் 4 காரணங்களை நேற்றைக்கு நாம் கவனித்தோம்.
2: Yesterday we saw 4 reasons.
1: இன்றைக்கு நாம் அடுத்த காரியத்துக்கு போகலாம்.
2: So today let's go to the next one.
1: உன் சுய புத்தியில் சாயாமல் இரு என்று மாத்திரம் சொல்லாமல் வேதம் சொல்கிறது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு.
2: It not only says lean not on your own understanding but again it says trust in the Lord with all your heart.
1: உன் முழு இருதயத்தோடு அவர்ல நம்பிக்கையாயிரு.
2: Trust in the Lord with all your heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவனோடு நாம் நடக்கும் ஜீவியத்தினுடைய அடிப்படையே நாம் அவரை முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும் அல்லது நம்புவதனால் மாத்திரமே.
2: The very base of our life with God is just by trusting the Lord with all our heart.
1: நம்முடைய இருதயத்திலே அவர் மேல் நம்பிக்கை வைப்பதினால்தான் நம்முடைய விசுவாசத்தினால்தான் நாம் அவரோடு ஐக்கியத்தை பெறுகிறோம்.
2: So only when we trust the Lord and when we have that faith in our life, only then we will have a fellowship with the Lord.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
2: For without faith it is impossible to please God.
1: நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கர்த்தரண்டை சேருவது கூடாத காரியம்.
2: And also we cannot draw near to God without faith.
1: ஆகவேதான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 வாசித்தால்
2: That's why if you read Hebrews chapter 11 and verse 6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
2: But without faith it is impossible to please him for he who comes to God must believe that he is and that he is a rewarder of those who diligently seek him.
1: அப்ப தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாம சேரவே முடியாது.
2: So without faith we cannot come near to God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய விசுவாசத்திற்கு நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: Our heart plays a vital role for our faith.
1: இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: Our heart is very important.
1: ரோமர் எழுதின நிருபம் 10:10 பாருங்க.
2: Romans 10 and verse 10.
1: நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வாசிக்கிறோம்.
2: For with the heart one believes unto righteousness and with the mouth confession is made unto salvation.
1: அப்போ இருதயத்துல தான் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் என்பது அது அஸ்திபாரப்படுகிறது.
2: So only it is in heart that this belief or faith is being laid down.
1: இந்த இதயத்தில் விசுவாசிக்கப்படும் விசுவாசம் வந்து வேதம் சொல்கிறது அரைகுறையாக அல்ல, உன் முழு இதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு.
2: So this truth, this faith or the belief that we have in our heart, it should not be half the way, but it says with all your heart.
1: இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை.
2: This is a very deeper word.
1: நீ முழு இதயத்தோடு நம்பு.
2: So it says trust the Lord with all your heart.
1: இதை நான் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே இதை எப்படி நான் விளங்கிக் கொள்வது என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது,
2: as I was waiting in the presence of God as a how to understand this concept,
1: கர்த்தர் இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை எனக்கு வித்தியாசமா எனக்கு விளக்கி கொடுக்க ஆரம்பித்தார்.
2: The Lord began to explain all these things in a very different manner.
1: முழு இதயத்தோடு நாம் தேவனை நம்பாத ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குமானால் அது எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்தார்.
2: The Lord showed me if there is any trust where we trust God without whole heart, how it would be.
1: மூன்று காரியங்களை கர்த்தரனே காண்பித்தார்.
2: The Lord showed me three things.
1: முதலாவது, முழு இதயத்தோடு நாம் நம்பிக்கை வைக்காத ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், அதை நான் சொல்லுவேன், சுய லாபத்திற்காக நாம் வைக்கும் நம்பிக்கை.
2: The first thing is that trusting God without your whole heart is a parasitical trust.
1: இன்னொரு முறை சொல்கிறேன்.
2: I repeat it.
1: நம்முடைய முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பாத ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால், அது சுய லாபத்திற்காக தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை.
2: Trusting God without your whole heart is a parasitical trust.
1: நீங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசித்தால்,
2: If you read Hebrews 12 first two verses,
1: ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம்.
2: Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இதில் முக்கியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு.
2: The word I want to emphasize here is Jesus, the author and finisher of our faith.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: விசுவாசத்தை நாம ஆரம்பிக்கிறது கிடையாது.
2: We don't begin faith here.
1: யார் ஆரம்பிக்கறானா? தேவன் ஆரம்பிக்கிறார்.
2: It is God who begins the faith.
1: விசுவாசம் என்பது நம்முடைய பலத்தினாலோ சத்துவத்தினாலோ ஞானத்தினாலோ முயற்சியினாலோ நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல.
2: Faith is not something that comes out of our own efforts or endeavors or power or ability.
1: விசுவாசம் என்பது நீங்கள் கலாத்தியர்ல ஆவியின் கனிகளுடைய பட்டியலை படிக்கும்போது ஆவியின் கனியில ஒன்று விசுவாசம் என்று வாசிக்கும்.
2: So when you read in Galatians, we read that this faith is one of the fruit of the Holy Spirit.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த விசுவாசம் வந்து தேவன் நமக்குள்ளே துவக்காமல் அது விசுவாசமா இருக்கவே முடியாது.
2: Without God beginning this faith in us, it cannot be a faith.
1: அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen carefully.
1: தேவன் எப்பொழுது நமக்குள்ளே அவர் மேல் உள்ள நம்பிக்கையை துவக்குகிறார், எதற்காக துவக்குகிறார் என்று கேட்டால்,
2: For what purpose the Lord begins its faith in us?
1: எப்பொழுது அந்த நம்பிக்கை தேவனால் நமக்குள்ளே துவக்கப்படுகிறது?
2: When is this faith begun in us?
1: மூன்று காரியங்கள் சொல்லுவேன்.
2: I want to say three things.
1: முதலாவது, தேவ நோக்கத்திற்காக அந்த விசுவாசம் நமக்குள்ளே துவக்கப்படுகிறது.
2: This faith begins in us for God's purpose.
1: இரண்டாவது,
2: Second,
1: தேவனுடைய வல்லமையை சார்ந்து அது துவக்கப்படுகிறது.
2: Second, it begins depending upon God's power.
1: மூன்றாவது,
2: Third,
1: தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே அந்த விசுவாசம் நமக்குள்ளே துவங்குகிறது.
2: This faith begins in us based upon the promise that the Lord gave us.
1: மூன்று வார்த்தை சொன்னேன்.
2: Three words I told you.
1: Faith begins based on God's purpose, His power and His promises. இது மூணு நீங்க மறந்திர கூடாது.
2: You should not forget these three things.
1: இதுதான் நமக்குள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது.
2: This is the one that triggers this faith in us.
1: அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார்.
2: The Lord begins his faith in us that he may fulfill his purpose in us.
1: அவருடைய வல்லமையின்படி நம்மை விசுவாசிக்க பண்ணுகிறார்.
2: And he also make us to believe based upon his power.
1: அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படி நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார்.
2: The Lord begins faith in us to fulfill his promise.
1: அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர்.
2: He is the author of our faith.
1: நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்றது ரொம்ப ரொம்ப கருத்தா நீங்க கவனிக்கணும்.
2: So you have to listen very carefully. Why do I say this?
1: விசுவாசம் என்பது தேவனுடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை.
2: So this faith is a grace that is given by God to fulfill God's purpose in our life.
1: நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றது கிடையாது.
2: It is not fulfilling our own intentions, our own desires and our own purposes.
1: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் வந்து தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்ற அவங்க பயன்படுத்த முயற்சி செய்றாங்க.
2: Today many people try this faith to achieve and fulfill their selfish passions.
1: நான் ஒரு பிளேன் வாங்கணும்னு விசுவாசிக்கிறேன்.
2: I believe in God for a jet.
1: நான் ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன்.
2: I believe in the Lord to buy an iPhone.
1: நான் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன்.
2: I believe in God for a car.
1: நான் வீடு வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன்.
2: I believe in God for a house.
1: இது தேவனுடைய திட்டமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: If this is a plan of God, there is no problem.
1: ஆனால் இது நம்முடைய சுய இச்சையிலிருந்து வெளியே வருமானால் இதற்கு தேவன் நமக்குள்ள விசுவாச துவக்க மாட்டார்.
2: But if this comes out of a selfish passion, then the Lord will not begin faith for this.
1: இன்னைக்கு நிறைய பேர் கண்ணால பார்க்கறதெல்லாம் தங்க வாழ்க்கையில அனுபவி பதற்காக விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் என்று அலைமோதுகிறார்.
2: Today people just whatever they see by their eyes they want to experience in their life therefore they call it as faith and faith.
1: அதனால இந்த விசுவாசத்தை எப்படி பண்றாங்கனா தேவன் மேல ஒரு அட்ட பூச்சைய மாதிரி ஒட்டிட்டு எல்லாம் உறிஞ்சிரலாம் நினைக்கிறாங்க.
2: So they consider they try this faith to be like a leech that gets attracted to God and try to extract everything from him.
1: அதான் நான் சொன்னேன் faith is not a parasite. நம்பிக்கை என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது நம்முடைய சுய லாபத்துக்காக தேவனிடத்திலிருந்து உறிஞ்சி கொள்ளுகிற ஒரு அட்டை மாதிரி கிடையாது.
2: So this faith is not like a parasite to extract things from God.
1: இது என்னன்னா தேவனுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில நம்ம தேவனண்டை சேர்றதுதான் விசுவாசம்.
2: So faith is actually drawing near to God based upon his God's plan, God's purpose, promise and God's power.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: தேவன் நாம ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றணும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் தேவன்கிட்ட இல்ல.
2: God doesn't have any responsibility or obligation to fulfill whatever that we ask for.
1: ஆனால் அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பாரானால்
2: But if he has promised something
1: அவர் அந்த திட்டத்தை வைத்திருப்பாரானால்
2: If he has such a plan for us
1: அது அவருடைய சித்தமா இருக்குமானால்
2: If that is God's purpose
1: நிச்சயமாகவே சொல்வேன் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை பலன் கொடுக்கும்.
2: I will tell you truly that faith will bring forth fruits.
1: நமக்கு தெரியும் ஜெபம் பண்ணும்போது நமக்கு விசுவாசம் தேவை.
2: We know very well that when we pray we need faith.
1: நீங்க விசுவாசத்தோடு எதை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீங்க.
2: Whatever you ask in faith you will receive it.
1: ஆனா இது நாணயத்தின் ஒரு பகுதிதான்.
2: But this is one side of a coin.
1: நாணயத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுமா?
2: You know what is the other side of the coin?
1: நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும்.
2: Whatever you believe that should be based upon God's purpose.
1: அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டுக்கொள்ள அதை பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயித்திருக்கிறோம்.
2: And whatever we ask according to God's will, we will receive it.
1: இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கு விசுவாசம் விசுவாசம் எல்லாத்துக்கும் விசுவாசம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: So today people say always faith to receive whatever they desire and they lust after.
1: ஏன் நீங்கள் விரும்பியும் வாஞ்சித்தும் பெறுகிறது இல்லை யாக்கோபுல வாசிக்கிறோம்.
2: So why do we don't get anything though we believe and get it? We read in James.
1: Believe and pray. நம்ம ஜெபித்தோ எதை நம்ம வேண்டிக்கொண்டு ஏன் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை?
2: So why are we not getting anything though we believe and pray?
1: ஏனென்றால் உங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க கேக்குறீங்க.
2: Because you do it to fulfill your selfish plans.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: Just think about this.
1: விசுவாசத்தால எல்லாம் கூடும் விசுவாசத்தால எல்லாம் கூடும்ன்ற நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து நம்ம இத வச்சு ஒரு ஒரு இறையியலை ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து பில்ட் பண்றோம்னு வெச்சுக்கிடுங்களேன்.
2: So just consider that we build a faith based upon one side of a coin where you say we get everything out of faith.
1: All things are possible for those who விசுவாசிக்கிறவனால் சொல்லுங்க எல்லாம் கூடும் அப்படிதானே போட்டிருக்கு.
2: That is what it says, all things are possible for the one who believes.
1: அது நாணயத்துல ஒரு பகுதி.
2: That is one side of a coin.
1: அப்ப இத மட்டும் நீங்க வெச்சிட்டு நீங்க விசுவாசம் விசுவாசம்னு பேசுனீங்கன்னா
2: when you have this alone and you say and faith and always
1: ஒரு திருட போறவன் என்ன செய்வானா இன்றைக்கு எனக்கு 100 சவர நகை திருட முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
2: What will a thief say? I believe that I can steal 100 sovereigns of jewels today. I believe that.
1: ஒழுக்கம் கட்டவன் என்ன சொல்வானா எனக்கு 3 மனைவி கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன்.
2: A immoral man would say I believe that God, I will get 3 wives today.
1: இதெல்லாம் விசுவாசம் கொண்டு வர முடியுமா?
2: So can faith bring all these things?
1: அப்ப விசுவாசம்ன்றது நம்ம இச்சைகளை நிறைவேற்றது கிடையாது.
2: So therefore faith is not something fulfilling our own desires.
1: நம்ம ஆசைகள்ல இருந்து எழும்பி வந்து நம்மள திருப்தி படுத்துறது கிடையாது.
2: It is not something that comes out of our lust and fulfills our passions.
1: விசுவாசம் என்பது தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம், அவருடைய வாக்கு தத்தங்கள், இதை நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை தர்றாரு.
2: Faith is something the Lord begins within us to fulfill his plan, purpose and his promise.
1: அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம விசுவாசிக்கணும்.
2: We believe the promise that the Lord has given us.
1: ஆபிரகாம் விசுவாசித்தான்.
2: Abraham believed.
1: எதை விசுவாசித்தான்?
2: What did he believe?
1: தன் சொந்த கற்பனைகள் இல்ல.
2: Not his own commandments.
1: தன் மனசுல வந்த ஆசைகள் எல்லாம் இல்ல.
2: Not all the desires of his heart.
1: தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்தார்.
2: Whatever the Lord told him, he believed. The one who was promised is faithful.
1: இன்னைக்கு நிறைய பேர் வழி மாறி வழி தப்பி போய் தங்களை பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்றது காரணம், இவங்க நினைச்சதுக்கெல்லாம் விசுவாசம், இவங்க ஆசைப்பட்டதுக்கெல்லாம் விசுவாசம், இவங்க விரும்புறதுக்கெல்லாம் இவங்க விசுவாசம்.
2: Today the reason why many people stray away from God and just depart from the way is because whatever they desire, whatever they lust after, they think that is as faith.
1: முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறதுனா அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆசைகளை நான் நம்பல, என்னுடைய விருப்பங்களை நான் நம்பல, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருக்கிறேன்.
2: What is trusting God with all your heart? It is not trusting God for your wishes, your desires and your lusts, but trusting God based upon his promise, his plans and his purpose.
1: உங்களுக்கு தெரியும், பிசாசானவன் இயேசுவை ஒரு முறை சோதித்தது நமக்கு தெரியும்.
2: We know very well where Satan tried to tempt Jesus once.
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
2: You know what did he say?
1: தேவகுமாரனானால் தாழ குதியும்.
2: He said if you are the son of God, you cast yourself down from this cliff.
1: Jump.
2: You jump
1: there, உயரத்துல இருந்து ஜம்ப் பண்ணுங்க.
2: You jump from this place.
1: பைபிள்ல போட்டிருக்கல, தேவ தூதர் உங்களை தங்கள கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் போட்டிருக்கல.
2: It's written in the Bible that the angels will carry you from this place.
1: ஆனால் இது சாத்தான் தூண்டினாலும் இயேசு அதற்கு அடி பணியவே இல்ல.
2: But though the Satan instigated him, he did not about it.
1: அவர் காண்டு கொடுத்த பதில் என்ன தெரியும்ல?
2: Now what was the reply that the Lord gave?
1: தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக.
2: You shall not tempt the Lord your God.
1: வசனம் கிடைச்சிட்டு நீ இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிறது கிடையாதுப்பா.
2: It's not that just because you have the word you can do whatever you want.
1: இது தேவ சித்தமா?
2: Is this the will of God?
1: இது தேவ நோக்கமா?
2: Is this the purpose of God?
1: இது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தமா?
2: Is this a promise given by God?
1: அதை நான் விசுவாசிக்கிறேன்.
2: That I believe it.
1: நாம நினைக்கிறேன் விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவே அநேக காரியங்களை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் நம்பவும் இல்லை.
2: Even the Lord who begins his faith in us, he himself don't expect much things. He did not even do many things.
1: அவர் விசுவாசத்தால் எல்லாமே செய்ய முடியும்.
2: He can do many things out of faith.
1: ஆனால் அவர் செய்யல.
2: But he did not do that.
1: உதாரணமாக,
2: for example,
1: சிலுவையிலிருந்து இறங்கிவான் கூப்பிட்டாங்க.
2: They call him to come from cross.
1: வந்தாரா?
2: Did he come down?
1: வர முடியாது நினைக்கிறீங்களா?
2: Do you think he won't come? He can't come.
1: வருவார்.
2: He will.
1: வர முடியும்.
2: He can come.
1: வரல.
2: But he did not.
1: ஏன்?
2: Why?
1: அவருக்கு தெரியும்.
2: He know very well.
1: இது தேவ சித்தம் அல்ல.
2: This is not the will of God.
1: இது தேவ சித்தம் அல்ல.
2: This is not the will of God.
1: பாருங்க, அங்க வந்து பேதுரு வந்து சொல்லுகிறார், இது உமக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த வழியில நீங்க போகாதீங்கன்னு சொன்னா அவனை பின்னாக போ சாத்தானேன் தான் சொன்னாரே தவிர அதை வரவேற்கல.
2: Even when Peter said, Lord, you should not go through this path, you do not want this to happen to you, Jesus did not welcome that. Rather, he said, go behind Satan.
1: உங்களுக்கு தெரியும், அந்த ராத்திரி வேளையில அவரை பிடிக்க வந்தபோது பேதுரு அந்த வேலைக்காரனை காதர வெட்டி போட்டான்.
2: So even you know very well, when they came to arrest Jesus in the night time, Peter cut down the ear of a soldier.
1: Servant, Malchus. அவனை வெட்டி போட்ட உடனே இயேசு சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையில போடு.
2: So Jesus said immediately, put your sword into its cover.
1: ஏனென்றால் நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதாவானவர் 12 லேகியோன்களுக்கு அதிகமான தூதர்களை எனக்கு இப்ப கொண்டு வந்து விடுவிக்க முடியும், உனக்கு தெரியாதா?
2: Because he said, even if I make a petition to the Lord, my father is able to send down 12 legions of angels now and to deliver me.
1: அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என்னால எல்லாமே செய்ய முடியும்.
2: So God knows he can do anything.
1: அவருக்கு இல்லாத விசுவாசமாக நம்மட்ட இருக்கு.
2: So do we have a faith that God
1: doesn't have? விசுவாசத்தை துவக்குகிறவர்.
2: He is the one who is the author of the faith.
1: ஆனா விசுவாசம்
2: என்னுடைய
1: சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்.
2: But not my will but your will be done.
1: நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும்.
2: But you have to understand.
1: விசுவாசத்தை நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக, சுய ஆசைகளுக்காக, சுய சித்தங்களுக்காக நிறைவேற்றுவது முழுவதுமாக முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புவதல்ல.
2: So trusting God with all your heart is not fulfilling our desires for or not trusting God for fulfilling our own desires, our own selfish passions.
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள் அப்புறமா வாசித்து பாருங்க.
2: So you read later Acts chapter 8 verses 9 to 13.
1: பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறார்.
2: So here Philip was ministering in the Samaria.
1: பல அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் அவர் மூலமாய் நிறைவேற்றினார்.
2: The Lord was accomplishing many miracles through him.
1: அநேகர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க.
2: Many people saw it, they accepted God and they were baptized.
1: அப்பொழுது அந்த ஊர்ல வந்து சீமோன் அப்படிங்கற ஒரு மாயவித்தைக்காரன் ஒருவன் இருந்தான்.
2: So there was a man named Simon who was practicing sorcery in the city.
1: அவன் அந்த ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில பெரியவனாக கணிக்கப்பட்டான்.
2: So he was astonishing the people and he claimed he was someone great among the people.
1: எத்தனையோ காலமாய் மாயவித்தைகளை பண்ணினதனால அவனை ரொம்ப மதித்து வந்தார்கள் ஜனங்கள்.
2: And people also honored him and they respected him because he was doing this sorcery for many days.
1: பிலிப்புவினுடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் விசுவாசிச்ச உடனே இந்த சீமோன் என்ன செய்தான்னா அவனும் விசுவாசி ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டான்.
2: But when he saw many people believed Philip and they were baptized, this Simon also believed and baptized.
1: அவன் என்ன பார்த்தான் தெரியுமா?
2: Now what did he see?
1: என்னடா நம்ம மாயமா வித்த பண்றோம்.
2: See, we do all kinds of sorcery and magic.
1: இது வந்து magic, இது வந்து make believe, இது உண்மை கிடையாது, மாயமான வித்தை.
2: So this is something magic.
1: இது வந்து பெரிய அதிசயம் கிடையாது, அதுல ஒரு மாயம்.
2: So this is not a wonder or miracle, but it is a magic or sorcery.
1: ஆனால் இந்த பிலிப் இருக்கிறார், இவர் உண்மையாகவே அற்புதங்களை செய்கிறாரு.
2: But this Philip is doing miracles truly.
1: அப்ப நம்மள விட இவர்ட்ட பவர் ஜாஸ்தியா இருக்கு.
2: So he has got more power than me.
1: நம்ம டூப்ளிகேட்டா இவர் ஒரிஜினலா இருக்காரு.
2: So I am duplicate but he is original.
1: உடனே விசுவாசிச்சான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான்.
2: Immediately he believed and was baptized.
1: கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் கிளம்பி வர்றாங்க.
2: So after some time apostles came there.
1: சமாரியாவுக்கு வந்து அவங்க எல்லார் தலையில கை வைத்தா எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக் கொள்றாங்க.
2: So when they came to Samaria and when they lay hands on all the people they were filled with the Holy Spirit.
1: இத பார்த்தவனே உனக்கு இப்போ என்ன தோடுதுனா,
2: so when he saw this, what did he think?
1: பழைய பிசினஸ் நம்ம விட்டுட்டோம்.
2: We have given up our old business.
1: முன்னால வாழ்க்கையே மேஜிக் பண்ணி சம்பாரிச்சோம்.
2: Earlier we were doing all the magic and we were earning for our income.
1: ஜனங்கள் எல்லாம் பிரமித்துட்டு இருந்தாங்க.
2: All the people are astonished at our magic.
1: இப்போ மேஜிக்கை விட்டுட்டோம்.
2: But now we have given up this magic.
1: இப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கிடைச்சிருச்சுனா, இந்த வரம் நம்ம யார் மேல்லாம் கை வைக்கிறோமோ அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிற வரம் கிடைச்சிட்டா நம்ம திருப்பி பிசினஸ் வேற லெவல்ல தொடரலாம்.
2: So if we get this a power and gift where when I lay hands on people if they receive this Holy Spirit I can start again another business.
1: இப்போ பழைய பிசினஸ் மேஜிக் பிசினஸ், இப்போ புது பிசினஸ் வந்து வரம் பிசினஸ்.
2: So old business was magic business, now the new business is giving this power to other people.
1: பணத்தை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுத்து.
2: So he brought the money and gave it to Peter.
1: பேதுரு என்ன சொன்னா?
2: Now what did Peter say?
1: பணம் உன்னோடு ஒளிய கடவு.
2: Your money perish with you.
1: உன் துர்குணத்திலிருந்து விலகு.
2: You come out of your wickedness.
1: நீ கசப்பான பிச்சினால் அடிபட்டு இருக்கிறாய்.
2: And you are poisoned by bitterness and bound by iniquity.
1: அதை ஏற்றுக்கொள்ளல அவர்.
2: He did not accept it.
1: நீங்க நிறைய பேர் வந்து அற்புதங்களையே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி காட்றாங்க.
2: Today many people do this miracles as magics.
1: விசுவாசிக்கிறீங்களா?
2: Do you believe this?
1: இப்ப நடக்கும் பாருங்க.
2: Now this will happen.
1: இப்ப நடந்துச்சா?
2: So did it happen?
1: உடனே அதுக்கு ஒரு கேமரா எடுப்பா, அந்த போஸ்ட் கொடுப்பா.
2: So immediately they will take the camera and take a pose.
1: பாருங்க பாருங்க பாருங்க, நான் செஞ்சிட்டேன் பாருங்க.
2: Look here, I have done this.
1: இன்னைக்கு நிறைய அற்புத அடையாளங்கள் மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு.
2: Today most miracles and wonders have become like magic show.
1: இதுல விளைவு என்ன?
2: What is the outcome?
1: தேவனை விசுவாசிக்கிறதை காட்டிலும்
2: rather than believing God,
1: இவங்க யார் மூலமாய் அற்புதம் நடந்ததோ அவர்கள் மேல் கண் பதியவதற்கு இத பயன்படுத்திக் கொள்றாங்க.
2: They use that to draw attention of the on the whom who have done this miracle.
1: இன்னார் ஜெபித்தபோது,
2: when this person prayed,
1: இதுக்குள்ள விசுவாசம்.
2: We don't want faith for this.
1: விசுவாசம் எதுக்கு?
2: We need faith for
1: அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு.
2: To fulfill his purpose.
1: அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு.
2: To fulfill his things.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory to the name of the Lord.
1: அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்கு.
2: To bring glory to God.
1: அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு.
2: To fulfill the promise that the Lord has given us.
1: அப்போ நம்ம விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கை அப்படின்றது முழு இருதயத்தோடு நான் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து மறைமுக எந்த ஒரு திட்டமும் அதுல கிடையாது.
2: So when you say you trust God with all your heart, there is no any kind of hidden agenda in that.
1: அதாவது எனக்கு என்ன பேர் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும், அதுக்கு பயன்படுத்துறது நம்பிக்கை இல்ல.
2: So this faith is not something that you use to get your own name, your fame and your profit and income.
1: அப்படி கிடையாது.
2: Not that way.
1: அது என்னன்னு சொன்னா ஆண்டவரே, ஏன் என்னுடைய மனதுக்கு ஏற்றபடி அல்ல, முழு இருதயத்தோடும் உம்மேல நம்பிக்கையா இருக்கேன்.
2: Lord, not according to my heart, but I trust you with all my heart.
1: உம்முடைய சித்தம் நிறைவேறதுக்கு எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும்.
2: Lord, increase this faith in me to fulfill your purpose.
1: உம்முடைய நோக்கங்கள் நிறைவேற எனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும்.
2: Lord, let this faith increase in me to fulfill your will.
1: உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நேரா என்னை கிட்ட இழுக்கிறதுக்கு விசுவாசம் பெருகட்டும்.
2: Lord, this faith increase in me that it may draw me near to your promises.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது போது விசுவாசம்ன்றது என்ன? முழு உள்ளத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறதுனா என்ன?
2: So what do you mean by trusting God with all your heart?
1: சுய லாபத்திற்காக நான் நம்பிக்கை தேவன் மேல வைக்கிறேன்.
2: I don't have a parasitical trust on God.
1: இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
2: If you trust God for the present things, we would be much pathetic.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது.
2: Second.
1: உண்மையாக முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறதுனா அர்த்தம் என்ன?
2: What do you mean by trusting God with all your heart?
1: இரண்டாவது, எது தேவனை முழு இருதயத்தோடு நம்பாத நம்பிக்கைனா முழுமையற்ற ஒரு நம்பிக்கை.
2: So what is trusting God without your whole heart? It is partial trust.
1: என்னதுமா சொன்னா பகுதி நம்பிக்கை.
2: So it is partial trust.
1: யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 5 முதல் 8 வாசிங்க.
2: James chapter 1 verses 5 to 8.
1: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் அவன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருக்கிறான்.
2: If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. But let him ask in faith, with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways.
1: முழு இருதயத்தோடு கர்த்தர்ல நம்பிக்கையாருன்னு அர்த்தம்
2: தெரியுமா? With all your heart.
1: பங்கு போடாத நம்பிக்கை.
2: A trust which is not partial or partitioned.
1: பங்கு போடாத நம்பிக்கை.
2: A trust which is not partial.
1: ஆண்டவரே, கொஞ்சம் நான் ஏமல் நம்பிக்கிறேன், கொஞ்சம் நீங்க உண்மையில நம்பிக்கை வச்சுக்கிறேன்.
2: Lord, I have little faith on myself and little faith on you.
1: கொஞ்சம் என்னோட சொந்தக்காரங்களை நம்புறேன், கொஞ்சம் உம்மளை நம்புறேன்.
2: Lord, I have partial faith on my relatives and partial faith on you.
1: கொஞ்சம் நான் மனுஷனை நம்புறேன், கொஞ்சம் தேவனை நம்புறேன்.
2: Lord, I partially believe you, I partially believe men.
1: கொஞ்சம் பிரயாசத்தை நம்புறேன், கொஞ்சம் தேவனை நம்புறேன்.
2: I partially believe my efforts and partially believe God.
1: அப்படி கிடையாது.
2: Not that way.
1: ஆண்டவர் சொல்ல என்ன நம்புறேனா, முழு இருதயத்தோட நம்பிடு.
2: God says, if you trust me with all your heart.
1: என்னால எல்லாம் கூடும் நம்பு.
2: You believe that everything is possible by me.
1: என்னால எல்லாம் ஆகும் என்று நம்பு.
2: Trust that everything is possible by me.
1: மனுஷனால் கூடாததும் தேவனால் கூடும் என்று உளுமையா நம்புப்பா.
2: And believe that if there anything that is impossible by man is also possible by God.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: நீ நம்பிக்கை வைக்கும்போது இரு மனம் உள்ளவனாய் நம்பாதே.
2: So if you believe or trust, don't be double minded.
1: முழு இருதயத்தோட நம்பு.
2: Trust with all your heart.
1: தேவன் வந்து நம்பிக்கையில மாத்திர யாருக்கும் பங்கு கொடுக்க தேவன் விருப்பறது இல்ல.
2: The Lord doesn't want to share any space in trust with anyone.
1: ரெண்டு எண்ணங்களால எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடப்பீங்க?
2: How long you will hop between two opinions?
1: கர்த்தரே தேவனானா அவரை நம்புங்க.
2: If God is the Lord, then trust him.
1: பாகால் தேவன்னா பாகாலை நம்புங்க.
2: If Baal is God, then trust Baal.
1: நீங்க முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புறன்னு சொல்றது பங்கு போடாம முழுவதுமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது.
2: So when you trust God with all your heart, it means that you have to trust God with all everything, not partially or with partial.
1: இரு மனதுக்கு இடம் கொடுக்கிறதே இல்ல.
2: Don't give room for double mindedness.
1: இன்னொரு வார்த்தை எழுதி இருக்கு.
2: There's one more word written.
1: எந்த விதத்திலும் சந்தேகப்படாம நம்புறது.
2: And also believing with no doubting.
1: அதாவது not double minded, not doubting. ரெண்டுமே இருக்க கூடாது.
2: You should not have both the things.
1: சந்தேகம்ன்றது என்னன்னா,
2: what is doubting?
1: முன்னாலையும் போகாது, பின்னாலையும் போகாது.
2: You will not go either front or back.
1: அனல் இருக்காது, குளிர் இருக்காது.
2: You will not be either cold or hot.
1: கொஞ்சம் நம்பு, நிறைய சந்தேகப்படும்.
2: So it will believe little, it will have more doubts.
1: அல்லது கொஞ்சம் நம்பு, கொஞ்சம் சந்தேகப்படும்.
2: And it will have a little faith and little doubt.
1: அப்படி கிடையாது.
2: Not that way.
1: ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு சந்தேகமே படாம ரெண்டு மனமா இல்லாம உம்மையே நம்புகிறேன்.
2: Lord, I trust completely with all my heart, without any doubt and without any double mindedness.
1: ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்க, நம்மட்ட வந்து எதை எதிர்பார்த்தாலும் கொஞ்சத்தெல்லாம் இல்ல, கொடுத்தா முழுசா கொடுத்துரு.
2: So whatever the Lord expects from us, it is not little, but he expects always the whole.
1: உன் தேவன்ல அன்பு கூற நினைச்சியாப்பா?
2: If you want to love the Lord,
1: நீ முழு இருதயத்தோட அன்பு கூற.
2: Love the Lord with all whole heart.
1: உன் தேவனை சேவிக்கணும் நினைச்சியா?
2: If you want to serve God,
1: முழு பலத்தோட நீ சேவி.
2: Serve God with all your strength.
1: நீ தேவனை ஆராதிக்க விரும்புகிறாயா?
2: If you want to worship God,
1: உன் முழு பலத்தோட அவரிலே நீ ஆராதனை செய்.
2: Worship the Lord with all your strength.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ கர்த்தருக்கு கொடுக்கணும் நினைச்சியா?
2: If you want to offer to God,
1: ஆற மனசா கட்டாய கட்டாயத்தெல்லாம் கொடுக்காது.
2: டோன்ட் கிவ் ஹாஃப் மைண்டட் ஆர் வித் எ கம்பல்ஷன்.
1: மனப்பூர்வமா கொடு.
2: பட் வில்லிங்லி.
1: முழு உள்ளத்தோட கொடுக்கறியா நான் ஏற்றுக்கொள்றேன்.
2: இஃப் யூ கிவ் ஹோல் ஹார்ட்டட்லி ஐ வில் அக்செப்ட்.
1: அரை மனசு, முக்கால் மனசு, கால் மனசு இதெல்லாம் எனக்கு வேணாம்.
2: ஐ டோன்ட் வாண்ட் ஹாஃப் ஹார்ட் ஆர் பார்ஷியல் ஹார்ட் ஆன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ்.
1: நம்பறியா முழுசா நம்பிரு.
2: இஃப் யூ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி.
1: நம்ப மாட்டேனே அந்த பக்கம் போய்டு.
2: இஃப் யூ டோன்ட் ட்ரஸ்ட் ஜஸ்ட் டோன்ட் ட்ரஸ்ட் அட் ஆல்.
1: நான் சொல்வேன், இந்த நடு மையமா இருக்க கூடாது.
2: டோன்ட் பீ நியூட்ரல்.
1: இயேசு சொன்னாரு.
2: Jesus said,
1: என்ன நீ பின்பற்றணுமாப்பா?
2: If you want to follow me,
1: சிலுவை எடுத்துக்கோ.
2: You carry my cross.
1: உன்னையே வெறுத்துரு.
2: You hate yourself.
1: அம்மா என்ன பின்பற்றி வா.
2: Then you follow me.
1: என்னை பின்பற்றி வா.
2: Then you follow me.
1: என்னை விட கொஞ்சம் பேர் நேசிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், இவங்கள நேசிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம்.
2: I don't want you saying that I love these people, I love a little crowd, all these things I don't want.
1: எனக்கு அதெல்லாம் வேண்டாம்.
2: I don't want all those.
1: எல்லாத்தையும் விட்டு வா.
2: You just give up everything and come.
1: ஏதுமோ இயேசுவை பின்பற்றும் போது அவன் வலை, படகு, மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான்.
2: Even when Peter followed Jesus, he left behind all his net, his boat, his fishes and everything and left, went behind Jesus. இதுக்கு
1: நிறைய பேர் கர்த்தரை நம்புறாங்க.
2: Today many people believe God.
1: ஒரு பேக்கப் பிளான் வச்சிட்டே இருப்பாங்க.
2: But they have a backup plan.
1: இந்த வண்டியில வந்து ஸ்பேர் டயர் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா?
2: So he have the spare tire in a vehicle.
1: எங்கயாவது பஞ்சர் ஆச்சுல ஒன்னு எடுத்து மாட்டிக்கலாம்.
2: So if there's a flat tire, you can change it.
1: அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆண்டவரை நம்புறதுல கூட ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி வச்சிருப்பாங்க.
2: Similarly also people in the trusting God, they have a spare
1: ஒருவேளை ஆர்டர் செய்யாம போயிட்டா என்ன
2: பண்ண? If in case God doesn't do this, what to do?
1: இத எடுத்து மாட்டிக்கலாம்.
2: Let us change this.
1: கர்த்தர் சொல்றாரு, இல்ல.
2: The Lord says no.
1: முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பு.
2: You trust God with all your heart.
1: முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பு.
2: You trust God with your whole heart.
1: சந்தேகப்படாமல் கர்த்தரை நம்பு.
2: You trust God without doubting him.
1: அப்ப கர்த்தர் என்ன செய்வார்னா, அது உன்னுடைய வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன்.
2: Then that will prosper all your ways.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சில வேளைல வந்து தாமதங்கள் வந்து நம்மள வந்து நம்பிக்கைய வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாதி அந்த பக்கம் திரும்ப வைக்கும்.
2: Sometimes delays will actually divert our paths.
1: சில வேளை சில பயங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மள வந்து கொஞ்சம் தேவனுடைய நம்பிக்கையில இருந்து விலகி போணும்.
2: Sometimes fears also make us to divert away from the faith of God.
1: நான் கர்த்தர் சொல்றாரு,
2: but the Lord says,
1: முழு இருதயத்தோட நான் நம்பிடுப்பா.
2: Trust me with all your heart.
1: முழு இருதயத்தோட நீ நம்பு.
2: You trust me with all your heart.
1: கர்த்தரை முழு இருதயத்தோட நம்பாம இருக்கிறதுனா என்ன?
2: So what do you mean by trusting God without your whole heart?
1: அப்படினா அர்த்தம் என்ன? முதலாவது நான் சொன்னேன்.
2: First I told you,
1: நாம வந்து சுய லாபத்திற்காக, நாம சுய பிரயோஜனத்துக்காக, சுய நன்மைகளுக்காக தேவனை நம்புறது.
2: So it is trusting God in a parasitical way to fulfill our own lust, our fulfill our own desires for our own goodness.
1: முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பாம இருக்கிறதுனா என்னன்னா,
2: what do you mean by trusting God without your whole heart?
1: அரை குறையாக, அவிசுவாசத்தோடு அல்லது சந்தேகத்தோடு இருமனமா கர்த்தரை நம்புறது.
2: So it is a partial trust where you trust God with doubting, half minded and double mindedness.
1: மூன்றாவது,
2: third,
1: எது தேவனை முழுவதுமா நம்பாம இருக்கிற அனுபவம்னா என்ன?
2: So what is the experience that you trust God without your whole heart?
1: எழுதி கொள்ளுங்க. செயல் அற்ற விசுவாசம்.
2: Passive faith.
1: செயலற்ற நம்பிக்கை.
2: Passive trust.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: விசுவாசம் அப்படின்னா உடனே நீங்க வினை கொள்ளணும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
2: So when you say faith, you have to understand faith without works is dead.
1: ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் அவன் என்ன செய்வானா? செயல்படுவான்.
2: If there is a faith in a person, then he will work.
1: நீங்கள் எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11 அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியலை நீங்க படிக்கலாம்.
2: So in Hebrews chapter 11 you can read about the list of heroes of faith.
1: நீங்கள் 4 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: verse 4 says,
1: வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
2: By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain.
1: அவன் என்ன செய்தான்?
2: What did he do?
1: பலியை செலுத்தினான்.
2: He offered an excellent sacrifice.
1: சரி, நீங்க 7 வசனம் வாங்க.
2: Come to 11
1: அதிகாரம் 7 வசனம்.
2: Chapter 11 and verse 7.
1: விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வேளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான்.
2: By faith Noah, being divinely warned of things not yet seen, moved with godly fear, prepared an ark.
1: 8 வசனம் பாருங்க.
2: Verse 8.
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
2: By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would receive as an inheritance, and he went out not knowing where he was going.
1: 10 வசனம் பாருங்க.
2: Verse 10.
1: தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான்.
2: For he looked or waited for a city which had foundation, whose builder and maker is God.
1: நீங்க பாருங்க, நீங்க தொடர்ந்து 14 வசனம் பாருங்க.
2: Verse 14.
1: இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள்.
2: For they that say such things declare plainly that they seek a country.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: 17 வசனம் பாருங்க.
2: Verse 17.
1: மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான்.
2: By faith Abraham when he was tested offered up Isaac.
1: நீங்கள் 20 வசனம் பாருங்க.
2: Verse 20.
1: ஈசாக்கு விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான்.
2: By faith Isaac blessed Jacob and Esau concerning things to come.
1: 21 வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க.
2: Verse 20 the last part.
1: இந்த யாக்கோபு சாய்ந்து தொழுது கொண்டான்.
2: And this Jacob worshiped leaning upon the top of his staff.
1: 22 வசனம் பாருங்க.
2: Verse 22.
1: விசுவாசத்தினாலே யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். அது முடிகிறது தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான்.
2: And we read about Joseph where it ends saying he gave commandment concerning his bones.
1: 24 வசனம் பாருங்க.
2: Verse 24.
1: மோசேயை பற்றி பார்க்கிறோம்.
2: We read about Moses.
1: அவன் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான்.
2: When he was come to years refused to be called the son of Pharaoh's daughter.
1: அதுக்கு அப்புறமா 25 வசனத்துல.
2: Verse 25.
1: அவன் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான்.
2: He chose rather to suffer affliction with the people of God.
1: 26 வசனம் பாருங்க.
2: Verse 26.
1: அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான்.
2: And he had respect unto the recompense of the reward.
1: 27 வசனம் பாருங்க.
2: Verse 27.
1: ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
2: He forsook Egypt not fearing the wrath of the king.
1: நீங்க 28 வசனம் பாருங்க.
2: Verse 28.
1: அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியமனத்தையும் ஆசரித்தான்.
2: And through faith he kept the Passover and the sprinkling of blood.
1: நீங்க 31 வசனம் பாருங்க.
2: Verse 31.
1: ராகாபை குறித்து வாசிக்கிறோம்.
2: We read about Rahab.
1: விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள். கீழ்படியாதவர்களோட மோசம் போகாதிருந்தாள்.
2: By faith the harlot Rahab perished not with them that believed not when she had received the spies with peace.
1: அப்படியே பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு.
2: So the list actually continues.
1: இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா
2: in all these things
1: யாரெல்லாம் விசுவாசத்தினாலே யாருக்கு முன்னாலும் எழுதப்பட்டதோ அவங்க எல்லாருமே அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வந்தபோது அதோடு சேர்ந்து ஒரு கிரியை வெளிப்பட்டது.
2: Wherever it was prefixed as by faith, here you can see that a work is being added along with the faith that they had.
1: விசுவாசம் சும்மா பேச்சில கிடையாது.
2: So faith is not only in words.
1: சும்மா வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல.
2: Just not by saying words alone that I believe.
1: அந்த விசுவாசம் முழு இருதயத்தோடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு அதுல ஒரு வெளிப்பாடு இருக்கும்.
2: So if that faith is with the whole heart then there will be an interest and involvement that will be in that.
1: பாருங்க சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில சொந்தங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து நிறைய செய்யறேன் நான் செய்யாம போயிருவானா நான் மாமா வாச்சே.
2: So here even in marriages in our families we can see where people would say so I am the close relative I am a nephew will I not do this for this marriage.
1: அங்கிள் நான் செய்ய மாட்டேன்னா.
2: So I am the uncle I will do all these things.
1: நிறைய பேர் பார்த்தா வாயோட சரி.
2: But many people will stop with the words alone.
1: வாயோட சரி.
2: Just they will stop with the
1: mouth. ஏதுல இன்வால்வ் பண்ண மாட்டாங்க.
2: They will not involve in anything.
1: நீங்க நம்புறீங்களா அவங்கள முழு இதயத்தோட நேசிக்கறாங்கன்னு?
2: So do you believe that they love with all your heart?
1: இல்ல.
2: No not at all.
1: முழு இதயத்தோட நேசிக்கறவங்க யார் தெரியுமா?
2: Who is the one who love with the whole heart?
1: அவங்க வந்து கிரியையில காட்டுவாங்க.
2: They will show that in their words.
1: அவங்க உதவி செய்வாங்க.
2: They will help us.
1: தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க.
2: They will involve themselves
1: in என்னென்ன காரியங்கள்ல அவங்க வந்து தங்களோட தலை இருக்குமோ அது எல்லாத்துலயும் தலையிட கொடுப்பாங்க.
2: So wherever they can intervene and show the involvement they will try to show the involvement in everything.
1: நீ முழு இதயத்தோடு உன் தேவனிடத்திலே நம்பிக்கையா இரு அப்படினா அர்த்தம் என்ன?
2: So when you say trust the Lord with all your heart what does it mean?
1: கர்த்தர் பார்க்கிறார் நீ என்ன கிரியை செய்றப்பா?
2: The Lord is looking what kind of works are you doing?
1: முழு இதயத்தோடு ஒன்றை செய்றனா இதயம் நிறைஞ்சிருச்சுனா வாய் பேசிரும்.
2: So when you say that you do with all your heart out of fullness of heart your mouth speaks.
1: இதயம் நிறைஞ்சிருச்சுனா அது கிரியையில காண்பி.
2: So if your heart is full then that will be shown in your words.
1: இதயம் காலியா இருந்தா கையும் காலியா.
2: If your heart is empty then your hand will be empty.
1: நீ விசுவாசிப்பாயானால் நீ கிரியை செய்வாய்.
2: If you believe and have faith then you will work.
1: ஆபிரகாம் விசுவாசித்தான்.
2: Abraham believed.
1: ஆனா தான் நாட்டல உட்கார்ந்த இல்ல.
2: Therefore he did not sit in his nation.
1: கர்த்தர் என்ன சொன்னாரோ கீழ்ப்படியறதுக்கு உடனே தன்னை அர்ப்பணித்தான்.
2: He committed himself to obey God whatever God commanded him.
1: இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் வாயில மட்டும் தான் இருக்கு.
2: Today many people have this faith only in their mouth.
1: விசுவாசம்ன்றது ஏதோ ஒரு பட்டத்துல வச்சிருக்காங்க.
2: They just have this faith only in some titles.
1: ஆனா உண்மையாக ரியாலிட்டியில பார்த்தா விசுவாசம் கிடையாது.
2: But in reality they don't have this faith.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 42-43 பாருங்க.
2: John chapter 12 verses 42 and 43.
1: ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார்கள்.
2: Nevertheless even among the rulers many believed in him.
1: அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள்.
2: But because of the Pharisees, they did not confess him, lest they should be put out of the synagogue.
1: அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள்.
2: For they love the praise of men more than the praise of God.
1: என்ன பிரச்சனை கவனிச்சிட்டீங்களா இங்க?
2: So did you find what is the problem here?
1: அவங்களுக்கு என்ன பிரச்சனை?
2: What is their problem?
1: அவங்களுக்கு வந்து தேவனும் வேணும் பரிசேயனும் வேணும்.
2: They want God and they want Pharisees as well.
1: தேவனும் வேணும் சமூகாயத்துல அந்தஸ்தும் வேணும்.
2: They want God and they want a standard in the society.
1: நம்ம தேவனை முழுசா விசுவாசிச்சிட்டு கடைசில சமூகாயத்துல தள்ளி விட்டாங்கன்னா என்ன போறது? என்ன பண்றது?
2: So what to do if we trust God wholeheartedly and if people actually despise us from the society?
1: அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் வாயை அறிக்கை பண்ணவே இல்லையா?
2: So though they believe they say they believe they never confessed it their mouth.
1: அது விளைவு என்ன?
2: What is the outcome?
1: ஆண்டவர் பேச போனாலும் இயேசு வந்தால் அவர்ட்ட பேசற கே போய் கொந்துருவாங்க.
2: So even if it was Jesus who was speaking, they used to go and sit to hear him.
1: முடிச்ச உடனே பரிசேயர்களுடைய உபதேசத்துக்கு போய் ஜெபாலயத்துல கொந்துருவாங்க.
2: And after that they will again go to the synagogues to listen to Pharisees preaching.
1: அவங்க வாழ்க்கையில விசுவாசம் உண்மையான பலனே கொடுக்காது.
2: This faith did not bring any fruit in their life.
1: இதுதான் நான் சொல்வேன், முழு இருதயத்தோட விசுவாசிக்காத நம்பாத ஒரு வாழ்க்கை.
2: So this is a life without trusting God with all your heart.
1: முழு இருதயத்தோட கர்த்தர் நம்புறேன் நான் சொல்லுவேன்.
2: If I say I trust God with all my heart,
1: அது என்னுடைய வெளியரங்கமான கிரியைகளால் நான் வெளிப்படுத்துகிறேன்.
2: That I will reflect and show out of my works.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை
2: உண்டாவதாக. Glory be to the holy name of God.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 18:8 பாருங்க.
2: Acts chapter 18 and verse 8.
1: ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான்.
2: Then Crispus, the ruler of the synagogue, believed on the Lord with all his household.
1: கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்.

0: I believe in the Bible, Pastor.
1: நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், Pastor.
0: I have faith and believe Jesus.
1: நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன், Pastor.
0: I believe the gospel, Pastor.
1: நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன், Pastor.
0: I believe the truth, Pastor.
1: நீங்க வாயிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறது கிடையாது.
0: If you just speak through words alone, it is not trusting God with all your heart.
1: மனசுக்குள்ள வெச்சிட்டு இருக்கிறது முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறது இல்ல.
0: So having that in your heart doesn't mean that you trust God with all your heart.
1: நீங்க உண்மையா முழு இருதயத்தோட நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படினா,
0: if you trust God with all your heart,
1: நீங்க கிரியையில காட்றீங்க.
0: You show it in through your works.
1: கிரியையில காட்ட நீங்க விருப்பம் இல்லனா உங்க இருதயம் விசுவாசத்துல நிறையலன்னு அர்த்தம்.
0: If you don't have desire to show it through your works, then it means that your heart is not filled with that faith.
1: அது சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு மூடுதிர மாதிரி தான் இருக்கு.
0: It is just like an outer covering alone.
1: Amen. நீங்க உண்மையா விசுவாசிப்பீங்களா?
0: If you truly believe.
1: கிறிஸ்து விசுவாசிதான்.
0: Crispus believed.
1: அவன் கொரிந்தில் உள்ள அநேகர் விசுவாசிச்சாங்க.
0: And many also in the Corinthians believed.
1: So உடனே ஞானஸ்தானம் பெற்றாங்க.
0: They were immediately baptized.
1: பேதுரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் வந்தாங்க.
0: When Peter preached, there were 3000 people who came.
1: நாங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
0: What should we do to be saved?
1: இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்.
0: You have to believe the Lord and Savior.
1: பாவங்கள் போக கழுவப்படணும்.
0: And you have to be cleansed out of your sins.
1: ஞானஸ்தானம் பெற வேண்டும்.
0: And you should be baptized.
1: அவ்வளவுதான், அத்தனை பேர் இறங்கிட்டாங்க.
0: And immediately they were all baptized.
1: ஆமா, நாங்க விசுவாசிக்கிறோம், ஞானஸ்தானம் பெறுறோம்.
0: Yes, we all believe and we will be baptized.
1: பாருங்க, நம்ம அறிவு வந்து இருமாப்பை உருவாக்கும்.
0: So this our wisdom or knowledge will bring a contentment.
1: ஆனால் அந்த அறிவு எங்க திரும்பணும்னு கேட்டிங்கன்னா அறிக்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய அனுபவமாக மாறணும்.
0: But this knowledge should not stop only with the confession, but it should become our experience.
1: நம்முடைய அனுபவமா மாறணும்.
0: It should become our experience.
1: முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேனா,
0: when you say that you trust God with all your heart,
1: ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Lord, I believe and obey your word.
1: கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற சொல்றதுல பிரயோஜனம் இல்ல.
0: There is no use in saying that I believe the promises of God.
1: ஏ சொன்னாரு, என்னுடைய வசனத்தை ஒருவன் கேட்கிறான்.
0: A person who hears my word.
1: அவனுடைய இருதயத்துல அதை பத்திரப்படுத்தி கொள்றான்.
0: And he keeps that in his heart.
1: அது மட்டும் இல்ல.
0: Not only that.
1: நான் சொன்ன வசனங்களின்படி அவன் செய்கிறான்.
0: And he does according to the word I say.
1: அவன் தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கு.
0: He will be the wise man who built his house upon the rock.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறணுமா?
0: If you have to become great in faith.
1: விசுவாசத்தை சும்மா பேச்சல நிறுத்திராதீங்க.
0: Don't stop faith only with your words.
1: விசுவாசத்தை உங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வாங்க.
0: You have to bring it in your reality and your actions.
1: ஆபிரகாம் விசுவாசிச்சான்.
0: Abraham believed.
1: ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான்.
0: And he obeyed God.
1: ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் மகனை மரித்தோர்ல இருந்து எழுப்பினீர் வல்லவர்னு விசுவாசிக்கிறேன் சொல்லி வீட்ல இருந்துட்டே பிரேயர் பண்ணல.
0: He did not sit at home and pray, Lord, saying, Lord, I believe that you are able to bring my son again to back to life.
1: எடுத்து செய்தான்.
0: He took it and did it.
1: யாரடி கேகாம அம்பாட்ட கொண்டு போய் நம்ம பிள்ளை.
0: He never asked anybody. He just took his son.
1: அவன் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை தடுக்கிற வரைக்கும் அவன் கர்த்தரை கீழ்ப்படியணும்ன்றதுல அவன் முழு இருதயத்தோடு அவன் அர்ப்பணிப்போடு இருந்தான்.
0: Until the Lord stopped him, he was so much fully concerned, so fully committed to obey God.
1: அவன் காண்கிறானோ காணலையோ, வருதோ வரலையோ, விசுவாசம்ன்றது நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன்.
0: So whether I see it or not, whether I receive it or not, but when I have faith, then I will show it in my actions.
1: பாருங்க, ஒரு செய்தியை கேட்டு உற்சாகப்படுத்து கை தட்டி அபிஷேகத்தில் நிறையிறது ரொம்ப ஈஸி.
0: So it is always easy to listen to a sermon, being encouraged, and you just clap and fill with that excitement.
1: ஆனா கேட்ட வசனத்தை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம்.
0: But it's really difficult to do according to the word that you heard.
1: முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருன்றதுக்கு அதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
0: So that is why this word is used, trust God with all your heart.
1: கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அப்படினு சொல்லி முடிக்கல.
0: It did not stop, just trust in the Lord.
1: அது சொல்லுது முழு இருதயத்தோடு.
0: It says trust in the Lord with all your heart.
1: முழு இருதயத்தோடுனா
0: என்ன? What does it mean by full heart?
1: நீ எதை நம்புறியோ அதை நீ செய்யப்பா.
0: Whatever you believe, you do it.
1: எதை நீ விசுவாசிக்கிறாயோ அதை செயல்படுத்து.
0: Whatever you believe, you just bring it into action.
1: நீ எதை நம்புகிறாயோ அதற்கு கீழ்ப்படி.
0: Whatever you believe, you just obey to it.
1: இந்த காலையில இந்த காலை டிவோஷன் கர்த்தர் உங்களோட பேசுறாரு.
0: This morning this devotion the Lord is speaking with you.
1: நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க தேவனை குறித்து?
0: What are you believing about Jesus?
1: தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், தேவன் கொடுக்கிறவர், எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
0: You believe that God is great, God is good, God gives everything, God is powerful.
1: நீங்க அதை எவ்வளவு செயல்படுத்தி இருக்கீங்க?
0: But how much you have executed that?
1: எவ்வளவு உங்க லைஃப்ல நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்க?
0: How much you have tried that in your life?
1: எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில அனுபவமாக நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க?
0: How far that you have made it an experience in your life?
1: அது வெறும் ஒரு வார்த்தையா இருக்காது.
0: Or is just a confession alone?
1: ஏதோ ஒரு தத்துவமா இருக்கா?
0: Or is just a philosophy?
1: இல்ல.
0: No.
1: முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறேன்.
0: I trust God with all heart.
1: முழு இருதயத்தோட விசுவாசிப்பதுனா என்ன?
0: What do you mean by trusting God with all your heart?
1: கர்த்தர் நம்மோடு பேசினார்.
0: The Lord spoke three things with us.
1: என்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை நிறைவேற்ற நம்புறது இல்ல.
0: It's not trusting God to fulfill my own desires.
1: நான் ஒரு பாரசைட் மாதிரி இருந்துட்டு ஆண்டவருக்கு நன்மைகளை ஏன் சுய இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு என்னுடைய சுய ஆசைகளுக்காக நிறைவேற்றும்படி தேவனை ஒரு ஒரு பொருளாக ஒரு டூலாக நான் பயன்படுத்துறது கிடையாது.
0: It's not using God as a tool and be like a parasite to extract extract things from God for my own

0: desires and purposes.
1: என் முழு இதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிட்டேன்.
0: I commit my entire heart to God.
1: அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை முழுவதுமா நம்புறேன்.
0: I believe and trust his plan, his purpose and his promises that he has given to me.
1: என்னுடைய திட்டங்கள் அல்ல.
0: Not my plans.
1: நானா தேர்ந்தெடுத்துட்ட வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
0: Not the promises which I chose for myself.
1: எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்.
0: I trust in the word that the Lord has given me.
1: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால்,
0: If God has given us a promise,
1: வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர்.
0: The one who is promised is also faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இந்த faith doctrine சொல்லி கண்டதெல்லாம் நம்புறேன், கண்டதெல்லாம் ஆசைப்படுறேன், கட்டதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி
0: உட்கார்ந்துருக்காதீங்க. Don't say that you trust this faith doctrine saying that whatever I see, whatever I desire, I trust everything and believe in it.
1: இன்னொருத்தர் கிடைச்சது எனக்கும் கிடைக்கும்.
0: So whatever the other person has, I will also receive it.
1: இல்ல.
0: No, not that way.
1: கர்த்தர் என்ன பத்தி என்ன வச்சிருக்காரு?
0: What does the Lord have plan about myself?
1: எனக்கான நோக்கம் என்ன?
0: What is my purpose for God?
1: அதற்கான கர்த்தரை விசுவாசிக்கிறேன்.
0: I believe God for that.
1: என் சுய இச்சைகளை ஆசைகளை அதிலே கொண்டு வர மாட்டேன்.
0: I don't bring my selfish passions and lusts.
1: தேவனையே சார்ந்த அவருடைய நோக்கங்களை நான் நம்புறேன்.
0: But I will just depend on the Lord and I will trust his purpose alone.
1: இரண்டாவது சொன்னேன்.
0: Second I told you.
1: முழு இதயத்தோட கர்த்தரை நம்புறதுனா என்னன்னா,
0: What do you mean by trusting God with all your heart?
1: ஒரு சின்ன பகுதி கூட தேவன் மேல் சந்தேகமோ இருமனம் உள்ளவனா இருப்பதோ என் வாழ்க்கையில இருக்காது.
0: So it is without partial trusting where I will not have any kind of doubt or double mindedness.
1: கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல.
0: The one who has kept his hand in plow but turns back is not worthy to be done.
1: ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு.
0: The Lord is speaking with us.
1: இந்த காலை ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மில் நம்பிக்கையா இருக்க கிருபை தா.
0: Lord, this morning give me grace that I may trust you with all my heart.
1: முழு இதயத்தோடு நம்புவதுனா என்ன?
0: What do you mean by trusting God with all your heart?
1: பேச்சிலே அல்ல.
0: Not only confession.
1: செயலாற்றுகிறேன்.
0: But I should bring it in action.
1: கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுறாரு.
0: The Lord is speaking with us.
1: எதுல நீங்க கிரியை செய்யணும்?
0: So what you should work on?
1: எதை நீங்க செயல்படுத்தணும்?
0: What you bring into action?
1: எதுக்கு நீங்க உடனே கீழ்ப்படியணும்?
0: What you supposed to believe immediately?
1: நீங்க தீர்மானிங்க.
0: Today take a
1: Rahab கேள்விப்பட்டாள்.
0: Rahab heard about it.
1: அவள் விசுவாசித்தாள்.
0: She believed it.
1: தன் குடும்பம் முழுவதையும் ரட்சித்துக் கொண்டாள்.
0: And she saved her house.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவள் கிரியை செய்தா.
0: So she also worked.
1: ஆபிரகாம் கிரியை செய்தா.
0: Abraham worked on.
1: நோவா கிரியை செய்தா.
0: Noah acted.
1: ஆபேல் பலிகளை கொண்டு வந்தான்.
0: Abel brought sacrifices.
1: எல்லாரும் கிரியை செய்தாங்க.
0: Everyone showed it in their actions.
1: நான் முழு இதயத்தோடு உம்மை நம்புறேன்னா என் முழு பலத்தோடு அதை நான் செயல்படுத்துறேன்.
0: If you say Lord I trust you with all my heart, it means that I do it with all my strength.
1: நான் என்னை அடக்கிக் கொள்ள மாட்டேன்.
0: I will not contain myself.
1: சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
0: I commit myself to your will.
1: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
0: Let us commit to the Lord and the Lord may bless us.
1: கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us close our eyes and look at the Lord.
1: காலையில் சொல்லுவோம்.
0: This morning let us say.
1: ஆண்டவரே என்னுடைய வழிகளை நீர் செவ்வையாக்கும்படி.
0: Lord that you may direct my paths.
1: முழு இதயத்தோடு உம்மிலே நம்பிக்கையா இருப்பேன்.
0: Lord I will trust you with all my heart.
1: முழு இதயத்தோடு உம்மிலே நம்பிக்கை.
0: I will trust you with all my heart.
1: Hallelujah.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுடெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நாம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. ராஜா நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வனானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னேன். கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே. ஹல்லேலூயா, because we've been so used to the online, oh God. ஹல்லேலூயா, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டு

வழிகளிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோப்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா, நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி

அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் the celebration started. Hallelujah. Until then he was wandering. Hallelujah. Amen. அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பில் இருந்து தகப்பனுடைய வீட்டில் இருந்து தூர இருந்தான். ஒரு நாள் யோசித்தான், I will rise up. I will go to my father's house. நான் எழுவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர்

ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்து ஜீவன் தந்திக்கு பலன் தந்திக்கு. We have failed, oh God, many times. We walked away. But Lord Jesus, we pray that you will bring us back, oh God. Bring us back, oh God. Bring us back, oh God. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக.

இடத்துல நீ வந்து உலாவுகிறாய். நீ மகிமையுள்ள பிரசன்ன ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.

Manisha Santa Walaga Santa, there have been too many voices around us, oh God. Many times we've been distracted, we've been deceived, oh God. Manisha Santo Andore, Ulagatin Santo, Hallelujah, Hallelujah. அவர்களை கேட்டு நாங்கள் திசை திருப்பப்படுகிறோம், ஏமாந்து போகிறான். ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தை நாங்கள் காத்திருக்கோம். வசனத்தை வாஞ்சிப்பதற்கு அன்றுவரே உண்மை நோக்கி உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வாக எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார். Those who have been joined us, O God, hallelujah, in worship, we pray at this moment, O God, at this day, O God, Jesus, that you will touch them, O God. You will touch them with your power, O God, in the name of Jesus Christ. Every ailment, every sickness will be removed, O God. Hallelujah. There will be a supernatural power, O God, that will be manifested.

அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

ராஜ்யத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. அல்லவரே, ஆயத்தம் இல்லாம இந்த உலகமே கதி என்று சொல்லுங்கள். உலகத்தில் அல்லவரே ஹாலேலூயா காரியங்களை சுற்றுப்பகளை நாடி தேடி நாங்கள் ஓடாத

கழுகைக்காய் ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த அன்பு திரும்பி வருவதற்கு bring us back, O God. Bring us back, O God, to your presence, O God, where we hear your voice. Deva சத்தத்தை கேட்கிற many of us, O God, we made a wrong decisions in our lives because of, hallelujah, a wrong voices, O God. தவறான சத்தங்கள் நாங்கள் கேட்டதுதான். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, இந்த நாட்டில் கிருபை தாங்க, இந்த பேண்டமிக் நாட்டில் தாங்க. தேவ சித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தம

இங்கே எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு மண்டபத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. We don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொருவரும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீங்க. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரே குடும்பத்தால் எங்கள் நண்பர்கள் ஹாலலூயா எங்கள் ஜனங்களை கர்த்தர் திருப்புவீரா திருப்புவீரா ஹாலலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹாலலூயாயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்திலே எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவ

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீ நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிக்கிறது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள் இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வசனத்தை வசனமாய் போதிக்க ஒரு சந்ததியா எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து பயன்படுத்த

ஒன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அட் தி ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், we are empty vessels. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான். நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அல்லேலூயா எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா. அல்லேலூயா எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. I can do everything through Christ, through Christ who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, oh God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் எனக்கு அதை மறந்து போகாதபடி Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு பலத்தானாலும்

எவ்வளவு நாள் நாங்க இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, O God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can chibika over what you need smugly. உங்களுடைய தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உடைய கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே.

1 സാമുവേൽ 25-ാം അധികാരം. സാമുവേൽ മരണമടைந்தார். ഇസ്രായേൽ എല്ലാവരും കൂടി വന്ന് അവനുക്കാ ദുഃഖം കൊണ്ടാടി രാമാവിൽ ഇരിക്കുന്ന അവനുടേ വളവിലെ അവനെ അടക്കം പണിനാർകൾ. താവീത് എഴുന്ന് പാരാൻ വനാന്തരത്തിക്ക് പുറപ്പെട്ടു പോനാൻ. മാഹോനിലെ ഒരു മനുഷ്യൻ ഇരുന്നാൻ. അവനുടേ തൊഴിൽ തുറൈ കർമ്മേലിൽ ഇരുന്നത്. അന്ത മനുഷ്യൻ മഹാഫാരി കുടിത്തനക്കാരനായിരുന്നാൻ. അവനക്ക് 3000 ആടും 1000 വെള്ളാടും ഇരുന്നത്. അവൻ അപ്പോഴത് കർമ്മേലിൽ തൻ ആടുകളെ മയിൽ കത്തരിത്ത് കൊണ്ടിരുന്നാൻ. അന്ത മനുഷ്യനക്ക് നാബാൽ എന്നും അവൻ മനവിക്ക് അബിഗായിൽ എന്നും പേർ. അന്ത സ്ത്രീ മഹാബുദ്ധിശാലിയും രൂപവതിയുമായിരുന്നാൽ. അന്ത പുരുഷനോ മുരടനും തുറാഹിരുതനുമായിരുന്നാൻ. അവൻ കാലേബുടിയ സന്തതിയാൻ. നാബാൽ തൻ ആടുകളെ മയിർ കത്തരിക്കുന്ന സെയ്തിയെ വനാന്തരത്തിൽ ഇരിക്കുന്ന താവീത് കേട്ടപ്പോത് താവീത് 10 വാലിബരെ അഴൈത്ത് നിങ്ങൾ കർമ്മേലുക്ക് പോയി നാബാലിടത്തിൽ സെൻറ്റ് എൻ പേരെ ചൊല്ലി അവൻ സുഖസേരിയെ വിസാരിത്ത് അവനെ നോക്കി നീർ വാഴ്ക ഉമക്ക് സമാധാനമും ഉമ്മുടിയ വീട്ടിക്കു സമാധാനമും ഉമക്ക് ഉണ്ടാണ് എല്ലാവറ്റിക്കും സമാധാനമും ഉണ്ടാവതാഹ് എന്ന് അവനെ വാഴ്ത്തി ഇപ്പൊഴുത് ആടുകളെ മയിൽ കത്തരിക്കുന്നവർക്ക് ഉമ്മിടത്തിൽ ഇരിക്കുന്നാർക്കൾ എന്ന് കേൾവിപ്പെട്ടേൻ. ഉമ്മുടിയ മേയ്പ്പർ എങ്ങളോടെ കൂടെ ഇരുന്നാർ. അവർ കർമ്മേലിൽ ഇരുന്ന നാളെല്ലാം നാങ്ങൾ അവളെ വരുത്തപ്പെടുത്തവില്ലേ. അവരുടെ പൊരുൾ ഒന്നും കാണാമെ പോനതുമില്ലേ. ഉമ്മുടിയ വേലക്കാരരെ കേളും അവർ ഉമ്മക്ക് ചൊൽവാർകൾ. ആതലാൽ ഇന്ന വാലിബർക്ക് ഉമ്മുടിയ കണുകളിൽ തയ്യ കിടക്ക വേണ്ടും. നല്ല നാളിൽ വന്നോം ഉമ്മുടിയ കൈക്ക് ഉതവുവതേ ഉമ്മുടിയ ഊളിയക്കാരർക്കും ഉമ്മുടിയ കുമാരനാകിയ താവീദിക്കും കൊടുക്കുംപടി വേണ്ടുകേൻ എന്നു സൊല്ലുങ്കൽ എന്നാൻ. താവീദിൻ വാലിബർ പോയി ഇന്ത വാർത്തകളെയെല്ലാം താവീദിൻ നാമത്തിനാലെ നാബാലിടത്തിൽ സൊല്ലി പിന്നൊന്നും പേസാതിരുന്നാർ. നാബാൽ താവീദിൻ ഊളിയക്കാരുകൾക്ക് പിരതി ഉത്തരമാക താവീദ് എൻപവൻ യാർ? ഈസായിൻ കുമാരൻ യാർ? തങ്ങൾ യജമാനകളെ വിട്ട് ഓടിപ്പോകുന്ന വേലക്കാരർ ഇന്നാളിൽ അനേകർ ഉണ്ട്. നാൻ എൻ അപ്പത്തെയും എൻ തണ്ണീരെയും എൻ ആടുകളെ മയിർ കത്തരിക്കുന്നവർക്കാക നാൻ അടിത്ത് ചമയൽ പണിവിത്തതയും എടുത്ത് ഇന്ന ഇടത്താർ എന്ന് നാൻ അറിയാതെ മനുഷ്യർക്ക് കൊടുപ്പേനോ എന്നാൽ. താവീദിൻ വാലിബർ തങ്ങൾ വഴിയെ തിരുമ്പി മറുപടിയും താവീദിനിടത്തിൽ വന്ന് ഇന്ന വാർത്തകളെയെല്ലാം അവനക്ക് അറിവിത്താർകൾ. അപ്പോഴത് താവീദ് തൻ മനുഷ്യരെ പാർത്ത് നിങ്ങൾ അവരവർ ഉങ്ങൾ പട്ടയത്തെ കട്ടിക്കൊള്ളുങ്കൽ എന്നാൻ. അവരവർ തങ്ങൾ പട്ടയത്തെ കട്ടിക്കൊണ്ടാർ. താവീദും തൻ പട്ടയത്തെ കട്ടിക്കൊണ്ടാൻ. ഏറെക്കുറയ 400 പേർ താവീദിക്ക് പിൻസെന്റ് പുറപ്പെട്ടു പോനാർ. 200 പേർ റസ്തുക്കൾ അണ്ടയിൽ ഇരുന്നു വിട്ടാർ. അപ്പോഴത് വേലക്കാരനിൽ ഒരുവൻ നാബാളുടെ മനവിയാകിയ അബിഗായിലെ നോക്കി ഇതോ നമ്മുടെ യജമാനുടേ സുഖസെയ്തി വിസാരിക്ക താവീദ് വനാന്തരത്തിലിരുന്ന് ആട്കളെ അനുപ്പിനാൻ. അവർക്ക് പേരിൽ അവർ സീറിനാർ. അന്ത മനുഷ്യരോ എങ്ങൾക്ക് മികവും ഉപകാരികളായിരുന്നാർ. നാങ്ങൾ വെളിയിടങ്ങളിൽ ഇരിക്കും പോതു അവർ എങ്കിലിടത്തിൽ നടമാടിന നാളെല്ലാം അവർ എങ്ങളെ വരുത്തപ്പെടുത്തുന്നതുമില്ലേ. തമത് പൊരുളിൽ ഒന്നും കാണാമൽ പോന്നതുമില്ലേ. നാങ്ങൾ ആടുകളെ മേയ്ത്ത് അവർക്കിടത്തിൽ ഇരുന്ന നാളെല്ലാം അവർ ഇരവും പകലും എങ്ങളെ ചുറ്റിലും മതിലായിരുന്നാർ. ഇപ്പോഴും നീ ചെയ്യ വേണ്ടിയതെ കവനിത്ത് പാരും. നമ്മുടെ യജമാൻ മേലും അവരുടെ വീട്ടാർ യാവർ മേലും നിശ്ചയമായി ഒരു പൊല്ലാപ്പ് വരുകതായിരിക്കുന്നത്. ഇവരോ ഒരുവരും തമ്മോടെ പേസക്കൂടാതെ പഠിക്ക്
பேலியாளின் மகனாயிருக்கின்றார் என்றார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வெற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வெற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகின்றேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறையில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கெதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கின்றதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கின்றான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கின்றது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகின்றேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகின்றவர்களும் நாபாலை போல ஆகக்கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகின்ற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகின்றவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கின்ற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எறிந்தாற்போல் எறியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன உடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும் என் கையை பழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
கொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கின்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அனன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின் அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தசாமி நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகின்றதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கின்ற அபிகால் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகின்ற போது அவள் எழுந்து கரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். எஸ்ட்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலீப் ஊரானாகிய லாயிசின் குமாரனான தல்திக்கு கொடுத்தான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாப்பாராக. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் ஜனங்கள் கலங்கி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்விக்குறியோடு கூட பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்தது போல என்னையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாட்களிலே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இன்னைக்கு ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 33 அதிகாரம் கடைசி வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. மொத்தத்தில் சொல்லப்போனால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், அவர்தான் உனக்கு பாதுகாப்பு, அவர்தான் உன்னை மறைக்கிறவர். இனி கடந்து போக வேண்டிய ஏராளமான பாதைகள் உண்டு. யோர்தானை கடக்க வேண்டும், அதை சுற்றில் இருக்கிற ராஜாக்களின் ராஜ்யங்களை சுதந்திரிக்க வேண்டும், அநேக யுத்தங்களை சந்திக்க வேண்டும், அநேக போராட்டங்களை சந்தித்து நீ ஜெயிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரையே நீ சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் உனக்கு பாதுகாப்பு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பயங்கர தைரியம் ஊட்டுகிற வார்த்தையை மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் தேவனே பாதுகாப்பு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர். அவரே நமக்கு இரட்சணிய கொம்பு, அடைக்கலம், கேடகம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களை யோபுவை சுற்றிலும் வேலியடைத்து கர்த்தர் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாக்கிறார். நம் விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தர் விசேஷித்த விதமாய் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிப்பார். நாம் செய்ய வேண்டியதென்ன? வேத வசனத்தை அளவற்ற விதமாய் நேசித்து, வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இரண்டாவது, அபிஷேகத்தினாலே நிரம்பிக் கொண்டே இருங்கள். பரிசுத்தாவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. அபிஷேகத்தினால் நிரம்ப நிரம்ப அந்த பொல்லாத கிருமிகள் கிரியைகள் சுட்டரிக்கப்படும். நாம் எப்பொழுதும் பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலே நிரம்பிக் கொண்டே இருப்போம். 3வது, நமக்குள்ளாய் விசுவாசத்தை எழும்ப பண்ணுவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு பாதுகாப்பு, என்னை சுற்றிலுமாய் நீர் மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அந்த விசுவாசத்தை, தேவன் மேலே முழு நம்பிக்கையோடு கூட அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார், கர்த்தர் எனக்காய் பாதுகாப்பை கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்த எனக்கு சுற்றிலுமாய் தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்துக் கொள்வார். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறார். உனக்கு ஒரு தீங்கும் அணுகாது. உன்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காக்கிறவர். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளுக்காக ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறவர். நாங்கள் அநேக காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை செய்தாலும் எங்கள் நம்பிக்கை எங்கள் தேவன் மேலே இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தேவனே எங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர்.
பாதுகாக்கிறவர், மறைக்கிறவர், எந்த கிரிகளும் அணுகாதபடி காக்கிறவர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி பரிபூர்ண சுகம் தந்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக, மன தைரியத்தை கொடுப்பீராக. நீர் அவர்களுக்கு கேடகமும் பரிசயமும் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: ஜீவன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு உன்னதத்தின் ஆவி. இதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆண்டவர் உன்னதத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தேவர்களிலும் அவர் உயரமானவர், உன்னதமானவர், மகிமையானவர் என்பது உன்னதமான தேவன் என்பதுடைய அர்த்தமாய் இருக்கிறது. உன்னதமான தேவன் என்று ஜோப பக்தன் அதிக முறை தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 92 பாடலாக பாடும் போது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தைகள் உள்ளத்தை எவ்வளவு மகிழ்விக்கிறது. உன்னதமானவரால் வரும் அடைக்கலங்கள், பாதுகாப்புகள் ஒவ்வொரு வசனத்திலும் பிரகாசிக்கிறதை பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு சில கிறிஸ்தவ தலைவர்கள் அப்போதைய முதல்வரை சந்திக்க போனார்கள். அவர் மேஜையில் வேதாகமத்தை வைத்திருக்கிறதை பார்த்ததும் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஐயா, நாங்கள் ஒரு பெரிய ஆலயம் கட்டும்படியாக விரும்புகிறோம், ஆனாலும் எங்களுடைய ஆலயத்தின் அங்கத்தினர்கள் பெரும்பாலும் ஏழைகள். ஆகவே தயவு செய்து எங்களுக்கு 1 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை தர உத்தரவிட்டால் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 குலம் ஒருவனே தேவன், கிறிஸ்து ஒருவரே உன்னதமான தேவன் என்று நான் உணர்கிறேன். அவர் வழியோரம் நடப்பட்ட கற்களை போன்ற தெய்வம் அல்ல. அவருடைய போதனைகள், அவருடைய செயல்கள் அவ்வளவு உன்னதமானவை. அப்படிப்பட்டவருக்கு ஏன் புறம்போக்கு நிலத்தை கேட்கிறீர்கள்? இயேசு புறம்போக்கு தெய்வம் அல்ல. நல்ல இடத்திலே இடம் பார்த்து அருமையாய் கட்டுங்கள், உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் உதவியாய் இருப்பேன் என்று சொன்னார். அந்தபடியே ஆலயத்துக்கு வேண்டிய செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை இலவசமாய் கொடுத்து உதவினார். யோப பக்தன் சொன்னார், உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அநேகர் உலகத்தில் அலைந்து திரிகிற பலவிதமான விக்கிரகங்களின் ஆவிகளை தெய்வம் என்று எண்ணி கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தேவர்கள் என்றும் மத ஸ்தாபகர்கள் என்றும் தங்களை தெய்வத்தின் திரு அவதாரம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் ஒருவரே நமக்காக பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விட்டு உன்னதத்துக்கு ஏறி சென்றவர். உன்னதமானவர் உங்கள் மேல் ஊற்றியிருக்கிற அபிஷேகமே உன்னதத்தின் ஆவியாகும். அந்த ஆவி நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்திற்குரியவர்கள், நித்தியத்துக்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் இயங்குகிறார். உங்கள் நினைவுக்கு, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Matthew 21:9. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்திலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.

0: நம்ம ஒவ்வொருத்தரையும் வயசு நினைச்சுக்கோங்களேன், இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம் சுகத்தோடும் பலனோடும். அப்படி இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நல்லா நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் நம்மளை நடத்தட்டும். நான் என்னுடைய பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு பையனும் உண்டு, அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து படிச்சுருக்க டைமில் ஒரு சமயத்தில் நான் சிக் ஆயிட்டேன். அப்போ என்னுடைய மகா சின்னவா, அவள் தான் மூத்த மகா, சின்ன பிள்ளையாக இருக்கா. அப்போ இப்போ சென்னையில் அவளுக்கு அவ்வளோ டாக்டரும் அவளுக்கு ஹஸ்பண்டும் மெடிக்கல் டாக்டர்ஸ் இப்போ ரொம்ப வளர்ந்துருக்காங்க. ஆனால் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தா, அப்போ அவள் சொல்கிற, அப்பா நீங்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு சுகம் வந்துடணும், நீங்கள் நிறைய நாள் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், நீ இப்போ எப்படி சொல்கிற, நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு, ஒரு நாள் வரும் அப்பா அப்பா கட்டில் கடையாக கிடப்பேன், அப்போ நீ என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பாவை கஷ்டமில்லாமல் எடுத்துக்கூட ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான் ஒரு நாள் சொல்ல முடியும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான், ஒரு நாள் வரும் அன்றைக்கி நம்மளுடைய பலவீனம் பெயரும், ஆனால் அது ஒரு லைஃப், அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான். ஆனால் அந்த லைஃப்பில் நம்ம இயேசு அறிந்து கொண்டால் போதும், இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். நம்ம இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மேட்சில், இந்த பள்ளிக்கூடங்களில் கடைசி 5 நிமிஷம் வாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன், கர்த்தருடைய ஜனமாக நீங்களும் நானும் நீடித்து வாழுங்க, நல்லா வாழுங்க. ஆனால் அந்த கடைசி 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஹெவன் ஓப்பன் ஆயிரும். அப்போ உங்களை சுற்றி எத்தனை பேரோ அழுதாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஹெவனை பார்க்க ஆரம்பிச்சு. த லாஸ்ட் 5 மினிட்ஸ் வில் பி த பிளஸ்ட் டைம், த மோஸ்ட் பிளஸ்ட் டைம் ஃபார் எனி பிலீவர். அந்த கடைசி 5 மினிட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய முகம். ஸ்தேவான் பார்த்தது போல நம்ம எல்லாருக்கும் பார்க்க செய்ய, அது வரைக்கும் உங்களுடைய சுகத்தோடும் பலனோடும் தீர்க்காயசோடும் நடத்த இந்த ஒரு நாமத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, அவரை நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்படுங்க, விசுவாசிக்கிறோம். அவருக்கு நான் இருதயத்தை திறந்திருக்கிறேன், இதோ வாசல்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யாரையும் அவர் அற்புத மாட்டார். அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போக முடியும், அவன் திறக்கலைன்னா அந்த ஆளுடைய உயிரே பறிக்க முடியும், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் பொறுமையோடு இருப்பார், எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அன்பு, அது திறக்கு வரைக்கும் அவர் அப்படியே காத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு படரும் போல அவர் நிரூபிக்க அவர் சொல்றார் பாருங்க, வாசல்படியிலிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு நான் ஐக்கியம் கொள்வேன், அவனோடு சாப்பிடுவேன். அண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ரகசியமாக இந்த ஆத்மாவையும் ஆவியையும் இந்த சரீரத்திலே அவர் வந்து பங்கெடுப்பதையும் ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்ஸாக மாற்றாம ஒரு சிம்பிள் விட சொல்லிக் கொடுத்துடுறார். அப்போ நம்ம திறந்துடணும், உடனே திறந்துடணும். நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தாவியானவர் நம்ம மூவ் பண்ணுவதை நம்ம உணர முடியும். சில நேரத்தில் நம்மளை ஜெபம் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் பைபிள் வாசிக்கிறதுக்காக மூவ் பண்ணுவார், சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா போக வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணுவார். அப்படியே நம்ம இருதயத்தில் அதை நம்ம உணர்ந்து அவரோடு நம்ம இந்த உலகத்துலேருந்து கடந்து போயிருந்து பார்த்துக்கோங்க. நம்முடைய இருதயம் திறந்த பிறகு அவரை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். எவ்வளவு அதிகமாக நம்ம இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். இது எவ்வளோ தூரம் நம்ம அமைக்க வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வீக் ஆகிரும். அதனால நமக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் விசுவாசத்தை பகிரங்கமாக நம்ம அறிக்கையிடணும். பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்களோட நம்ம பேசலாம், ஒரு சில நிமிஷத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தலாம். இல்லை ஒரு சின்ன ட்ராக்ட் வச்சுக்கொள்ளலாம், நம்ம யாருனாலும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சில சமயத்தில் சிலரை நம்ம மறுபடியும் பார்க்கவே முடியாது. ஆகையினாலே நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதில் தயங்கவே கூடாது, அதில் வெட்கப்படவும் நம்ம கூடாது, அதை நாளைக்கு சொல்லிக்கலாம்னு சொல்லி நம்ம பயப்படவும் கூடாது. பரிசுத்த மத்தேயு, இன்றைக்கு தம்பி பாடம் வாசித்தாங்க, பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரம், அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்து கொண்டீர்கள் என்றால் சில வசனங்களை நான் அதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன், அது நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். இல்லை நான் நிறைய வசனங்கள் நானே வாசித்துருவேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தால் கூட போதும். பரிசுத்த மத்தேயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரடி கேள்விகளை கேட்குறாரு, அதை கேள்வி தான் என்னிடத்துலையும் கேட்டாரு, உங்களிடத்துலையும் கேட்டு வர்றாரு. நேரடி கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒழித்து மறைத்து ஒன்றும் பேசுவதே இல்லை, முகத்துக்கு முகம் பேசுகிறார், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளதே உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு முந்தினது தீமையினால் வந்திருக்கும் என்று சொல்கிறார். மறைத்து பேசுகிறதே இல்லை, தெளிவாக பேசுகிறார். பாருங்கள் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அவருக்கு தெரியாது இல்லை, ஜனங்களை அவர் என்ன சொல்றான்னு அவருக்கு தெரியும். நீங்க எல்லாரும் உங்க மனசுல இயேசுவை பற்றி என்ன நினைச்சிருக்கீங்கிறது அவர் தெரியும். நீங்கள் இயேசுவோட இயேசுவாக மாறிவிட்டீர்களா, இல்லாவிட்டால் சாத்தானோடு சாத்தானாக மாறிவிட்டீர்களா, அவருக்கு தெரியும். நீங்கள் இயேசுவிடத்தில் சில நாளும் சாத்தான் இடத்துல சில நாளுமாக இங்கும் அங்கும் ஊசலாடுகிறீர்களா, அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க, எரேமியாங்கிறாங்க. அவங்களுக்கு மனசுல பட்டதை அவங்க சொல்றாங்க. இதைத்தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏரோது மாளிகையிலேயே அந்த சர்ச்சை ஆரம்பித்து விட்டது. சாஸ்திரிகள் வந்த நேரத்தில இருந்து இவர் யார், புஸ்தகங்கள் எல்லாம் புரட்டுறாங்க, இவர் யாருன்னு கண்டுபிடிக்க பிலாத்துக்கு கூட விளங்கல. பல கேள்விகளை கேட்டு பாக்குறான். அவன் மனைவி ஏதோ சொப்பனு கண்டுட்டான், அதையும் வந்து கேட்டுட்டு ஏதோ கேட்டு பாக்குறான், விளங்கல. போர்ச்சேவர்கள் பக்கத்துல நிக்காங்க, விளங்கல. சும்மா அவர் கமெண்ட் அடிக்காங்க, இவர் பெரிய நீதிமான், மெய்யாகவே இவர் பெரிய ஆளுதான், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இயேசு யாருன்னு விளங்கல. அதனால பிரியமானவர்களே, விளங்கணும்னா நம்ம இயேசுவாமிட்டு நேரா போகணும். இதை வேற எப்படியும் படிச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாத பார்த்துடுங்க, அவர்கிட்டயே நேராக போனோம். அதுக்காக நான் உங்கள்கிட்ட தாழ்மையா எப்பவும் நான் சொல்றது என்னன்னா, நம்ம தனித்து இருக்கணும். இயேசுராஜாட்ட தனித்து இருக்கணும், மரியாதை போல அவர்கிட்ட தனித்து இருக்கணும். இயேசுவாமிகிட்ட தனியா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் அவளை அறியலாம். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியோடு தனியா எவ்வளவு நேரம் கொடுக்காங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டாகும், ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு கான்பிடன்ஸ் உண்டாகும், அந்த லவ்வும் அதிகமாகும். அந்த மாதிரி இயேசு ராஜாட்ட எவ்வளவு நம்ம தனித்து இருக்கிறோமோ, அதுக்காக தான் நம்ம மனிதர்களிடத்துல பேசுறத குறைச்சிடணும். அளவுக்கு மிஞ்சி பேசவே கூடாது. கேலியும் பரியாசமும் தகாதவிகள், ஸ்தோத்திரம் செய்ததுதான் தகும். அதனால நம்ம பேசுறதை அப்படியே குறைச்சிடணும். பிரியமானவர்கள பேசவே கூடாது. சொற்கள் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க மொபைல் வச்சிருக்கிறீங்க அல்லது எத்தனையோ முறையில் கம்யூனிகேஷன்ஸ் இப்ப கான்ஸ்டன்டா வந்து உங்களை தொடரலாம், ஆஃப் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவரத்தில் பேசுறத தவிர வேற என்ன வேணும்? நீங்க எவ்வளவு அதிகமாக இயேசுனத்துல தனியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க இயேசு அறிந்து கொள்ளலாம், அவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் குழம்பிடுவோம். 14வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான் இருக்கு. அந்த மதிகேடன் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால், மனதிலே குழம்பிக் கொள்ளுகிறவர்கள் அர்த்தம். தேவன் இல்லை என்று மனதிலே குழம்பிக் கொள்ளுகிறவர்கள். நீங்களும் நானும் அடிக்கடி மனதிலே குழம்பிக் கொள்ள முடியும். நம்ம இவ்வளவு ஜோம் பண்ணமே, கடவுள் எங்க இருக்காரு, ஏன் எங்க வீட்டில் இது நடந்துச்சு, ஏன் என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா, என்னுடைய புருஷனுக்கு ஏன் இது நடந்துச்சு. ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் உடனே நம்ம கடவுளை சாடிடுறோம். ஏன்னா நம்ம மனசு குழம்பிடுது. நம்ம மனசு குழம்பக்கூடாது. நம்ம மனசு குழம்பும் பொழுது நம்ம கோபப்படுற முதல் நபரும் கடைசி நபரும் ஆண்டவராக தான் இருக்காரு. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், பைபிளை கையில் எடுத்து என்னத்தை கண்டோம், காணிக்க கொடுத்து என்னத்தை கண்டோம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நமக்கு வர முடியும். அதனாலதான் நாம் வந்து கர்த்தராய இயேசு கிறிஸ்துவிடத்துல தனித்து இருக்கணும். அவர் அறியும் அறிவுல வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும், வளர்ந்துட்டே போகணும். பார்த்துடுங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்னா இருந்தாலும் ஒரு மனைவி ஒரு புருஷனை ஃபுல்லா அறிய முடியாது, ஒரு புருஷன் ஒரு மனைவியை ஃபுல்லா அறிய முடியாது, அறிய முடியாது. கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தால் அவர்கள் அத்தை பிள்ளையை கல்யாணம் பண்ணாட்டாலும் 60 வயசுக்கு மேல அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முகம் அப்படியே மாறிடுமா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் கருத்து ஒற்றுமையாக அன்பாக ஒருத்தருக்கொத்தர் டைம் கொடுத்து அப்படி வளரும் பொழுது வளரும் பொழுது வளரும் பொழுது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு யாராவது ஒரு பரிச்சை வைக்கிறாங்க, தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க மடமடான்னு எழுதிருவீங்க. உங்களை எத்தனை பேர் ஆக்ரா போயிருக்கீங்களோ தெரியாது, போகாட்டாலும் பரவாயில்ல. தாஜ்மஹாலை பற்றி ரெண்டு பக்கம் எழுதணுமா, 4 பக்கம்னாலும் எழுதிடலாம். ஆனா உங்களை யாரையாவது ஒரு கணத்துல இயேசுவை பற்றி ஒரு பக்கம் எழுதுங்கன்னா அதுல ஒரு வரி கூட இயேசுவை அறியாமல் எழுத முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்காமல் கர்த்தரை பற்றி ஒரு வரி கூட சொல்வதற்கு பலன் வராது, நாக்கு வராது, எழும்பி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இதயத்தில் வரும் பொழுதுதான் நம்ம காலில் பலன் வரும், நம்ம கையில் பலன் வரும், நம்ம நாவில் பலன் வரும். அப்போ நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், செக்கோசொலோக்கியா நாடு கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அந்த காலத்துல ரஷ்யாவுடைய கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு செக்கோஸ்லோவாக்கியா நாடு தான். அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், அந்த நாட்டுக்கு போய் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் எல்லாம் நான் பார்க்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஜனங்கள். இந்த செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் அடிக்கடி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்னன்னா, இந்த கூட்டத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை யாராவது நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடியும்னா இந்த மேடைக்கு வாங்கன்னு சொல்லி அவர்களாக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு கேள்வி, கடவுள் என்பதை யாராவது நிரூபிக்க கூடுமானால் முன் வாருங்கள், பிளாட்ஃபார்த்தில் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். கூட்டத்தில் கடைசியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் வந்தார், வந்து மேடையில் ஏறினார். அவர் வரும்பொழுது அவர் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருந்தார். அந்த மேடைக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாலேயும் இந்த மனிதனுக்கு முன்னாலேயும் அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார். இந்த மனிதன் என்ன செய்யணும் தெரியல இவனுக்கு, இவர் ஏன் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றாரு, சாப்பிட்ட பிறகு ஒருவேளை பேசுவாரோன்னு. ஆனால் டைம் எடுத்து மெதுவாக மெதுவாக அவர் சாப்பிட்றாரு, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டாரு, நீ சீக்கிரமாக சொல்லு, எதுக்காக உன்னை நீ ஒன்று கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. சாப்பிட்டு முடித்தார். முடித்த பிறகு இந்த மனிதன்கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருந்துச்சு? அப்போ அவன் சொல்கிறான், நானும் சாப்பிட்டேன், நீ தானே சாப்பிட்ட, உனக்கு தானே தெரியும். அப்போ அவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு மேடையிலிருந்து இறங்கி போயிட்டார். அருமையான சகோதரர்களே, அசம்ஷன்ஸ் வேற, எக்ஸ்பீரியன்சிங் என்பது வேற, நாலேஜ் வேற, பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது வேற. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மனிதர்களாகிய நமக்கு, பாவிகளாகிய நமக்கு, ஆதாமின் வழியிலே வந்த நமக்கு, ஒவ்வொரு குழந்தையும் மமதை என்கிற போர்வையிலே பிறக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கந்தை என்கிற அந்த போர்வையிலே அவர் பிறக்கிறார். நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தாழ்மையாக தாழ்மையாக தாழ்மையின் கோலத்தில் தாழ்மையின் கோலத்தில் அவர் அனுப்புகிறார். அப்படிப்பட்டவரை பற்றி பரிசுத்த யோவான் சொல்கிறார், 20வது அதிகாரத்தில் 30-31 இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்திருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகம் உங்கள் கையில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் கையில் இந்த புஸ்தகத்தை, ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகம் வச்சுக்கிடணும். இந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் ஒரு நாளிலே முதலாவது வாசிக்க வேண்டும், தூங்குறதுக்கு முன்னால கடைசியில வாசிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை வாசிக்காமல் ஒரு பத்திரிகையை நீங்கள் முதலாவது வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இந்த புஸ்தகம் கர்த்தர் நமக்கு கொடுத்த புஸ்தகம். என்ன அருமையான புஸ்தகம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், ஜனங்கள் அப்படி சொல்கிறார்கள் பரவாயில்லை, ஏனென்றால் அவர்கள் என்னோடு ரொம்ப இருக்கவில்லை, அவ்வப்போது என்னை பார்த்திருக்கிறார்கள் அவ்வளவுதான், ஆனால் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள். மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய முகத்தை, உங்களுடைய நேச முகத்தை உற்று பார்த்து இந்த மாலை வேளையில் கேட்கிறார். என் மகனே, என்னுடைய மகளே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீ என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என்னுடைய நேசர், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, ஆனால் நீர் எனக்கு 10,000 பேரிலும் சிறந்தவர். நீர் எனக்கு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், எனக்கு நீர் போதும் இயேசுவே. இது உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்ல முடியும் என்றால் சொல்லிக் கொடுங்கள். இப்பொழுதே எனக்கு நீர் போதும் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் போதும் இயேசுவே. பிரியமானவர்களே, தெளிவாக கேட்கிறார் அவர். என்ன அருமையாக கேட்கிறார்! தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? சீமோன் பேதுரு ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்கிறார், இயேசுராஜா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று கூறுகிறார். ஜீவனுள்ள தேவன் என்கிற வார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவன், பேசும் மனிதனுக்கு பேசும் தெய்வம் தேவை பிரியமானவர்களே. அழும் மனிதனுக்கு அவனுடைய கண்ணீரை துடைக்கும் தெய்வம் தேவை பிரியமானவர்கள். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பது இன்னொரு பொருள் என்னவென்றால், அனைத்திற்கும் அனைவருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவர். அந்த ஜீவனை நீட்டவும் அவரால் முடியும், நிறுத்தவும் அவரால் முடியும். பிரியமானவர்களே, உங்களிலே ஒரு சிலர் டாக்டர் அட்கின்ஸ் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆர்தர் அட்கின்ஸ் நியூயார்க்கிலே ஒரு பெரிய டாக்டராக இருந்தார். அவரை பற்றி நீங்கள் ஒருவேளை தெரியவில்லை என்றால் அவருடைய புக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டயட் ரெவல்யூஷன். ஒரு பெரிய நல்ல புக் எழுதினார். ஒரு டயட்டை அவர் அதில் ப்ரொபோஸ் பண்ணினார். இவ்விதமான ஒரு உணவு வகையை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நாட்கள் வாழ முடியும் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய புஸ்தகம் பப்ளிஷ் ஆன உடனே 15 லட்சம் காப்பீஸ் வித்துச்சு. அவ்வளவு அதிகமான ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு வந்து, மனிதர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நீள நாள் வாழ முடியும் என்றார். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2007ஆம் வருஷம், பொதுவாக நியூயார்க்கிலே ஏப்ரலிலே இந்த ஸ்னோ பெய்யாது, ஸ்னோ வராது. ஆனால் அன்றைக்கு ஒரு பனிமழை பெய்து விட்டது, ரைஸ் மழை பெய்து விட்டது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2007ஆம் வருஷம் வழக்கம் போல டாக்டர் அட்கின்ஸ் நியூயார்க் நகரில் உள்ள அந்த ரோட்டிலே நடந்து போனார். அந்த பனிக்கட்டிலே சறுக்கி வலிக்கி விழுந்தார், செத்தார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி எவ்வளவோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மசில்ஸ், நம்முடைய பாடி, நம்முடைய எக்ஸசைஸ், நம்முடைய பர்சனாலிட்டி, இதெல்லாம் வைத்துக் கொண்டு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் போடுகிறோம், நாம் பெரிய ஆட்கள், ரொம்ப நாள் வாழ முடியும். பிரியமான, 2 வாரத்துக்கு முன்னாலே டெல்லியிலே ஒரு பையன் என்னை பார்க்க வந்தார். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர், ஒரு விங் கமாண்டர், ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். என் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவர் நாங்கள் அவங்க அம்மாவை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன், 100 வருஷத்துக்கு நான் வாழ போகிறேன். கொஞ்சம் கூட ஒரு மனதில் ஒரு பயம் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் நான் வாழ போகிறேன். அப்போ இருக்கிறதுல ஆண்டவரே இவரை காத்துக்கொள்ளும், இவர் இவ்வளவு வீராப்பாக பேசும் பொழுது நீ இவருமே கோபம் கொண்டு விடாதேயும், இவர் தெரியாமல் பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாம் நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா, கத்திரிக்கு சித்தமானால் என் தேவன் எனக்கு ஜீவனை ஆயுசையும் கொடுத்தால் அப்படி என்று வந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் நாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, டைம் என்பது நம்முடைய கையில் இல்லை. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளுக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகம் பிரியமானவர்களே, அந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நின்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்த, நான் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய தர்மத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தந்து கொண்டே ஏறும். இவ்விதமாக நாம் அறிக்கை செய்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் இடத்துல சொன்னாரே, சீமோனே நீ பாக்கியவான் என்றாரே, என் சகோதரிகளே உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அருமையான மகளை நீ பாக்கியவதி அம்மா, என் மகனை நீ பாக்கியவதி தம்பி ஐயா, சின்ன தம்பி தங்கைமார், வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்கள் இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் ஐயா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தவர் என்ன சொல்லுவார், என் தம்பி என் தங்கையே, ஆண்டவர் ஆகிய நான் சொல்லுகிறேன், நீ பாக்கியவான் சீமோனே, நீ பாக்கியவான். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவை நமக்கு தருவது இல்லை. பிரியமானவர்களே, நாலேஜ் அண்ட் ஸ்கில், முதல்ல நான் சொன்னேன், நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஹியூமிலிட்டி, நம்முடைய புரோக்கன்னஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு அனுப்பியிருப்பது பரிசுத்த ஆவியானவர். சிலர் சொல்லுவார்கள், அது உண்மைதான், பழைய ஏற்பாடு என்பது யெகோவாவின் காலம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய காலம், அப்போஸ்தலரில் இருந்து இயேசு கிறிஸ்து 2வது வருவரைக்கும் பரிசுத்தாவியானவருடைய காலம் என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு வகையில் அது உண்மைதான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தானே திருச்சபை பிறந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனம் என்று ஒரு கூட்டம் எழும்பியது. பிரியமானவர்களே, அன்று வந்த பரிசுத்தாவியானவர் இன்று போகவே இல்லை பிரியமானவர்களே, உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை கனெக்ட் பண்ணுகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஆகிய தேவனோடு கனெக்ட் பண்ணுகிறவர். இந்த திரியேக தேவன் நமக்குள் வந்து விடுகிறார். அதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிலே அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திலே லூக்கா எழுதும் பொழுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தாவியானவர் வருவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். அதுபோல ஏசாயாவிலேயும் கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ என்று வருகின்றது. இந்த காத்திரு என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் பழைய ஏற்பாட்டிலே இந்த எபிரேய மொழியிலேயும் புதிய ஏற்பாட்டிலே இந்த அப்போஸ்தலர்களையும் காத்திருங்கள் என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், உடைந்த மனதோடு ஜெபம் பண்ணுங்கள். Pray with a broken heart. Pray with a broken heart. உடைந்த மனதோடு ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நம் எப்படியும் ஜெபம் பண்ணலாம், ஆனா நம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலம் ஜெபம் பண்ணுவதற்கு முடியாதவராக போய்விடுவார். அருமையானவர்களே, ரயில் ஏறி நம்ம இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கிறோம் ரயில் வரணும்னு. அந்த ரயில் வரும் வரைக்கும் நம்ம ரயிலுக்காக காத்திருக்கோம். ரயில் வந்த பிறகு ரயில் நமக்காக காத்திருக்குது. அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்காக காத்திருக்காரு. நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும், அவ்வளவுதான். நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடணும். உட்கார்ந்து விட்டால் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் நம்மளை பார்த்து கையை பிடிச்சு ஒரு குலுக்கி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இதை வெளிப்படுத்துகிறவர் பிதா, இவர் யாரும் அல்ல, இவர் யாரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது பிதா. இந்த இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் வெளிப்படுத்தத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை நொறுக்குவது பரிசுத்தாவியானவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த புரோக்கன் ஹார்ட் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில், அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில். இருதயம் அப்படியே கடினப்பட்டு போய் விடுகின்றது. அதிக நாட்கள் கடினப்படும் என்றால் அது கஷ்டமாகிவிடும். பிரியமானவர்களே, 19வது அதிகாரம் சங்கீதம் முதல் வசனத்தில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது, ஆகாயத்து விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது என்று இருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா முறையிலையும் மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் வாஞ்சதான் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் இன்னும் கேட்கிறது, எனக்கு அதிகம் வேணும்னு ஒரு சின்ன வாஞ்சதான் வேணும், அப்படியே கொடுத்துருவார். அவர் எவ்வளவு பெரியவர் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரியவர். நம்ம எவ்வளவு சிறியவர்கள் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு சிறியவர்கள். நமக்கும் நீங்க உங்க கையை ஒரு ஆரமாக வைத்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்தில் ஒரு சின்ன சேஃப்டி பின் எடுத்து ஒரு புள்ளி வைங்க. அந்த வட்டம் வந்து சூரியன் பார்த்துக்கிடுங்க. நம்ம வச்ச அந்த புள்ளி வந்து நம்ம பூமி. அந்த சின்ன புள்ளியை ஒரு 5 கண்டமாக்கி அதில் ஒரு ஆசியா கண்டம், எத்தனையோ நாடு நம்ம நாடு, எத்தனையோ மாநிலம் நம்ம மாநிலம், எத்தனையோ மாவட்டம் நம்ம மாவட்டம், எத்தனையோ கிராமம், எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, கிராமம், எத்தனையோ வீடு, எத்தனையோ தெரு வீடு, எத்தனையோ ஆட்கள். நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு. அவர் எவ்வளவு பெரியவர். நான் முதல் நாள் சொன்னேன் நினைக்கிறேன், இந்த யூனிவர்ஸ் யாருக்கு தெரியும், அதுல எத்தனை கேலக்சிஸ், எத்தனை பால் மண்டபங்கள், யாரால என்ன முடியும், யாரால என்ன முடியும். ஒவ்வொரு கேலக்சிலையும் எவ்வளவு சோலார் சிஸ்டம், எத்தனை எத்தனை கோடி சூரியன்கள் ஒவ்வொரு கேலக்சிலையும். நம்முடைய சோலார் சிஸ்டத்துல மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்க ஒரு ஜெட்டு ஏரோப்ளேன்ல ஏறி அதை ஒரு 600 மைல் வேகத்துல நீங்க ஓட்டி நான் ஸ்டாப் 24 மணி நேரம் ஒரு 600 மைல் வேகம் ஓடக்கூடிய ஒரு ஜெட் ஏரோப்ளேன்ல நீங்க ஏறி நீங்க போனீங்கன்னா இந்த மூன்ல போய் சேர்றதுக்கு சுமாரா ஒரு 17 நாள் எடுக்கும். 17 days you will be in the moon. அதனால நீங்க ஜானி நிப்பாட்ட கூடாது. அப்படியே போய்கிட்டே இருந்தா 17 years நீங்க அந்த சூரியன் பக்கமா போவீங்க. ஜானி நிப்பாட்ட கூடாது. தொடர்ந்து அதே ஸ்பீடில் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா 24 hours போயிட்டு இருந்தீங்கன்னா 690 வருஷம் நீங்க புளூட்டோ பக்கத்துல போவீங்க, இன்னும் ஜானி நிப்பாட்ட கூடாது. தொடர்ந்து நீங்க போனீங்கன்னா, தொடர்ந்து அந்த ஜெட் பிளேன்ல போயிட்டு இருந்தீங்கன்னா 600 miles பெர் அவர் போய் கொண்டிருந்தீங்கன்னா 700 years கடந்த பின்னும் நம்முடைய சோலார் சிஸ்டத்தை நீங்க கடந்திருக்க மாட்டீங்க. நீங்க கடந்திருக்க மாட்டீங்க. அப்படினால் இன்னும் எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கின்றது, அதுபோக எத்தனை கேலக்சி இருக்கின்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி மனிதனின் வேடம் எடுத்து நீச கோலம் கொண்டு எனக்காக உங்களுக்காக வந்திருக்காரு. இவரை கால பிடிச்சு கெஞ்சிக்கணும், இவரை உற்றவே கூடாது. நீங்களும் நானும் தேவனை பற்றி அறிவது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேவனே பிதாவே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ரோமர் 1:19 கூறுகின்றது. தொடர்ந்து ரோமர் 1:21 சொல்வதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் இயேசுவை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்தும், அவர்கள் பரிசுத்த வேத புத்தகத்தை அறிந்தும், அவர்கள் சபையை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை, அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்குது. சில சமயத்தில் ஒரு பையன் தான் விரும்புகிற பிள்ளையை பிரியப்படுத்துவதற்கு என்ன காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. சில சமயத்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக சரியா படிக்காம ஆசிரியர்களை பிரியப்படுத்துறதுக்கு சில மாணவ மாணவிகள் என்ன காரியங்களா செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு எம்எல்ஏ என்ன மாதிரி பிரியப்படுத்த வேண்டியது இருக்கின்றது. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை மனைவி பிரியப்படுத்தப்படுவாள். நீ இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை புருஷனை நீ பிரியப்படுத்தலாம். இயேசுவை பிரியப்படுத்து, உன்னை பெற்றோரை நீ பிரியப்படுத்தலாம். ஆனால் நீ இயேசுவை பிரியப்படுத்தாமல் உன் புருஷனை எவ்வளவு பிரியப்படுத்த நினைத்தாலும் ஒரு நாளும் உன் புருஷன் திருப்தி அடைய போறது கிடையாது. பிரியமானவர்களே, மனிதர்களை பிரியப்படுத்தாதீங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க. எல்லாரையும் பிரியப்படுத்திடலாம், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். அதனால தான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் அந்த வசனம் தன்னோருக்கு நான் வாசித்து இந்த வசனத்துக்கு போறேன். ரோமர் 1:21 அவர் ஸ்தோத்தரிக்கல, தங்க சிந்தனையிலே, தாட்ஸ், முதலாளி நான் சொன்ன ஏ மேன் இஸ் வாட் இ திங்ஸ், தங்களுடைய தாட்ஸ் அதில் வீணரானார்கள், வீணரானார்கள். அதாவது அவங்களுடைய தாட்ஸில் அவங்க அப்படியே வாண்டர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிசைரும் இல்லை, ஒரு பவரும் இல்லை. ஆனால் பிலிப்பியர் 4:8 என்ன சொல்கின்றது? கடைசியாக சகோதரர்களே, நான் சகோதரிகளையும் போட்டுக்கொள்கிறேன், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கித்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எது? இயேசு, வேறு எதுவும் அல்ல. நீங்கள் இயேசுவே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அத்தனை சாதாரணமாக நமக்கு சிந்திக்க வந்துவிடும். பிரியமானவர்களே, அந்த அருமையான ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க கேட்காம நான் கேட்காம இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவரத்தை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா நம்ம ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் மைதானத்தில் உட்கார செய்தாரே, அவர் ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, சத்தமா ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கைதட்டி ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என்னுடைய வாயில் இருக்கும் சொல்லுகிறார். ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்காக வந்தாரே, ஈன கோலம் எடுத்தாரே, மனுஷ ரூபம் எடுத்தாரே, அவர் வரலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காதே. ஒரு யானை ஒரு எறும்புன்னு இடத்துல பேசணும்னா இந்த எறும்பு யானை வரைக்கும் உயர முடியாது, அந்த யானை இந்த எறும்பு வரைக்கும் கீழே இறங்கணும், அப்பனால அந்த யானை பேச முடியும். அப்படி இறங்கிட்டாரே, வந்துட்டாரே, யார் யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். மேய்ப்பர்கள் சொல்றாரு, தேவதூதன் அந்த லூக்கா 2:8 மேய்ப்பர்கள் சொல்றாரு, அவங்க ஆடுகளை வளர்த்து வருவாங்க, அந்த மேய்ப்பர்கள் அந்த லூக்கால 2வது அதிகாரத்தில் வளர்த்த ஆடு பஸ்கா பண்டிகைக்காக வளர்க்கப்பட்ட ஸ்பெஷல் ஆடு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை பஸ்கா பண்டிகையில வெட்டுவாங்க. ஏனென்றால் பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையின் பண்டிகை, அதற்காக ஆடுகளை வெட்டுவாங்க. அந்த ஆடுகளை அந்த வளர்க்கு இந்த மேய்ப்பர்கள்ட்ட வந்து தேவதன் முதலாளி சொல்றாரு, இந்த ஆடுகளை நாம வேண்டாம், இந்த ஆடுகளெல்லாம் வேண்டாம், பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், பெரிய நற்செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்காக ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலை கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பிரியமானவர்களே, மேய்ப்பருக்கு மேய்ப்பராக மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பசுக்கு ஆடுகளை சுட்டி காட்டி, அவர்களுக்கு பிடித்தமான அந்த மாட்டுத் தொழுவையை சுட்டி காட்டி விளக்கினார், கான்டெக்சுவலைஸ் பண்ணினார். இந்த காஸ்பல் இஸ் ஆல்வேஸ் கான்டெக்சுவலைஸ்ட். பிரியமானவர்களே, என்ன அருமையான ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறவர் என் சகோதரியை உங்களுடைய அளவுக்கு வந்து அவர் உங்களுக்கு இருக்கிறவராக காட்டிடுவார். என் தம்பி தங்கி மாறு, நீங்கள் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய வருத்தத்தின் நடுவிலே, உங்களுடைய கவலையின் நடுவிலே உங்க அளவுக்கு வந்து அவர் உங்களை தேற்றிடுவார், ஆற்றி தேற்றிடுவார். பிரியமானவர்களே, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தமது குமாரனை வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது அன்பின் சங்கை வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார், வன்மையாக ஊதி கொண்டிருக்கிறார். அந்த ஊதுதலின் சத்தத்தை, அந்த சங்கின் சத்தத்தை கேட்காத, கேட்க முடியாத ஒரு செவி கூட இருக்க முடியாது, அத்தனை அதிகமாக ஊதி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை அசட்டை பண்ணினால் தண்டனை, தண்டனை. பிரியமானவர்களே, தேவ கோபம். பிரியமானவர்களே, தேவ கோபம். பரிசுத்த வேத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய கையின் வரும் அடிக்கடி வரும். இந்த கர்த்தருடைய கை என்பதுக்கு ஒரு ஒரு படரூபமான ஒரு அர்த்தம் இருக்கு, பார்த்துடுங்க. அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு பெண், ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் ஆண்டுடைய கை இருக்குது. அப்படி கை எப்பவும் இருக்குது, என் தலை மேலே, உங்கள் தலை மேலே. தவணை கொடுத்துட்டே இருக்கார், தவணை கொடுத்துட்டே இருக்கார். 5 வருஷம், இன்னும் 1 வருஷம் கொத்தி உடம்போடுவோம், இன்னும் 1 வருஷம் கொத்தி உடம்போடுவோம், அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு டைம் வருகிறது, அவர்கள் எல்லையை தாண்டுகிறார்கள், கடினப்படுகிறார்கள். அந்த கை அப்படி இருந்த கை அப்படி அடிச்சுருது. அதான் அந்த பொருள், அது நல்ல பொருள். அது தேவனுடைய கை என்பது அப்படிப்பட்டது. பிரியமானவர்களை, தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், எபிரேயர் 2:2-3-4 வாசிக்கிறேன், கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிய ரட்சகருக்கு காலிலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் கொடுப்பதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், இவ்வளவு பெரிய ரட்சகரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போக மனம் இல்லாமல் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், மன்னிப்பு அல்லது தண்டனை. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த 4 நாள் வந்திருக்கீங்க, உங்கள் மனதில் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அப்படி ஒருவேளை இந்த மன்னிப்பை 2-3 நாள் 2 கொஞ்ச நாள் இழந்திருந்தா அது திரும்ப புதுப்பிக்கிறது கத்த உங்களுக்கு உதவி செய்திருக்காரு. மன்னிப்பு இன்னும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவர் கொடுக்காரு. அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் திட்டோட்டமாக சொல்ல முடியும், கத்தராய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க, தயவு செய்ய சொல்லிக்கோங்க. முன்னால் உட்காந்துருக்கிற தம்பி தங்கைமார், நாற்காலியில் உட்காந்துருக்கிறவங்க, தூரத்தில் நிற்கிறவங்க, எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க, குயரில் இருக்கிற அருமையான தம்பி தங்கம்மார், நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் தயவுசெய்து, தயவுசெய்து, தயவுசெய்து உங்கள் மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லிக்கோங்க, இதயத்தில் சொல்லிக்கோங்க, கர்த்தராய இயேசு தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை இடுகிறேன். இவ்வளோ சொல்லிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அம்மாமா, நீங்கள் தொட்டில் ஆட்டுறீங்க, அந்த பிள்ளைக்கு கேட்க முடியாத இதை சொல்லிக்கிட்டே தொட்டில் ஆட்டுங்க. பிள்ளைக்கு ஊட்டுறீங்க, இதை சொல்லிக்கிட்டே ஊட்டுங்க. கணவனும் மனைவியுமா நீ உட்கார்ந்துருக்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். சின்ன சீட்டில் எழுதி பையில் வச்சுக்கோங்க, இல்லைனா
1: பேக்ல வச்சுக்கோங்க, அடிக்கடி இதை பாருங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். இது செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இது வெளிப்படுத்தினது மாம்சமும் ரத்தமும் அல்ல, பிதா. பிதா உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி விட்டார். இதை பற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் இருக பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் மேல் அவர் தம்முடைய சபையை கட்டுவார், உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையை கட்டுவார், அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். புருஷர்கள் மனைவிக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள், கணவனும் மனைவியும் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள், குடும்பமாக அந்த தெருவுக்கே ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அப்படி மாறும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள், அந்த பொருள் என்ன தெரியுமா? பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள். பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், முட்டையை ஓதி வைத்தல், ஒன்று உங்களை ஒன்று செய்யாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். முட்டை காகிதங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை அவர்கள் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்வது போல தெரியும், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். அன்பான ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருவாரு. நம்ம ஜெபத்துல பொறுமையோடு இருக்கணும், ரியாக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே கூடாது. நம்ம எல்லாத்தையும் பொறுக்கணும். தேவன் கிரியை செய்வார், ஆண்டவர் கிரியை செய்வார். அப்படி அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க வரும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை அறிக்கையிடுகிறேன், காலில் எழும்பினுடனே மரியாதையோடு கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தம் ஏசாயா 30:21, நான் இடது பக்கம் போகக்கூடாது, வலது பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை அப்படியே நடத்தி கொண்டு போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நானும் நீங்களும் கைவிடப்பட போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை, வறுமையில் வாடப்போவதே இல்லை, தனிமையில் தவிக்க போவதே இல்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று யோவான் 8:56 கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் 4 நாட்களும் உங்களிலே அநேகர் என்று நான் நம்புகிறேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து கண்டு களி கூர்ந்திருக்கிறீர்கள். இந்த களி கூர்தலை நீங்கள் விட்டுவிடாமல் இருந்தால் அந்த ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அந்த அற்புதமான 12 ஆதிகாரத்தில் அற்புதம் 7 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு, தம்பிமார், தங்கைமார், அருமையான பாடல் கூட இருக்க அருமையான தம்பி தங்கைமார், இந்த WCC இருந்து, நர்சிங் காலேஜில் இருந்து, நேற்று தம்பிமார் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து இந்த கூட்டத்திற்கு வாலண்டியர்ஸ் ஆக அங்கே கேட்ல இருந்து தம்பிமார் நிற்கிறாங்க, என் அருமையான சகோதரர் கிருஷ்ணதாஸ் விஜயன் அவரோடு சேர்ந்து கை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஒன்று கூட குறைக்க மாட்டார், கூட்டத்தான் இவரை தவிர குறைக்க மாட்டார். ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க, ஒன்று நான் சொல்கிறேன், ப்ரொவைடட் எப்பொழுது ஏசு தேவனுடைய குமாரன், விசுவாசிக்கிறேன், என் இதயத்தை திறக்கிறேன், வாசற்படியில் நிற்க வேண்டாம்ப்பா, ஏன் அப்படி நிற்கணும், வெயிலில் ஏன் காயணும், குளிரில் ஏன் நீர் நடுக்கணும், பனியில் ஏன் நனையணும், உள்ள வருமையா, உள்ள வருமையா, உள்ள வருமையா, உள்ள வந்து நெஞ்சில வச்சுக்கிடணும், இருதயத்தில் வச்சுக்கொள்ளணும். இருதயத்தில் வச்சுட்டா அப்படியே நம்முடைய பிரெயின்லையும் வந்துடுவார் அவரு, அப்படியே நம்முடைய வார்த்தையில வந்துருவாரு. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு தந்துருவாரு. உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமா மாறிடும். அப்படி மாறும் பொழுது நம்பர் 1, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்பர் 2, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்பர் 3, உன் பெயரை, உன் குடும்பத்தின் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். 4, ஆசீர்வாதமாக இருப்பாய். 5, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். 6, உங்களை சபிக்கிறவர்களை தேவன்

வந்தோமனோ, ஒரு அரை மணி நேரம் முதலாவது மலங்கால நின்றனோ, ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு பாயை வாங்கிக்கோங்க. அது ஒரு ஜப பாய், ஒரு பிரேயர் மேட். அதை ராத்திரி தூங்க முன்னாலே விரிச்சு வச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க முன்னால நான் காலமணி, ஒவ்வொரு நாள் நாலு மணிக்கு கிளம்பிடுவேன். என்னுடைய ஜப நேரம் நாலரை மணி பார்த்துடுங்க. நான் சில நேரம் பிந்தி படுக்க போவேன். அதனால அதுக்கு முன்னாலேயே நான் ஜெபம் பண்ணுற இடத்துல பாயை விரித்து முழங்கால் படுறதுக்கு ஒரு தலைணையும் போட்டு பைபிளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு தான் நான் படுப்பேன். தினமும் அப்படி தான் செய்கிறேன். நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களா, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி செய்யணும் பிரியமானவர்களே. அப்படி செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, இந்த கூட்டத்தில் இந்த நாலு நாட்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அப்படியே தொடர்ந்து இந்த 2008 நெய்யாய் பொழியும், நன்மையும் கிருபையும் உன்னை பின்பற்றும். பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இந்த 40 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே, லெட் அஸ் வெயிட் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். உங்களை கொண்டாந்துட்டாரு, நீங்களும் வந்துட்டீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும் ஒருத்தரும், எவ்வளவு கஷ்டம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம், டைம் எல்லாம், எவ்வளவு கஷ்டம் வந்துட்டீங்களே. உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் ஐயா, அம்மா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், சகோதர சகோதரி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், முன்னால உட்காந்து தம்பி தங்கை மாதிரி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க அதை காத்து கொள்ளணும்னா நாளிலிருந்து காலையில குறித்த சாமத்துக்கு முன்னாலே எழும்பி ஒரு அரை மணி நேரம் குறைந்தது நீங்க முழங்கால் போட்டுறணும், அவருடைய நேச முகத்தை பார்த்துறணும், அவரு கையை தொற்றணும், அவரு காலை தொற்றணும். இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தாலும் ஐயா, என்னுடைய கண்ணுக்குள்ளே இருந்தாலும் ஐயா, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும் அப்பா. தனி ஜபம், குடும்ப ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, தனித்தாள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இவைகள் 2008 மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் வரும் பொழுது உங்கள் நாட்கள் நெய்யாய் பொழியும், உங்கள் நாட்களுக்கு ஒப்பான பலன் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாஞ்சி உள்ள கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்கள் தம்பிமார்கள் முன்னாலே உட்கார்ந்திருக்கிறீர்கள், தங்கமார்கள் அந்த வாஞ்சி உள்ளவர்கள், நீங்கள் யாரும் எழுமி நின்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். தயவுசெய்து எழுமி நிற்பீங்களா? எழுமி நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். கீழே உட்காந்துருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் தயவுசெய்து எழுமி நின்னா நல்லது. இந்த வாஞ்சி உள்ளவர்கள் நீங்கள் எழுமி நில்லுங்க, தயவுசெய்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த அருமையான நாட்களை எங்களுக்கு கிருபையாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுத்தது, ஐயாவோடு இருக்கக்கூடிய என் அருமையான சகோதர கிறிஸ்துதாஸ் விஜயனுக்கும் இதில் ஒரு ஆர்வத்தை கொடுத்து, அவருடைய கையை பலப்படுத்த அவர்களுக்கு ஒரு கூட்டம் மக்களை கொடுத்து, இதுக்காக ஜபிக்க ஒரு ஐயாவை எழுப்பி, பாடலுக்கு ஒரு ஐயாவை எழுப்பி, இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ஐயா மறை நீர் எழுப்பி அப்பா, இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, உமை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று தங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கொண்ட என்னுடைய ஒவ்வொரு தம்பிக்கும், என்னுடைய ஒரு தம்பிக்கும் தங்கைக்கும், என்னுடைய ஒவ்வொரு ஐயாமாருக்கும் அம்மாமாருக்கும், என்னுடைய குட்டி பிள்ளைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய அருமையான சகோதரர்களை, சகோதரிகளை, தம்பி தங்கைமார்களை, இன்றிலிருந்து கண்மணியை போல நீர் காத்துக்கொள்ளும், அவருடைய மனம் ஏங்காதபடி காத்துக்கொள்ளும், கலகாதபடி காத்துக்கொள்ளும், அவருடைய குடும்பங்களிலே குழப்பங்கள் வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும், அவருடைய ஃப்ரண்ட் கேட்டிலே உடைய ஏஞ்சலை வசியும், அவர்கள் போகும் பொழுதும் கூட போகும் ஐயா, அவர் வீட்டுக்குள்ள வரும்பொழுதும் கூட வாரும் ஐயா, பலவீனமா இருக்க சரீரங்களை பலப்படுத்தும் ஐயா, அவர்களை பயோதிபர்களாக இருக்கிறவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கடைசி வரைக்கும் இருந்த பலனை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஐயா, ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஐயா. என்னை போல யாராவது வியாதியில இருந்தால் என் ஆண்டவர் இரண்டு ஆயுஷை நீட்டு கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடும் ஐயா, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா, எங்கள் பிள்ளைகள் சரியான வயதிலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவனை கொண்டு வரும் ஐயா, துணைவியை கொண்டு வரும் ஐயா, பிள்ளைகளுக்கு ஏத்த காலத்துல கையில குழந்தைகளை கொடும் ஐயா, கையில வருமானத்தை கொடும் ஐயா. நாங்கள் யாரிடத்திலையும் பிச்சை கேட்க கூடாது, கடன் கேட்க கூடாது, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு கொடும் ஐயா, அவருடைய தோட்டங்களை ஆசீர்வதியும் ஐயா, அவருடைய வயல்களிலே மகசூல் காணட்டும் ஐயா. உம்மை நம்புகிற பிள்ளைகள் அப்பா, இயேசப்பா உமக்கு என்று தங்கள் இருதயத்தை ஊற்றி போட்ட ஜனம் அப்பா, அவர்களை இன்றில் இருந்து அவர்கள் தீர்க்க ஆயுசு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ள வரைக்கும் அவர்கள் கண்கள் அவருடைய பரம்பரையை காணட்டும், அவர் சந்ததியை காணட்டும், ஐயோ அன்னில் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் காணட்டும். இயேசு

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதுவரை நமக்கு தெரியாத பல விபரங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது. நல்ல புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் கூர்மையடைகின்றன. புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கும் தவறான எண்ணங்கள் அகற்றப்பட்டு சரியான சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மற்ற நாட்டினர் எழுதிய புத்தகங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் இவைகளை அறிந்து கொள்ளலாம். நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மூட நம்பிக்கைகள் ஒளிந்து அறிவியல் பார்வை திறக்கும். புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாமும் நமது சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த வால்டர் ஸ்காட் என்பவர் ஆகஸ்ட் மாதம் 15 1771 பிறந்தவர். இவர் ஒரு நல்ல நாவல் ஆசிரியர், ஒரு நல்ல கவிஞர், மேலும் பல நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது தன்னுடைய அருகில் இருந்த வேலைக்காரனை பார்த்து, எடுத்து வா அந்த புத்தகத்தை என்றார். இவரது அலமாரியில் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கின்றனவே, எதை எடுப்பது என்று திணறிக் கொண்டிருந்த பொழுது, அந்த புத்தகம் என்றால் அது வேத புத்தகம் என்று உனக்கு தெரியாதா என்று மரண நேரத்திலும் வேத புத்தகத்தை வாசித்தார். ஆம், வேத புத்தகம் வாசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் நேசிக்க சிறந்த புத்தகம், வேத புத்தகம் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் என்று கேட்கிறீர்களா? வேதம் கூறும் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், கவனியுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆம், நமது மரணத்திற்கு பின்னரும் நித்திய காலமாக இறைவனோடு வாழும் வழியை நமக்கு காட்டுவது பரிசுத்த வேதாகமம்தான். ஆசையோடு தினமும் வேதத்தை வாசிக்க நாம் திட்டமிடுவோமா?

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்ட என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எந்த செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

பாருங்க, அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி சில பாதைகளை திறந்து கொடுத்து உங்களை போதித்து நீங்கள் இன்றைக்கு எந்த வழியாய் நடந்து உங்களுக்கான ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கற்றுக் கொடுக்கிற நாளாய் இன்றைய நாளை ஆசீர்வதித்து இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் அவைகளை எடுக்க முடியாமலும் மேலும் ஒரு சிலர் பணியிடங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குவதில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில், இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் எந்த வழியிலாவது தடைகள் விலகாதா, பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் முன்னேறி செல்ல வழியே இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லி வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 வாசிக்கையில், அங்கே யாக்கோபின் மாமன் லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் 10 சம்பளத்தை மாற்றுகிறதையும் 20 அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில ரகசியங்களை கற்றுத்தருகிறார். 37 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் யாக்கோபிடம் பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகிறார். அதன்படி யாக்கோபு செய்கிறார். ஆடுகள் நல்ல பொழிவை தந்தது, விருத்தியடைந்து ஆசிர்வதிக்கப்படுகிறான். இந்த 3 மரங்கள் எதற்கு அடையாளமாக கூறப்பட்டது என்று பார்ப்போமானால், 1 புன்னை மரம் பலத்திற்கு அடையாளமாய் உள்ளது. 2 வாதுமை மரம் தீவிரமாய் வளர்கிறதற்கு அடையாளமாய் உள்ளது. 3 அர்மோன் வாசனை தருவதும் அழகாய் காணப்படுவதற்கும் அடையாளமாய் உள்ளபடியினால் கர்த்தர் யாக்கோபிற்கு 3 மரங்களை குறித்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த 3 நிலைகளில் ஆலோசனை கொடுத்து ஆசிர்வதித்து நடத்த இருக்கிறார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்ற இந்த 3 மரங்களும் உயரமான, உன்னதமான எந்த மனிதனையும் உயர்த்தும்படியான நீதி என்கிற பரிசுத்தத்தை குறிப்பவைகள். 1 பலத்திற்கு அடையாளமான புன்னை மரம். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மனக்கலக்கத்துடனும் சோர்வுடனும் பலனற்று போய் விடுகிறீர்கள். உங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகிறார். எப்படி எனில், ஒரு மரம் வளரும்போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டைக்குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டைக்குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாய் தாங்கும்படி இருப்பதனால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், மனக்கஷ்டமோ, பண கஷ்டமோ, பலவீனமோ, வியாதியோ, அவற்றை மேற்கொள்ளும்படி செய்து உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லும்படி இன்றைக்கு பலனை தருகிறார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கிறார். 2 வளர்ச்சிக்கு அடையாளமான வாதுமை மரம். அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனை, வேதனை, தடைகள், ஏமாற்றம், நஷ்டம், இழப்பு, இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை தீவிரமாய், துரிதமாய் நடத்தி தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார்.
எரேமியாவின் புஸ்தகம் 1:12 வாசிக்கையில், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று எரேமியா சொல்ல, அதற்கு கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகிறதை வாசிக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்காய் கர்த்தர் வாக்கு பண்ணினதை, தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை இன்றைக்கு தீவிரமாய் நடப்பித்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாக, தயவுக்கு அடையாளமாய் அர்மோன் மரம். இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் எல்லாம் தயவை உண்டு பண்ணுகிறார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்து, நீங்கள் வாசனை வீசுகிறவர்கள்

0: இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

1 கொரிந்தியர் 14 அதிகாரம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாசைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாகிறதுக்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானது சொல்லாமல் அந்நிய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தப்படி அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினாலேனில் நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு சோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் சோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்களை எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை சோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களாயும் இருங்கள். மனுஷ பாசைக்காரராலும் மறு உதறினாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான்,
ஒருவன் அந்நிய பாசையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவுது. யாராவது அந்நிய பாசையிலே பேசினது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான். தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசுகிறவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேறுகிறதுக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமைந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரிகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவான். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாசைகளை பேசுறதுக்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. கைகளில் மாட்டப்படும் கிளவுஸ் எனப்படும் கைவுரைகள் தானாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அது தனித்திருந்தால் பிரயோஜனமற்றது. ஆனால் நமது கை அந்த கைவுரைக்குள் இருக்கும்போது அது எண்ணற்ற விதங்களில் பயன்படும். சுத்தமாக உள்ள கைவுரைகளை பயன்படுத்தி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். கை உறை இருப்பதால் அவர்கள் கைகளில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்றவை நோயாளிகளை பாதிக்காது. நோயாளிகளின் நோயும் மருத்துவருக்கு தொற்றாது. இந்த கை உறைகளை அணிந்து கொண்டு வேலை செய்பவர்கள் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்து கொள்ள முடியும். கைகளை அரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களில் இருந்தும் இவை நம்மை பாதுகாக்கின்றன. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கை உறைகள் தனித்திருந்ததையானால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரு மனித கை அதற்குள்ளே நுழைந்திருந்தால் மட்டுமே அவை பிரயோஜனப்படும். ஆம் பிரியமானவர்களே, தனித்திருக்கும் கை உறைகள் எந்த கிரியையும் செய்ய முடியாது. அதற்குள்ளே இருக்கும் கைதான் அதை பயன்பட வைக்கிறது. இந்த கை உறைகளை போன்றதுதான் நமது வாழ்க்கையும். நாம் தனித்திருந்தால் நம்மில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது நாம் எண்ணற்ற காரியங்களுக்கு பயன்பட முடியும். நம்மை கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை பிரயோஜனப்படவில்லை. யூதர்களுக்கு அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டிற்குள்ளேயே இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் வாழ்க்கை மாறியது. ஒரு வேலைக்கார பெண்ணிடம் கூட தைரியமாக உண்மையை பேசக்கூடாதிருந்த பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார். ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய மனந்திரும்புதல் உண்டானது. பேதுரு பேசிக் கொண்டிருந்த போதே கொர்நேலியுவின் வீட்டார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு நடந்து சென்றபோது அவர் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமடைந்தார்கள். பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். ஆம், பேதுருவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் நம்மையும் அநேகருக்கு பிரயோஜனமாக்குவார். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம் வாழ்க்கை அப்படியே ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் போல இருந்த நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமான வயல்வெளியை போல மாறும். அதன் பிறகு வயல்வெளி எண்ணற்ற நன்மைகளை கொண்டு வரும் ஒரு காடாக மாறும் என்று ஏசாயா 32:15 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அப்பொழுது பிரயோஜனமற்ற வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை

வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பாண்டே, இன்றைய நாள் வேத தியானம் மத்தேயு 21:1 நாம் 10 வரைக்கும் நாம் பார்ப்போம். அதில் உள்ள ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாமையிலே பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் என்று பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவரை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அனுப்பிவிடுவான் என்றார் என்று சொல்லி அவள் அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தமுன்னவளாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தாங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதியையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரி நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அன்பானிலே, இந்த பகுதியிலே நாம் ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கழுதை ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை. அதனால இதே தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான், அது நாம் தான். ஒரு கழுதை குட்டியை போல ஆண்டவர் நம்மீது பவனி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தங்குகிற ஆலயமாகிய நம் சரீரத்தை நாம் எப்படி பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோம்? அன்பானே, ஆண்டவர் தங்குற ஆலயம் என்று நம்மை அழைக்கிறார். நான் தங்குற ஆலயம் நீதான் என்று 1 Corinthians சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கழுதை ஆண்டவர் ஏறின பிறகு அதுக்கு ஒரு மரியாதை உண்டாகிறது. திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஒரு சாதாரண கழுதை போனா அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குமான்னா நிச்சயமா இருக்காது, அதை அலட்சியமாக தான் பார்ப்போம். ஆனால் இங்கே ஆண்டவரை சுமந்து வருகிற கழுதை குட்டிக்கு ஒரு பெரிய அமோக வரவேற்பை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, அதே போல தான் நாம் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு கழுதையாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது இருக்கும் பொழுது, நம்மீது பயணிக்கும் பொழுது, நம் தோளில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு மரியாதை. ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்து அநேகர் நம்ம என்ன செய்கிறாங்க, மதிக்கிறார்கள். இன்னைக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு. அன்பானே, அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. நாம் ஆண்டவர் நம்மளை விட்டு இறங்கிட்டார்னா நம்ம ஒரு சாதாரண கழுதை தான். அன்பானே, இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. அன்பானே, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் பயணம் செய்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அநேகர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை போற்றி போடுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, முன்னடப்போரும் பின்னடப்போரும் கர்த்தருக்கு ஓசனா என்று சொன்னார்கள். 10 பார்த்தோம்னா, அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்க நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். அப்போ எருசலேமில் வந்து இன்னும் தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாதவர். இவ்வளோ இயேசு எருசலேமில் அநேக அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்தாரு. ஆனாலும் எருசலேம்லே ஆண்டவரை அறியாதவர் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால்தான் எருசலேம்ல வந்து இவர் யார் என்று சொல்லது கேட்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரை அறியாத அநேகர் அந்த ஊர்ல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு உண்மையிலே இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இதுல என்ன ஒன்று காரியம் தெரிஞ்சதுன்னா, அவர் கழுத மேல ஏறிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது இவர் யார் இவரு ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இதே தான் இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலயோ நம்முடைய ஊர்லயோ நம்மளுடைய டவுன்லயோ இன்னைக்கு இயேசுவை அறியாத அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை சுமந்து செல்கிற இந்த கழுதையாகிய நம்மேல இயேசாண்டவர் வரும்பொழுது இயேசாண்டவர் நம்மோடு பயணிக்கும் பொழுது நம்முடைய ஊர்ல இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படியா இவர் யாரு, இவர் எப்படியாக இந்த காரியங்களை செய்கிறார், அப்ப இவருக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கிறது என்று ஒன்னு எண்ணி பார்க்கணும். அந்த கழுதை எப்படி விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தது, அதே போல இன்னைக்கு இயேசு நம்மளோடு இருக்கும்பொழுது நாம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இயேசுவை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பால் இதுதான் என்னுடைய மனசுல நமக்கு இன்றைக்கு இந்த நாளிலே தியானத்துல எனக்கு ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்னன்னா, நாம் இயேசுவுக்கு ஒரு கழுதையாக பயன்படுகிறோமா, அவர் ஏறி செல்கிற வாகனமாக பயன்படுகிறோமா, இயேசுவை சுமந்து செல்கிறவர்களாய் பயன்படுகிறோமா, இயேசுவை சுமந்து செல்வதோடு மட்டுமல்ல மற்ற இயேசுவை அறியாத இருக்கிற அந்த மக்களுக்கு நாம் இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோமா. நான் சுமந்து வருகிற இயேசு மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமான தேவன் என்பதை நாம் நிரூபிக்கிறோமா? அன்பாலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு கழுதைக்குட்டியை போல பயன்படக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்ல பயனற்ற கட்டி வைத்திருக்கிற அந்த கழுதை போல இருக்கிறோமா? அந்த கழுதை கட்டி இருந்ததுன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. அந்த கழுதையை கட்டவிழ்த்து ஆண்டவர் அது மேல உட்காந்து பயணிக்கும் போதுதான் மரியாதை. எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, தங்களை வஸ்திரங்களை போட்டாங்க, மரங்களை கிளைகளை வெட்டி போட்டாங்க, ஓசன்னு கத்துனாங்க. கழுதையும் சேர்த்து அப்ப நினைக்கிறான் கழுதை, ஆஹா எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குது பாருங்க, மக்கள் எல்லாம் என் மேல என்ன செய்யறாங்க, தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் போடுறாங்கன்னு கழுதை நினைச்சா என்ன நடக்கும் பாருங்க. கழுதை வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது எந்த விதத்துலையும் நினைக்கக்கூடாது. அதே போல தாழ்மை நமக்குள்ள வர வேணும். ஆண்டவர் நம் மீது இருக்கிறதுனாலையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனாலையும் தான் இவ்வளோ கனம் மகிமை, இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது என்ற ஒரு நினைப்பு நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் அந்த கழுதை மேலே ஆண்டவர் இருக்கிறது வரைக்கும் தான் மரியாதை. அந்த கழுதியை விட்டு ஆண்டவர் இறங்கின பிறகு அந்த கழுதி யாராவது மதிப்பாங்களான்னா நிச்சயமா மரியாதை இல்லை. அதே போலதான் ஏசாண்டவர் உன்னோடும் என்னோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஏசாண்டவர் இல்லைன்னா மரியாதை இல்லை. அப்ப ஏசாண்டவரை சுமந்து செல்கிற கழுதை குட்டியாக நாம் இருக்கும்போது அநேக ஏசாண்டவரை அறியாதவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்படும்படியா உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அன்பானே இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாம் இயேசுவுக்கென்று பயன்படுகிற ஒரு கழுதை குட்டியாக நம்மளை தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மீதும் பயணித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்ற முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கழுதை குட்டியாக கட்டப்பட்ட நிலைமையில பாவத்திலும் அக்கிரமத்திலும் உலையான சேற்றிலும் உலக சிற்றின்பத்திலும் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையில இருந்த என்னை கட்டவிழ்த்து ஒரு கழுதை குட்டியாக உம்மை சுமக்கும்படியாக, உம்மை சுமந்து செல்லும்படியாக, உம்மை சுமந்து ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் பவனி வரும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்தீரே, நன்றி. அதே போல இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவரே அவர்களை கட்டவிழ்த்து நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, நீர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, நீர் அவர்கள் மீது ஏறி பயணம் செய்யும்படியாக நான் தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க, அவங்கள உபயோகப்படுத்துங்க, அவங்க இன்னையிலிருந்து அவங்க உண்மை சுமக்கருளாய் செல்லும் பொழுது ஊர்ல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உண்மை பார்த்து ஆண்டவரே எப்படியாக கழுதிக்கு மரியாதை செலுத்தினாங்களோ அதே போல ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. இயேசு யார், இவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியாய், நான் சுமந்து செல்கிற இயேசு இன்னார் என்று மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய எங்களுடைய ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றுங்கப்பா, எங்களை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. அப்படியா நீர் மாற்ற போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தாப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ. அன்பான்ல நம்மளையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். அதன் மூலமா இயேசுவை நாம் உலகத்துக்கு காண்பிப்போம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா, ஆமீன். அருமையான தேவன் பிள்ளைகளை, இந்த சாட்சி பகுதியின் மூலமாக ஆமீன் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆமீன் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவன் பிள்ளைகளை, ஆமீன், என்னுடைய பெயர் ஆமீன் சண்முகம் என்பதாகும். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமீன், எங்கள் அப்பாவுடைய குலத்தொழில் ஆமீன் ஜோசியம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. அது இந்தியாவில் இல்லை, ஆமீன் சிங்கப்பூரில். ஆமீன், இப்படிப்பட்ட இந்த ஜோசிய மந்திர தொழில் செஞ்சு என்னுடைய தகப்பனார் நிறைய செல்வங்கள் ஈட்டி பெரிய ஆமீன் கோடீஸ்வரனா குபேரனா ஆமீன் நாங்கள் வசிக்கிற ஆமீன் முன்னாள் தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஆமீன் வடகரைங்கிற சிற்றூரில் ஆமீன் அந்த ஊரே எங்களோடு சேர்ந்தது. ஆமீன், ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். ஆமீன், எங்கள் அப்பா இப்படியாய் தொழில் செய்து ஆமீன் இப்படிப்பட்ட ஆமீன் பொருளாதாரத்தில் மிகுந்த மேன்மை பெற்றவர்களாய் ஆமீன் அந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் அந்த கிராமத்தில் ஆமீன் பொருளாதாரத்தில் மாத்திரம் மேம்பட்டவர்கள் இல்லை, அடாவடித்தனத்திலும் ஆமீன் ஊர் பிரச்சனை இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் மேலோங்கி இருந்தோம். அநேகர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டாங்க, அநேக லேபர்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் என்னுடைய தகப்பனுக்கு ஆமீன் சோதரம் அல்லேலூயா, நான் ஐந்தாவது குமாரனாக ஆமீன் பிறந்தேன். 16/3/1962 அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் நான் பிறந்ததுலேருந்து ஆமீன் இயேசுன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு சொன்னால் ஆமீன் அப்போலேருந்து எனக்கு இந்த இயேசுனா இந்த உலகத்தில் பிடிக்காத ஒருத்தன்னு சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமீன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான உணர்வு எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. அருமையான தேவண்ட பிள்ளைகளை இப்படியாய் நான் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆமீன், எனக்கு எங்களுடைய கிராமத்தில் ஆமீன் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் மேம்பட்டுள்ளாக இருந்ததுனால ஆமீன் கல்வியில் எனக்கு ஒரு அவ்வளோ நாட்டம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கசப்பாக படித்தேன். ஆமீன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆமீன் எம்ஏ படிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமீன், அருமையான தேவண்ட பிள்ளையில் எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப ஜாஸ்தி படித்தவன் என்ன சொல்ல போனால். எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப அடாதுடியாக இருப்பாங்க, போக்கிரி ரொம்ப பிரச்சனை. எங்களுடைய கிராமத்தில் 1968 அதுக்கப்புறம் 68லேருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து ஆமீன் இந்த கிராமத்தில் டிராக்டரு டெலிஃபோனு புல்லட்டு முதலாக டிவி வந்தது. இது வந்து எங்களுடைய வீட்டு பெருமைக்காக செலுத்தல, இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் அந்த வசதியெல்லாம் அப்போவே எங்கள் அப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஆமீன், பெரிய பண்ணையாருடைய மகன். அருமையான தேவண்ட பிள்ளையில் எங்கள் வீட்டில் மொத்தம் டெய்லி வேலை செய்கிற லேபர் வந்து 22 பேர் வேலை செய்வாங்க. அந்த 22 பேரில் ஆமீன் 2 பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமீன், அவங்க வேலைக்கு வர்றப்ப ஞாயிற்றுக்கிழமையில் ஆமீன் கொஞ்சம் காலதாமதமாக வருவாங்க. எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் பூசை கண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமீன், நீங்கள் பூசை கண்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லினா அவன் ஏசுநாதத்தையே போய் இன்றைக்கி சம்பளத்தை வாங்கிக்க, லேட்டாக வந்தால் கொஞ்சம் வேலை இல்லைன்னு திருப்பி அனுப்பி விட்டுறேன். ரொம்ப மனங்கசந்து அழுதுட்டு போவாங்க. ஏன்னா என்னென்னே சொல்லி தெரியல, எனக்கு ஏசுநாதனா எனக்கு அப்போதான் எனக்கு அறவே பிடிக்காது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆமீன் நான் கொஞ்ச நாள் படித்து முடிச்சுட்டு ஆமீன் கொஞ்ச நாள் இராணுவத்தில் வேலை பார்த்தேன். ஆமீன், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்பி வந்து அஞ்சல் துறையில் வந்து வேலை பார்த்தேன். அருமையான தேவண்ட பிள்ளைகள், இப்படியா என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடாதுடைய நானும் இருப்பேன், எங்கள் அண்ணனை மாதிரி இருக்க மாட்டேன், அவனில் பாதி இருப்போம். ஆமீன், இருந்தாலும் இயேசுவை பற்றி எனக்கு அறவே தெரியாது. சில நாட்கள் ஆணுச்சு அருமையான தேவண்ட பிள்ளையில். ஆமீன், நான் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ஆமீன் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆமீன், அப்படி 5 கிலோமீட்டர் நான் போயிட்டு வர்றப்ப, போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு 5 கிலோமீட்டர், ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குதிகாலில் ஒரு வலி வந்துச்சு. அந்த வலி என்னுடைய உடல் பூரா பரவி ஒவ்வொரு ஜாயிண்ட்லும் போய் ஐ மீன் ஒரு ஜாயிண்ட்டு கூட எனக்கு வேலை செய்யலை. ஐ மீன் வலது கை இப்படி வாய் கெட்டாது, தலை தோட்ட முடியாது, ஐ மீன் உட்காந்து டாய்லெட் போக முடியாது, மழை ஜெல்லாம் எல்லாம் நின்ன நிலையிலே கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ரெண்டே மூணு நாளில் என் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அந்த வலி பரவி நான் மிகுந்த உபாதைக்கு உட்பட்டேன். அருமையான தேவண்டப்பிள்ளை, மிகுந்த கஷ்டம் எனக்கு. ஐ மீன் நான் ஒரு சிறந்த ஐ மீன் முருக பக்தன் தான். எங்கள் வீட்டில் சொந்தமாக முருகன் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு வைகாசி விசாகமும் விசாகத்தன்னைக்கும் அதில் அன்னதானம் சுவாமி புறப்பாடு நிறையா ஐ மீன் நாம் செலவு பண்ணி அந்த திருவிழா நாங்கள் நடத்துவோம். அது எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அந்த கோவில் சொந்தம். ஐ மீன் அதில் ஒரு விக்கிரகம் ஒன்று திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் அதில் இருக்குது. ஐ மீன் அதுக்கு ஐயர் வந்து பூஜை வச்சிட்ருக்காரு இன்றைக்கும். ஐ மீன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அருமையான தேவண்ட பிள்ளையில் எனக்கு கால் வலி வந்தோடனே கோயிலில் ஐயர்கிட்ட சொல்லி என் அம்மா அழைச்சிட்டு போய் கோயிலில் வந்து ஐயர்கிட்ட டெய்லி பூஜை நடக்கிறப்ப அர்ச்சனைலாம் பண்ணாங்க, ஒன்றும் நல்லா இல்லை. தொடர்ந்து அந்த வலி ஐ மீன் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் போகாத கோயிலே இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை, எங்கே பார்த்தாலும் வேண்டி முடிச்சிடும். அதே மாதிரி பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்து முடிச்சிட்டேன். ரொம்ப அதிகரித்து போச்சு வலி. அருமையான தேவண்ட பிள்ளையில 1982 1982 மிஸ்டர் திருவாரூர் பளுதூக்கு போட்டியில் ஆணலகன் போட்டியிலலாம் ஆமே நான் பரிசு வென்றவன். அருமையான தேவண்ட பிள்ளையில் உடல் வளர்த்தேனே உயிர் வாழ்ந்தேனேங்கிற தாரக மந்திரத்தை உயிர் முச்சா கொண்டு நான் வாழ்ந்தவன். கடைசியில் என்ன ஆகிடுச்சுமா, கம்பு ஊனிட்டு நடக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலை ஆகிட்டு புல்லட்டு எங்கேயாவது திருப்புறத்துக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி பிடிச்சி வண்டி என்ன அப்படி தூக்கி வைப்பேன், சைக்கிளை திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சைக்கிளை கூட ஸ்டாண்டு போட முடியல. அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப உபாதை, ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத பிரச்சனை. சுத்தமாக உடம்புலாம் எட்ட இழைச்சி போய் எய்ட்ஸ் நோயாளி மாதிரி ஆகிப்பிட்டேன். உரு குழஞ்சி போயிட்டேன் உடம்பெல்லாம். அந்த அந்த அந்த கட்டுமஸ்தான உடல்லாம் எங்கே போணுச்சுதே எனக்கு தெரியல. கம்பு ஊனிட்டு நடக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் திருவாரூர் பகுதியில் நான் மருத்துவம் பார்த்து பார்த்தேன், முடியல. காரைக்காலில் போய் பெரிய டாக்டர்லாம் பார்த்தேன். ஐ மீன் மற்றும் எங்கெங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், முடியல. கடைசியில் தஞ்சாவூரில் கொண்டு போய் ஐ மீன் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஐ மீன் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். நரம்பியல் நிபுணர் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டர் மெடிக்கல் காலேஜ் டீன். ஐ மீன் நான் அன்றைக்கி போகிற அன்னைக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்னை செக் பண்ண டாக்டரு சொன்னார், இது என்னையா நெஞ்சிலாம் என்னையாதுன்னு கேட்டேன். சந்தனங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. ஐ மீன் ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற விக்கிரகத்து பேரை சொல்லி அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, எங்களுக்கு அதுதான் குலதெய்வம், நாங்கள் அடிக்கடி வருவோம் யா அப்படின்னாரு. எனக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தார், வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்த புரட்டாசி 1ஆம் தேதி வந்துடுச்சுங்க, 1 வருஷங்க. தாங்க முடியாத வியாதி, தாங்க முடியாத வலி. ஐ மீன் பெண்ணியுடைய 2 lakhs ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார், அதை டெய்லி போட்டு சொல்லுவார். ருமாலயான்னு டேப்லெட் எழுதி கொடுப்பார், அதுதான். இங்கே போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வருவேன். ஐ மீன் ஏன் திருவாரூர்லேருந்து நான் புறப்பட்டு ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் வாரம் அங்கே போயிட்டு அவட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டு நான் திரும்பி வருவேன். ஒன்றியமாக போக முடியாது, கம்பு ஊனிட்டு தான் போவேன். பக்கத்தில் யாராவது துணைக்கு வேணும் அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இந்த வியாதி என்ன சார் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, மறுபடியும் நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது, ஆனால் அது குறைஞ்சிற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாகிற மாதிரி எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிப்போ பயப்படாங்க சண்முகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் என்னை வெளியில் ஒர்க் வெயிட் பண்ண வச்சுட்டு என்னுடைய எனக்கு கூட வந்த ஐ மீன் சகோதரனை கூப்பிட்டு சொன்னார், ஐ மீன் இவர் அழைச்சிட்டு வர்றது வேஸ்ட்டுங்க, அதிகபட்சம் போனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அவர் உயிரோடு இருப்பார், அவர் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாரோ அதை வாங்கி கொடுங்க. இந்த வியாதி ரொமான்டிக் ஆதரைஸ்னு பேர், இது அது அவரோட உடலில் கிரானிக் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமே நேர்மையான தேவண்ட பிள்ளையில் ஆமே நிப்போம். நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த நாட்களை ரொம்ப எனக்கு வேதனையான நாட்கள், அது மறக்க முடியாத நாட்களுங்க. ஆமே நேர்மையான தேவண்ட பிள்ளையில் இன்னொரு வகையில் என்னை உபத்திரவப்படுத்தினது எனக்கு நல்லதுன்னு சங்கீதக்காரன் தாவீது சொன்னானே, அதையும் நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவண்ட பிள்ளையில் இவ்வளோ பாதைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆமே நான் வீட்டுக்கு வர்றேன். டாக்டர் சொன்னதை கேட்டு கூட வந்த அந்த தம்பி கண்களங்கி அப்படியே அழுதுட்டான். அவர் சொன்னது எனக்கு நல்லா காலில் உழுவுது. வெளியில் வர்றப்ப நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னையா சொன்னார் டாக்டர்னு சொல்லி, ஒன்றும் இல்லை பயப்படாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஐ மீன் எனக்கு சாவுக்கு 4 குடிச்சிட்டாரா டாக்டர்ன்னு சொல்லி சொன்னேன். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு என் கூட அப்படியே அழைச்சிட்டு வர்றாரு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஐ மீன் வீட்டுக்கு வந்தோம். ஆமீன். வர்றப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்துறீங்களா? ஆமீன். ஒரு ஒரு ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை ஆமீன் உறுதியாகி அதுக்கு நாள் குறிக்கப்பட்டு அவனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ, அதே கஷ்டம் அதே வேதனை. என்னுடைய மனசு மிகவும் நுறுக்கப்பட்டேன் ஆமீன், நான் உடைக்கப்பட்டேன். ஐயோ, ரெண்டு பொம்பளை பிள்ளையாச்சு நமக்கு, இளம் மனைவியாச்சே ஆமீன். நமக்கு சுகாதாரத்துறையில் வேலை செஞ்சாலும் இந்த காலத்தில் ஆண்துணை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது பெரிய கஷ்டமான காரியமாச்சுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்தேன். ஆமீன். கூட வந்த தம்பி என் மனைவிட்டு நடந்த சம்பவத்தை பூரா சொல்லிட்டார். டாக்டர் சொன்னது, எங்கள் வீட்டில் ஒரே ஓன்னு உட்கார வச்சு அழுகுறாங்க, என்னை உட்கார வச்சு உயிரோடு எனக்கு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்து பார்த்து என்னை அழுகுறாங்க. பிள்ளையெல்லாம் என்னை பார்த்துட்டு அழுகுது. ஏன் நான் எதுக்காக அம்மா அழுகுறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமீன். பிள்ளைக ஆமீன் அழுகுது. ஆமீன். அம்மா அழுகுறது பார்த்து பிள்ளையெல்லாம் அழுகுது. நானும் அழுதுட்டு உட்காருக்கேன். என் ரெண்டாவது மக, என் மூணாவது மக இப்போ பிறக்கலை கிருபா, ரெண்டாவது மக பிரபா வந்து பப்பா அழுவாங்கி பப்பான்னு என் கண்ணை வந்து கையால் தொடச்சி விடுது. சின்ன பிள்ளை அதுக்கு, ரெண்டரை வயசு பிள்ளை வந்து கண்ணை தொடச்சி விடுது, அழுவாங்கி பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில, இப்படியாய் நான் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன் லீவ் போட்டு. ஆமீன். நான் அப்படி மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு ஆமீன் அழுது கொண்டே இருந்த அந்த நேரத்தில் ஆமீன் என்னோட உடன் பணியாற்றிய நண்பர் ஆமீன் ஒருவர் எனக்கு அப்போ ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். எனக்கு ஒரு 500 ரூபா கடன் கொடுத்துருந்தார். ஆமீன். அவர் வந்து அந்த நண்பர் என்கிட்ட ஆமீன் நீங்கள் எனக்கு வந்து பணம் எனக்கு தர வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு எழுதி மாத்திரம் கொடுங்க ஆமீன் இந்த பணம் என்னிட்ட பெற்றுக்கொண்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த நண்பர். ஒரு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த நண்பர் கொஞ்சம் ஒரு மாதம் ஆணிச்சுன்னா அவருக்கு கொடுக்க முடியல திருப்பி. என்னால் என்ன ரெண்டு பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சம்பாதிக்கிற அவ்வளோ காசும் மருத்துவத்துக்காக நான் செலவிட்டு கையில் ஒன்றுமே இருக்காது, பிள்ளைக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது, எல்லா காசும் மருத்துவத்துக்காகவே நாங்கள் அழிச்சிட்டோம். ஆமாம். அந்த நண்பர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். எதுக்காக கேட்டார்னு சொல்லி தெரியுமா? என்ன, இவர் இருக்க மாட்டார், கண்டிப்பாக இறந்துடுவார், இறந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கேட்டார். ஆமாம். இன்றைக்கி அந்த நண்பர் நான் பார்ப்பேன், அவரை பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பு வரும். அந்த அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆமாம். அருமையான தேவண்ட பிள்ளையில் பாருங்கள், ஆமீன் இப்படிப்பட்ட நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைய அழைச்சி கொண்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமீன் அருமையான தேவண்ட பிள்ளையில் என் பிள்ளைய அழைச்சிட்டு நான் நடந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே பிள்ளைய கொண்டு நடத்தி அழைச்சிட்டு போய் என்னோடய மூத்த மகன் எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கொண்டு போய் அவங்கள கொண்டு இந்த ஸ்கூலில் விட்டுட்டு ஆமீன் நான் வந்தேன். வந்தோடனே அந்த ஸ்கூலில் HM சார் நீ வாங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஆமீன். என்னன்னு சொல்லி கேட்டேன். ஆமாம். நீங்கள் வடகர சார் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம். நீங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சே, உங்களுக்கு என்ன அனுச்சி, நீங்கள் ரொம்ப ஜாஜாண்டிக்காக இருப்பீங்க, நீங்கள் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் வரும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருப்பீங்க, இப்போ என்ன இந்த மாதிரி கம்பூனிட்டு ஒரு நிலைமையில் இருக்கீங்களே, வாட் ஹேப்பன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவண்ட பிள்ளை, நான் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலை அவங்கள்ட்ட விலக்கி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சுங்க, ஒரு 3 மாதம் தான் டாக்டர் சொன்னார், 15 நாள் அதில் முடிஞ்சிருச்சு. ஆமாம். அதான் வீட்டில் இருக்கிறதுனால என் பிள்ளையோடு சேர்ந்துருப்புன்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் விட்டுட்டு போமே. ஆமாம். இன்னொரு ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுனா நான் இறந்துடுவேன் நல்லா தெரியும். ஆமாம். என் பிள்ளைக்காக நான் வந்து ஸ்கூலில் விட்டு போமேன்னு சொல்லி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் பிள்ளைய ஸ்கூலில் விட்டு நான் புறப்பட்டப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாப்ல. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அவரே சுகத்தை கொடுப்பார், அவரே பலனை கொடுப்பார். ஏதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னேன், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடுச்சுங்க, அப்படி ஒரு கோபம், என்னன்னு தெரியாது, ஏசுனாலே எனக்கும் வந்துடுங்க, அப்படி ஒரு வருத்தம் போச்சு. சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் என் பிள்ளை அழைச்சிட்டு வந்தேன், அவங்க ஒரு கைப்பிரதி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க, சுகம் தருகிற தேவன் அதில் போட்டுருச்சு. அதை வாங்கி படிக்கலாம் இல்லைண்ணா, வாங்கி படிக்கிறோமான்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அவன் படித்து பார்த்தீங்களா? ஆ பார்த்தங்க, மறுநாள் வந்தேன், படித்து பார்த்தீங்களா? பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாருங்க மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த அம்மா மேலே எனக்கு கோவம். ஆமீன். மறுநாள் வந்தப்போ நாகப்பட்டினம் சியோன் சர்ச்சிலேருந்து நன்னிலம் ஓடியன் தியேட்டரில் இரவு முழுகிறவு ஜெபம் நடத்துகிறாங்க, அதில் போய் நீங்கள் கலத்துங்க ஐயா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாக போச்சு. அல்லேலூயா. ஆமீன். அருமையான தேவன்ட பிள்ளையில நான் அப்படி செய்யலண்டா சரிமான்னு சொல்லி சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு, அடுத்தது மறுநாள் இந்த மாதிரி இந்த அம்மா தொடர்ந்து நம்மளை கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நமக்கு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூரமாக விட்டுட்டு போய்ட்டுமா ஸ்கூலுக்குன்னு நான் போயிட்டே இருந்தேன். அப்படி ஒரு ரெண்டு நாள் ஆணுச்சு. மூணாவது நாள் எங்கள் பாப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பா அழைச்சிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவன் என்னப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்கப்பா அந்த மிஸ்ஸு. சரி இது எதோ தப்பு செஞ்சிருச்சு போல இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டுன்னா, ஐயா ஆண்டவர் இயேசுவை நம்புங்கய்யா மறுபடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி ஒன்று கொடுத்தாங்க. ஆமீன். அதை கைப்பிரதியே ஒரு நோட்டீஸு, அந்த நோட்டீஸை வாங்கி படித்து பாருங்கய்யா அதை. ஆமீன். திருவ காரைக்காலில் பீச் ரோட்டில் பாரதி நகரில் ஆமீன் இயேசு நம்மோட திருச்சபையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுங்கய்யா. பீச் ரோட்டில் அந்த சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த அம்மா சொன்னாங்க. அது சீட்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு இவங்களோட ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு அந்த அம்மா எனக்கு சொன்னது. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருளானந்தம்னு பேர், பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பிப்டிக்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் இருந்தார். ஆமாம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய உறவுக்காரர். அவருக்கு திருமண காரியம் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அவருக்கு. அவர் என்னை பார்த்தோன்னே வந்து அழுதுட்டாரு, என்ன தான் தலை மாத்திரம்தான் இருக்கு உங்களுக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு என்ன செஞ்சு உடம்பு சரியில்லை தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் இல்லையா என் நிலைமை அந்த மாதிரி ஆகிட்டு நான் என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமீன் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமாம் நான் அவர் என்ன பண்ணார், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர்றீங்களோ வரலையோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுதா, கல்யாணம் வரைக்கும் இது தாங்காது, அதனால் முகூர்த்த வலைக்காவது நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கூப்பிட்டு அழுகிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு நீங்கள் உறவுக்காரங்க மாத்திரம் இல்லை என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய திண்ணை தோழன், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாண்டதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, கிராமத்தில் சிறு பிள்ளையில் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது ஞாபகம் இருக்கியா அப்படின்னு. சரி இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, எப்படியும் போகணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். ஆமீன். இந்த பஸ்ஸிலலாம் ஏறி இறங்குறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப சிரமம். ஆமீன். அதனால் ஒரு எம்ஐடி ஒன்று இருந்துச்சு வீட்டில், சும்மா லோக்கலில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வண்டி. அந்த எம்ஐடியை பக்கத்து வீட்டு தம்பியை கொண்டுது ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஆமீன் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மெதுவாக ஒரு சைக்கிள் வேகத்தில் போகிறேன். அங்கே போய் என்னால் அது ஸ்டாண்டு போட முடியல, சைடு ஸ்டாண்டு கூட போட முடியல, அவ்வளோ மோசமான கண்டிஷன். அதை கொண்டு ஒரு செவத்தில் சாத்தி வச்சுட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டு போனோன்னு அங்கே உள்ள வந்து எங்கள் உறவுகாரங்களாம் பார்த்துட்டு என்னை கண்ணீர் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னட்டே எல்லாம் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா என்ன எப்படி ஆகிட்டீங்களே, எப்படி போயிட்டீங்களே ஐயா, உங்களை என்ன செஞ்சு என்ன செஞ்சுன்னு எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி செய்கிறாங்களே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமீன் ஏண்டா வந்தங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமீன். உட்காந்து வீட்டில் சம்பளம் கொண்டு போட்டு சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஒரு சூழ்நிலை கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் போயிருக்கிறேன். ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சரி நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம், இங்கே எல்லோரும் நம்மளை வந்து கேட்குறாங்க, நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அங்கே இருந்துட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு திரும்பி வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுறான்னு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு அந்த வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு டாக்டர் நாள் குடிச்சிட்டாரு இறந்து போகிறதுக்கு. ஆமாம் நம்ம எப்போதும் காரைக்காலுக்கு சின்ன பிள்ளையில் நம்ம வர்றப்ப எங்கள் அக்கா வீட்டு காரைக்காலில் இருக்குது, அங்கே வர்றப்போ அந்த கடற்கரைக்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்பேன். அந்த பீச்சுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம போயிட்டு கடைசியாக நம்ம வாழ்நாளில் அதை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த பீச்சுக்கு நான் போயிருந்தேன். அவன் போயிட்டு அங்கே கொண்டு அந்த வண்டியை அவனோட ஓரமாக வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் சாத்தி வச்சுட்டு அவன் பீச்சில் ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கப்போ எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம உயிரோடு ஏன்டா வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ உபத்திரத்துக்கு மத்தியில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஒரு 10 தேலை வச்சு அப்படியே கட்டி ஒரு கொட்டாஞ்சி வச்சு மூடி வச்சா எப்படி அதை கொட்டினா 10 தேலும் ஒரே டைமில் எப்படி கடுக்கும், அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் கடுக்கும். 24 hours ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளோ ஊசி போட்டாலும் லேசாக வலி குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது உபத்திரம். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் நாங்கள் உட்காந்துருக்குறேன், எனக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு அந்த பீச்சில் உட்காந்துருக்கப்ப. அவன் நம்ம எங்கேயே தற்கொலை பண்ணிவிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. சப்போஸ் யாரும் காப்பாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே என்னால் உட்கார முடியல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் திரும்பி என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வண்டியை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஆமாம் அதை எடுத்துக்கிட்டு நான் அங்கிட்டு நான் வர்றேன். வர்றப்ப ஒரு ஒளிபெருக்கில் ஒரு சவுண்டு கேட்குது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது பீச் ரோட்டில் எப்படி ஒரு சத்தம் கேட்குது? இது இந்த தேசத்தோட திரும்பி பார்த்தேன், பாரதி நகர் ஒரு அம்புக்குறி போட்டுருந்துச்சு. ஆஹா, இந்த அம்மா சொன்னாங்களே, அது இதுதான் போல இருக்கு, இந்த இடம் தான் போல இருக்கு, இங்கே தான் நடக்குது போல இருக்கு. சரி, அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அப்படி நம்ம அப்படி தலையை காமிச்சிட்டு நிச்சயமாக அந்த அம்மா நம்மளை வர சொன்னவங்க அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க பார்க்கறது மாதிரி நம்ம தலையை காமிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்ம பிள்ளை அந்த அம்மா ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்க, அவ்வளோ ஒரு கோண புத்தி. அந்த நேரத்தில் அந்த அம்மா பிள்ளையை ஃபெயில் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம மேலே கோபத்தில் அப்படின்னு என் பிள்ளைக்காக நான் அங்கேருந்து போனேன். போனோடனே அங்கேருந்து ஒருத்தர் ஒரு ஐயா வந்தார், அந்த எம்ஏடி கூட ஒரு செவத்தில் தூரமாக சாத்தி வச்சுட்டு நடந்து அப்படியே தள்ளாடி தள்ளாடி போன சங்கர்தயால் சர்மான்னு ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நடப்பேன், இப்படி இப்படி தள்ளாடி தள்ளாடி. எப்படிங்க நெஞ்சை நிமித்தி நடந்த ஒரு இராணுவ வீரன், ஒரு வெயிட் லிப்டர், பாடி ஃபில்டருங்க, என்ன ஆகிட்டுங்க, நம்ம முன்னாள் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கால்லாம் பெண்டாகி போச்சு, பாதங்கள்லாம் வளைஞ்சி போச்சு, அருமையான தேவண்ட பிள்ளையில் கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு போச்சுங்க, எலும்புலாம் தெரிஞ்சிச்சுங்க. சட்டையை கேட்டணும்னு சொல்லிச்சுன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்குது உடம்புங்க. அப்படி நான் நடந்து அந்த வண்டியை சாட்சி வச்சுட்டு போகிறப்ப ஒருத்தர் அங்கேட்டு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். என்னடா அது, ஒரு சைஸ் அந்த ஆள் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ பயம் பயப்படுறானே. நம்மளை பார்த்துட்டு அந்த ஆள் கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு முன்னாடி போய் அழைச்சிட்டு போகிறாரு. ஓஹோ, அந்த அம்மா சொல்லிடுச்சு போல் இருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப முரட்டாட்டமான ஆள், அவர் பயங்கரமான ஆள் வர்றாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு போல் இருக்கு. அதான் இந்த ஆள் இவ்வளோ பயம் பயப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 300-400 சேர் கிடச்சி அங்கே. அதுமாரி ஒரு திறந்த வழியில் ஒரு மேடை ஒன்று போட்டுருச்சு, அதில் தபலா வச்சுக்கிட்டு கீபோர்டு வச்சுட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு இசைன்னா கொஞ்சம் விருப்பம், அந்த இசையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தோன்னா சரி எப்படியா கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அப்படியே அந்த இசையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னே கூட்டம் நிறையா கூடிடுச்சு, நிறையா கூடிடுச்சு. நான் சென்ட்ரலில் உட்காந்ததுனால எழுந்திரிச்சு நான் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் எழுந்திரிச்சு வரணும்னு சொன்னால் ஒரு 19 பேரை எழுந்திரிக்க சொல்லிட்டு சேரை ஒதுக்கி விட்டுட்டு தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தது யார் தெரியுமா? நான் உட்காந்துருக்குறேன். அல்லேலூயா. ஆமென. என்ன நினைவுகளில் உட்காந்து என்ன எப்படிப்பட்டு வந்துடுங்களா? ஆமாம், டெய்லி காலையில் குளிச்சுட்டு ஈர துணியோடு நின்று அவர்ஸ் கணக்கில் சாமி கும்பிடுவேன். பக்கத்தில் இருக்கிற எட்டுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஆமென் பார்த்து எத்தனை நடந்து போவேன். தீ மிதிச்சிருக்கேன், சிலாகு காவடி, அழகு காவடி, பால் காவடி எல்லாம் எடுத்தவே அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்துருக்குறேங்க. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறேன், எங்கெங்கெல்லாம் இருந்தோம், எப்படிலாம் இருந்தோம், இப்போ கடைசியில் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி நிலைமை ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அந்த ஈஸியாக உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம், கடைசியில் என்ன பண்ணி சரி முடிஞ்சிருச்சு, இந்த அம்மா எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துருக்கோம், நம்ம எழுச்சி வெளில போய்டுவோம், வீட்டுக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி பார்த்தா ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க, முன்னாடி பார்த்தா ஒரு 200 பேர், இந்த பக்கம் எல்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க, வர முடியல, வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் எழுந்திரிச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ஆமாம், எனக்கு இந்த இசையில்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆமாம் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஒரு 4 பாடல் போடுவாங்க, 2 இந்து பாடல் போடுவாங்க, ரொம்ப ரசித்து மெய்மறந்து கேட்பேன். ஆமாம், அடுத்தது இந்த நாகூர் அணிப்பா பாட்டு ஒன்று வரும், ஆமாம் அதில் அந்த தபல் அடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதை ரசித்து கேட்பேன். கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று வரும், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, உடனே ரேடியோ நிறுத்திடுவேன். இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, இந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது, நிறுத்திட்டு பாத அப்படின்ட்டு ரேடியோவை. அல்ல பாருங்க, நான் காலையில் குளிச்சுட்டு ஈரத்தினோட சாமி கும்பிடுவோம்னு சொல்லி சொன்னேன்ல, எப்படி கும்பிடுவோம் தெரியுமா? அங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஈரத்துணியில் முழங்கால் போட்டு 2 கையும் வானத்துக்கு நேராக தூக்கிச்சா முன்னுவேன். எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா கிறிஸ்தவன் மாதிரி சாமி கும்பிட்ற முழங்கால் போட்டு அப்படின்ட்டு. என்னமோ தெரிலம்மா, எனக்கு அப்படி தான் கும்பிட தோணுதுமா. தெரியுதா உங்களுக்கு, உன் தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன் என்று என்ன சொன்னேன், என்னுடைய தேவன் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னப்பா அது கிறிஸ்தவன் மாதிரி வந்து முழங்கால் போட்டு கையை ரெண்டையும் மேலே வானத்துக்கு நேராக தூக்கி என்னமோ அம்மா முணுமுணுன்னுட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னமோ தெரியலம்மா எனக்கு, அப்படி தான்மா எனக்கு கும்பிட தோணுது. அல்லேலூயா. அவன் இன்றைக்கி நான் அதை நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் அப்போவே நம்மளை தொட்டாது, ஆனால் நமக்கு தான் தெரியல அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமீன். அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன். இப்படிலாம் நம்ம இருந்தமே இங்கே வந்து உட்காந்துருக்கமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஆமீன். ஒரு பிரசிங்கியார் வந்தார் ரங்கட்டு. அவர் சென் தாமஸ் மவுண்ட் சென்னையிலேருந்து, ஃப்ராங்க்லின்னு அவர் பேர். ஆமீன். வந்தார் ரங்கட்டு. அப்படியே வந்து அப்படியே கையெழுத்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. நேராக அவர் பார்த்த பார்வை என்ன தான் பார்த்தார், முதல்ல அவர் இந்த ஸ்டேஜில் ஏறி ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்து அப்படியே எனக்கு நேராக கை நீட்டினார் அப்படியே. ஆமீன். மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உன் தலையில் உள்ள ரோமங்களெல்லாம் என்னலாம் அருமையான மகனே, நீ செய்த பாவங்களை என்ன முடியாதுடா, நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக மரண தருவாயில் நின்றுட்டுருக்கியே, அவன் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு உட்காந்துருக்கியே, ஒன்று ஆண்டவர் விடுவிப்பேங்கிறார் நிற்கினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த ஆளை நமக்கு முன்னே தெரியாது பின்னே தெரியாது, நம்ம செஞ்ச காரியமெல்லாம் சொல்கிறாரு. நான் செஞ்ச காரியங்கள்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நாள் பத்து நேரம் பத்தாது. அவ்வளோ கிருமம், அவ்வளோ துஷ்டத்தனம், அவ்வளோ முரட்டத்தனம், அவ்வளோ போக்கிரித்தனம், அவ்வளோ ஊர்வம்பு, அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லா பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத முரட்டுத்தனம், எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்யும். ஆமீன். யார் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் சீனில் என் பேரே வராது, ஏன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சீனில் என் பேரே வராதபடி நான் பார்த்துக்குவேன். அருமையான தேவண்ட பிள்ளையில் ரொம்ப முரட்டாட்டம். ராத்திரியில் வீட்டில் திண்ணையில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் தலைவாணி பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே போட்டு போட்டிக்கு போட்டு மூடி வச்சுட்டு ஒருத்தருக்கும் தெரியாத புல்லட்டை தள்ளிட்டு போய் ரொம்ப தூரத்தில் வச்சு சவுண்டு கேட்காத தூரத்துக்கு உண்டியை தள்ளிட்டு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறது. சைக்கிளை தள்ளிட்டு போனால் சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு வச்சு சைக்கிள் தொடர்ந்து செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறது. ஒருத்தருக்குமே தெரியாது ராத்திரியில் மோட்டர் சைக்கிளில் ஊரை சுற்றிட்டு விடிய காலம் 4 மணிக்கு பத்திரமா வண்டி கொண்டா வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி படுத்து உறங்குறது. இது மாதிரி நிறைய நிறைய காரியங்கள் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் செய்யாத தப்பே கிடையாது. அவ்வளோ குற்றங்கள், சமூக உறவு செயல்கள், பாவங்கள், அது தெரியல. இது பாவம்னு சொல்லி தெரியல, பாவம்னு சொல்லி தெரியாது. பையன் நிறைய பணம் இருக்கும், பையன் நிறைய பணம் இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம நம்ம சம்பரம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். கேட்டால் பிரச்சனை வருண்டா அவனு போட்டுண்டான்னு சொல்லி சொல்லுவான் முதலாளி. இரவு கடை இது விடுதிகளை விட இரவு உணவு விடுதிகள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவன் நண்பர்களோடு போய் புல்லட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு விட்டு நல்லா மீசெல்லாம் நல்லா பெரிய மீசையாக வச்சுருப்பேன். முரட்டு மீசை, பெரிய மீசை, என்னை பார்த்தாலே பயமாக இருக்கும். அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் யாரையும் இப்படி பார்த்ததே இல்லைங்க அன்பா. இப்போ பார்க்குறல்ல இந்த மாதிரி அன்பா பார்த்தல, யாரை பார்த்தாலும் சரிங்க அப்படி தான் வே வாடாங்க அப்படி தான் கூப்பிடுவேன். யாரை கூப்பிட்டாலுங்க அப்படியே முள்ளிச்சு வாங்க அப்படி தான் கூப்பிடுவோம். மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அல்லே பார்த்தான்னா என்ன பண்ணுவாங்க, பயந்துடுவான். மீசை பெரிய மீசை, அப்போ புல்லட்டுங்கிறது ரொம்ப ரேருங்க, 40-30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. முரட்டுத்தனம், பார்க்குறதுக்கு பொல்லாதவன். அங்கிட்டு பார்த்து வேலை செய்கிற ஆள் லேபர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு போங்க, வயலுக்கு போனால் அள்ளருவாங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த ஐயா வந்துட்டாரா அப்படின்ட்டுங்க. வண்டி சத்தம் கேட்டால அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்தேன் நான். பொல்லாதவன், ஆர்மியிலேருந்து வந்ததுனால ஆர்மி மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன். காலையில் 9 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணும் விவசாயி வேலைக்கு வர்றவன் காலையில் 9 மணிக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணால் இவனே ஆர்மியில் இருக்காரு. 1 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். ஐயா வேலை செஞ்சுட்டு போய்த்தாயா சாப்பாடு அரிசி வாங்கணும். நானும் நீ போப்பா போயிட்டு நாளைக்கு வா, மம்புட்டி கோடாரி அருவா இந்த மாதிரி இருக்க விவசாயத்துக்குள்ள ஜாமெல்லாம் எடுக்கிறப்ப கையெழுத்து போட்டு எடுக்கணும், திருப்பி கையெழுத்து போட்டு ஒப்படைச்சிட்டு போகணும். அதுக்கு முடியும் எல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையான தேவண்ட பிள்ளையில் விவசாய பங்கில் நிறையா எங்களுக்கு விவசாயம் நல்லா வேலை கணக்கில் எல்லோரும் நின்று அப்படியே களை எடுத்துக்கிட்டே போவாங்க. நான் சொல்லிவிடுவேன், நான் இறங்கி குறுக்க அப்படி வருவேன். ஆமீன். நீங்கள் சீக்கிரமாக அவசர அவசரம்னு எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, மெதுவாக எடுங்க, சுத்தமாக எடுங்க. யார் போன அந்த பகுதியில் அந்த களை இருக்குன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவேன். அதே மாதிரி நிறையா பேரையும் செஞ்சுருக்கிறேன் நான். அப்போ ஏன் ஏமாத்துற, சம்பளம் கொடுக்குறேன்ல, நீ சுத்தமாக வேலை செய்ய முடியுது தானே, அப்போ என்ன ஏமாத்துறியா அப்படின்னு நிறையா பேரை நான் வீட்டுக்கே அனுப்பி விட்ருக்கேன் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஆமீன். அகில டிரைவர் காரியக்காரர் கணக்கு பிள்ளை இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமாம் தம்பி வாண்டாம் தம்பி, பாவம் தம்பி வாண்டையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போயா பாவமாக புண்ணியமாக செஞ்சது தப்பு தானேயா, இப்படி செஞ்சாதானே நாளைக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்களாம் பயமுறுத்துற மாதிரி பேசுவேன். ஆமாம் வந்து சின்ன தம்பி வச்சாரா, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், மோசமான வர்றா அந்த வர்றாரா வண்டி அங்கே பாடுறா அப்படின்னா அவன் ஓடி ஒழிஞ்சு வேலை செய்கிறத பார்த்தாக்கா ரொம்ப பறக்க பறக்க அவசர அவசரமாக வேலை செய்வாங்க. இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமீன். அவர் எழுந்துச்சு எனக்கு நேராக கை நீட்டி சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அங்கே பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு அவன் இயேசு இன்னைக்கு ஜீவன் உனக்கு தருவார், இயேசு உன்னை விடுவிப்பார், மனம் திரும்புவாயா, என் மகனே நீ உன்னை இயேசுக்கு அர்ப்பணிப்பாயான்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு டவுட் வந்துடுச்சு, ஆஹா இந்த டீச்சர் வந்துடுச்சு, இந்த டீச்சர் எங்கேயோ இருந்து சொல்லிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஐ மீன் அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு பிள்ளருக்கு. அதான் அந்த ஆள் கையை நீட்டு கைநீட்டு பேசுகிறாருன்னு எனக்கு டவுட் வந்து எழுந்திருச்சு. இந்த கூட்டத்தில் அந்த அம்மா எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குற அந்த அம்மாவை எனக்கு காணும், தெரியல. அந்த அவங்க அந்த டீச்சர் பேர் விமலான்னு பேர். அவங்கள என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நான் ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அவங்களேருந்து பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்க இங்கே எல்லாம் திருச்சி போயிட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு. அருமையான தேவண்ட பிள்ளையில நான் எழுந்திரிச்சு பார்க்குறேன், சுற்றி எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உரண்டி காணும். மறுபடியும் உட்காந்துருக்கேன், நான் மாத்திரம் எழுந்திரிச்சு இப்படி பார்க்கறத முன்னாடி பின்னாடி என்னடா எழுந்திரிச்சு இன்னும் சுற்றி சுற்றி ஒரு தேர்றாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, ஏதோ குழந்தைய கூப்பிட்டு போகிற பிள்ளைங்க, அது எங்கேயாவது மறைஞ்சி உட்காந்துரும் பொழுது தான் தேர்றாருன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைக்கு. இவர் என்னையே கை நீட்டு சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு அருமையான தேவண்ட பிள்ளையில. அப்படியே உட்காந்துருந்தேன். டக்குன்னு எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு, இயேசுவை வந்து தெய்வங்கிறாங்க, அவர் பாவத்தை மன்னிப்பாருங்கிறாங்க, வியாதியிலேருந்து விடுதலை தருவார்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமா? எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அப்படி அது உண்மையாக இருந்தார்னா அந்த இயேசுநாதர் ஆமேன் எனக்கு அவர் வந்து நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். யாரோ எனக்குள்ளே நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறது மாதிரி எனக்கு கேட்டது மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ ஏன் இவ்வளோ என்னை வருத்தப்படுத்துகிற, என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, என் மேலே நீ ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, உடம்புலாம் எனக்கு செலுத்தி போகுது அதை நினச்சாலே. அந்த சொல்கிற சொல்லும்போது நான் உனக்கு என்ன செஞ்சேன் டக்குன்னு பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி இருக்கு, யார்றாரு ஒருத்தர் பக்கத்தில் காணும். மறுபடியும் நான் உனக்கு என்ன செஞ்சேன், அப்போ அப்படியே நான் கண்ணை மூடி யோசிக்கிறேன், யார் கேட்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே சொல்ல தெரியல. அந்த ஐயா சொல்கிற, உன்னை தான் கேட்குறேன் என் மகனே அப்படின்னு சொல்லி கை நின்றார். ஆஹா, என்னடா இயேசுனா அது மாதிரி பேசுகிறாரு, இவர் என்னடா இந்த மாதிரி பேசுகிறாரு, ஓஹோ ஒரு சமயம் இந்த இயேசு சாமின்னு சொல்கிறாங்களே அவர் தான் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நெச்சில் நல்லா அருமையாக சந்தனம் குங்குமம்லாம் நல்லா ஜம்முன்னு ஜோராக வச்சுருப்பேன். அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம். தாத்தா வச்சுருந்தாரு, அப்பா வச்சுருந்தாரு, நம்ம வச்சுருக்குறோம். இது எதுக்கு வச்சுருக்குறோம், ஏன் வைக்கணும் சந்தனம், எதுக்காக வைக்கணும் குங்குமம், தலைக்கு என்ன தடவுலனா தலையெல்லாம் செம்பட தட்டி போடும், சாப்பிட்லன்னு சொல்லி சொன்னாக்கா பசியால் செத்துப்பிடும், மேலே சட்டை போட்டுக்கணும் சட்டை போடலன்னு சொல்லி சொன்னால் மானம் போயிடும், இதெல்லாம் ரைட்டு ஒரு காரணத்தோடு வச்சுருக்குறோம். அந்த நெத்தியில் இது சந்தனமும் குங்குமம் எதுக்கு வச்சுருக்கோன்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியல. உடனே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கரிச்சி படுத்து அது நெத்தியில் இருக்க அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்படி தொடச்சிட்டு இதுக்கு காரணம் தெரியாத வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் தெரிஞ்சுட்டு தான் வைக்கணும்ட்டு அப்படியே உட்காந்துருக்கப்ப எனக்குள்ள மறுபடியும் யாரோ சொல்கிற உணர்த்தது மாதிரி இருக்குது, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆண்டவரே இயேசுசாமி, இது என்னமோ நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆமாம், நான் என்ன செஞ்சேன் ஆறு இயேசுநாதர், நம்ம ஏன் இவ்வளோ தூஷணமாக பேசணும், ஏன் இவ்வளோ எதிர்த்தோம், ஏன் நம்ம அவ்வளோ திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்புறம் தான் நான் யோசித்தேன், பாலா போன கிறிஸ்தவன் உள்ள பண்ணுற தப்புனால இல்லவா நம்ம இயேசுநாதரை நம்ம வருத்தோம். இயேசுநாதர் ஒரு தப்பு செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே, அவர் நமக்கு என்ன செஞ்சார், அவர் யாரும் நம்ம யாரும் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த நம்ம பார்க்குற கிறிஸ்தவன்லாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு பேப்பரில் நியூஸில் வர்றது, நம்ம ஊரில் பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுல தேவையில்லாமல் நம்ம அவனு மேலே கோபப்பட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசுநாதர் மேலே கோபப்பட்டோமே, அப்பா நான் செஞ்ச தப்பு தான், நீங்கள் சாமின்னு இந்த ஐயா சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து வெறுத்தது உண்டு, பேசினது உண்டு, திட்டினது உண்டு, உண்மை தான், ஆனால் இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா, என்னை மன்னிச்சுங்க இயேசுநாதர் அப்படின்னு அப்படியே கண்ணை முடியுது. இந்த சந்தனத்தை குங்குமத்தை அழைச்சிட்டு உட்காந்துருக்குறேன். அருமையான தேவண்ட பிள்ளையில், எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் செஞ்சேனோ சில குறிப்பிட்ட காரியங்கள் சில நாள் ஆனோன்னு நமக்கு மறந்து போனேன், ஆனால் எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேனோ என்னென்னலாம் பாவம் செஞ்சேனோ எல்லாம் எனக்கு நினைவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துருக்குறேன், கண்ணுலேருந்து தண்ணி வடியுது, மூக்கிலேருந்து அப்படியே சளி ஊற்றிட்டே இருக்குது, கரிச்சி படுத்து தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்காருங்க. ஆமாம், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், ஐயா எனக்கு தெரியலையா, இது தப்புன்னு தெரியலையா, இது பாவம்னு தெரியல, என்கிட்ட பாக்கெட்லாம் பணம் இருந்துச்சு, டீ கடையில் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அந்த கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் அந்த மண்ணை அப்படி ஆற்றிக்கிட்டு வந்தேன் ஐயா, கடைக்காரன் பார்த்தான், கேட்டால் கிளாஸெல்லாம் விட்டுருச்சு, நம்மளை அடிச்சுட்டோண்டா, கிளாஸ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைக்காரன். அங்கே பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் செஞ்சான்டவர். ஆனால் இது வந்து ஒரு திமிரல் நான் செஞ்சேயா, காசு போன இல்லாமலாம் நான் செய்யலையா, நான் செஞ்சலாம் தப்பு தான், கடவுளே என்னை மன்னிச்சிங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே காட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு காரியமும் ஞாபகம் வர வர வர ஆமீன் திடீர்னு அந்த ஐயா ஆமீன் ஜாஃப்ரி இன்னும் பேர் அந்த ஐயா பேர் ஜாஃப்ரி ஆமீன் அந்த ஐயா ஆல்ட்ரு கால் கொடுத்தாருங்க. ஆமீன் உடல் வியாதி உள்ளவங்க சுகமடையணும்னு நினைக்கிறவங்க ஆமீன் முன்னாடி வாங்க, நாங்கள் உங்களுக்கு வியாதியாக ஜெபிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் நான் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தள்ளாடி அந்த ஃப்ரண்ட் ரோவுக்கு போனேன். ஐ மீன் போனோன்னே அவர் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு வரிசலாக ஜெபிச்சுட்டு வந்தார். என் மேலே தலையில் கை வச்சு, அருமையான மகனே, இது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் கூட மனசை கூட இப்பொழுதே ஆண்டவர் உன் விடுதலையாக்குறாருன்னு சொல்லி தலையில் கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணோன்னே என் மேலே ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அப்படி வச்சு டச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குள்ளே ஒரு ஷாக் ஆனிச்சு. அவர் எழுந்திரி முழங்காலே போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு மெதுவாக உட்கார்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு முழங்கால் போடுறதுக்கு, கட்டுக்கு அதோட நின்றுட்டுருக்கேன். அவர் ஜெபம் பண்ணோன்னா எழுந்திரினார், ஸ்டடப் அப்படின்னார். அவர் ஒரு ஆங்கில இண்டியன்ஸ். ஆமீன் உடனே எழுந்திரிச்சேன், இதெல்லாமே இல்லை, கை வச்சு ஜெபிச்சாரு. ஆமீன் நடனார் நடந்தேன். ஆமீன் குதினார் குதித்தேன். ஜவான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை. அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன் எங்களுக்கு செல்வத்தில் குறைச்சல்ல, ஆமீன் கல்வியில் குறைச்சல்ல, உத்தியோகத்தில் குறைச்சல்ல, எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த உடல் நல்ல குறைவை என் தேவாதி தேவன் 1 செகண்டில் எனக்கு சுகமாக்குனாருங்க. எல்லாருக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஆமீன் சில நாட்கள் ஆகும், சிலர் ஏசுனா அதை ஏற்றுக்கிறதுக்கு 1 செகண்டில் என் ஆண்டவரை நான் தேவாதி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அருமையான தேவன் பிள்ளை, அதே இடத்துல எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, பரிபூர்ண சுகம் கிடைச்சிச்சு, மிகுந்த சந்தோஷம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போயிட்டே, கடவுளே இதை எனக்கு நீங்கள் முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பணம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், என்னுடைய நேரம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், என்னுடைய உடல்நலம் எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கும், எனக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இயேசுநாதர் நான் மன்னிட்டு அழுது நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அது எனது ஐயா ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து என் கையில் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னார். அதை என்னுடைய இதயத்தில் அதை அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு ஐ மீன் அன்றைக்கி புறப்பட்டு அந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல மோட்டர் சைக்கிளை தள்ளி ஐ மீன் யாரை விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லணும் அந்த இடத்துல வந்து அதே மோட்டர் சைக்கிளை நானே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டில் துள்ளி குதித்து மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் போட்டு என் ஒய்ஃப் வந்து என்னை அந்த இயேசுநாதர் நல்லாக்கிட்டார் பாரு நான் நல்லாயிட்டேன்னொன்னே அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க. இது என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க ஐ மீன் இது எப்படி ஹவுஸ் ஹவு த பாசிபிலிட்டி, இது எப்படி ஆகும், இது ஹேசனாக நல்லாக்கிட்டாரா, ஆனால் நீங்கள் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், நல்லா ஆகிட்டானா ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஏசு அவங்க ஏற்றுக்கலை, அவங்க ரசிக்கப்பட்டது சொன்னோன்னா இப்போ நேரம் இல்லை. பரிபூர்ண சுகத்தை என்னோடய தேவன் கொடுத்தார், மிகுந்த சந்தோஷம். எல்லாரையும் பார்த்து பார்த்து சொல்வேன், எனக்கு ஏசு அற்புதம் செஞ்சிட்டாருங்க, எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க, நான் நல்லா ஆகிட்டேங்க, எனக்கு சாவுக்கு 4 குடிக்கப்பட்டிருந்தேண்ணா, நான் இன்றைக்கி தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அருமையான தேவண்ட பிள்ளையில் அன்றைக்கி அந்த கூட்டம் முடிஞ்சு வர்றப்போ எங்கள் வீட்டுக்கு நான் 9 மணி அன்றைக்கி பூரா எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் பொழுது எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்த டீச்சர் என்கிட்ட சொன்னாங்களோ அந்த டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நான் அந்த மீட்டிங்கு வந்திருந்தேன், எங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, உங்களை பார்க்க முடியல ஐயா, அந்த மீட்டிங்கு நான் வரவே இல்லையா, வரணுன்னு தான் நினச்சேங்க ஐயா, வர முடியலையா அப்படின்னு. அப்போ நீங்கள் வரலையா, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன பார்த்தீங்களா கர்த்தர் எனக்கு சுகமாக்கிட்டாரு, எனக்கு பலனை தந்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாருங்கய்யா, நீங்கள் நல்லா இருங்கய்யா கர்த்தர் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமீன் அருமையான தேவண்ட பிள்ளையில ஆமீன் 1-2 மாதம் ஆணுச்சு அந்த வலி திரும்பவும் வந்துடுச்சு. அல்லேலூயா, முன்னாடி இருந்ததை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வலி வந்துடுச்சு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, யாரோ எனக்குள்ளே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த வழியெல்லாம் உன்னை விட்டு போவாது, நீ ஏசெல்லாம் நம்பாத, இது சாகிற வரைக்கும் உன்னை கூடயே இது இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு இரவு நேரத்தில், ஆண்டவரே இந்த வழியை எனக்கு 2 மாதம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் என்னை பரிபூர்ண சுகம் கொடுத்து வச்சுருந்தீங்க ஆண்டவரே, உங்களால் பரிபூர்ண சுகம் கொடுக்கவும் முடியும் இந்த வழியிலேருந்து எனக்கு, ஆமீன் இந்த வழியை ஆமீன் திரும்ப கொண்டு வரவும் முடியும், ஆமீன் அதை நிரந்தரமாக ஆமீன் அந்த வழி என்னை விட்டு நீங்கள் எடுக்கவும் முடியும் ஆண்டவரே. எனக்கு தெரியா நீங்கள் என்னை உயிரோடு வச்சுருந்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்து நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மையை உறங்கு சொல்லிடுவேன், உலகமெங்கு நான் பறைசாற்றுறேன்யா, இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நான் பரலோகத்திலிருந்து உங்கள் சமூகத்திலிருந்து உன்னை துதிக்கிறேன், ஆராதிக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து என்ன சித்தமோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். அருமையான தேவன்ட பிள்ளையில நான் இப்படி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கி காலையில் எழுந்திருக்கிறேன், அந்த வழி எங்கே போணுச்சுனே எனக்கு தெரியல. அருமையான தேவன்ட பிள்ளையில 32 ஆண்டுகள் ஆகுது அந்த வழி என்னை விட்டு மறைஞ்சு போச்சு. நான் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஆமே நாமே காலை இப்போ சொன்னால் நான் 45 வயசில் ஆமே மோசையோடு எப்படி பாளையத்தில் நான் பலனோடு இருந்தேனோ அதே போல் இந்த 85 வயசில் நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னானே, அதே ஆமே இந்த 60 வயசிலும் கூட நான் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலையும் நானே என்னுடைய சொந்த என்னுடைய வேலையில் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். யாருடைய உதவியுமின்றி என் தேவனை மாத்தம் நம்பி என்னுடைய காரியங்களெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அருமையான தேவன் பிள்ளையில ஆண்டவராக இயேசுவே அன்றைக்கு என் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அரசாங்க உத்தியோகத்திலேருந்து நான் லீவு போட்டுட்டு ஆமீன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஜாயின் பண்ணி ஆமீன் நான் டியூட்டி பார்த்துருவேன். மற்ற நாளெலாம் நான் லீவு போட்டு லாஸாக போயில ஆமீன் நான் போய் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து ஆமீன் நான் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு ஊழியக்கார்ட்ட ஆமீன் நான் வந்து அவருடைய கரங்களில் இருந்து ஆமீன் ஊழிய காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஆமீன் அருமையான தேவன்ற பிள்ளையில் ஆண்டவரனுடைய அவர் மீண்டும் என்ன நீயும் போய் என்னுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்து என்னை அனுப்பி வச்சார். ஆமீன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் அந்த மாங்குடி பகுதியில் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி பகுதியிலையும் ஆமீன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள திப்பனம்பேட்டைங்கிற ஊர்லேயும் ரெண்டு இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆமீன் இன்றைக்கு ஆமீன் தேவாதி தேவனே எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க வகையில் ஆமீன் நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கேன். ஆமீன் எனக்கு ஜீவன் அந்த கர்த்தரை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நினைவு கூறும்படி ஆமீன் இந்த சாட்சி உங்கள் மத்தியில் ஆமீன் பகர வைத்த தேவனுக்கு கொடான கொடிய சோதனங்களை நான் நேரெடுக்கிறேன். ஆமீன் ஆமீன் ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. பள்ளிச் சிறுவன் ஒருவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு வந்தது. பள்ளிக்கூடத்தில் கழுகை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததிலிருந்து அவனுக்கு கழுகுகள் பற்றி இன்னும் அறிய ஆசை வந்தது. கழுகுகளை பற்றிய ஆவணப்படங்களை அவன் நிறைய பார்க்க ஆரம்பித்தான். அதை பற்றி அதிகம் படிக்க படிக்க அவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு பிறந்தது. அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்பு நான் நிச்சயமாக நேரில் சென்று கழுகுகளை பார்ப்பேன் என்று கூறினான். அதை போலவே படித்து முடித்தது அவன் வேலைக்கு சென்று பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு கழுகுகள் அதிகம் வசிக்கும் ஒரு பகுதிக்கு சென்றான். அங்கே போய் கூடாரம் அமைத்து தங்கினான். பைனாக்குலர் மற்றும் டெலஸ்கோப்புகளை தயார் நிலையிலே வைத்துக் கொண்டான். முதல் நாள் ஒரு கழுகை கூட பார்க்க முடியவில்லை. எனவே கழுகுகள் அதிகம் இருக்கும் செங்குத்தான மலை மீது ஏறிக்கொண்டான். அன்று அவனால் ஒரு கழுகை பார்க்க முடிந்தது. டெலஸ்கோப் வழியாக தூரத்தில் பறந்து வந்த கழுகை பார்த்தான். அது போய் அமர்ந்த அதனுடைய கூட்டை பார்த்தான். அநேக நாட்களாக அந்த கழுகு கூட்டையும் அதில் இருந்த குஞ்சுகளையும் பார்த்தான். அது பறக்கும் விதங்களை கூர்ந்து கவனித்து ரசித்தான். திடீரென அந்த கழுகு ஒரு நாள் மிகுந்த வேகத்தில் கீழே இறங்கியது. சற்று நேரத்தில் ஒரு மரத்தில் ஏதோ ஒன்றை கொத்தி கொண்டு மீண்டும் மேலே வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. ஆனால் தொடர்ந்து மேலே பறக்க முடியாதபடி கழுகு கீழே வந்து விழுந்தது. அந்த இளைஞன் கழுகு கீழே விழுந்த இடத்தை நோக்கி விரைந்தான். அவன் போய் பார்த்தபோது அந்த கழுகு கீழே செத்து கிடந்தது. அதன் சாவுக்கு என்ன காரணம் என்று பார்க்க இளைஞன் கழுகின் அருகிலே சென்றான். இந்த கழுகு தன்னுடைய கூர்மையான அழகினால் அந்த மரத்தை கொத்தி எடுத்து கொண்டு வந்தது ஒரு மரநாய் என்பது அப்பொழுதுதான் விளங்கியது. மரநாய் அந்த கழுகின் நெஞ்சு பகுதியை கடிக்க ஆரம்பித்தது. கழுகின் இதயத்தை கடித்து குதறியது. மரநாய் தன்னை கடிக்க ஆரம்பித்ததும் கழுகு தன் பிடியை விட்டிருந்தால் கழுகு பிழைத்திருக்கும். ஆனால் கழுகு மரநாயை விடாமல் பற்றி கொண்டிருந்ததுதான் அதன் சாவுக்கு காரணமாக அமைந்தது. அந்த இளைஞன் செத்துப்போன அந்த கழுகின் அருகே வந்து நின்று கொண்டு, நீ விடாமல் பற்றி கொண்டிருந்ததால் தானே செத்துப்போனாய் என்றான் கண்ணீரோடே. ஆம் பிரியமானவர்களே, இதை போலத்தான் பாவமும். பாவத்தை அநேகர் விடாமல் பற்றி கொண்டிருப்பதால் தான் அந்த பாவமே அவர்கள் சாவுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. சிம்சோன் வேசிகளோடு சிநேகமாயிருந்ததால் அவர் முடிவிலே இறந்து போனார். ஆனால் ஒருமுறை தாவீது இதை போன்ற பாவத்தில் சிக்குண்டிருந்தும் தேவன் பாவத்தை சுட்டி காட்டிய போது தாவீது மனம் வருந்தினார், அதை விட்டுவிட்டார். அந்த ஒரு பாவத்தை தவிர மீண்டும் அவர் பாவம் செய்யவில்லை. அதன் பின்பு அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாறிவிட்டார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் பாவங்கள் நம் மரணத்திற்கே காரணமாக அமையும். எனவே பாவத்தை பற்றி கொள்ளாமல் தேவ பலத்தோடு அதை விட்டு விடுவோம். அப்பொழுது நாம் இரக்கம் பெறுவோம்.